ஸ்தலம் திரு அதிகை வீரட்டானம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை. பண் கொல்லி. இறைவனிடத்தில் தமக்கு உற்ற சூளை நோய் நீங்க வேண்டி விண்ணப்பித்த பதிகம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திரிசிராப்பள்ளி திரிசிரன் என்னும் அரக்கன் பூஜித்து பேறு பெற்றதனால் திரிசிராப்பள்ளி என்று பெயர் என்பதாக புராணம் கூறும். மிக விளக்கமான திருமலைக்கு மூன்று சிகரங்கள் அமைந்ததால் இப்பெயர் பெற்றது என்பாரும் உளர். சிரகிரி என்று போற்றுவாரும் உண்டு. ஊர்பெயர் சிற்றம்பர், கோயில் பெயர் சிராப்பள்ளி என்று கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. இத்திருமலை மேருவின் சிகரங்களில் ஒன்று. ஆதிசேடனுக்கும் வாயுதேவனுக்கும் நடந்த போட்டியால் பிரிந்த சிகரங்களில் ஒன்று திருக்காலத்தி, மற்றொன்று திருகோணமலை. அடுத்து நம் அகம்நெக ஆனந்தம் நல்கும் திருசிராமலை என்பது செவ்வந்தி புராணம் செப்பும் செய்தியாம். இறைவர் திருமலை கொழுந்தர், செவ்வந்திநாதர் தாயுமானவர். கருவுயிர்க்க வருந்திய ரத்னாவதியின் நிறை பேரன்பிற்கிறங்கிய பெருமானே தாயாக எழுந்தருளி பிள்ளை பேறு பார்த்து அருளினர் என்பது வரலாறு. அதனால்தான் தாயுமானவர் என்று பெயர் பெற்று விளங்குகின்றார். மகப்பேறு நன்முறையில் அமையப் பெற்ற பின்னர் தாம் பெற்ற பிள்ளையுடன் வந்து வாழைத்தார் படைத்து நேர்த்திக்கடன் செய்வோர் பலரையும் இற்றை நாள்களிலும் காணலாம். தாயுமானவர் அருளால் தோன்றியவர் தாயுமான சுவாமிகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இறைவனை திருமலை பெருமான் அடிகள் என்று கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. இறைவி மட்டுவார் குழலம்மை, உச்சிப்பிள்ளையார், மாணிக்க விநாயகர் ஆலயங்கள் அவசியம் கண்டுதொழ வேண்டிய இடங்களாம். தீர்த்தங்கள் காவிரி, சிவகங்கை, நன்றுடையான், தீயதில்லான், பிரம்மதீர்த்தம் முதலியனவாம். இவற்றுள் நன்றுடையான் தீயதில்லான் தேவாரப் பாடலில் பயின்று வருவனவாம். மகேந்திரவர்மன் காலத்திய குகைகள் மலைமேல் ஒன்றும் அடிவாரத்தில் ஒன்றும் உள்ளன. சாரமாமுனிவரது வேண்டுகோள் ஏற்று பெருமான் மேற்கு நோக்கி எழுந்தருளியுள்ளார் என்பது வரலாறு. திருஞான சம்பந்த சுவாமிகள் காந்திமதியம்மை உடனாய பஞ்சவர்ணேஸ்வரர் எழுந்தருளியுள்ள திருமுக்கீச்சரம் பணிந்து திருசிராப்பள்ளிக்கு எழுந்தருளிய காலத்தில் அருளி செய்ததே நன்றுடையானை எனத் தொடங்கும் திருப்பதிகம். இத்திருப்பதிகம் பாடல்களை பாடுவோர் வானுலகத்தில் உள்ள தேவர்களோடும் கூடி வாழ்வார்கள் என்பது பதிகப்பலன். நன்றுடையானை எனத் தொடங்கும் பாடல் பண் குறிஞ்சி.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருக்கொடுங்குன்றம் பண் நட்டபாடை.

நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை. தலம் திரு இடைமருதூர்.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: தலம் திருக்குரக்குக்கா. திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 5-ம் திருமுறை திருக்குறுந்தொகை.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: தலம் திரு நன்னிலத்து பெருங்கோயில்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருச்சதகம். பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு இயற்கை புணர்ச்சி. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: கருவூர் தேவர் திரைலோக்கிய சுந்தரம் திருத்தலத்தில் அருளிய திரு இசைப்பா.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு நல்குறவு. பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் முதல் தந்திரம் நல்குறவு.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. நக்கீர தேவநாயனார் அருளி செய்த திரு இங்கோய் மலை 70. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் திரு இங்கோய் மலை 70.

நெடுநெடுல நீண்ட கடை முத்து நிற்கும் இங்கோயே ஏங்கும் அணி.

ஓங்கி பரல் தெழுந்த உள்ளிலவத்தால் போதை தோங்குவதோ கொள்ளியன.

முறை சிறந்த இல் நர உண்டு ஆடி இசை முரலும் ஏங்கோயே. நிறவெள்ளீற்றால் பொறுப்பு மலையக் கிளிகடிய மற்ற புறமே கலைகள் வருவ

மாதை புரிந்திடத்துக் கொண்ட பொறுப்பு மத்த கரிமுகத்தை வாழறிகள் பீர ஒளிர் முத்தல் பணி நிகக்கொள் மொயம்பெற்றால் மொயம்பெற்றால் அத்தகைய ஏன புனர் நீடும் இங்கோ தேங்கு புனல் பூன பிறையணிந்தால் குல்தே மந்தி இளங்கள்

0: trece tambala.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருச்சிற்றம்பலம் சேக்குள்ளார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
3: வம்பரா வரிவண்டு செருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
2: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: ஓம் சிவாய நம. shivam.org-இன் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு பண்ணின் தமிழிசை. பாடல் வாழ்க அந்தனர். பாடியிருப்பவர் மதுரை ரத்தின சபாபதி ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: வாழ்க நம் தண்டரே.

முகலி ஞான சம்பந்தன் நல்ல எல்லார்களும் வரவும் ஈசனை ஏத்து பாடல் நல்லார்கள் சேர்புகலி ஞான சம்பந்தன் நல்ல எல்லார்களும் வரவும்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருநீற்றின் பெருமை. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

காட்டவெல்லாம் எங்களை பாடவிட மாட்டார்கள் செய்வத்தில் இருப்பவர்கள். இந்த பாட்டுக்கெல்லாம் என்ன சூட்டிவிட்டாங்க தெரியுமா? அவலயமான பாடல்கள், இதை பாடாதீர்கள், நீ பாடின சண்டைக்கு வந்துடுவோம். பாபாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம்னு பாடுங்க சொல்லச்சுட்டான். ஒரு இடத்துல நான் பாடிவிட்டு பட்ட பாடு என்னையா சுந்தர தேவாரத்துல சொல்லியிருக்கிற நீதியைத்தானே சொன்ன சத்தா எங்களுக்கு தெரியா, நீ எந்திரிச்சு போன்ட்டான். சைவ உலகம் இல்லையா? ஆமா, நாங்க என்ன பண்ண முடியும்? தேவாரம் ஒவ்வொரு எழுத்தும் பொன், வைர கற்கள். ஆமா, நிச்சயமா சைவத்திற்கு கிடைத்த ஒரு பெரிய சொத்து உடைமை, மறந்து விடுகிறார்கள். இது சொல்லுகிறது இந்த பாட்டெல்லாம் எங்களை பாட விட மாட்டாங்க.

வாரி அங்கனே மாயமாம் இதற்கு ஏதும் மகிழ வேண்டும். இந்த ஈர் உமக்கொன்று சொல்ல கேள்வில் திகழ்மதியும் நீ இதுல மகிழ்ச்சி கொள்ளாத. நல்ல தந்தை கிடைத்தார், நல்ல தாய் கிடைத்தார், நல்ல தாரம் கிடைத்தது, நல்ல உடன்பிறந்தான் கிடைத்தான், நல்ல புத்திரன் கிடைத்து என்றான், நீ மகிழ்ந்து விடாதே, இதெல்லாம் மாயம். நீ மகிழ்ச்சி கொள்ள வேண்டியது எது தெரியுமா? நாவுக்கரசர் சொல்லுகிற உபதேசம் அறவுரை. சிந்தையீர் உமக்கு ஒன்று சொல்ல கேண்மில் திகழ்மதியும்

இத சொன்னா கேப்பானா? மனிதன் கேப்பானா? கேட்க மாட்டான். தனக்கு 20 வயசுல மனைவி திட்டுவா, உடன்பிறந்தான் திட்டுவான், தந்தை இருந்தால் திட்டுவான், தாய் இருந்தாலும் திட்டுவா. எல்லாருமா சேர்ந்து நம்ம எங்கடா போறது, தற்கொலை பண்ணிக்கலாமா, அல்லது எங்கேயாவது முதியவர்கள் இடம் இருக்க அங்க போலாமான்னு எண்ணி தவிக்கிறான் பாருங்க. அப்பதான் உணர்வான். இப்ப உணர்வானா? உணர மாட்டான். நாட்டில் பெருகி கொண்டே போறது பாத்தீங்களா, முதியோர் இல்லம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பசங்க அவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்கிறான்னு அர்த்தம் இல்லையா? ஆமா, என் மேல வருத்தப்படாது, நீ சொல்ல வேண்டிய கடமை இல்லையா? ஆமா. சிந்தையீர் உமக்கொன்று செல்ல சொல்ல கேள்வி திகழ்மதியும்

நானும் மனிதன் தானே, இதை நான் சிந்தனை பண்ணி பார்க்கிறேன். நேற்று ஹலோ உங்களுடன் டிவியில, நான் டிவி பாக்குறதே மிகவும் குறைச்சல். ராத்திரி 7 மணிக்கு மேல ஏதாவது நிறுத்திக்கிறதா நான் பார்ப்பேன். எனக்கு பொழுது பிடிச்சு போகுது போனா தேவாரம் படிக்கிறதும் எழுதுறதும் இந்த வேலையில தான் எனக்கு சரியா போயிடும். ராத்திரி 7 மணிக்கு தான் சாப்பிடுவேன். சாப்பிட்டதுக்கு வருமா சில இருந்து பார்ப்பேன். நேற்று இந்த ஹலோ உங்களுடன் பார்த்தேன். இந்த மனைவியை பத்தி ஒருத்தன் கேட்கறான், தகப்பனாரை பத்தி ஒருத்தன் கேட்கறான். ஐயோ கடவுளே, இப்படி ஒரு மானோட ஜென்மமா? எந்த கோர்ட்டுக்கு போய் கேட்கணும்? நான் மனைவியோட கோர்ட்டுக்கு போறதுக்கு எந்த கோர்ட்ல நான் போடணும்? எப்படி அதை நான் மூவ் பண்ணணும்னு ஒருத்தன் கேட்கறான். என்ன உறவு, என்ன ஒழுங்கு? இந்த மாதிரி அவனுக்கு ஹலோ உங்களை கேட்டது ஒண்ணு, நாட்டில் நடக்கிறது 1000 இல்லையா? ஆமா. காரணம் என்ன தெரியுமா? மதத்துல போதுமான அளவு நமது மத தலைவர்கள் ஊடி, நீ பூசை பண்ணு, விபூதி இடு, தாய் தந்தையரை திட்டாதே, தாய் தந்தையர்கள் தெய்வம், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், நீ தாய் தந்தையரை வணங்கு என்றெல்லாம் சொல்லி இவர்களை இந்த மண்டையில அடித்திருப்பார்களே. ஆனால் இந்த அளவுக்கு ஆயிருக்க என்றுதான் நான் நினைக்கிறேன். நான் நினைக்கிறதே சொல்றேன், நீங்க நினைக்கிறதே நீங்க சொல்லலாம். அதை பத்தி தெரியல இல்லையா? ஆமா. அதனாலதான் இது கட்டுது. சிந்தையே உமக்கு ஒன்று சொன்னக்கு

0: இந்த பாடலே குந்தவி நாச்சியார் ராஜராஜ சோழனுக்கு சொன்னார். இதன் இந்த பாட்டினால ஒரு நன்மை நடந்தது, அதையும் நான் உங்களுக்கு சொல்ல எனக்கு கடமை உண்டு. சில பேர் நான் நிறைய பாடலேன்னு வருத்தப்படுறாங்கன்னு சில பேர் சொல்றாங்க. நான் தான் நிறைய பாடியிருக்கேனே, நிறைய இது வரைக்கும் 400 கேசட் பாடியிருக்கேன், நிறைய நீங்க கேட்கலாமே. ஒரு வருஷத்துக்கு என்னுடைய ரெக்கார்ட்லாம் எடுத்து வச்சு கேட்டீங்கன்னா ஒரு ஆண்டு நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி கருத்து தான் வேற ஒருத்தர்கள் சொல்ல மாட்டார்கள். தயவு செய்து அந்த குற்றத்தை என்ன கேட்காதீர்கள். கொஞ்சம் பாடுகிறேன், கொஞ்சம் சொல்லிட்டேன். இந்த கருத்துக்கள் யாரும் சொல்ல மாட்டான் இல்லையா? கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள். வேணும்னா நான் நிறைய பாடி காட்டுறேன், வேண்டவே வேண்டாம் நான் பேசாமலே காசத்துல பாடி வச்சிருக்கிறேன். இப்ப சுந்தர தேவாரம்னா அந்த 1200 பாடலும் இங்க கேட்கலாமே, திருவாசகம் முழுவதும் கேட்கலாமே. 300 காசத்துக்கு மேல தேவாரமே பாடி இருக்கேன்னு யாரும் பாடாதது ஒரு புண்ணியம், கேட்கலாமே. இந்த கருத்துக்களை நீங்க உங்களுக்கு நெஞ்சுக்கு கொண்டு வரத்தான் நான் நினைக்கிறேன். தயவு செய்து மன்னித்து விடுங்கள். இந்த தேவாரத்தை சிதம்பரத்தில் 2 உற்சவம் நடக்கும். எனக்கு தெரிந்து அந்த உற்சவம் நிக்கவே இல்லை. ஆமா, எத்தனையோ ஊர்களில் திருவிழா நடந்து நின்று விட்டது. சிதம்பரத்தில் 2 திருவிழா, ஒன்னு ஆணியில ஒன்னு மார்கழியில. இந்த 10 நாளிலேயும் தேவார கோட்டி நடக்கும். எப்ப? அப்போ. இப்ப கிடையாது. இப்ப நாட்டிய நிகழ்ச்சி என்னமாத்தான் நடத்துறாங்க. தேவார கோட்டி நடத்துறது மிகவும் குறைச்சலாது. ஒரு ஐயா என்ன பண்ணினார், இந்த பாட்டினால் வந்த நன்மையை சொல்லுகிறேன். இது அவலயமான பாட்டு, பாடக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள் அல்லவா. ஒரு ஐயா பாடினார், அதனால என்ன நன்மை வந்ததுன்னு உங்களுக்கு நான் நினைவூட்ட கடமை. என்ன பண்ணினார் அந்த ஐயா? தந்தையார் தாயார் உடன் பிறந்தார் தாரமார் புத்திரார் தாந்தாம் ஆரே வந்தவாறு எங்கனே இதற்கு எது மகிழ வேண்டான்னு பாடியிருந்தார். எதுக்கு? ஒரு பெரியவர் இது நின்று கேட்டிருந்தார். அவர் வேட்டியை முழங்கால் மட்டும் கட்டியிருக்கார். எதுக்க கேட்டவர் மேல ஒரு சின்ன துண்டு இதை போட்டு நின்று கேட்டிருந்தார். இந்த பாட்டு அவருக்கு கொஞ்சம் பொருள் விளங்குறது மாதிரி இருந்தது. பாடி முடிய விட்டு, ஐயா இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டார். உன்னுடைய தந்தையும் தாயும் மனைவியும் மக்களும் உடன் பிறந்தார்களும் சுற்றத்தார்களும் இதெல்லாம் மாயம், நீயும் கூட மாயம்தான், இன்னைக்கு இருந்து நாளைக்கு போயிடுவ, சொல்ல முடியுமா? பின்ன எதுதான் மிச்சம் அப்படின்னு கேட்டார். அவர் சிவபுண்ணியம் ஒண்ணுதான் மிச்சம், நீ நமச்சிவாய மந்திரம் சொல்ற பாரு, அந்த புண்ணியம் ஒண்ணுதான் நிற்கும் உனக்கு. இப்ப நாம வேறு உயிர் வேற அல்லவா, இந்த உயிர் இந்த உடலை விட்டு என்னைக்காவது ஒரு ஓடி போயிடுமே, அது எத்தனையோ உடல் எடுத்துக்கொண்டு வந்ததே இல்லையா? ஆமா, எத்தனை உடல் நாம எண்ண முடியுமா? முடியாது. 7 கடல் மணலை அளவிடின் அதிகம் எனது இடப்பிறவி அவதாரம் என்பார் திருப்புகழ்காரர். 7 கடல் மணை எண்ணினால் எத்தனை இருக்குமோ அத்தனை பிறவி நான் எடுத்து விட்டேன் முருகா, இனிமே நான் பிறக்க கூடாதுன்னு அந்த மாதிரி பிறவி எடுத்து விட்டோம். எது மிச்சம்? இந்த உயிருக்கு நமச்சிவாய மந்திரம் ஒண்ணுதான் மிச்சம். அதத்தான் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமே என்று சொன்னது கூட அல்லவா. அதற்காக நம்மள்ட இருக்கிறத தூக்கி எரிஞ்சோம்னு வேண்டாம், அதையும் வைத்துக்கொள். பொருளார்க்கு உலகம் இல்லை, அருளிலார்க்கு உலகம் இல்லை, இதையும் வைத்துக்கொள், அதையும் வைத்துக்கொள். அதத்தான் சொன்னார் பாம்பன் சாமி, இறை தேடு இறை தேடு. பாம்பன் சாமி இறை தேடு இறை தேடு. இறை என்பது கயத்துக்கு சோத்து, சோத்து இறை தேடு கடவுளையும் தேடிக்கும் என்று. ஆக இந்த பாட்டை பாடினார். ஓஹோ, அப்படின்னா சொத்து சுதந்திரம் எதுவும் வராதா அப்படின்னு கேட்டார் பெரியவர். யோ என்னையா சொத்து சுதந்திரம்னா வராதுன்னு சொன்ன வராதுன்னு சொல்றேன்னு. அப்படின்னா தர்மம் பண்ணலாம்னா என்ன பண்ணலாம்னு கேட்டார். அதுக்கு இந்த பாடின ஓதுவார் கேட்டாரு, தர்மம் வாங்குறாப்புல இருக்கிற நீ என்ன தர்மம் பண்ண போற அப்படின்னு கேட்டார். பக்கத்துல சொன்னா ஐயா அவருக்கு 100 ஏக்கர் நிலம் இருக்குன்னா. 100 ஏக்கர் நிலம் உள்ளவரா முழங்கால் முட்டு ஒரு வேட்டியை கட்டிக்கிட்டு ஒரு சின்ன துண்டு போட்டு நிக்கிறாரு, அச்சரியமா போச்சு. 100 ரூபாய் சம்பாதிச்சான்னா ரோட்டு வேட்டி ரோடு கூட்டி 100 ஏக்கர் வச்சுக்கிறது முழங்கால் முட்டு வேட்டி கட்டி நிக்கிறாரு. சிவபுண்ணியம் செய்யணும்னா என்ன செய்யலாம்? தர்மம் செய். ஒரு 100 ஏக்கர் நிலம் இருக்குல்ல, ஒரு தேவார பாடசாலை அவர் சொன்னது, ஒரு தேவார பாடசாலைன்னு ஒண்ணு வை, ஒரு கட்டடம் வாங்கு அதுல தேவார பாடசாலைன்னு ஒண்ணு வை, ஒரு தேவார ஓதுவார போட்டு தேவாரம் சொல்லிக் கொடுக்க சொல்லு. 10 பிள்ளைகள் அதுல படிக்கட்டும். 3 வேளை அந்த பிள்ளைகளை நல்லா சாப்பிட சொல். சனிக்கிழமை புதன்கிழமை எண்ணெய் கொடுத்து தேய்ச்சிக்க சொல். 6 மாசத்துக்கு ஒரு 2 வேட்டி 2 துண்டு கொடு, இந்த புண்ணியத்தை செய் அப்படின்னு சொன்னார் இந்த ஓதுவார். நாளைக்கே செய்து விடட்டுமான்ட்டார் அவர். யாரு? இந்த முழங்கால் முட்டை வேட்டி. உடனே செங்கடி பிள்ளையார் கோயில்ல ஒரு வீடு வாங்கப்பட்டது. மறுநாள் ஒரு வாத்தியார் ஒருத்தரை போட்டாங்க, அவர் தான் நடராஜ ஓதுவார்னு அவருக்கு பேர். உடனே ஒரு பாடசாலை தொடங்கப்பட்டது. அந்த பாடசாலை தான் முதலியார் தேவார பாடசாலையின் சிதம்பரத்தில் செங்கழி பிள்ளையார் கோயில் இருந்தது. என்ன சொன்ன? இருந்தது. இப்போ 10 வருஷமா அந்த பாடசாலை இல்லை. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி அவங்கள்ட்ட சொன்னேன், அந்த பாடசாலையை நிறுத்தாதீர்கள், வேண்டாம் வேண்டாம். 100 ஆண்டுகளுக்கு மேல நடந்தது அந்த பாடசாலை. அந்த பாடசாலையில படித்தவர்கள் தான் இன்னைக்கு வெளியில தேவாரம் படிச்சுட்டு இருக்கிறவங்க. அதுல படித்தவங்கள்ட்ட படிச்சேன். இப்ப நான் வந்து அந்த பாடசாலையில படித்தவங்கள்ட்ட படிச்சேன் இல்லையா? அப்ப எனக்கு இந்த பாடசாலை தாத்தா முறை. அதே மாதிரி மேல வீதியில ஒரு பாடசாலை இருக்கு, அது இவங்களது அண்ணாமலை செட்டியார். அதுலயும் நிறைய படித்து மாணவர்கள் வெளியே வந்தார்கள், இதுலயும் படித்து மேலே இருந்தார்கள். இந்த சிதம்பரம் அந்த முதலியார் தேவர் பாடசாலை வந்தது இந்த பாட்டினாலதான் வந்தது என்று சொன்னார்கள். அப்ப இது அவலயமான பாட்டா? இத பாடக்கூடாதா? என்ன? ஆமா, கோடி கொடுத்தாலும் இப்படி ஒரு அறவுரை கிடைக்காது. கோடி கோடியா கொட்டி கிடைத்தாலும் இந்த மாதிரி அறவுரை கிடைக்காது என்பதை நாம் எண்ணிக்கொள்ளும். இந்த பாடலை சுந்தரி நாச்சியார் ராஜராஜ சோழனுக்கு சொன்னார். கேட்டான், உள்ளம் உடைந்து போச்சு அவனுக்கு. இப்படி பாடல்களா எங்கே கிடைக்க போகிறது? என்னுடைய ஆயுள்ள தேவாரத்தை பார்ப்பேனா? நீங்கினான். இந்த வேளையில் தான் இந்த திருநாரையூர்ல பிள்ளையார் பேசுகிறார். நம்பியாண்டார் நம்பி கொடுத்த உணவுகளை நைவேத்தியத்தை உண்ணுகிறார். அவரோடு அவர் பேசுகிறார் என்று கேள்விப்பட்டு நேர போனான். அவரை போய் கேட்கலாம். புராணம் சொல்லுகிறது எத்தனையோ வண்டி கொழுக்கட்டையை கொண்டு சாமிக்கு முன்ன வச்சானாம். எத்தனையோ வண்டி வாழைப்பழங்களை கொண்டு வச்சானா, ஏன் சாமி சாப்பிடுறார் அப்படின்னு. எத்தனையோ தேங்காயை உடைத்து வைத்தான், எவ்வளவோ பழங்களை வைத்தான். நாம வைப்போமா? கோயிலுக்குன்னு ஒரு வாழைப்பழம், கோயிலுக்குன்னு ஒரு தேங்காய், கோயிலுக்குன்னு ஒரு பிரசாதம். அந்த பிரசாதத்துல கல்லு முள்ளு அதுல இல்லாதது ஒண்ணுமில்லை. அந்த பிரசாதத்தை நாம சாப்பிட முடியாது. சுவிட்சு கரண்ட் போட்டா கூட சாப்பிடணும். இந்த தேங்காயை உடைச்சாத திருவ கூட முடியாது. அப்படி ஒரு தேங்காய், அப்படி ஒரு வாழைப்பழம் இல்லையா? தவறு. கோயிலுக்குன்னா நம்மளுக்கு வாங்கறதை விட நன்றாக செய்யும். சிதம்பரத்துல பாத்தீங்களா, சிதம்பரம் சக்கரை பொங்கல்னு பேர் போனது. வெளியில விற்பான் அதை சொல்லாதீங்க, உள்ள சாமிக்கு போடுற பாருங்க. அது அந்த மாதிரி சக்கரை பொங்கல் தான் இந்த மூலகத்திலையும் கிடையாது. ஆமா, நான் சுத்தாத கோயில் கிடையாது, ஊர் போகாத ஊர் கிடையாது. அந்த மாதிரி பிரசாதம் எந்த ஊர்லயும் கிடையாது, அந்த மாதிரி சாமி எங்கேயும் கிடையாது. சிதம்பரம் சக்கரை பொங்கல் சொன்னா ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்துட்டான்னா அது நாக்கில ஊறும். சிதம்பரத்துல அந்த இன்னொன்று போடுவான், சம்பா, அதாவது மிளகுச்சாமி. இந்த லோகத்துல கிடைக்காது. அதுபோல சாமியும் அப்படி கிடைக்காது, சாப்பாடும் அப்படி கிடைக்காது இல்லையா? கொண்டு வச்சான் சாமி. அவளையும் பிள்ளையார் சாப்பிட சொல்லுங்கோ. சுவாமி என்ன பண்ணிட்டார்? நம்பியாண்டார் நம்பி, சுவாமி இத்தனை நாளும் நான் ஒரு 10 கொழுக்கட்டை தான் கொடுத்தேன், சாப்பிட்டேன். ராஜராஜ சோழன் வந்திருக்கிறார், மோதனும் ஒரு வண்டி கொண்டு வந்திருக்கிறார், அதை நிவேதனம் பண்ணிக்கணும் சொன்ன உடனே அத்தனை சாப்பிட்டார். இதிலிருந்து வண்டி கணக்கில் கொண்டு வந்திருப்பான் நீங்க நினைக்கீங்களா? நிறைய கொண்டு வந்திருப்பான் என்பதற்கு வண்டி வண்டியா கொண்டு வந்தான்னு எழுதியிருப்பார்கள் நான் நினைக்கிறேன். சரி, எப்படியோ ஒண்ணும் அவ்வளவு சாப்பிட்டுட்டார். பிள்ளையார் அவர்கிட்ட பேசுற வேலை இல்லையா? மெதுவா ராஜராஜ சோழன் நம்பியாண்டார் நம்பிக்கிட்ட போய் கேட்டார், ஐயா எனக்கு ஒரே ஒரு குறை உண்டு. என்ன குறை தெரியுமா? மூவர் பாடிய தேவாரம் என்று ஒரு நூல் இருக்கிறதாம் தமிழ்நாட்டில். எங்க இருக்குன்னு கேட்டேன், தமிழ் புலவர்களுக்கு தெரியல. தமிழிசை பாடல்களுக்கு தெரியல, யாருக்கும் தெரியல, கிடைக்கலவில்லை எனக்கு. அந்த நூல் எங்க இருக்கிறது, எப்படி கிடைக்கும்னு சாமியை கேட்டு சொல்லுங்க கேட்போம். சாமி சாப்பிட்டு முடிஞ்சது, சாமி விண்ணப்பம், மூவர் பாடிய தேவாரம் என்று ஒரு நூல் எங்கே இருக்கிறது, அது கிடைப்பதற்கு என்ன வழின்னு ராஜா சோழன் கேட்கு. அப்படியா சிதம்பரத்திலே வடமேற்கு மூலையில உட்பிரகாரத்தில் வடமேற்கு மூலையில் ஒரு அறை இருக்கிறது, அந்த அறையில் இருக்கிறது மூவர் தேவாரம் அப்படின்னு சொன்னாராம் பிள்ளையார். பிள்ளையாரை வணங்கிவிட்டு நம்பியாண்டார் நம்பியை அழைத்து கொண்டு நேர போய் அந்த வடமேற்கு மூலையில் பார்த்தா ஒரு ரூம் இருக்கு, அது பூட்டி இருக்கு, சீல் வச்சிருக்கு. அங்க இருக்கிறத கட்டா இது வந்து யாரோ திருஞான மந்திர திருநாவுக்கரசர் அவங்க பாடின நூல் அதுக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க, அதை யாரும் திறக்கப்படாதுன்னு சொல்லிவிட்டாங்க, அது எத்தனையோ ஆண்டு காலமாக அது மூடி இருக்கிறது, இதை திறக்கணுமேன்னு கேட்டான், முடியாதுன்னுட்டாங்க. பிள்ளைவாழ் அந்தநர்தம் அடியார்க்கும் அடியே என்று சொல்லி வணக்கம் சொன்னது சுந்தரர் அல்ல, திருவாரூர் சிவனே சொன்னான் அப்படின்னு சொன்னா அந்த தில்லைவாழ் அந்தனுடைய பெருமையை என்னத்தை சொல்றது இல்லையா. அவர்கள் போய் இதை திறக்கணும்னு சொன்ன உடனே அவர்கள் திறக்கப்படாது, மூவர்கள் வந்தாதான் திறக்கப்படும் என்று சொல்லிட்டாங்க. யோசனை பண்ணி பார்த்தான், மூவர்கள் எப்படி வர முடியும், அவர்கள் ஆண்டவன் திருவடியை சேர்ந்து விட்டார்களே அப்படி சொல்லிட்டு இதை சூசகமா மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு, சரி போனா போயிட்டு போய் அரை வேணா அப்புறம் திறக்கலாம், நால்வர் திருவுருவம் இங்க இருக்கல்லவா கோயில்ல இருக்கு, அதுக்கெல்லாம் அபிஷேக ஆராதனை பண்ணி திருவீதி உலாவிட நினைக்கிறேன், செய்யலாமான்னு கேட்டா செய்யலான்ட்டாங்க. எப்படி செய்யறான் பாருங்க, நால்வருக்கு அபிஷேகம் நடந்தது, வாகனத்துல வச்சு கட்டி பிரகாரத்துல தூக்கிட்டு வந்தாங்க, அந்த வடமேற்கு மூலையிட்ட வந்து நின்னவுடனே நெருத்திக்கிங்க, மூவர் வந்தாச்சு கதவை திறங்கன்ட்டான். யார் சொன்னது, ராஜா சோழன். இந்த உருவம் மூவர் இல்லைன்னு சொல்ல முடியாது, முடியுமா, முடியாது. நல்ல சூழ்ச்சி, சூழ்ச்சி அல்ல, நல்ல எண்ணம் பண்ணிவிட்டான் ராஜராஜ சோழன். அதை விட நமக்கெல்லாம் தேவாரம் கிடைக்கணுங்கிற பிராப்தி இருந்தது சைவர்களுக்கு, அதற்காக ராஜராஜ சோழன் அந்த வேலையை செய்துவிட்டான். ராஜராஜ சோழனை நான் மறந்ததே இல்லை, பறக்கவே மாட்டேன். அனுதினமும் நம்பி ஆண்டார் நம்பியும் நினைப்பேன். ராஜராஜ சோழன் ஏன் தேவாரத்தை கொடுத்தேன், அப்படி கிடைச்சது கரங்கண்டான். இந்த சூழ்ச்சி என்று சொல்ல முடியாது, தன்னுடைய பேர் அறிவினால் செய்து விட்டான். தில்லைவாழ் அந்தவர்கள் ஏமாந்து விட்டார்கள் என்று சொல்ல முடியாது, அதுவும் சொல்ல முடியாது. மூவர்கள் வந்து விட்டார்கள், கதவை திறந்திருக்கான, திறந்துட்டாங்க. கதவை திறந்தால் கதவை திறக்க முடியல, ஒரே கரையான் புத்து செல்லு, கரையான் புத்து, கதவை திறக்க முடியல. கதவை தள்ளி விட்டு பார்த்தா கரையான் புத்து மேல வரலையே, கரையான் புத்து தான் தெரியவரை எட்டு சுடி தெரியல. யோ கடவுளே, கதா ராஜா நடராஜா நடராஜா, கரையான் புத்து தானே இருக்கு, எட்டு சுவடி எங்க இருக்கும், எட்டு சுவடியை எப்படி இருக்கணும், கரையான் எட்டு சுவடியில் வந்து விட்டதுன்னா எப்படி எடுக்கணும்னு பக்கத்துல ஒருத்தர் சொன்னாராம், குடங்குடமா தண்ணியை கொட்டக்கூடாது, குடங்குடமா எண்ணெயை கொட்டணும், அதுல அப்படி கொட்டித்தான் எடுக்கணும்னு சொன்னாங்க. கொண்டு வா குடங்குடமா எண்ணெயை கொட்டிட்ட, கொட்டி எடுத்து பார்த்தார்கள். எடுத்து ஒவ்வொரு ஏடா எடுத்து நம்பியாண்டார் நம்பி ராஜராஜசோழன் ஒவ்வொரு ஏடா கொடுக்கிறார். ஒரு சில ஏடுல முழு பதிகம் இருந்தது, ஒரு சில ஏடுகள்ல பாதி பாட்டு போயிருந்தது, ரெண்டு பாட்டு போயிருந்தது, ஒரு பாட்டுல பாதி இல்லை, இப்படியா கிடைச்சது. கடவுளே ராஜா அப்படின்னு அழுகுறான். ராஜா சொன்னாராம், இவ்வளவும் திருமுறை கண்ட புராணத்தில் வருகிறது, எனக்கு ஆதாரம் அதுதான்,
1: அப்ப அசரீரியாக நடராஜ பெருமான் சொன்னானாம். அசரீனா என்ன அர்த்தம்? இது சரீரம், அந்த வெறும் வெளி ஒளி மாத்திரம் வரும், அதுக்கு சரீரம் இல்லாததுன்னு அர்த்தம். அதுக்குதான் அசரீரின், அதான் கடவுள் வாக்கு என்று சொல்லி. ராஜராஜ சோழனே, உனக்கு வேண்டியதை மாத்திரம் வைத்திருக்கிறேன், ஏனைய பதிகங்களை நானே அழிக்க செய்துவிட்டேன், அது உனக்கு தேவையில்லை, இருப்பதை எடுத்துக்கொண்டு மகிழ்ந்துகொள் என்று சொல்லிவிட்டான் நடராஜ பெருமான். ஆண்டவன் சொல்லி தேற்றுகிறான் அப்படின்னு சொல்லும் போது அந்த தேற்றம் அவருக்கு கிடைச்சு போச்சு, கிடைச்ச வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு எடுத்துட்டார். எவ்வளவு கிடைத்தது அப்படின்னு கேட்டா, சம்பந்தர் வந்து 16,000 பதிகம் பாடினார்கள் என்று கணக்கு சொல்லுகிறார்கள். 16,000 பதிகம் இன்னைக்கு இவர் கையில, ராஜராஜ சோழன் கையில கிடைச்சது எத்தனை தெரியுமா? 383 திருப்பதிகம், 1,000 கூட இல்ல. இந்த 383வது செய்வ உலகம் திரும்பி பார்க்கிறதா, எங்கேயோ தூக்கி எரிந்து விட்டார்கள். தினசரி வருகிற பேப்பருக்கு கொடுக்கிற மரியாதை கூட இதுக்கு இல்லை. வருத்தத்தோடு சொல்லு. ஆமா, மறுபடியும் எடுத்து பார்த்தான் அப்பருடைய பதிகம், 49,000 பதிகம் பாடினார் என்று வரலாறு கிடைக்கிறது. இன்னைக்கு கிடைத்தது அப்பர்ல 312 பதிகம். அற்ற லட்சம் பெறும் என்று சொல்லுவார் வாரியார். ஒரு அச்சரம் லட்சம் பெறும் அப்படின்றது, அதே மாதிரி தேவாரமும் அச்சரம் லட்சம் பெறும். பார்க்கலையே, படிக்கலையே அல்லவா? ஆமா, இன்னைக்கு இருப்பது அப்பர் 312 பதிகம். சுந்தரர் 38,000 பதிகம் பாடினார் என்று வரலாறு. இன்னைக்கு இருப்பது 100 பதிகம். இதெல்லாம் மொத்தம் சேர்த்தா எத்தனை பாடல்கள் இருக்கிறது அப்படின்னு கேட்டா, 8,239 பாடல்கள் நமக்கு கையில இப்போது இருக்கு. பிரசன்ட்ல நமக்கு இருக்கிறது அதுதான், 8,239 பாடல்கள் இருக்கிறது, 795 திருப்பதிகங்கள் இருக்கிறது. இதை படிக்கணும், இது பாடணும். டாக்டர் உவே சாமிநாத ஐயர் எழுதி வைத்திருக்கிறாராம் ஒன்று, மேருமலையை நாம கண்டு வணங்கினால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ, மேருமலையை, அந்த மலையை கண்டு நாம வணங்கினோம்னா என்ன புண்ணியம் கிடைக்குமோ

சம்பந்தர் தெய்வமே, திருநாவுக்கரசர் தெய்வமே, சுந்தரர் தெய்வமே. அப்படி தெய்வமானதுனால்தான் கோயில்ல அவர்களை சாமியோட சாமியா வச்சு பூசை பண்றாங்க தெரியுமா? ஒரே ஒரு சேம்பர தேவாரமும் பஞ்சாட்டம் சொல்லி நிகழ்ச்சியை நிறைவேற்றிக் கொள்வேன்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தலம் திருவெண்காடு திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளிச் செய்த இரண்டாம் திருமுறை பண் சீகாமரம் ராகம் மாயாமாளவ கௌளை.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்கு உரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: அருமையால் புறம்போந்து வணங்கி அங்கு ஆறு அமரும் நாளில் திருமுல்லை வாயில் எய்து செந்தமிழ் மாலை சாத்தி மருவிய பதிகள் மற்றும் வணங்குவார் மறையோரியத்த தருமறி புகழ் வந்து ஞான சம்பந்தர் சேர்ந்தார். மீண்டும் சீகாடிக்கு வந்துட்டார். இப்ப சீகாடிக்கு வந்தது இப்ப எத்தனாவது இரண்டாவது தலை யாத்திரை முடிஞ்சிருக்கு அல்லவா? முதல் தலை யாத்திரை திருக்கோலக்கா சென்று வந்தது, இரண்டாவது தலை யாத்திரை பாட்னார் வீடு திருநனிப்பள்ளி சென்றுட்டு இந்த திருமுல்லை வாயில் திருச்சாய்க்காடு நம்முடைய திருவெண்காடு இதெல்லாம் வழிபாடு செய்துட்டு வந்துட்டது. இப்ப ரெண்டு தலை யாத்திரை நிறைய பெற்று இனி மூன்றாவது தலை யாத்திரை மிகச்சின்ன தலை யாத்திரை மேற்கொள்ள போகிறார். அது எங்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருப்புகலி அதாவது சீகாடிக்கு வந்த பிறகு வந்திரைத்தடு செழுமலர் பிறங்களும் மணியும் ஆரமும் உண்டி தந்தலை பலவளத்தொடு வறுபுனல் தாழ்ந்து சேவடிதாட தெந்திரைக்கடற் பவளமும் பனிலமும் செழுமணி திரள் முத்தும் கொண்டிரட்டி வந்து ஓதம் அங்கெதிர்கொள கொள்ளிடம் தோணி வீற்றிருந்தார் தம்மை தொழுதுமுன் நின்று தூய ஆணியாம் பதியம் பாடி அப்படின்னு. ஆணியாம் பதியம் பாடி அது என்னன்னு கேட்டா ரொம்ப அருமையான ஆணியாம் பதியம்ங்கிறது என்னன்னு சொன்னிருக்கேன். சீர்காழியிலதான் ஞானசம்பந்தர் பாடிய பதியங்கள் 70 கிடைத்திருக்கு. 70, இந்த 70 எவ்வப்பொழுது பாடியது என்பதை சேக்கிடார் கூடுமானவரை சொல்லியிருக்கார். ஆனால் அவர் சொல்லாததும் இருக்கின்றது. அதனால என்னன்னு கேட்டா ரொம்ப ஜாக்கிரதையா இங்கெங்க அதை வைத்து பாடியிருக்கலாம் என்ற யூகத்துல பாடுறோம், யூகத்துல வைக்கணும். ஆனா இங்க என்ன சொல்லுகிறார்னு கேட்டா, சீகாழியில் இருக்கும்போது ஒன்று பாடினார் சொல்லும்போது ஆணியாம் பதிகம் பாடி என்று ஒரு குறிப்பு தர்றார். அப்போ அந்த பதிகத்துல சிவபெருமானை ஆணி என்று சொல்லியிருப்பார். நல்ல வேலையா அப்படி ஒரு பதியம் என்னது, அன்னமென் நடையாடுங்கிற பதியம். அதுதான்
3: திருத்தோணிபுரம் பக்கம் 78 பன்னெட்டராகும். 78 எடுத்துங்க, துளிமண்டி ஒன்று போட்டுருந்த பேப்பர்ல. திருமலை வாயில் அப்புறம் திருமலை வாயில் போறார்.
4: அன்னமில் அறிவையோடு அமரதம் பெருமான

பன்னினல் பொருள் பயந்தவர் பருமதில் சிறபுரத்தார் சிற

கற்றவர் அறவோடு ஏனக்கும் விளையாமே சால பூண்டு தழ்மதியது சூடிய சங்கரனார்த்தம்மையே போல தம் அடியார்க்கும் இன்பம் அளிப்பவர் பொறுகடல் விடம் உண்ட நீலத்தார் விடற்றண்ணனார் சிறபுறம் தொழ வினை நில்லாவே மானத்தின்புய வரிசிலை பார்த்தனை தவங்கட மதித்தன்று காலத்தே திருவேடனாய் அமசைய கண்டருள் புரிந்தார் பூந்தேனை தேர்ந்து சேர் வண்டைகள் திரிதரும் சிறபுறத்து உரையங்கள் கோனை கும்பிடும் அடியறை கொடுவினை குற்றங்கள் குறுகாவே மானிதல் உயிர் மதித்துண வந்த அக்காலனை உதை செய்தார் பேணி உழ்கு மெய்யடியவர் பெருந்துயர் பிணக்கருத்து அருள் செய்வார் பேணி வெண்பிரை உடையவர் வியல் புகழ் சிறபுறத்தமருகின்ற ஆடி பொன்னினை அடிதொழும் அடியவர்க்கு அருவினை அடையாவே பாரு நீரோடு பல்கதிர் இரவியும் பனிமதி ஆகாசம் ஓரும் வாயுவும் உண்கணல் வேள்வியில் தலைவனுமாய் நின்றார் சேரும் சந்தனம் அகிலோடு வந்திழி செழும்புனல் ஓட்டாரே வாரும் தன்புனல் சூழ் சிறபுறம் தொழும் அடியவர் வருந்தாரே ஊழி அந்தத்தில் ஒலிகடல் ஓட்டத்தையும் உலகங்கள் அவை மூட ஆழி என்ற மரர்கள் சரண்புக அந்தரத்துயர்ந்தார்தாம் யாழின் நேர்மொழி ஏழையோடு இனிதுரை இன்பன் எம்பெருமானார் வாழி மாநகர சிறபுறம் தொழுதெழ பல்வினை அடையாவே பேய்கள் பாட பல்பூதங்கள் துதிசெய பிணமிடு சுடு காட்டில் வேய்கொள் தோழிதான் வெள்கிட மானடம் ஆடும் வித்தகனார் உன் சாய்கள் தான் மிக உடைய தன்மறையவர் தகு சிறபுறத்தார்த்தாம் தாய்களாயினார் பல்லுயிர்க்கும் தமைத்தொழும் அவர் தளராரே இலங்கு பூன்வரை மார்புடை இராவணம் எழில் கொள்வெற்பெடுத்தன்று கலங்க செய்தலும் கண்டுதம் கழறடி நெறிவை தருள் செய்தார் உலங்கள் செங்கழு நீர்மலர் தென்றல் மன்றதனிடை புகுந்தாரும் உலங்குள் மாமரை அவர் சிறபுறம் தொழுதெழ வினை குறுகாவே வண்டு சென்றனை மலர்மிசை நான்முகல் மாயவன் என்று இவர் அன்று கண்டு கொள்ளவோர் ஏனமோடன்னமாய் கிளறியும் பறந்தும் தாம் பண்டு கண்டது காணவே நீண்டயம் பசுபதி பரமேட்டே கொண்ட செல்வத்து சிறபுறம் தொழுதெழு வினையவே கூடாவே பறித்த புந்தலை குண்டிகை சமணரும் பார்மிசை துவர் தோய்ந்த சிரித்த சீவரத்தேரரும் தேர்கிலா தேவர்கள் பெருமானார் முறித்து மேதிகள் கரும்பு தின்று பாவியில் மூழ்கிட இளவாளை வெறித்து பாய்வயல் சிறபுறம் தொழத்தானே வினை விட்டிடும் மிகத்தானே பரசு பாணியே பத்தர்கள் அத்தனையே பையரவோடு அக்கே நிறை

0: சிறபுறத்தே அண்ணலே விண்ணவர் பெருமானே பரவு சம்பந்த செந்தமிழ் வல்லவர் பரமனை பணிவாரே
1: இங்கே நான் முன்ன சொன்னது போல சேக்கிழார் பெருமான் இந்த பதியத்தை இங்கே பாடியதாக சொன்னதனுடைய குறிப்பு என்னன்னு கேட்ட ஆணியாம் பதியம் பாடி என்று சொல்றார். ஆகவே இப்ப நம்ம இதுல நான் முதல் குறிப்பு ஆணின்னு தொடங்கல, அதனால அந்த 70 பதிகத்தையும் படிச்சு பார்க்கும்போது இந்த பதிகத்துலதான் 4வது 5வது பாட்டுல ஆணி என்று வருது. அதனால இங்க அவர் இந்த பதிகத்தை பாடினார் என்று சொல்றாருங்களா. அப்ப இந்த பதியம் இங்க பாடினதுங்கிறது உண்மை, அதுல ஒண்ணு மாற்றம் இல்லை. அதுல ஒரே ஒரு குறிப்பு, எல்லா இதுல நம்முடைய பயன் சொல்லும் போது திருமுறைகள்ல நீங்க படிச்சிருப்பீங்க, கடைசியா அந்த 11வது பாட்டுல திருக்கடைக்காப்புல தோல்வினை நீங்குமே என்று சொல்லிப்பாங்க. இதுதான் பெரும்பாலான பதியங்கள்ல. சில பதியங்கள்ல ஒவ்வொரு பாடல் தோறுமே பலன் சொல்லுவாங்க, பாடல் தோறுமே செய்வாங்க. அது இந்த பதியத்துல பாருங்க, ஒவ்வொரு பதிய பாடல்லையும் என்ன அந்த அமைப்பு இருக்குன்னா, பொன்னின் மாமலர் அடிதோடும் அடியவர் வினையோடும் பொருந்தாரே, முதல் பாட்டியல்ல வினை அவர்களுக்கு நீங்கும். அடுத்ததுல தம் அடியார்க்கு இன்ப அளிப்பவர் பொறுகடல் விடமுண்ட நீளத்தார் மடற்ற அன்னலார் சிறபுறம் தொட வினை நில்லாவே. அடுத்த பாட்டுல அடியரை கும்பிடும் அடியரை கொடுவினை குற்றங்கள் குறுகாவே, வினையும் வராது குற்றமும் வராது. அடுத்த பாட்டுல அடிதோடும் அடியவர்க்கு அறிவினை அடையாவே. அடுத்த பாட்டுல சிறபுறம் தொடும் அடியவர் வருந்தாரே, வருத்தமே பட மாட்டாங்க, வருத்தம் கூட வராதான் இல்ல. அடுத்ததுல வாடி மாநகர் சிறபுறம் தொழுதல வல்வினை அடையாவே. அப்புறம் அடுத்த பாட்டுல ரொம்ப அருமை, சொன்னமே தாயும் மாணவர்னு சொல்றது எல்லாருக்கும் தெரியும், ஞான சம்பந்தர் தாய்களாயினார். ஏன் பன்றி குட்டி முதல் கொண்டு தாயாயிருக்கார். அதே போல் நம்முடைய சுந்தர் திருநாவுக்கரசர் அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய். அப்ப ஞானசம்பந்த இருக்கு அப்பா, அம்மா வாழ்ந்திருக்கார். நாவுக்கரசர் இருக்கு அப்பா அம்மா வாழ்ந்திருக்கார். மணிவாசகர் அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே, மணிவாசகர் இருக்கு அம்மா வாழ்ந்திருக்கார். பன்றி குட்டி வரைக்கும் இருந்திருக்கார். எனவே தாயும் ஆனார் அல்ல தாய்களும் ஆயினார். சிவ சிவ எத்தனையோ பேர் உயிரினங்களுக்கு தாயா இருந்திருக்கார். அதுல ஒரு தாய் நம்முடைய திருவிழா பாடத்துல மாமனாக வந்து வடக்குரைத்த படலம் ஒண்ணு இருக்கு, மாமனாக வந்து வடக்குரைத்தது பக்கா தாய் மாமன் கேட்டான். ஆமா, நீங்க இந்த படலத்தை படிச்சிட்டீங்கன்னா இப்ப இருக்கிற தாய் மாமனா இருக்கிறவன் எல்லாம் படிக்கணும் இந்த படலத்தை. ரொம்ப அருமையா திருவிழாவாளர் ரொம்ப அருமையா செய்திருக்காரு. அதாவது சின்ன பையன் தங்கச்சி பையனை, தங்கச்சி பையனுக்கு தான் சொத்தெல்லாம் வச்சுட்டு தங்கச்சியை விட்டுட்டு தங்கச்சிக்கும் தான் மனைவிக்கும் கொஞ்சம் தகராறு, நாத்தனா தகராறு. அதனால இவர் போனார் படக்க. இவர் போன பிறகு என்னன்னு கேட்டீங்கன்னா ஊர்ல இருக்கவன் எல்லாம்னு கேட்டா அந்த சொத்தெல்லாம் எடுத்து சின்ன பையனா எல்லா சொத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துட்டு வந்து தங்கச்சி காரி இந்த மாதிரி எங்க அண்ணன் போயிட்டாங்க, இந்த மாதிரி சொத்தெல்லாம் எடுத்துட்டு சின்ன பையன் நான் என்ன பண்ணுவேன், சொக்கனாதான் நீ தான், கவலைப்படாத நானே மாமனா வரேன். சிவ சிவ விடு, நீ மட்டும் நாளைக்கு போய் என்ன தெரியும் பண்ண, ஊராட்சி மன்றத்தில் சொல்லிவிட்டு இந்த பெருசா எங்களுடைய சொத்து இன்னைக்கு வரணும், இல்லைன்னா நாங்கள் இங்கேயே தான் அனுப்பேன் அப்படின்னு போய் நீ அந்த பையனோட நின்று போய் நிற்குது. இவர் வர்றார் மாமனா, இந்த பழைய திருவிழா பானத்துலலாம் முண்டாசெல்லாம் கட்டிக்கிட்டு அதெல்லாம் கட்டிக்கிட்டு அங்கே மாமன் மாதிரியே வேடம் போட்டு வர்றார். வந்த உடனே இந்த நீங்க சிவாஜி கணேசன்லாம் தோத்துடணும், ஏன்னா நம்ம ரொம்ப அப்படியே நரம்பெல்லாம் நடிக்கிறது சிவாஜி கணேசன் சொல்லிக்கலே, அவர் கூட தோத்துடுவார். அந்த தங்கச்சிகாரி பையன் அந்த சின்ன பையன் நிக்கிறான், இந்த கழுத்துல ஒரு லாங் செயின் போட்டிருந்தார் யாரு போகும்போது அந்த தாய் மாமன், இவருக்கு எப்படியோ போன் வந்துருக்கு அந்த லாங். அதனால அது ஐம்பாடை மார்வில் காணின் ராஜா, உனக்கு ஒரு கழுத்துல ஒரு நீண்ட செயின் போட்டேன் அதை கூடவா அந்த பயலும் எடுத்துக்கிட்டான். ஒரு சதங்க போட்டிருந்தா ராஜா, நீ அப்படியே ஜல் ஜல் நடந்துட்டு வருவியாடா, அதை கூடவா அந்த பாய் பயலும் செஞ்சுட்டான். என் பேரும் என்று இந்த சின்ன புள்ள கையில போட்டிருந்த சில சலங்க கை வலையெல்லாம் எடுத்துக்கிட்டானுல, இதெல்லாம் என்ன வேலை போறோம், இத போய் எடுத்துக்கிட்டானு என்று அப்படியே போய் கட்டிட்டு அழுவுறான். உண்மையான தாய்மாமன் கூட அப்படி செஞ்சிருக்க மாட்டான். துக்கநாதர் தாய்மாமன் அப்படிலாம் செஞ்சது பாவம் தலையெழுத்தவருக்கு. ஊர் உலகத்துல எந்தெந்த உயிர்கள் என்னென்னவெல்லாம் பண்ணுதோ அத்தனைக்கெல்லாம் போய் ஈடுகொடுத்து அந்த ஆன்மாக்களை வாழ வைக்கணும்னு நம்ம தலையெழுத்து பாவம். அது மாதிரிங்க தாய்களாயினார் பல்லுயிர்க்கும். அல்ல தாய்கள்னா நீங்க ஞான சம்பந்தருக்கு அம்மாவானார் வந்து திருநாவுக்கரசருக்கு நீ மேல் குடி மட்டும் சொல்லாதுற, பல்லுயிர்க்கும் தாய்களாயினார். அது ஐயா சைவன், அது மேற்குடி மக்கள் தானே ஐயாரதன சைவனாயும் வந்தது. அல்ல சாதாரண கீழ்பட்ட உயிர்களுக்கு எல்லாம் கூட ஆகுவானோ என்றெல்லாம் சொன்னார். இனி அடுத்த பாட்டுல பாருங்க, அதுல தாய்களாயினார் பல்லுயிர்க்கும் தமை தொழுமவர் தளராறே. தளர்ச்சி கூட வராதான். இப்போ சொல்றோம்ல என்ன கொஞ்சம் ஒரு மாதிரி உடம்பு தளர்ந்துருக்குதே அப்படின்னா ஒண்ணுமில்லைங்க நான் நல்லா தூக்க முடிப்புங்கிறமில்ல, இந்த தளர்ச்சி கூட வராது. பார்த்தா என்ன தெரியுமா இருக்கும்னா, நல்லா இந்த சீர்காழியை தொழு தொழுந்து படி படிச்சான்னு சொன்னா ஏன் வயசு 70 மனுஷன் என்ன 7 மாதிரி இருக்குது, நான் மாப்பிளமா இருக்கார் அப்படி இருப்பாங்களா, அப்படி இருப்பாங்கண்ணா, தளர்ச்சி கூட வராதான். இப்படி எல்லாம் இந்த பதியத்தில் பயன் சொன்னார். வினையவை கூடாதுன்னு சொன்னார். இடையில இந்த ஆணி பொன்னினைங்கிறாரு, அப்படி என்ன அர்த்தம்னார், ஆணி பொன் யாரு, இறைவன். திருக்குறள் படிச்சிருந்தா பக்குன்னு சொல்லலாம். உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அகுது ஆற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. இன்னைக்கு இருக்கிற இலக்கியங்கள்ல முதல் ஞானியாக முதல் புலவன் திருவள்ளுவன் தான். ஆமாம், என்னமோ பித்துக்குழித்தனமா பாவம், இந்த இங்க மயிலாப்பூர்லயே மதுரை இருந்து தமிழ படிப்பான், தமிழ்ல சொன்னா படிப்பான், நம்புனார் பாவம் நம்புனார், அவ்வளவுதான். உருள் விழுந்தேருக்கு அச்சாணி என்னாருடைய, இங்க வெறும் ஆணினார், அங்க அச்சாணினார், சரிங்களா. அப்ப என்ன தெரியுது, இப்ப பெரிய தேர் அறிங்களா, நல்ல சக்கரம் எல்லாம் இருக்கு, இதுல திருவாரூர் தேர் மேல அப்படி எல்லாம் மோப்பெல்லாம் கட்டி இந்த மாதிரி நல்ல மின் விளக்கெல்லாம் பொருத்தப்பட்டிருக்கு, எல்லாம் இருக்கு. மின்னால அந்த பெரிய பார் இருக்கு, அதுல நல்ல மனுஷன் முடிச்சு எழுக்கிறாங்க, எல்லாம் இருக்கு. ஒரு சின்ன பையன் வந்தான், ஏ ஒரு 4-5 பையன் இங்கே வாங்கினார், இதில் இந்த தேரில் எந்த உறுப்பு மிகச்சிறந்த உறுப்பு அப்படின்னு கேட்டார். ஒருத்தன் பார்த்தான், ஐயா சக்கரம், சக்கரம், ஏன்னா இவ்வளோ பெருசு சக்கரமாக இருக்குன்னு. இன்னொருத்தன் பார்த்தான், அந்த முன்னால் நீட்டி நிற்கிது பாருங்க பாரு, அதுதானுங்க பெருசு அப்படின்னு. இன்னொருத்தன் பார்த்தாரு, மேலே ஜோடனை பண்ணி அப்படி மேலே போனது பாருங்களேன், அந்த மாதிரி அதுதான் அது பெருசுன்னு. எல்லாத்துக்கும் சுழிச்சு விட்டார். பழைய வாத்தியார் இவர் சைபர் போடுற வாத்தியார், சரிங்களா. புது வாத்தியாரெல்லாம் முன்னால் ரெண்டு 10 போட்டு சைபர் போட்டுரு, 100 போடலாம். இப்போ இன்னைக்கு யார் கொடையாளினா ஆசிரியன் தான் கொடையாளி. சும்மா டச்சு பண்ணுற அப்படி செஞ்சு விடணும், டச்சு மட்டும் பண்ணணும். முருகா முருகா இல்லைன்னா யூனிவர்சிட்டியில் வந்து ஏ ஓ சி என்ன இல்லை ஏபிசிடி இருக்குன்னா ஒன்று தெரியாத மக்கு ஏயும் பேயும் வருது, சரிங்களா. என்ன பண்ணுறது, சந்தியில் நிற்குது. ஏன்னா அது மாதிரி இப்போ குறைச்சே மதிப்பெண் போடுறதில்லை. பழைய வாத்தியார் இவர், அதனால சக்கரம் தான் பெருசுன்னு சைபர் போட்டார், சரிங்களா. பாரு தான் நீண்டு அப்போ சைபர் போட்டார், மேலே இருக்கிற கூட தான் சைபர் போட்டார். என்னடாத வாத்தியார் எதை எடுத்தாலும் சைபர் போட்டுருக்கார். சாமி எதுதான் பெருசு நீங்கள் சொல்லுங்களேன் அப்படின்னா, போச்சிக்கிறியாரா தாத்தாவே அப்படின்னாரு. பின்ன என்ன பண்ண, எல்லாருக்கும் சைபர் போட்டா அப்படின்னா, இங்கே வாப்பா சரி இப்போ இந்த தேரை பிடிச்சி இழுப்பீங்களா நீங்கள்லாம் அப்படின்னாரு. சரி அப்படின்னாரு. தேரை பிடிச்சி இழுக்கும்போது என்ன பண்ணாருன்னா, சரி இருங்க வரேன் ஒரு நிமிஷம், அப்புறம் நீங்கள் தேரை இழுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இந்த அச்சு இந்த சக்கரத்துக்கு பக்கத்தில் அச்சு இருக்கு பாருங்க, அதை அப்படி எடுத்து விட்டு இழுங்கப்பான்னாரான். நீங்கள் ஒன்றுயா பொத்துன்னு சக்கரம் உணர்ந்துருயா, நீங்கள் போய் இதை எடுத்து கழட்டி விட்டு இப்படி போடுங்க, என்னையா அப்படி போட்டு சொல்லிங்கனாரு. பத்தியா தம்பி, இவ்வளோ பெரிய சக்கரம் பெருசுன்னு தெரிய சொன்னியே, இவ்வளவு பெரிய நீளமா இருக்கிற அந்த பார் பெருசுன்னு சொன்னியே, உயரமா அலங்காரம் பண்ணது பெருசுன்னு சொன்னியே, அப்ப இந்த தேர் ஒண்ணும்னா எது பெருசு, அச்சாணி பெருசு. அது எழுதுறீங்களா, அது எழுதிருந்தா 100 போட்டிருப்பேன். அப்ப உருவு கண்டு எல்லாமே வேண்டும், ஆள் வாட்ட சாட்டமா இருக்கான்னு நம்பாதடா, இல்ல இருப்பேன் உலகத்தையே ஆட்டணும். வாஜ்பே இவரை கேட்டுதான் எதையும் செய்யணும் அப்படி இருப்பேன். சிலது பத்து வரக்கா இருக்கு, பக்கத்துக்கூட தெரியாது அவருக்கு, பக்கத்துல யார் இருக்காருன்னா, நான் அதெல்லாம் பாத்துக்கிறது இல்லைங்க, எழுத்து விட்டுல அதெல்லாம் காதலையும் வாங்குறது இல்லைங்க.
2: பின்ன எதுக்கு இருக்குது மரமாவா?
1: ஆகவே அந்த ஆணிங்கிறது என்ன? அச்சாணி. அப்போ எங்கள் பெருமான் எல்லா உயிர்களுக்கும் எப்படி இருக்கிறார்? அச்சாணியாக இருக்கிறார். ஆணி பொன்னினை அடிதொழும் அடியவர்க்கு அறிவினை அடையாவே என்று பெருமானை ஆணி பொன் சேக்கடாருடைய திருவுள்ளத்துல இந்த பதியத்துல இந்த தொடர் தான் அவரை கவர்ந்திருக்கு. அதனால ஆணி பொன் பதியம் பாடினார் என்று சொன்னார். இப்ப அதனால நமக்கு என்ன வேலைன்னு கேட்டா, அப்ப 70 பதியம் சீகாழி பதியத்தை படிச்சு பார்த்து இந்த ஆணி பொண்ணு வருகிற பதியம் இதான்னு பார்த்து இந்த பதியம் பாடினார்னு சொல்ல வேண்டியது. முத குறிப்பு போட்டிருந்தா எல்லாரும் சொல்லிடுவோம், இப்ப கற்றாங்கரிய ஒம்பி பாடினாரா வம்பு இல்ல, முத குறிப்பு எடுத்து பார்த்தலாம். இது நடுவில் இந்த தொடர் சேக்கடாருடைய திருவுள்ளத்தை கவர்ந்த தொடர். ஆணி பொன் ஆணி பொன் ரொம்ப அருமையான பதியம். இந்த பதியத்தை பாடி நிறைவாக விரைசை பூம்பொழில் சிறப்புறத்தன்னலை விண்ணவர் பெருமானி பரவு சம்பந்தன் செந்தமிழ் வல்லவர் பரமனை படிவாரே. பாருங்க இப்படி ஒரு பயன். இந்த பதியத்தை நல்லா படிக்கிறவங்க ஆண்டவனை நல்லா வணங்குவாங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவனை நன்றாக வணங்குதல் என்பது எப்படி? அது எப்படி நன்றாக வணங்குறது? எப்படி கோணி எப்படி வணங்குறது? நன்றாக வணங்குதல் என்பது எப்படும்? இப்ப நீங்க இதுக்கு வந்து உரையை பாத்தீங்கன்னா, நீங்க லெக்சிகன் அல்லது அகராதி மற்ற இது பாத்தீங்கன்னா நன்றாக நன்றாக தான் இருக்கும். என்ன சார் நன்றாக படிப்பவர்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன். திருமுறைக்கு திருமுறை தாண்டா விளக்கம். அப்ப நன்றாக பணிவது எப்படி? ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையேயாக. பெருமானை வணங்கும் போது நன்றாக வணங்குதல் என்ன தெரியுமா? இந்த அஞ்சு பொறியில கண் மட்டும்தான் வேலை செய்யணும். காது கேட்கப்படாது, வாய் பேசப்படாது, மூக்கு நாற்றத்தை உணரப்படாது, உடம்பு எதையாவது தொட்டுக்கப்படாது. அப்ப இந்த அஞ்சு பொறியில எது வேலை செய்யணும்? ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள. சித்தாந்தத்துல படிச்சிருக்கியடா, மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு நான்கு அகக்கருவி படிச்சிருக்கீல்ல? ஆமா. அதுல ஆண்டவனை வணங்கும் போது எது வேலை செய்யணும் தெரியுமா? சித்தம் என்ற ஒன்றுதான் வேலை செய்யணும். குணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்துவிகமேயாக. நமக்கு எல்லாம் மூணு குணம் உண்டு. ஒரு நேரத்துல போனா சல்லுன்னு விழுவான், ஏ அவன் நாய் மாதிரி உள்ளன வர நண்டு போடுவான், ஏன்னா ராட்சச குணம்னு அர்த்தம். இன்னொரு சமயத்துல போனோம்னா எங்க வந்தீங்க உக்கார உக்காருங்க என்னடா தூங்கி ஒழிகிறான் அளவு சனியும், தாமத குணம்னு அர்த்தம். அப்ப போனாலும் காரியமாவாது. சாத்திய குணம் வாங்க வாங்க எப்போ நீ உட்காருங்க காசு சாப்பிடுங்களா என்ன வேணும், அப்பதான் சாத்திய குணம். எனவே இந்த மூன்று குணங்கள்ல பெருமானை வணங்கும் போது என்ன குணம் இருக்கணும்? சாத்விய குணம் இருக்கணும். குணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்விகமேயாக. இந்துவாழ் சடையான் ஆறும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தில் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார். சேக்கலார் வாக்கு. சுந்தரமூர் சுவாமிகள் இப்படி வணங்கினாலும் நடராஜ பெருமான் எப்படி? கண் மட்டுமே வேலை செய்ய, அகப்பொறிகளில் சித்த மட்டுமே வேலை செய்ய, குணங்களில் சாத்விய குணமே மேலிருக்கும் பொழுது வணங்கினால் நன்றாக பணிதல் நடக்கும். அப்ப நன்றாக பணிதல் சீக்கல் டு எந்த உரையும் பார்க்கப்படாது. ஐந்து பேர் அறிவும் கண்களையே கொள்ள என்ற பாடலை காண்க. அதெல்லாம் நன்றாக பணிதல். நான் சொல்றது ஏன் சார் இந்த அஞ்சு பொரியல பையன் நீங்கன்னா அறிஞ்சீங்க பையன் தெரியுமா, அஞ்சு பொரியல ஏன் ஒண்ணுதான் வேலை செய்யணுங்களா? ஏன்டா மக்கு பயல, சினிமா பார்க்கும்போது எல்லா லைட்டையும் அழைச்சிட்டு தானே பார்க்கறான், எல்லா லைட்டையும் போட்டு பாரு. அப்ப மட்டும் எல்லா லைட்டையும் அணைச்சிட்டாதான் அவன் பட்டாணி கள்ளக்காரன் உட்காடுறான், மற்ற பீடி சுகட்டுக்காரன் உட்காடுறான், எல்லாம் உட்காடுறான். லைட்டு போட்டா அவன் எந்திரிச்சுக்கிறான், லைட்டும் தெரியுது சினிமா தெரியுதா? அப்போ ஐந்து பேரறிவும் கண்களையே கொள்ளணும்னா மற்ற லைட்லாம் ஆஃப் ஆகணும்னு தெரியுது இல்ல? அது போலதான் இந்த கண்கள் மட்டும்தான் அதுக்குமே இதெல்லாம் ஆஃப் ஆகிடணும்டா, இது ஆஃப் ஆகிடணும். எங்கேயோ வடை நல்ல வடையாட்டுருக்குன்னு ஒளிஞ்சு போனேன் அல்லீங்களா, மூக்கெல்லாம் வேலை சொல்லப்படாது, வாய் இருக்கப்படாது. அப்போ சினிமா பார்க்கும் மட்டும் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணாதான் வேலை செய்யணுங்கிற, கோயிலில் ஆண்டவனை பார்க்கும் மட்டும் எல்லாம் வேலை செய்யணும்னா எப்படி வேலை செய்யறது? கண்ணு மட்டும்தான் தான் வேலை செய்யணும். யாராவது பேசு எங்க ஐயா இது வரைக்கும் காணா இன்றைக்கி தான் வர்றாங்கன்னா காதல் விடப்படாது, நடிக்கப்படாது, உண்மையிலேயே விடப்படாது. சிவ சிவ அதான் தகராறு, நடிச்சுடலாம் உண்மையிலேயே. ஐயா இப்போ எங்க ஐயா பத்து நாளை காணா இப்போ தான் வர்றாங்கன்னு சொன்னால் அது காதிலேயே விழாமல் இருக்கணும்னா அதுக்கு பெரிய தவம் செஞ்சுருக்கணும். செவிடா போயிருக்கக்கூடாது,
2: எவ்வளா போய் விடாம இருந்தா தப்பு. உண்மையிலேயே வேலை செய்யணும், நம்ம பத்தி கேட்கணும், ஆனா நம்ம காதல் விடப்படாது. அதுதான் பக்திங்கிறது, அதுதான் பக்தி. என்னைக்கு வருமோ அதெல்லாம் நமக்கு. அதே நடராஜாவை தான் இன்னைக்கு நாம போய் பார்க்கிறோம். அந்த இன்மவல்லி இதே நடராஜாவை தான் பார்த்து சுந்தரமுனி சுவாமி இப்படிலாம் இருந்தார். ஏன்? நமக்கும் அவருக்கும் இடைவெளி இருக்கிறது. எதனால்? நன்றாக பணிகின்றவர்கள், நாம் ஏதோ பணிகிறோம். சித்தத்தை சிவன் பாலே வைத்தா இருக்க முடியும் இல்லையே. போகும்போது என்னன்னு கேட்டா, ஐயா நடராஜா கோவிலுக்கு நம்ம போய் தரிசனம் பண்றதுக்கு ஹாஃப் அன் அவர் தான் ஒதுக்கி இருக்கிறோம், புரியுதா? என்ன இல்லைன்னா சாப்பாடு இப்பவே வந்து சரியா இல்லை, சாம்பார்லாம் இல்லை, ரசமெல்லாம் இல்லைங்கிறாங்க இல்லைங்களா. அதனால இப்ப ரசமெல்லாம் இல்லைங்கிறாங்க நோக்கத்துல தானே எங்க போறோம்? நடராஜா கோவில் அப்புறம் எப்படி வரும்? அப்படித்தான் வரும். ஆகவே நன்றாக பணிதல் ரொம்ப அருமையா சொன்ன சொல்லலாம் சொன்னார் இல்லைங்களா. எனவே பரசுபாணியை அத்தனை பையரவோடக்கு நெரிசை போன்றும் மார்புடையில் இத்தனை பெருந்தொத்தை வெரிசை பூமொழி சிறபுரத்தன்னலை வெண்ணவர் பெருமானை பரவு சம்பந்தன் செந்தமிழ் வல்லவர் பரமணி பணிவாரே. இந்த பதிகத்தை படித்தா இந்த ஐந்து பேரறிவும் கண்களையே கொள்ளவும் அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையே ஆகவும் குணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்வீகமே ஆகும்படியான பணிவினை வரும் நமக்கு. இந்த பிளவு தவம் வரணும் என்றெல்லாம் பதிய பயன் சொன்னார்.
3: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருப்பாசுரம். வழங்குபவர் திரு மதன் முரளி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: ஆடும் எனவும் என்ற 6வது திருப்பாசுரம்.

ஐந்து பாசுரங்களிலே முப்பொருள் உண்மை இலக்கணம் சாதனம் அதன் பயன் என்று காட்டிய திருஞான சம்பந்த பெருமான் இனி வருகின்ற பாசுரங்களிலே மகாபுராணங்களிலே அமைந்த செய்தியை வைத்து அதற்றை நிறுவுகின்றார். முதல்ல சொன்னது தேரி, அடுத்தது சொல்றது பிராக்டிக்கல். ஸோ தேரியை மட்டும் வகுப்புல நடத்தினா பத்தாது சார், இதுக்கு ஏதாவது ஒரு பிராக்டிக்கல் உதாரணம் சொல்லுங்க சார். இப்படிதான் பெருமான் செஞ்சாரு அப்படின்றீங்களே, அப்படின்னா அதுக்கு என்ன அப்படின்னா அதற்கு அந்த கருணை திறம் அதை சொல்றார். மகாபுராணங்களிலே அவர் செய்த செயல்கள் எல்லாம் நீ ஏதோ ப்ரூவ் பண்றதுக்காக பெருமான் வல்லமையை காட்டுறதுக்காகவோ அப்படி செஞ்சதெல்லாம் நீ நினைச்சிடாத, இது இறைவனுடைய கூடும் கருணை திறம் என்று காட்டுகின்றார் தெய்வச்சக்கரம். அதுதான் அந்த வரி மிக முக்கியமான வரி. அவருடைய கூடும் கருணை திறம், ஆடுனா கருணை, அமர்ந்தால் கருணை, நின்றால் கருணை, நீட்டினால் கருணை, சிரித்தால் கருணை, அப்படி இறைவனுடைய அனைத்து செயல்களும் கருணையினுடைய அந்த நிலை. கருணை கூடும் கருணைனர் அது எல்லாம் வந்து நம்மோட கூடும். அதனால சொல்லுகின்றார் கூடும் கருணை திறம் என்பதாக அதை தெய்வ சேக்கிழார் பெருமான் காட்டி இறைவன் ஆடுகின்றாரே எதுக்கு ஆடுறார், தேவையில்லாம ஆடிட்டே இருக்கிறாரே கொஞ்ச நேரம் உட்கார சொல்லுங்க அப்படின்னு ஒரு மன்னன் கேட்டார். உட்காரெல்லாம் மாட்டாருப்பா, அவர் உட்கார்ந்தா எல்லாரும் உட்கார்ந்துடணும். அவர் அப்படிப்பட்டவர்லாம் கிடையாது, ஓய்வு இல்லாதவர். நாம தான் 58 வயசுல ஓய்வுன்னு ஒரு வச்சு ஓய்வு எடுத்துட்டு இருக்கிறோம். இறைவன் வந்து ஆட்டத்துக்கு என்னைக்காவது ஓய்வு இருக்கா? மணிவாசக பெருமான் சொன்னார் ஓய்வு இல்லாதன ஓமனில் இறந்தன. ஓய்வு இல்லாத ஒரு வேலை செய்து கொண்டிருப்பவர் நம்முடைய பெருமான். நாம் எல்லாரும் ஓய்வு எடுப்போம், ஆனால் பெருமான் ஓய்வில்லாமல் நமக்காக ஆடிக்கொண்டிருக்கிறார். அதனால ஆடும் எனவும் அது சூக்குமம் அதிசூக்குமம் தூளம் என்ற மூன்று நிலைகளிலேயும் அந்த கூத்து நிகழ்கின்ற காரணத்தினாலே அந்த கூத்து கருணை திற கூத்து. அதன் பிறகு அந்த கூத்தினுடைய திறம் என்ன என்பதாக கேட்டால் ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் தில்லை சிற்றம்பலத்து தியாடும் கூத்தன். ஆகவே நாம ஆடுற காரணம் எதுக்குன்னு சொல்ல ஆர்த்த பிறவி துயர் நாம் கெடுவதற்கு ஆர்த்த ஆடும் தீர்த்தன். அப்படிப்பட்ட அந்த கூத்து, அந்த கூத்தினை இயற்றி இறைவன் வாய்மொழியாக எது சொன்னாலும் வேதம், மனைவி வாக்குல எது வந்தாலும் எது வந்தா என்ன வேத வாக்குன்னு பேரு. அப்படி இறைவன் வாக்கில எது வந்தாலும் அது வேத வாக்கு தான். ஆடும் எனவும் அருங்கூற்றம் உதைத்து வேதம் பாடும் எனவும் கூற்றம் உதைத்த பாதம் கண்டீர் பாங்கி மாறே எங்கள் குடிக்கெல்லாம் குலதெய்வம் பாங்கி மாறேன். எல்லாரும் ஒரு ஒரு குலதெய்வம்னு வச்சுக்கிட்டு போயிட்டு அதை வெட்டுறா இதை வெட்டுறானே, அதெல்லாம் குலதெய்வம் அல்ல. எங்கள் குடிக்கெல்லாம் குலதெய்வம் எங்கள் பெருமான் கூற்றுதைத்த பாதம் கண்டீர் பாங்கி மாறே. நீங்க போற ஆள்னா யாராவது கூற்ற உதச்சி தள்ளினார்னு சொல்லி ஒரு ஹிஸ்டரி ரெக்கார்டு கொண்டு வாங்க, நாங்க ஒத்துக்கிறோம். நீங்க போற ஆள்லாம் கூட்டத்துக்குள்ள போற ஆளு. அந்த கூற்றுவன் வந்து அடிச்சு பிடிச்சி குடல இழுத்து கொண்டு சுருக்கிட்டு இழுத்து அழிச்சிட்டு போறாள். ஆகவே அருமருந்து என்று தேவரை தேவர் அல்லாதவரை தேவர் என்று எண்ணி சோன சைலனே கைலை நாயகனே, தேவர் இல்லாதவரெல்லாம் தேவர் தேவர்னு நான் சொல்லிட்டு இருக்கிறான். இவந்த தேவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களே அந்த பிறப்பு இறப்புக்கு உட்படுபவர். ஆகவே கூற்றம் உதைத்த நிலை என்பது இறைவன் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய வழிபாட்டிலே யார் முழுமையான ஈடுபாடு, தம்மையே சிந்தியா எழுவார் வினை என்று சொல்லக்கூடிய நிலையிலே யார் அந்த வழிபாட்டிலே நிற்கிறார்களோ அவர்களை கூற்றுவன் வந்து அழைத்து செல்ல மாட்டான். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா சிவ வழிபாடு செய்கின்ற பொழுது கூற்றுவன் வந்து அழைத்து செல்ல மாட்டான். ஆகவே யார் யாரெல்லாம் சிவ வழிபாடு செய்து கொண்டு இருக்கிறீர்களோ அந்த நேரத்துல கூற்றுவன் வந்து அழைக்க மாட்டான், கூற்றுவன் கொண்டு செல்ல மாட்டான். காரணம் அந்த கூற்றுவன் வந்து அழைச்சிட்டு அதை மீறான்னு சொன்னா என்ன ஆகும் என்று காட்டியது மார்கண்டேயர் வர்ணன். சிவ வழிபாட்டில இருந்த ஒருவரை பாசக்கயிறு போட்டு இழுத்த காரணத்தினாலே பெருமான் உதைத்து இதுதான் எல்லோருக்கும் பொருந்தும். ஆக சிவ வழிபாட்டினை யார் ஒருவர் தொடர்கின்றார்களோ யார் ஒருவர் நடத்துகின்றார்களோ அவர்கள் என்றும் இளமையோடு என்றும் 16 இருப்பர் என்று இரண்டாவது பியூட்டிபிகேஷன் நோட். ஒருவர் இளமையாகவே இருக்க வேண்டும் என்பதாக சொன்னா என்ன அதெல்லாம் பியூட்டி பார்லருக்கு போய் டை அடிச்சு அதை அடிச்சு இதை அடிச்சு காசை வேஸ்ட் பண்ணாதீங்க, சிவ வழிபாடு பண்ணுங்க. சிவ வழிபாடு பண்ணால் மார்கண்டேயர் எப்படி என்றும் 16 இருக்கிறாரோ அப்படி நீங்களும் உங்களுடைய வயது குறையாமல் இருக்கும் சிவ வழிபாடு செய்தால் என்பதை காட்டுவது அருங்கூற்றம் உதைத்த அந்த வரலாறு.
அகவே இறைவனுடைய வரலாறு, இறைவனுடைய அந்த மகாபுராணம் காட்டுகின்ற செய்தி கூற்றுவனை உதைத்தது என்பதாக சொன்னது சிவ வழிபாட்டிலே நாமெல்லாம் நின்று உய்ய வேண்டும் என்ற கருத்தினை காட்டுவது என்பதாக சொல்லி அந்த புராண செய்தியை காட்டியவர் ஏழாவது பாசுரத்திலே அடுத்த புராண செய்தி.

இந்த பாசுரம் மகாபுராணத்தில் இது சண்டேச நாயனார் வரலாறு, எல்லாருக்கும் தெரிந்த வரலாறு தான். முன்னே சொன்ன வரலாறு சிவபூசை செய்தால் என்ன பயன், அது முன்னே. சிவபூசை தடுத்தால் குறுக்கில் வந்தால் என்ன ஆகும் அப்படின்ற பனிஷ்மெண்ட்டுக்கு ரெண்டாவது. சிவபூசை செய்யாமல் இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லை, அட்லீஸ்ட்டு அதுக்கு பெருமான் கோச்சுக்க மாட்டார். ஆனால் சிவபூசை செய்கிறவளுக்கு இடைஞ்சல் பண்ணுறீங்க பாருங்க, அதுக்கு வர தண்டனை இருக்க, அதுதான் இந்த பாடலிலே எடுத்து காட்டுகின்ற நிலை. அப்படி செஞ்சாரு, அவருக்கு என்ன பெருமான் என்ன பண்ணாரு, இப்படி எல்லாம் காலை வெட்டுறாரு கையை வெட்டுறாருங்க எல்லாம் பண்றாங்களே, இவங்களுக்கு என்ன செய்தார் பெருமான் அப்படின்னா, பாதகமே சோறு பற்றினவா தோல் நோக்கம் என்று அங்க ஒரு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு எங்க திருவாசகத்துல. இங்கே பாதகம் செய்தார்னு நீங்க சொல்றீங்க, அவர் செய்தது பாதகம் அல்ல, அவர் செய்தது பக்குவம். அந்த ஆன்மாவை பக்குவப்படுத்தி மேலே போயிட்டு திருப்பி கீழே கொண்டு வந்தார். அந்த இறைவனுக்கு ஆட்டிய அந்த திருமஞ்சனத்தை பாலை எடுத்து ஆட்டிய பொழுது தாதையினுடைய தாளை அற வெட்டினார் நம்முடைய சண்டேச பெருமான். ஆகவே சிவபூசையிலே குறுக்கிடவர்களுடைய காலை வெட்டுவது குற்றம் அல்ல என்று நம்முடைய பெரிய புராணத்திலே ஒரு அற்புதமான ஒரு செய்தியை பதிவு செய்து அந்த வரலாற்றை சொல்லியிருக்கிறார். காரணம், லா ரெண்டு உண்டு, ஒன்று மார்ஷியல் லான்னு ஒன்று உண்டு, ரெண்டாவது சிவில் லா. மிலிட்ரியில் இருக்கிற போது இருக்கிற லா வேற, இங்கே சிவிலில் இருக்கும்போது இருக்கிற லா வேறு. மிலிட்ரியில் இருக்கும்போது எத்தனை பேரை நீ சுட்டியோ அத்தனை பேருக்கு மெடல் கிடைக்கும், எத்தனை பேர் எதிரி நாட்டில் இருக்கிறவனை சுட்ட அப்படின்னு சொன்னால் இங்கே கொண்டு வந்து இவ்வளோ பேர் இவர் சுட்டுருக்கிறார் அப்படின்னு சொல்லி மெடலை கொடுப்பாங்க. இங்கே வந்து சிவிலில் வந்து ஒரு 10-20 பேரை சுட்டா நமக்கு மெடல் கொடுக்க மாட்டான், உள்ள தூக்கி போடுவான். ஆக சண்டேச பெருமானுடைய நிலை, அவர் இருந்த பிளாட்ஃபார்ம், அவர் இருந்த நிலை என்பது மார்ஷியல் லா என்று சொல்லக்கூடிய புண்ணியம், சிவபுண்ணியம் என்ற நிலை. ஆக நாம் இருப்பது, நாம் செய்கின்ற நிலை, நாமும் யாராவது தவறு செஞ்சா காலை வெட்டலாமான்னு கேட்கக்கூடாது. நாம் இருப்பது சிவில் லா, இந்த சண்டேச நாயனாருடைய லா மார்ஷியல் லா என்பதாக சொல்லி இரண்டு சட்டங்கள் நம்முடைய சைவ சித்தாந்தத்திலே வகுக்கப்பட்டிருக்கின்றன. தெளிவாக புரிந்து கொண்டு அவர் செய்ததை நாம் செய்ய முடியாது. வாளால் மகவு அறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன், தொண்டு செய்து நாளாரில் கண்ணிடந்து அப்ப வல்லேன் அல்லேன், நான் இனி சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கே என்ற அந்த வாக்கினை தலைமேற்கொண்டு அமைத்த ஒரு செய்தி இந்த 7-8 பாசம்.

பதினெண் புராணங்களினுடைய சிறப்பை எடுத்து சொல்லுகின்றார் இந்த திருப்பாடலிலே. புராணங்கள் மிக மிக முக்கியம் சைவத்தில். புராணங்களை நீக்கினால் நமக்கு எதுவும் தேராது. எல்லாம் புராண செய்திகள் தான் நமக்கு திருமுறைகளிலே சாத்திரங்கள் எல்லாம் இருப்பது. ஆக இந்த புராணங்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது எல்லா புராணத்தையும், சில புராணம்லாம் புழுகாக இருக்கும், அந்த புராணங்கள் என்று சொல்லக்கூடிய புராணங்களிலே எப்படி இதை தேர்ந்தெடுப்பது என்பதற்கு ஒரு வரைமுறை உண்டு. அந்த வரைமுறையின் வழியாக அமைந்தது தான் இந்த திருப்பாடலிலே சொல்லுகின்றார். சிவஞான சித்தியாரிலே சொல்லுவார், புறச்சமய நெறி நின்றும் அகச்சமயம் புக்கும் புகழ் மிருதி வழி உழன்றும் புகழும் ஆச்சிரம அறத்துறைகள் அவை அடைந்தும் அருந்தவங்கள் புரிந்தும் அருங்கலைகள் பல தெரிந்தும் ஆரணங்கள் படித்தும் சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும். முக்கியமா சொல்றார், புராணங்கள்னு சொல்லும் அதற்கு பதிலாக அதற்கு அடைமொழி சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும். வேத சிறப்பொருளை மிக தெரிந்தும் சென்றால் சைவ திறத்து அடைவார். இதில் சரியை கிரியை யோகம் செலுத்தியவின் ஞானத்தால் சிவனடியே சேர்வர் என்பது ஆகம உரை ஆணியாக விளங்கக்கூடிய சிவஞான சித்தியாருடைய வாக்கு. புராணங்கள் 18, சிவபுராணம் 10, விஷ்ணு புராணம் 4, பிரம்ம புராணம் 2, அக்னி 1, சூரியன் 1. சிவபுராணுக்கு மட்டும் 10, மீதி 8 இன்னொரு தேவர்களுக்கெல்லாம் ஒதுக்கிட்டீங்களே, இவர்களெல்லாம் ஒரு தலைவர்கள் போல அப்படி அங்கே இருக்கிறார்களா என்பதாக சொன்னால், 18 புராணங்கள் என்பதாக சொன்னால் சிவபுராணம் அந்த 10 இருந்தாலும் மீதி இருக்கக்கூடியவர்கள் சிவன் ஏவல் வழியே அவர்கள் அமைத்து காட்டிய அந்த செய்திகள் அந்த புராணங்கள் என்பதாக கொண்டு, அக்னி புராணமாக இருந்தாலும் அந்த அக்னி சிவனுடைய அடிக்கீழ் நின்று அமைத்ததாகத்தான் அதிலே அமைத்து காட்டியிருக்கிறார்கள் என்ற ஒரு நுணுக்கமான செய்தியும் அதிலே அமைந்து காட்டுவது என்பதாக அமைத்து 9வது திருப்பாசுரம் ஆழி பெற்ற வரலாறு.

திருமால் பற்றிய அந்த வரலாறு, சக்கரம் பெற்ற அந்த வரலாற்றினை இங்கே அந்த மகாபுராண செய்தியாக அதிலே பதிவு செய்து, இந்த திருமால் இறைவன் பெருமான் சிவபெருமானிடத்திலே இருந்து பெற்றதுதான் இந்த ஆழி. இந்த ஆழியை பெற்று, அந்த சக்கரத்தை பெற்று அவர் காவல் தொழிலை புரிந்து வருகின்றார். காவல் தொழில் புரிவதற்கு ஆயுதம் அவசியம். ஆக ஆயுதம் இல்லாமல் காவல் தொழில் புரிய முடியாது. என்ன ஆயுதம் வாங்குவதுன்னு பார்த்தா, பெருமானிடத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஆயுதம் எதுன்னு பார்த்தார், அது சக்கரம். இந்த சக்கரம் சலந்தராசுரன் என்று சொல்லக்கூடிய அசுரனை அழிப்பதற்கு அவர் பயன்படுத்திய சக்கரம். சலந்தராசுரன் என்ற அசுரன், அவன் அந்த வரம் பெற்றான். என்ன வரம்னா, அழியா வரம். யாரும் என்னை அழிக்க முடியாது, நான் என்ன தவிர வேற யாராலும் நான் எனக்கு அழிவு வரக்கூடாது என்பதாக சொல்லி. ஆக பெருமான், நீ அழிவு நமக்கு பிறராலே வருவதை காட்டிலும் நம்மால நம்ம அழிந்து கொள்வது பல நிலைகளிலே உண்டு. அதற்கு சலந்தராசுரன் ஒரு எடுத்துக்காட்டு. பெருமானும் சொன்னார், உன்னால நீ அழியறது ரொம்ப ஈஸி, என்னால் அழிக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தா கூட கஷ்டமா இருந்திருக்கும். என்னால நான் அழியணுமே தவிர வேறொருவளினாலே நான் அழியக்கூடாது என்று அழியா வரம் பெற்றவனை காலினாலே சக்கரத்தை கீறி தூக்குனார். தூக்குனவன் சக்கரம் சுத்த ஆரம்பிச்ச சக்கரம் அதை தலைமேல் தூக்கியவுடன் அவனே தன் அந்த ஆயுதத்தினாலே தன்னை மாய்த்து கொண்டான். அவன் பெருமானை நோக்கி செல்லுகின்ற பொழுது அவனுடைய மனைவி பிருந்தான் பேரு. அவனுடைய மனைவி பிருந்தா சொன்னாலா, நீ வந்து பெருமானை நோக்கி படையெடுத்து போகாத, இல்லை வரம் கொடுத்த ஆளே அவர்தான், வரம் கொடுத்த மேலேயே கை வச்சு பார்க்கறது. இறைவன் வந்து என்னை அழிக்க முடியாது, சிவபெருமான் நிச்சயமாக என்னை அழிக்க முடியாது, என்னால் தான் நான் அழிச்சிக்க முடியுமே தவிர நான் அதனால தான் அவர் மேலே படையெடுத்து போகிறேன். இல்லை இல்லை, ஏதோ ஒரு நுணுக்கம் இருக்கும், பெருமான்கிட்ட படையெடுத்து போகாதேன்னு சொன்னான். இருந்தாலும் கேட்காம போய் அந்த பெருமானிடத்திலே அவன் போருக்கு சென்ற பொழுது அவள் சலந்தராசுரனுக்காக காத்துக்கிட்டு இருக்கான். அப்படி காத்து கொண்டு இருக்கும்போது நிச்சயமா தன்னுடைய கணவன் திரும்பி வரமாட்டான்னு தெரியும். ஏன்னா அவன் போனது சிவபெருமான் கிட்ட, சிவபெருமான்கிட்ட படையெடுத்து போனா திரும்பி வந்திருக்கிறானா, சரித்திரமே இல்லை. ஆக அந்த நிலையிலே இந்த பிருந்தா என்று சொல்லக்கூடிய அவள், அவளுடைய மனைவி காத்து கொண்டு இருக்கிறான். இங்கே திருமால் ஆன் த சீன் இருக்கிறார். இந்த சக்கரம் தூக்குனது, சக்கரம் கிழிச்சது, சக்கரம் அவனை சலந்தராசுனை அழித்தது எல்லாம் தெரிஞ்சு போச்சு. தெரிந்த உடனேயே இவர் என்ன பண்ணாரா, சலந்தராசுரன் இறந்த உடனேயே தான் சலந்தராசுரன் போல வேடம் கொண்டு அந்த பிருந்தை என்று சொல்லக்கூடிய அந்த பிருந்தாவை தான் அடைய வேண்டும் என்ற, அவள் அவ்வளவு அழகானவளா, அந்த அழகு உடைய பெண் ஆகையினாலே அவளை தான் அடைய வேண்டும்னு சொல்லி சலந்தராசுரன் மாதிரி வேடம் போட்டு கொண்டு பிருந்தை இடத்துல போனான். பிருந்தா இடத்துல போய் சலந்தராசுரன் போல அவள் பார்த்தவுடன் அவளுக்கு சந்தேகம் வந்துருச்சு. நீ நிச்சயமா என் கணவன் இல்லை, யார் நீ உண்மையை சொல்லணும். திருமால் உடனே கொஞ்சம் நடுக்க வந்துருச்சு. என்னடா எவ்வளோதான் மாறுவேஷம் போட்டாலும் கண்டுபிடிச்சிடுறாங்க, சிவபெருமான் மட்டும் போட்டால் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. உடனே கேட்டாரா, என்ன அப்படி சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா மிரட்டின உடனேயே திருமால் சொன்னாரா, நான் தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரான். உண்மையை ஒத்துக்கிட்டோன்னா திருமாலுக்கு ஒரு சாபம் கொடுத்தாலாம். நீ எப்போ அயலான் மனைவியை விரும்பி அடையணும்னு நீ விருப்பப்பட்டியோ, உன்னுடைய மனைவியை ஒருத்தன் கவர்ந்துட்டு அயலான் ஒருத்தன் போயிடுவான் அப்படின்னு சொல்லி அந்த பிருந்தை சாபம் கொடுத்த காரணத்தினால்தான் ராமாவதாரத்தில் அந்த திருமால் சீதையை இழந்தால் என்ற குறிப்பினை சிவபிரகாசர் பதிவு செய்கிறார். அந்த கந்தபுராணத்திலே வருகின்ற செய்தி, அந்த பிருந்தையானவள் தன்னுடைய கணவன் இறந்து விட்டான் என்ற அந்த செய்தியை கேட்டவுடனேயே மாய்ந்து எலும்பும் சாம்பலுமா போயிட்டாலும், இப்படி எலும்பும் சாம்பலுமாக போய்விட்டவளுடைய அந்த அந்த எலும்பு சாம்பல் இடத்துல திருமால் இன்னும் மோகம் கொண்டாராம். இது எலும்பு சாம்பலும் பிருந்தையினுடையது ஆயிற்றேன்னு சொல்லி திருமால் இங்கும் அங்குமாக எலும்பில் சாம்பல் மீது புரண்டாராம். அப்படி அவர் புரண்ட இடம்தான் இன்றைக்கு பிருந்தாவனம் என்பதாக சொல்லி பிருந்தையினுடைய வனமாக அந்த வனம், அவள் அந்த இடத்திலே திருமால் பிறந்து அந்த இடத்திலே புரண்ட அந்த காரணத்தினாலே அது பிருந்தாவனமாயிற்று. அவர் பிறண்டு இங்கே அங்கே அழிஞ்சிட்டு பித்தம் தலைக்கேறியது. பித்தம் தலைக்கேறின இவர் பித்தத்தை தெளிவுபடுத்த வேண்டும்னு சொல்லி அம்மையும் அப்பனும் அங்கே இருந்து இறங்கி வந்து, அம்மை தன்னுடைய மேனியிலே இருந்து அந்த துளசி விதையை அந்த பிருந்தாவனத்திலே அங்கே விதைத்தார்கள். அங்கே துளசி காடாக மாறியது. அந்த துளசி காடாக மாறிய அந்த துளசி காட்டினுடைய அந்த துளசி இதழ் பட்டவுடன் திருமாலுடைய அந்த பித்தம் தெளிந்து மீண்டும் சுயநினைவுக்கு வந்து தன்னுடைய தொழிலை செய்தார்
அதிலிருந்து அவர் யோசிச்சாராம், இனிமேல் நாம் துளசி மாலை போட்டுக்கொண்டால் நமக்கு இந்த பித்தம் வராது என்பதற்காக அதிலே இருந்து அந்த துளசி மாலையானது திருமாலுக்கு அணிவிக்கப்பட்டது என்ற செய்தி கந்தபுராணத்திலே கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்லுகின்ற அந்த நிலையிலே இதை எடுத்து சிவபிரகாசர் சொல்றார், இந்த பிருந்தை இறந்துட்டா சரி, அங்கே எலும்பும் சாம்பலும் இருந்தது, அந்த எலும்பும் சாம்பலும் மேலே இந்த யாரு திருமால் புரண்டு புரண்டு படுத்தாரே தவிர அவரோ திருமால் காக்கும் தொழில் படைத்தவர், அவருக்கு முக்காலமும் தெரியும். பின்னாடி ஞானசம்பந்தர் என்ற ஒருவர் 7ஆம் நூற்றாண்டில் வரப்போறார்னு தெரிஞ்சு இந்த எலும்பையும் சாம்பலையும் ஒரு ஒரு பானைக்குள்ள போட்டு வச்சிருந்தார்னு சொன்னா, ஞானசம்பந்த பெருமான்கிட்ட கொடுத்திருந்தார்னா இந்த திருமால் அந்த எலும்பையும் சாம்பலையும் கொடுத்து இவருக்கு திருப்பி கொடுத்திருப்பாரே என்பதாக சொல்லி சிவபிரகாச சுவாமிகள் பதிவு செய்கிறார். ஆக திருமாலாலேயே எலும்பையும் சாம்பலையும் பெண்ணாக்க முடியவில்லை, எங்கள் ஞானசம்பந்த பெருமான் பூம்பாவையினுடைய எலும்பையும் சாம்பலையும் பெண்ணாக மாற்றியவர் எங்கள் ஞானசம்பந்த பெருமான் என்று ஞானசம்பந்த பெருமானுடைய உயர்வினை சிவபிரகாச சுவாமிகள் காட்டினார். ஆக அந்த ஆழியை பெற்று நீராழி விட்டேறி, நீராழி என்று சொல்லக்கூடிய நீரிலேயே எப்பொழுதும் இருக்கின்ற காரணத்தினாலே காலமேக புலவர் மிக அற்புதமாக சொல்லுவார், இறைவனாகிய உனக்கு வைத்தீஸ்வரன்னு பேரு யார் யா வச்சது, வைத்தியம் ஒழுங்கா பார்க்க தெரியாத ஆள் நீ, உனக்கு யார் வைத்தீஸ்வரன்னு பேர் வச்சது, ஏன் அப்படி சொல்றேன்னு. ஆமா, உனக்கோ வாதக்கால், யாருக்கு வைத்தியம் பார்க்கிற உனக்கு வாதக்கால், மைத்துனனுக்கு நீரிழிவு, பிள்ளைக்கோ பெருவயிறு, குடும்பமே நோய் குடும்பம், இதுல நீ என்ன வைத்தீஸ்வரன் மத்தவங்களுக்கு வேலை பார்க்கற அப்படின்னு கேட்ட. கால் வாதக்கால், பெருமானுடைய கால் காளிக்காக வாதம் செய்ய எடுத்த கால், அதனால அந்த கால் வாதக்கால். மைத்துனன் யாரு, திருமால். அவர் எப்பவும் அந்த நீராழி என்று சொல்லக்கூடிய பார்க்கடலிலேயே இருக்கக்கூடியவர், அதனால மைத்துனனுக்கு நீரிழிவு, அந்த நீர்லேயே இருக்கின்ற காரணத்தினாலே நாராயணன்னு பேரு, கணபதிக்கு பெருவயிறு, ஆகவே அவருக்கு எப்பொழுதும் அந்த பெருவயிறு இருக்கக்கூடிய அந்த நிலையிலே காலமேக புலவர் சிலேடையாக சொல்லுவது போல நீராழி விட்டேறி வந்த அந்த நிலையை தன்னுடைய மனதிலே அசபா நடனம் என்று சொல்லக்கூடிய அந்த நடனமாக வைத்து வழிபாடு செய்து கண்ணையே இடந்து அப்பியவர் இந்த திருமால் என்ற அந்த குறிப்பினை மகாபுராணத்திலே காட்டி 10வது திருப்பாசுரம் மால் அயன் என்ற இருவரையும் காட்டு.

0: பத்தாவது திருப்பாடலிலே நஞ்சுண்ட வரலாற்றிலே இத்துணை பிரமன் திருமால் என்று சொல்லக்கூடிய அனைவரும் இந்த நஞ்சிற்கு ஓடி அவர்கள் அந்த நஞ்சினை பெருமானுக்கு கொடுத்து அமுதத்தை உண்டனர். ஆனால் அமுதத்தை உண்ட தேவர்கள் இறக்கின்றனர். எங்கள் நஞ்சுண்ட பெருமான் என்றும் இருந்து நம்மை காத்த அருள்பவர். ஆகவே கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டுடுதி கண்டாய் என்ற நிலையிலே இறைவன் ஒருவனே கடையவன். அவன் ஒருவன்தான் கடையவனாக இருக்கின்ற நம்மை கடை தேர்க்கக்கூடிய வல்லமை படைத்தவன் என்ற அந்த செய்தியையும் பதினோராவது திருப்பாடலிலே பெற்றொன்று உயர்த்த பெருமான் பெருமான் அன்றே என்று அந்த பெருமானை இந்த வாகனத்திலே ஆணையற்றிலே வருகின்ற எங்கள் பெருமான் அவர் ஒருவர்தான் பெருமான், மற்றவர்கள் எல்லாம் பெருமான் அல்ல, இவரே நமக்கு உறுதி என்பதாக அந்த சைவ நிலையிலே நின்று காட்டியும் அதற்கு வழி ஞானம் ஈசன்பால் அன்பு என்பதாக காட்டினார். திருப்பாசுரத்தினுடைய ஒரு ஆணி வேறாக ஒரு முக்கிய குறிப்பாக இருப்பது ஈசனிடத்திலே அவர் எதிர்பார்ப்பது வாழைப்பழம் அல்ல, அவர் எதிர்பார்ப்பது கல்வி அல்ல, கல்வி என்னும் பல்கடல் பிடித்தும் என்ற நிலையிலேயும் இந்த இறைவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்ற ஒன்றே ஒன்று அன்பு. ஆகவேதான் மணிவாசக பெருமான் வேண்டும் நின்கழற்கு அன்பு என்பதாக அன்பை பெற்று அன்பை கொடுத்து வியாபாரம் செய்தவர் மணிவாசக பெருமான். அப்படி அந்த அன்பு என்பது இறைவனிடத்திலே எவ்வளவுக்கு எவ்வளவு ஒருவர் அன்பு செலுத்துகின்றாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவருடைய அறிவு தெளிவு பெறும். எங்கே அறிவு தெளிவு இருக்கிறதோ அங்கே ஞானம் என்ற நிலை உதிக்கும், அங்கே துன்பம் வராது. தெளிவான நிலையிலே இருக்கக்கூடிய அறிவிற்கு துன்பம் வராது. அறிவிலே தடுமாற்றம் இருந்தால், அறிவிலே எங்கே அந்த இருள் இருந்தால், அறியாமை இருந்தால் மட்டுமே துன்பம் வரும். இந்த உலகத்திலே எல்லா துன்பத்திற்கும் அடிப்படை காரணம் அறியாமை. ஆகவே அறியாமை நீங்கள் பொருட்டு அன்பு செலுத்தி அறிவு தெளிவு பெறுதல் வேண்டும் என்பதை ஞானம் ஈசன்பால் அன்பு என்ற திருவாசகத்தை முழுமையாக நமக்கு காட்டுகின்ற ஒரு வரியாக நமக்கு விளங்குவது இந்த வரி என்பதாக அமைத்தும் இத்தனை பாடல்கள் 22 பாடல்கள் பேருரையாக வகுத்திருந்தாலும் வெறியார் பொழில் சண்பையர் வேந்தர் மெய்ப்பாசுரத்தை குறியே எல்லையறிந்து கும்பிட்டேன் அல்லேன்னர். இது அத்தனையும் சொன்னது விளக்க உரையோ பாடியமோ அல்லது நீண்ட உரையோ என்பதாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். இவை அனைத்தும் நான் திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவடியை கும்பிட்டு வணங்கி வாழ்த்தினேன் என்று நான் நம்முடைய தெய்வச்சேக்கிழார் பெருமான் கும்பிட்டேன் அல்லேன். இது சிறியேன் அறிவுக்கு அவர் தன் திருப்பாதம் தந்த நெறியே சிறிது யான் அறிநீர்மை கும்பிட்டேன் அன்பால் என்று அந்த அன்பால் என்ற முடிவுரையாக அதை அமைக்கின்றார். ஆக சைவத்தின் மேற் சமயம் வேறு இல்லை, அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். எவ்வாறு காண்பான் அறிவு தனக்கு எல்லை அவ்வாறு அருள் செய்யும் ஆதி அரண்தானும் என்ற இந்த திருவாக்குகள் எல்லாம் இந்த பாசுரத்தினுடைய அடிப்படை உண்மைகள் என்பதாக அமைத்து கொண்டு நெறியே அறிந்து கும்பிட்டேன் அல்லேன் என்ற நிலையிலே இந்த திருப்பாசுரத்தினுடைய சிறிய ஒரு துளியினை சிந்தித்து அடியேனுடைய சிற்றறிவுக்கு எட்டிய அளவிற்கு இதிலே சில சிந்தனைகளை உங்களுடைய திருவடிகளிலே வைத்தேன் என்பதாக சொல்லி இதை பார்த்து திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவடி வாழ்க என்பதாக சொல்லி திருஞான சம்பந்தர் ஞானம் நின்புகளே மிக வேண்டும் தென் ஆலவாயில் உறையும் எம் ஆதியே என்ற அந்த குறிப்பை இறுதியாக வைத்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை, தலைப்பு கீர்த்தி திரு அகவல், வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: மனத்துள் வைப்ப

திருச்சிற்றம்பலம் பஞ்சுமந்த பாடல் பரிசுபடை தருளும்.

0: மணிக்கவாசகர் மலரடி வாழ்க. அருக்கடல் ஆகிய அம்பலவானருடைய குருங்கருணையினாலே இன்று திருவாசகத்திலே கீர்த்தி திருவகவல் என்கின்ற பகுதி பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். பரமேஸ்வரனுடைய கீர்த்தி அளவில்லாதது. அது வேதங்களாலும் பரம விஷ்ணு முதலான தேவர்களாலும் புகழ்ந்து முடியாமல் இருப்பது, அவர்களாலே ஓதி முடியாமல் இருப்பது அவனுடைய கீர்த்தி. சொல்லி முடியாது அவனுடைய பெருமையை, சொல்லி முடியாது. வேதம் முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா என்பது திருவம்பார். அது விண் சுமந்த கீர்த்தி என்பார் மாணிக்கவாசகர். கீர்த்தி என்றால் என்ன? பெருமை. கீர்த்தி பெருமை, புகழ், சிறப்பு, சீர் என்றெல்லாம் ஒரு பொருட்களை விண்ணறிந்து மண்ணறிந்து மிக்காய் விளங்குழியாய் எண்ணறிந்து எல்லை இடாதானே நின் பெருஞ்சீர் பொல்லாவனை என்று ஒரு மாறு. சீர் என்றாலும் கீர்த்தி என்றாலும் உண்டு. அப்படிப்பட்ட சீர், சிறப்பு, கீர்த்தி, பெருமை, புகழ்ச்சி எல்லாம் சிவன் ஒருவனுக்கு, மற்ற தேவர்களுக்கும் கிடையாது. அப்படின்னா நமக்கு இருக்குமா? தேவர்களுக்கே கிடையாது. எல்லாரும் என்ன மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்னா நமக்கு எவ்வளவோ பெருமை இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு, நம்ம எவ்வளவோ பெருமை உடையவர்கள், நம்ம என்ன சாதாரண ஆளா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரும் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கு எவ்வளவு பெருமை இருக்கு, ஏதாவது ஒரு வகையில நமக்கு பெருமை இருக்குதுன்னு சொன்னா அது அவனுடைய அருளாலே. அந்த பெருமையும் அவனுடைய அருளாலே நமக்கு வந்தது. ஆகையினாலே அப்படிப்பட்ட பெருமை, கீர்த்தி, புகழ்ச்சி என்பது, கீர்த்தி, பெருமை, புகழ் என்பது பரமேஸ்வரனுக்கு எவ்வளவுன்னு கேட்டா அளவில், எவ்வளவு அவனுடைய கீர்த்தி என்று கேட்டால் அளவில். அதனாலதான் விண்ணிறந்து மண்ணிறந்து மிக்காய் விளங்குழியாய் எண்ணிறந்து எல்லையிலாதானே நின்புரிஞ்சிருமா கொல்லாவனையின் போருமாறும். இந்த கீர்த்தியை நான் எப்படி சொல்ல முடியும்னா, ஆகையினாலே அவனுடைய கீர்த்தியே யமன் வருவதற்கு முந்தையே நீங்கள் அவனுடைய கீர்த்தியை பேசுங்கள்ங்கிறார். யார் தெரியுமா? யமன் வருவதற்கு முந்தையே அவனுடைய கீர்த்தியை பேசுங்கள் என்று எச்சரிக்கை விடுக்கிறார் திருநாவுக்கர சுவாமிகள். பார்த்து பாசம் பிடித்தழு தூதுவர் கூர்த்த வேளார் குமைப்பதன் முன்னமே விளத்த பார்த்து பாசம் பிடித்தழு தூதுவர் கூர்த்த வேளார் குமைப்பதன் முன்னமே அர்த்த கங்கை அடக்கும் வாட்போக்கியால் கீர்த்திமைகள் கிளர்ந்துரைமீன்கள் என்கிறார் திருநாவுக்கரசர். அதனாலே அவனுடைய கீர்த்தியை பேசுவதனாலே நமக்கு பிறவி தொலையும், நமக்கு பிறவி தொலையும். இருள் சேர் இருமலையின் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டார். இறைவனுடைய பொருள் சேர்ந்த புகழை பேசுகின்றவர்களுக்கு இருள் சேர் இருமலையும் சேரா. யம பயம் வராது. சிவனுடைய கீர்த்தியை கேட்டவர்களுக்கு யமன் வரமாட்டான், வந்தாலும் அவர்களை உபசாரம் பண்ணி அழைச்சுக்கிட்டு போவான். வராம இப்படியேவா இருக்க போறான், வருவான். போனாலும் உபசாரத்தோட நீங்க திருவாசகம் கேட்டீங்களா அப்படின்னா அவன் நமஸ்காரம் பண்ணி அழைச்சுட்டு போவான். திருவாசகமா கேட்டி? ஆமா. புதன்கிழமை அலாப்பட்டு திருவாசகம் கேட்டோம். இப்ப கணக்கு எழுதிருவாரு சுவாமி. புதன்கிழமை இத்தனை பேர் திருவாசகம் கேட்ட, இப்ப நம்ம பேரடி எடுக்கிறோம் இல்ல, அட்டன்ஸ் எடுக்கிறோம் இல்ல, பட்டன்ஸ் எடுக்கிறது இல்லையா, அட்டன்ஸ் எடுக்கிறோம் இல்ல. அது போல இப்போ வந்து சண்டேஸ்வர நாயனார் அட்டன்ஸ் எடுத்துருவார். இத்தனை பேர் திருவாசகம் கேட்டார்.
1: அவர்கள் இந்த அளவுக்கு அன்போடு கேட்டார்கள்.
0: அவர் 100 பங்கு அன்பு, இவர் 90 பங்கு, இவர் 80 பங்கு. அந்த அன்பையும் அளவு அளந்து போட்டுருவான். எந்த அளவுக்கு கேட்டார்கள், எந்த அளவுக்கு அன்போடு கேட்டார்கள் என்பதெல்லாம் கணக்கு ஆயிருமப்பா. நீங்க என்ன லேசா நினைக்காதீங்க. திருவாசகம் கேட்டவர்களை எல்லாம் கணக்கெழுதிவார். தொழுது தூமல தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அறற்றுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பரீஷன் ஒருத்தனையும் கணக்கில் விடவே மாட்டான். ஆகையினாலே இப்படி திருவாசகம் கேட்டீங்களா? ஆமா. அப்படி திருவாசகம் கேட்டவர்களுக்கு தனி விமானம், அவர்களுக்கு உபசாரம் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட இடையில ஆர்லிஸ் கொடுப்பான், சூசு கொடுப்பான், விசிறி விடுவான், பூக்களை தூவான், அப்படி உபசாரம் பண்ணி அழைச்சிட்டு போவான். கேட்காதவர்களை எல்லாம் எப்படி கொண்டு போவான்னு சொல்லவே வேண்டியதில்லை. ஆகையினால அப்படிப்பட்ட ஒரு சிறப்புடையது இந்த கேள்வி. சிவன் பெருமையே கேட்கின்றவர்களுக்கு சிவன் பெருமை பெருமையை கேட்கின்றவர்களுக்கு தேவர்களெல்லாம் வந்தன செய்வார். சிவன் பெருமையை கேட்கின்றவர்களுக்கு தேவர்களெல்லாம் நமஸ்காரம் பண்ணுவார். மாணிக்க வாசகரே சொன்னார், ரொம்ப அதிசயமா இருக்கு சுவாமி, நீ போட்ட நாடகம்னார். என்னப்பான்னார், பிரம்மா விஷ்ணு இந்திரன் சந்திரன் குபேரம் வாயு எல்லாம் இவ்வளவு உயர்ந்த தேவர்கள், இவ்வளவு உயர்ந்த தேவர்கள் அப்பா சொல்லி முடியுமா அவர்கள் பெருமை? அப்படிப்பட்ட தேவர்கள் எல்லாம் என்ன வந்து கும்பிடும்படியா பண்ணிருக்கிய சுவாமி, நினைச்சா ஆச்சரியமா இருக்கு சிரிப்பா இருக்கு. அப்படிப்பட்ட தேவர்கள் எல்லாம் என்ன வந்து கும்பிடுறான், யாரு பிரம்மவிஷ்ணுக்கள் எல்லாம் வந்து மாணிக்கவாசரை கும்பிடுறாங்களாம். இதை பார்த்தா எனக்கு அசியமா இருக்கு சுவாமி, சிரிப்பா வருதுன்னாரு. பிரம்மா எவ்வளவு பெரியவர், விஷ்ணு எவ்வளவு பெரியவர், இந்திரன் எவ்வளவு பெரியவர், இவெல்லாம் வந்து கும்பிட்டான். புகவே தகையன் உனக்கு அன்பரும், நீ அடியாருடைய கூட்டத்துல புகுவதற்கு எனக்கு தகுதி இல்லை. அடியார் கூட்டத்துல புகுவதற்கு தகுதி இருக்கணும் இல்ல? இப்ப நம்ம சீட்டாடுற கூட்டத்துக்குள்ள புக நமக்கு தகுதி இல்லையே, இருக்கானே சுத்தமா இல்ல, புரியுதா? அதே போல அந்த கூட்டம் இதுக்குள்ள புகுத தகுதி இல்லையா? புகவே தகையன் உனக்கு அன்பரும் யார் என் பொல்லாமணியே, தகவே என உனக்கு ஆட்கொண்ட தன்மையை புண்மையரை மிகவே உயர். புண்மையர்னா கீழாக இருக்கின்றவர்களை மேலாக உயர்த்தி, உண்மையரை மிகவே உயர்த்தி விண்ணோரை பணித்தி தேவர்களை அவர்களை வந்து கும்பிடும்படியாக அண்ணா அமுதே நகவே தகும் எம்பிரான் என்ன நீ செய்த நாடகம் என்று பேசுகிறார். ஆகையினால பரமேஸ்வரனை வணங்குகின்றவர்களை தேவர்கள் வணங்குவார், பரமேஸ்வரனை வணங்குகின்றவர்களை தேவர்கள் வணங்குவார், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இப்ப ஒரு அரசனிடத்துல நமக்கு தொடர்பு இருந்து வச்சுக்கோ, அரசன் நமக்கு மரியாதை கொடுத்து பக்கத்துல உட்கார வச்சான்னா அந்த அரசனுடைய சிப்பந்திகள் எல்லாம் அங்க பாக்குற அதிகாரில நம்மளை கண்டா எப்படி பயப்படுவான், எப்படி பயப்படுவோம் தெரியுமில்ல? தெரியுமில்ல? அரசன் நமக்கு வேண்டியவனாக இருந்து அவனுக்கு பக்கத்துல இருக்கும்படியான ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னு வச்சுக்கோ, அங்க இருக்கிற அதிகாரில நம்மளை கண்டு எப்படி நடுங்குவான் தெரியுமில்ல? அதே போல ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை தருவது இந்த கீர்த்தி. கீர்த்தி உயிர்களுக்கு கீர்த்தியே கிடையாது, உயிர்களுக்கு சிறுமதன், அதுக்கு ஏதோ கொஞ்சம் பெருமை இருக்குதுன்னா அது அவன் அருளாலே வந்தது, அவன் அருளாலே ஏதோ போகத்துறையினு கொஞ்சம் பெருமையை கொடுத்துருக்கான், அதை இவன் நம்மளுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். நமக்கு கீர்த்தியே கிடையாது, எல்லா புகழும் இறைவனுக்குன்னு இதுல எழுதி வச்சிருப்பான் சில இடங்கள்ல. எல்லா புகழும் யாருக்கு? இறைவனுக்கு. இடம் அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது, நமக்கு ஒண்ணும் கிடையாது. ஆகவே அப்படிப்பட்ட கீர்த்தி பெருமானுடையது அளவில்லாதது. இந்த கீர்த்தி இருவர்கள் மாணிக்கவா சுவாமிகள் அங்கங்கே அடியவர்களுக்கு செய்த ஒவ்வொரு அளவு கீர்த்தியை சொல்லி இந்த பாடலை பாடுகிறார் மாணிக்கவாசன். அது அதிகபட்சம் பாண்டிய நாட்டில் நடந்த நிகழ்ச்சியை நிறைய சொல்றார். ஒரு பாண்டிய நாட்டுக்காரராகினாலே பாண்டிய நாட்டிலே நடந்த நிகழ்ச்சிகளை இதில் சொல்றார். அது இந்த பாடல் எங்க பாடியது என்று கேட்டால் தில்லையிலே அருளி செய்யப்பட்டது, சிதம்பரத்திலே பாடியது. அதனால இது தில்லை மூதூர் ஆடிய திருவடின்னு தொடங்குற, தில்லை மூதூர் ஆடிய தில்லை என்பது சிதம்பரம். தில்லை என்கின்ற ஒரு வகை மரங்கள் அதிகமாக அடர்ந்திருந்த காடாக இருந்த தில்லை வனம், தில்லை வனம் கடம்ப மரம் அடர்ந்திருந்த காட்டுக்கு கடம்ப வனம், சம்பு மரங்கள் அதிகமாக இருந்த காட்டுக்கு சம்பு வனம், விளங்குதா? அது போல அந்த தில்லை என்கின்ற ஒரு வகை சாதி மரங்கள் அடர்ந்திருந்த காடு ஆகையினாலே தில்லை வனம். தில்லை வனத்துலதான் பதஞ்சலி வியாக்கிரவாதர் வந்து ரெண்டு பேரும் விகாலம் காட்டுல இருந்துகிட்டு தவம் பண்ணி, அது ரெண்டும் பாம்பும் புலியுமா இருந்தபடினால அதை கண்டு எல்லாம் பயந்துகிட்டு இருந்துச்சு, புரியுதா? இல்லைன்னா காட்டுல இருந்து தவம் பண்ண முடியுமா? பாம்பும் புலியும் ஆகையாலே அப்படி வந்து இருவரும் தவம் பண்ணி இந்த சாமியை கூட்டிக்கிட்டு வந்தாங்க, ஆடுறதுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. எங்கே? தில்லைக்கு. கைலாயத்துல இருந்த சாமியை ஆடுறதுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புடையது அந்த தில்லை வனம். அது அந்த ஊரு எப்பொழுது தோன்றியதுன்னு சொல்ல முடியாது, மிக பழமையானது, மிக பழமையானது. அதனாலதான் மூதூர் நுகர், மூதூர்னா பழைய ஊர் நுகர், மூத்த ஊர் மூதூர், புரியுதா? மூத்த ஊர் மூதூர். அது பெரிய புராணத்துல இந்த வாக்கியத்தை எடுத்துக்கிட்டாரு சேக்கிழார். சேக்கிழாரு இந்த வாக்கியத்தை எடுத்துக்கிட்டார். வேதியர் தில்லை மூதூர் வெட்கோர் குலத்து வந்தார் மாதூரு பாக நோக்கி மண்ணு சிற்றம்பலத்து ஆதியும் முடிவும் இல்ல அற்புத தனி கூத்தாடு நாதனார் கடல்கள் வாழ்த்தி வழிபடு நரத்தின் மிக்கார்னு பெரிய புராணத்துல திருநீலகண்ட நாயனார் புராணத்துல சொல்லுகிறார். ஆகையினாலே அப்படிப்பட்ட தில்லையானது மிக பழமையான ஊர். தில்லை தில்லை என்றால் பிறவி இல்லை, இல்லை என்று மறை முடியும் என்பது கோபாலகிருஷ்ண பாரதி பாட்டு. தில்லை தில்லைன்னா பிறவி இல்லை இல்லைன்னு வேதம் சொல்லி யாரு தில்லை தில்லைங்கிறாங்களோ அவங்களுக்கு பிறவி இல்லை. அந்த பகுதியில பெண்களுக்கு தில்லைன்னு பேர் வைக்கிறாங்க, பெண்களுக்கு தில்லை அம்மான்னு பேர். இப்ப வைக்க மாட்டான்னு நினைக்கிறேன் அதிகபட்சம், இப்ப விவரம் தெரியாத காலத்துல அப்படி வச்சுக்கிட்டோம் தில்லைன்னு. அந்த மெய்குண்ட வித்யாசலம் இடத்துல ஒரு பொண்ணு விளைஞ்சுக்கிட்டு இருந்தா தில்லை தில்லைன்னு கூப்பிட்டாரு குருமார். ஆகையினாலே அப்படிப்பட்ட அளவில்லாத மகிமை பொருந்தியது, சிறப்பு பொருந்தியது தில்லை. ஒருத்தர் தில்லைக்கு போவேன், தில்லைக்கு நாளைக்கு போவேன், தில்லைக்கு போவேன்னு சொல்லிக்கிட்டே இருந்து புத்தியை பெற்று விட்டார். போனார், திரும்பி வரல. தில்லைக்கு நாளைக்கு போவேன், நாளைக்கு தில்லைக்கு போவேன், நாளைக்கு தில்லைக்கு போவேன்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருந்தார். அவர் யாரு? திருநாளை. அதனால அவருக்கு பேர் என்ன வந்துச்சு தெரியுமா? திருநாளை போவார். அந்த அந்த அந்த அந்த செய்தியை கவுனி, தில்லைக்கு நாளைக்கு போவேன், நாளைக்கு போவேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தபடியினாலே அவருக்கு என்ன பேரு? திருநாளை போவார். திருநாளை போவார் என்று பெயர் வந்தது. நந்தரார் என்றவருக்கு பெயரு. தில்லைக்கு நாளைக்கு போவேன் சொல்லி கொண்டிருந்தபடியினாலே பெயரே அவருக்கு திருநாளை போவார் நாயனார் என்று பெயர் வந்தது. ஆகையினாலே அப்படிப்பட்ட சிறப்புடையது பூலோக கைலாயம். பிரம்ம விஷ்ணுக்கள் இந்திரன் சந்திரன் குபேரன் வாயு வருணன் 33 கோடி தேவர்களும் வந்து வந்து வந்து வந்து வணங்கி கொண்டே இருக்கின்ற ஒரு சிறப்பான பதி. அதிலே எல்லா தலங்களினுடைய சக்தியும் அங்கதான் இருக்கு. அதான் ஹெட் ஆபீஸ். அதுதான் எல்லா கோயிலுக்கும் ஹெட் ஆபீஸ். அங்கிருந்துதான் எல்லா சக்திகளும் வருது எல்லா கோயிலுக்கும். அப்புறம் அங்க போய் சேரும், அப்புறம் அங்கிருந்து வரும். எல்லா கோயில்ல இருக்கிற சக்தி அத்தனையும், கலை அத்தனையும் அங்கே போய் சேருது அர்த்த சாமத்துல. அப்புறம் விடியற் கால உஷத் காலத்துல அந்தந்த கோயிலுக்கு அந்தந்த சக்திகள் வருகிறது. அப்படிப்பட்ட சிறப்புடையது அந்த தில்லை. அதனால எல்லா கோயில்களுக்கும் மூலஸ்தானம் தில்லை. அந்த 13 தில்லை வனம், அந்த 13 தில்லை வனம் அதுவே புவன அனைத்தினுக்கும் முந்த கலரும் தெய்வத்தல. அதான் மூலஸ்தானம். தான் ஒவ்வொரு கோயிலுக்கும் மூலஸ்தானம் இருக்குது அல்லவா, ஒவ்வொரு கோயிலுக்கும் மூலஸ்தானம் இருக்குது அல்லவா. அப்புறம் அர்த்த மண்டபம், போக மண்டபம் என்றெல்லாம் இருக்குது அல்லவா. அதே போல எல்லா கோயிலுக்கும் மூலஸ்தானம் தில்லை. அந்த 13 தில்லை வனம் அதுவே புவன அனைத்தினுக்கும் முந்த கலரும் தெய்வத்தலம். அதனால் மூலத்தானமதான் என்பது திருவாத ஊரில் புராணம். ஆகையினால அப்படிப்பட்ட சிறப்புடையது அந்த தில்லை. தில்லை ஒரு கோயிலை வணங்கினா எல்லா கோயிலையும் வணங்கின பலம். சிதம்பரத்தை வணங்கினா எல்லா உலகத்தில் இருக்கிற அத்தனை தலங்களையும் வணங்கின பலம். கோயில் புராணத்திலே சொன்னாரு உமாபதி சிவன், சொன்னாரு ஒருவன் தில்லையிலிருந்து காசிக்கு போனான்னா முத்தி கிடையாது. காசிக்கு போனா முத்தின்னு போறாங்கல்ல, சிதம்பரத்திலிருந்து ஒருத்தன் காசிக்கு போய் முத்தி அடையலான்னு போனா இங்க இருக்கடா வந்தா அங்க போடான்னு சொல்லி விட்டுருவார. பழைய சிதம்பரத்துல போய் முத்திய வாங்கிக்கிறா அப்படி. காசியில ஒருத்தருந்து ஒருத்தன் சிதம்பரத்துக்கு வந்தா முத்தி, சிதம்பரத்திலிருந்து காசிக்கு போனா முத்தி இல்ல சிதம்பரத்துக்காரன், காசியில இருக்கிற ஒருத்தன் சிதம்பரத்துக்கு தானே அவனுக்கு முத்தி. தேசமார் மன்று அகன்று, மன்று அகன்று சிவகதி அதனை உற்றார் காசியில் இல்லை. தில்லை கதி தரும் என்று அணைந்தார், தில்லை கதி தரும் என்று அணைந்தால் பாசம் அது அகல முத்தி பணித்திடும் என்றால் இந்த ஈசானார் அருள் இறக்கத்தை எல்லாம் யார் சொல்லுவாரு என்பது கோயில் புராணம். ஆகையினாலே அப்படிப்பட்ட அளவு இல்லாத மகிமை உறிந்தியது தில்லை சிதம்பரம். தில்லை ஒரு கோயில தரிசனம் பண்ணினா உலகத்தில் இருக்கிற அத்தனை கோயிலையும் தரிசனம் பண்ணுகல. ஆகவே அப்படிப்பட்ட சிறப்பு பொருந்திய திருப்பதி வெகு காலம் தவம் பண்ணி கைலாயத்துல தவம் பண்ணி அங்கிருந்து வந்து தில்லைவனத்துல வெகு காலம் தவம் பண்ணி ஊனை வெறுத்து உடம்ப வெறுத்து உயிரை வெறுத்து உறவை வெறுத்து அப்படி ரெண்டு பேரும் தவம் பண்ணான். பதவியே விட்டுபிட்டு வந்துட்டாரு ஒரு ஆதிசேடனா இருந்தார்ல திருமால் கிட்ட படுக்கையா, அதே விட்டுட்டு வந்துட்டார் கதஞ்சி. அப்படி பாம்பும் புலியும் பாடுபட்டு தேடி பார்த்து பயிரிட்டது அந்த தில்லைவன். ஆகையினாலே அப்படிப்பட்ட அந்த தில்லையில அருளி செய்யப்பட்டது இந்த திருவர். அதனால தில்லை மூதூர் ஆடிய திருவடிகிறார். அப்படிப்பட்ட தில்லை மூதூராகிய சிதம்பரத்திலே என்ன வேலை என்ன சாமிக்கு ஆடுறவன். தில்லை மூதூர் ஆடிய எல்லா கோயில்லையும் நடராசர் இருக்கார். அதனால எல்லாமே சிதம்பரம். எல்லா கோயில்லையும் நடராசர் இருப்பதனாலே எல்லா கோயிலும் சிதம்பரம். விளங்குதா? எல்லா கோயில் சக்தியும் சிதம்பரத்துல போய் இருப்பதனால் எல்லா கோயிலும் சிதம்பரம். இல்ல புரியுதா? விளங்குதா? எல்லா கோயில்லையும் நடராசர் இருக்கிற காரணத்தினாலே எல்லா கோயிலும் சிதம்பரம். எல்லா கோயிலுடைய சக்தியும் சிதம்பரத்தில் இருப்பதனால எல்லா கோயிலும் சிதம்பரத்தில் இருக்கு. எல்லா கோயில்லையும் சிதம்பரம் இருக்குது, எல்லா கோயில்லையும் சிதம்பரம், எல்லா கோயிலும் சிதம்பரத்தில் இருக்கு. புரியுதா? சிதம்பரம் கவுனி. அதனாலே அப்படிப்பட்ட ஒரு புரியுதா, ஒன்னும் தப்பு இல்லையே. ஆகையினால அவ்வளவு சிறப்பு புரிஞ்சு. இத பத்தி சிதம்பரம் தரிசனம் பண்ணாத ஜென்மங்கள் எவ்வளவு தெரியுமா? ஏராளமா இருக்கு. சிதம்பரத்துக்கு போகாத ஜென்மங்கள் நிறைய இருக்கு. ஆகையினால அப்படிப்பட்ட சிதம்பர தர்சனம் தான் தர்சனமே. தர்சனம்னா சிதம்பரம் தான். ஆறு சிதம்பரத்தை பத்தி பிரசங்கம் பண்ற அப்படி பண்றது. அதனாலே அப்படிப்பட்ட தில்லை என்கின்ற அந்த ஊர் நூதூர். நூதூர்னா மிக பழமையான மகாவிஷ்ணு வந்தாராம், தர்சனம் பண்ண ஆனந்த தாண்டவத்தை கண்டாராம். அப்படியே கீழே விழுந்தவரை 4 மாசம் எழுந்திருக்கவே இல்லையா. 4 மாசம் இன்னும் படுத்தே தான் கிடக்குறாரு. அப்ப தர்சனம் வந்தவர் படுத்துட்டாரு. அங்கேயே படுத்துட்டாருப்பா, அங்கேயே படுத்துட்டாரு. போக மாட்டேன்னு தாய்மான சுவாமி குடும்பத்தோட குடியாவே வந்துட்டான் சிதம்பரத்துக்கு. யாரு? துளபமணி என்றவன். அப்படின்னு உண்மையிலேயே அந்த ஆனந்த தாண்டவத்தை கண்டவர்களும் மெய்யன்பிரளுக்கு பிரிய மனசு வராது. மெய்யன்பிரளுக்கு பிரிய மனசு, தன்னை மறந்து விடுவார். 5 வேறறிவும் கண்களே உள்ள அளப்பெரும் கரணங்கள் 4 சிந்தையாக குணவுறு 3 திருந்து சாத்விகமையாக இந்து வாழ்கடையான் ஆடு ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தின் வந்த வேறின்ப வெள்ளத்தின் மூலியும் ஆரிலா மகிழ்ச்சியும் வந்தார். கண்ணு காது கேட்கவில்லையான் சுந்தரமுனி சுவாமிக்கு. இங்கே சிதம்பரத்துக்கு போய் சாமியை பார்த்த உடனே காது கேட்கலையா, மூக்கு நுகரவில்லையா, வாய் பேசவில்லையா, மெய் பரிசத்தை உணரவில்லையா, கண்ணு ஒண்ணுதான் பாக்குது. இந்த காதறிவு, மூக்கறிவு, வாயறிவு, மெய்யறிவு எல்லாமே கண்ணுக்கு வந்துருச்சான். 5 வேறறிவும் கண்களே உள்ள. புரியுதா தம்பி? கண்ணறிவு, இந்த காதறிவு, மூக்கறிவு, வாயறிவு, மெய்யறிவு, 5 அறிவு இல்லவா? பகுத்தறிவு சேர்த்துல 6 அறிவு. இந்த 5 அறிவும் கண்ணுக்கே வந்துருச்சான். 5 அறிவும் கண்ணுக்கே வந்துரு. 5 வேறறிவும் கண்களே உள்ள. அப்படி நான் அந்த கண்ணுக்கு எவ்வளவு பிரகாசம் அதிகம் இருக்கும் பாரு. அந்த அன்னதாண்டவத்தையே பாக்குதான். 5 வேறறிவும் கண்களே. மாணிக்கவாசகர் சென்றாராம், அன்னதாண்டத்தை கண்டாராம், ஓவியம் போல ஆயிட்டார். ஓவியம் போல ஆயிட்டார். எப்ப வரும் நமக்கெல்லாம் அந்த மாதிரி எண்ணம்? ஆகையினால அப்படிப்பட்ட ஒரு அற்புத தர்சனம் அந்த தில்லை தர்சனம். அங்கே அவன் ஆடுகின்றான், ஆடுகின்றான் அடி தில்லையிலே. அந்த ஆடல்தான், அந்த ஆடல்தான் உலக எல்லாவற்றையும் ஆட்டி கொண்டிருக்கிறது. ஆட்டுவித்தால் ஆறொருவர் ஆடாதாரே என்கிறார் அல்லவா. சூரியன் வருகிறான், சந்திரன் வருகிறான், மழை வருகிறது, பனி வருகிறது, காற்று வருகிறது, நட்சத்திரங்கள் வருகிறது, உலக இயங்குகிறது என்று சொன்னால் அந்த ஆடல். அவன் ஆடவில்லையானால்
2: அதனாலே அவன் தொழில் என்னவென்று கேட்டால் ஆடுகின்ற கூத்து, ஆடுகின்றது கூத்து, ஆடுகின்றது.
0: அஞ்ஞானிகள் தங்கள் கூத்தை போய் இரவிலேயே பார்க்கிறார்கள். செந்தில்நாதர் எழுதுகிறார், காசிவா செந்தில். அஞ்ஞானிகள் தங்கள் கூத்தை போய் இரவிலேயே பார்க்கிறார். கூத்த நாடகம் பார்த்திருக்கீங்களா? தங்கள் கூத்தைத்தான் போய் இரவிலே பார்க்கிறார். விஞ்ஞானிகள் அந்த பரமானந்த திருக்கூத்தை காண்கிறார். காசிவா செந்திநாதையர், அஞ்ஞானிகள் தங்கள் கூத்தை போய். அர்ச்சந்த நாடகமா, ராம நாடகமா, திரும்ப நாடகமா, புனர்சங்க நாடகமா, எல்லாம் நம்ம கூத்து தானே. இருந்தேன், வாழ்ந்தேன், துன்பப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், இறந்தேன், அந்த கூத்தை போய் அஞ்ஞானிகள் பார்க்கிறார்கள். பரமஞானிகள் அந்த பரமானந்த திருக்கூத்தை காண்கிறார்கள். காசிவா செந்திநாதை ஆறுமுகனாவருடைய சிஷியர். ஆகையினாலே அப்படி பரமானந்த திருக்கூத்தை அவன் ஆடுகின்றபடியினாலேதான் உலகம் இயங்கி கொண்டு இருக்கு. தில்லை மூதூர் ஆடிய திருவடி, அந்த திருவடிதான், அந்த திருவடிதான். தில்லை மூதூரிலே புறத்திலே ஆடுகின்றான், அந்த திருவடிதான். உயிர்கள் தோறும் உள்ளே இருந்து ஆடிக்கொண்டிருக்கிறது. புறத்திலே வெளியிலே தில்லையிலே ஆடுகிறான், ஆன்மாக்குடைய இதய குகையிலே ஆடிக்கொண்டிருக்கிறான். உலகம் இயங்குவதற்காக, அண்டங்கள் இயங்குவதற்காக வெளியிலே ஆடுகிறான், பிண்டம் இயங்குவதற்காக உள்ளே ஆடுகிறான். இதுக்கு பேர் என்ன? உடம்புக்கு பேரு பிண்டம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிண்டம். உலகத்துக்கு அண்டம்னு பேரு, உடம்புக்கு பிண்டம்னு பேரு. அண்டம் இயங்குவதற்காக வெளியிலே ஆடுகிறான், பிண்டம் இயங்குவதற்காக உள்ளே ஆடுகிறான். உள்ளே ஆட தெரியுதா? சத்தமே உள்ளே ஆடவில்லையானால் ஆட மாட்டார். அவ்வளவுதான். ஆகையினாலே நான் அசைந்தால் அசையும் அறிவாய் மனிதா ஆணவன். அதனாலே அவன் ஆடுகின்ற ஒரே ஒரு செயலாலேயே உலகம் தோன்றுகிறது, உலகம் நிலைக்கிறது, உலகம் ஒடுங்கும். உலகம் தோன்றுவதற்காக ஒரு கூத்து, நிலைத்து நிற்பதற்கு ஒரு கூத்து, ஒடுங்கும்.
1: என்ன வேலை செய்கிறாய்? குத்தாடி அந்த குடும்பமே கூத்தாடி கொடுக்கும். அந்த குடும்பமே சிவனுடைய குடும்பம் இருக்குது பாரு, எல்லாத்துக்குமே கூத்து தெரியும். இப்ப எங்க வீட்டுல எல்லாத்துக்குமே தேவார திருவாதம் தெரியும், ராகம் தெரியும், ஜோதிடமும் தெரியும். எங்க வீட்டுல எங்க குடும்பமே ஜோதிடம். நீதாப்பா அவன் நல்ல பிரசங்கம் பண்ணுவான், நல்ல பாட்டு பாடுவான், ராகம் எல்லாம் தெரியும், விளங்குதா? அது போல அந்த குடும்பம் பழகி விட்டாரு. அந்த அம்மாவுக்கும் நல்லா கூத்து தெரியும். உள்ள அது நல்லா ஆடும். அதற்கீழ நர்தன விநாயகர் முருகனுக்கு சொல்ல வேண்டிய அவனுக்கும் நல்லா கூத்து தெரியும். சின்ன பயிருக்கும் நல்லா கூத்து தெரியும். பெரிய போய சின்ன போய எல்லாமே கூத்த பழகிட்டார். எல்லாம் கூத்தாடி உள்ளது. நம்ம சாமியை எப்படி பண்ணாலும் சொல்லி அனுபவிக்கலாம். நம்ம சாமியை சொல்லி அனுபவிக்கிறது நம்ம சாமிகிட்ட அத்தனை விஷயங்கள் இருக்கும். நம்ம சுவாமியை சொல்லி அனுபவிக்கிறது பல கோணங்களிலே சொல்லி அனுபவிக்கிறதுக்கு அத்தனை விஷயங்கள் நம்ம சாமி. வேற சாமிட்டு அத்தனை விஷயங்கள் கிடையாது. ஆகையினாலே அப்படி அண்டம் இயங்குவதற்காக வெளியிலே ஆடுகிறான், விண்டமாகிய உடம்பு இயங்குவதற்காக உள்ளே ஆடுகிறான். உயிருக்கு உயிராக இருந்தார், உயிருக்கு உயிரா உடம்புக்குள்ள உயிர் இருக்குதா? உயிருக்குள்ள கடவுச்சு, டயருக்குள்ள டீப்பு, டீப்புக்குள்ள காத்துங்கிற மாதிரி, டயருக்குள்ள டீப்பு, டீப்புக்குள்ள உடம்புக்குள்ள உயிர், உயிருக்குள்ள ஈஸ்வரன். தில்லை மூது ஒரு ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றான். அதான் ஒரு பெரிய ஆச்சரியம். ஏகனாக இருக்கிறான், அநேகனாக இத்தனை உயிர்கள். ஐயோ சொல்லி முடியுமா? இத்தனை உயிர்கள் அத்தனை உயிருக்குள்ளேயே இருக்கிறான். அதான் ஆச்சரியம். ஊரை

நிறை சேர படைத்தவற்றின் உயிர்க்குயிராய் அங்கங்கே நின்றான் கோயில். இது என்ன ராகம் உங்களுக்கு தெரியுமா? இந்த ராகம் என்ன ராகம் தெரியுமா? தெரிஞ்சதுன்னா இன்னும் சுவையா. அதான் இது யாரு பாட்டு, என்ன ராகம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ருசியா. இப்பவே ருசியா தான் இருக்கு, இருந்தாலும் தெரிஞ்சதுன்னா இன்னும் ருசியா. இன்ன பலகாரம் இப்ப திருநெல்வேலி அல்வான்னு அது ஒரு மாதிரியா நினைக்கிறாங்கல்ல ஜனங்க, அது போல திருநெல்வேலி அல்வா, திருநெல்வேலி அல்வா, கொல்லிமலை சுட்டு அப்படின்னு சொன்னாலும் அந்த அப்படின்னு சொல்லும் போது ஆகோ அங்க அந்த ஊர்ல இருந்து வர்ற சரக்கு சிறப்பா இருக்கு, நல்லா இருக்குங்கிற மாதிரி புரியுதா? இது திருஞான சுந்தர் தேவாரம், நீலாம்புரி ராகம், மேகராஜி,

0: கைகள் பல நடமாட வண்டுவாட விரை சேர்வும் இதழிதர மின்காந்தள் கையேற்கும் மிளலையாமே என்பது திருஞானவே. உயிர்கள் தோறும் அவன் இருக்கிறார், அதனால் பல்லுயிர் தோறும் பயின்றனாயினர். பல்லுயிர் தோறும் பல்லுயிர் எல்லாம் பயின்றனாய், பல்லுயிர் எல்லாம் பயின்ற எல்லா உயிர்களிலும் இருக்கிறார், எல்லா உயிர்களிலும் இருக்கிறான். உயிருக்கு உயிராக இருக்கிறார், உயிருக்கு உயிரையே காண முடியாது. அப்படினால உயிருக்கு உயிரா இருக்கிறவனையும் காண முடியல, இதையே காண முடியல, உயிருக்கு உயிரா இருக்கிறவன் எப்படி காண முடியும், முடியுமா? ஆகையினாலே அப்படி ஆகி எண்ணில் பல்குணம் எழில் வரவில்லை. எண்ணில் பல்குணம், எண்ணில் பல்குணம் என்றால் அளவில்லாத நற்குணங்கள், பந்தமகற்ற அனந்த குணப்பரப்பு என்பார் கச்சி. இறைவனுக்கு இப்ப நமக்கு எத்தனை குணம் இருக்கு தெரியுமா? மூணு குணம் இருக்கு, நமக்கு மூணு குணம் இருக்கு. அதுல கெட்ட குணம் ரெண்டு, நல்ல குணம் ஒண்ணு, மெச்சாரிட்டி ரெண்டு. கெட்ட குணம் ரெண்டு, புரியுதாப்பா? எத்தனை குணம் நமக்கு? சாத்துவிகம், ராசதம், தாமதம். நல்ல குணம் எத்தனை, கெட்ட குணம் எத்தனை? ஒண்ணுதான் நல்ல குணம், ரெண்டு கெட்ட குணம். அதனாலதான் கெட்ட குணம் அதிகமா இருக்கு. அதனால ராசதம், தாமதம் ரெண்டும் கெட்ட குணம், சாத்துவிகம் ஒண்ணுதான் நல்ல குணம், மூணுல. அது கூட பல பேருக்கு இருக்கிறது, அந்த ஒண்ணு இருக்கிறது, ஒண்ணு இருக்கிறது, புரியுதா? ஒண்ணு இருக்கிறது. அதையினாலே அப்படிப்பட்ட குணங்கள் உயிருக்கு, இறைவனுக்கு எட்டு குணங்கள். எட்டு குணங்கள் சொன்னா கூலில் பொறியில் குணம் அளவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலைன்னு சொல்றாரு அல்லவா. அதனால எட்டு குணங்களும் சிறப்புடைய நல்ல குணங்கள். அதற்கு மேலே எண்ணில்லாத நல்ல குணங்கள், எண்ணில்லாத எவ்வளவு குணம் இறைவனுக்கு, எண்ணில்லாத குணம், அத்தனையும் நல்ல குணங்கள். இப்ப இவர்கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்கு, இவர்கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்கு, உனக்கிட்ட ஒரு நல்ல குணம், அவர்கிட்ட ஒரு நல்ல குணம், அவர்கிட்ட ஒரு குணம், இப்படி ஒவ்வொருத்தருடையும் ஒரு நல்ல குணம் ஒண்ணு இருக்கும். ரொம்ப கெட்டவனா கூட அவன்கிட்ட ஒரு நல்ல குணம், ரொம்ப கெட்டவையா அப்படிமா, அவனுகிட்ட ஏதாவது ஒரு வகையிலே நல்ல குணம், அது அவனுடையது. யாருடையது? சிவருடையது. அந்த நல்ல குணம் யாருடையது? சிவருடையது. விளங்குதா? ஆகையினாலே எண்ணில் பல்குணம் எழுந்தவர்கள், அதனால அளவில்லாத நற்குணங்களுடையவனாய் எண்ணில் பல்குணம் எழுந்தவர விளங்கி, அழகு வர விளங்கி, மண்ணும் விண்ணும் வானோர் உலகும், மண்ணும் விண்ணும், அதையாலே மண்ணும் விண்ணும் என்கின்ற மண் முதலாக விண் வரையிலும் சொல்லுகின்ற ஐந்து பூதங்களையும், மண்ணு விண்ணுன்னா இடையில இருக்க மூன்று பூதங்களையும் சேர்த்துக்கணும். மண்ணு, தண்ணீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். மண் என்றால் பூமி, விண் என்றால் ஆகாயம். இதுக்கு ரெண்டையும் சொன்னபடினால இடையில இருக்கிற பாரோடு விண்ணாய் பரந்த எம்பரணே என்கிறார் அல்லவா, அது போல மற்றைய மூன்று பூதங்கள், ஆக இந்த ஐந்து பூதங்களால் ஆகிய உலகங்களும், அதற்கு மேற்பட்டு இருக்கிற வானூர் உலகம், வானூர் உலகம்னா தேவலோகங்கள் அத்தனை, மண்ணும் விண்ணும் வானூர் உலகம், இப்படி பூவுலகம், அதற்கு மேற்பட்ட தேவர் உலகங்களும், மற்றைய உலகம், எல்லா உலகங்களையும், எல்லா உலகங்களையும், அங்கே வாழ்கின்ற உயிர்களையும் என்ன செய்கிறான் என்றால் உண்டு பண்ணுகிறான், உண்டு பண்ணுகிறான். அப்புறம் நிறுத்துகிறார், ஒரு குறிப்பிட்ட கால வரையில நிறுத்துகிறான். அப்புறம் என்ன பண்ற? கொடுக்குகிறான். மண்ண விண்ணு வானூர் உலகம் துண்ணிய கல்வி. துண்ணிய கல்வி என்றால் அங்கே அறிவுடைய உயிர்களை. கல்வி என்பது அறிவை குறிப்பது, கல்வி என்பது அறிவை குறிப்பது. அப்படி உயிர்களுக்கு உயிர்கள் என்றால் அறிவுடையது என்பது சிற்றறிவுடையது, உயிர்கள் என்றால் அசிற்றறிவு உடையது. அப்படிப்பட்ட உயிர்களே எல்லா உலகங்களையும் சராசரங்களையும், அசையும் பொருள், அசையா பொருள் அத்தனை. அசையும் பொருள் எது என்றால் உயிர்கள், அசையா பொருள் இது மலை விருட்சங்கள், மற்ற அசையா பொருள். இப்படிப்பட்ட அசையும் பொருள், அசையா பொருள் அத்தனையும் என்ன பண்ணுகிறான் என்று கேட்டால் துண்ணிய கல்வி தோற்றியும் அழி, தோற்றியும் அழி, தோற்றியும் அழித்தோம்னா அடைய, தோற்றியும் அழித்துங்கிறதுக்கு இடையில என்ன இருக்குது? காத்தல். தோற்றி என்றால் படைத்தல், அழித்து என்றால் சங்காரம் பண்ணுதல், இடையிலே ரட்சித்தல், காத்தல், படைத்தல், காத்தல், அழித்தல், மூன்று வேலை இந்த ஊரே ஒரு ஆள் தான் செய்கிறார். யார் செய்கிறார்? சிவன் ஒருவரே செய்கிறார். துண்ணிய நெருங்கிய, நெருங்கிய துண்ணிய என்றால் நெருங்கிய துண்ணிய கல்வி என்பது நெருக்கமாக உள்ள உயிர் வர்க்கங்கள் என்று சொல்லும். துண்ணிய கல்வி போற்றியும் அழிவு. அப்படி இந்த மூன்று காரியங்களையும் மூன்று தொழில்களையும் ஒருத்தனே செய்கிறான். சொன்ன இத்தொழிலும் இறைவன் ஒருவனே செய்கிறான். அதனாலதான் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள்வாய் சொன்னார். பரமா படைக்கிறான், விஷ்ணு காக்கிறான், ஒருத்தன் அழிக்கிறான், உபசாரம் என்று சொல்லுவதெல்லாம் உபசாரம். உபசாரம் என்றால் அவர்கள் உண்மையிலே அவர்கள் படைக்கவில்லை, அவர்கள் காக்கவில்லை, அவர்கள் அழிக்கவில்லை. பரமாவுக்கு உள்ளே சிவன் இருந்து படைக்கிறார், விஷ்ணுக்குள்ளே சிவன் இருந்து காக்கிறார், ஒருத்தனுக்குள்ளே சிவன் இருந்து அழிக்கிறார். அதனாலே படைக்கிறதும் சிவனே, காக்கிறதும் சிவனே, அழிக்கிறதும் சிவன். மூன்று தொழிலையும் யார் செய்கிறார்? சிவனே செய்கிறார். படைப்பு காப்பு அழிப்பு எல்லாமே சிவனே செய்கிறார். அதனாலதான் ஆர்த்த பரவி துயரிடனாம் ஆர்த்தாடும் தீர்த்தனற்றில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் உலயம் இல்லோம் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி. திருவாசல தெளிவா சொல்லிவிட்டார். ஒரே செய்திய இரண்டு மூன்று இடங்கள்ல சொல்லுவாரு. இதுக்கு அது விளக்கமா இருக்கும், அதுக்கு அது விளக்கமா இருக்கும், அப்படி இருக்கு. வேற நூல் அப்படி பார்க்க முடியாது. ஒரே செய்திய இரண்டு மூன்று நான்கு இடங்கள்ல சொல்லுவார். அந்த செய்தியே இங்க ஒரு மாதிரியா சொல்லுவாரு. அதே செய்திக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கம் அதுல தருவார். அதே செய்தி இன்னொரு இடத்துல இன்னும் கொஞ்சம் விளக்கம் தருவார். இப்படி சொன்னாரா? ஆக்குவாய் காப்பாய் இதே சொல்றாரு. ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் குருவாயினாரா காப்பு போற்றி எல்லா உயிர்க்கு ஈராம் சங்காரம், போற்றி எல்லா உயிர்க்கு ஈராம் இணையடிகள், போற்றி மால் நான்முகனும் காணாத முண்டரிகதான் மறைத்தல், போற்றி மால் நான்முகனும் காணாத முண்டரிகம் போற்றியாம் உய்யாட் கொண்டருளும் கொண்டர் அதான் மோட்சம் அனுக்கிறார். போற்றியாமார்களி நீராடேல் ஓர் எம்பாவாய் அஞ்சு சொன்ன பத்தில ஒரே சங்கதிய மூன்று இடங்கள்ல நான்கு இடங்கள் சொன்ன ஒன்றுக்கு ஒன்று விளக்கமாக தெளிவாகும். அதனால திருவாசகத்துல இது ஒரு தனிச்சது. ஆகவே அப்படி மண்ணும் விண்ண வானூர் உலகம் துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும் தோற்றுகிறான், அப்புறம் நிறுத்துகிறான், அப்புறம் அழிக்கிறான். சும்மா அது விளையாட்டா? புள்ள மண்ணுல வீடு கட்டி கொஞ்ச நேரம் வச்சிருந்து அப்புறம் களைச்சு விடுவாரு. அதே மாதிரிதான் அவனுக்கு உலகம் யாவையும் தாமூல வாக்களும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்கே சரண். இந்த மூன்று தொழிலையும் யார் விளையாட்டா செய்யறானோ அவன் தலைவன். அவன் நல்ல யதார்த்தமா சொல்லிவிட்டார். நாராயண விஷ்ணு சொல்லாமே யதார்த்தமா உள்ளதை உள்ளவாறு இப்படி சொல்லு. யார் இந்த மூன்று தொழிலையும் விளையாட்டா செய்யறானோ திருவாசத்தை படிச்சு இப்படிதான் இப்படி பாடுறாரு. காத்தும் படைத்தும் கறந்து விளையாடினு அல்லவா அந்த பாட்டினுடைய மொழிபெயர் வழங்குற. ஆகையினாலே இப்படி துண்ணிய கல்வி தோற்றியும் படிக்கும் என்று இப்படி சொல்லி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கின்ற நம பார்வதி பதே.
1: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய்.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை. தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் அட்டமாசத்தி பராய பிரவேசம். பணிந்தண்டிசையும் பரமனை நாடி பணிந்தன் திசையும் பரமனை நாடி

பதியும் ஈராண்டு பற்ற பார்க்க திதம்மான இராரே.

நயனம் இருதயம் ஆன நாடியின் ஓசை நயனம் இரு

ஏரணி கண்ணியர் எழுநூற்றஞ்சாக்கினார். நாரணன் நான் முகநாதிய ஐவர்க்கும் காரணமாகி கலந்து விரி

ஒருங்கி உணர்ந்தங்கிரு கேள்வி ஒடுங்கி ஒருங்கி உணர்ந்தங்கிருக்கில் மடங்கி அடங்கிடும் வாயுவதனுள் மடங்கி மடங்கிடுமன்னுயிருள்ளே நடங்கொண்ட கூத்தனை நாடுகின்றேனே.

காணவினக்கொடி கண்டு கொள்வார்க்கு மேலு விளக்கொழி வீடழிதான் நின்றே இழத்து நின்ற சதா சிவநாயக.

தன்மையதாகும் தடைத்த பகல் அவள் மென்மையதாகிய அமைப்பொருள் கண்டிடுன்னு உண்மையதாக புலன்களும் போயிட நன்மையதாகிய

பேருளியாகிய பெரிய அவ்வெட்டையும் அவ்வெட்டையும் பாருளியாக பலப்புறக் கண்டவன் காருளியாக தரளி முழுதுமா ஓருளியாகிய காலொளி காணுமே. காலோயுடும் கலக்கும் வகை சொல்லி காலது அக்கொடி நாயகி தன்னுடன் காலது அஞ்சூர் குருபத்து மூன்றையும் காலது வேண்டி குண்டையுவாரே. ஆரதுவாக அமிர்த தலையினுள் ஆரது ஆயிரம் தொடர்ந்துள ஆரது ஆயிரவாகும் அறுவரி அறுவழி மாயதுவாக

அஞ்சுடன் அஞ்சு முகம் உலகாகி அஞ்சுடன் அஞ்சு முகம் உளதா முகம் உளநாயகி அஞ்சுடன் அஞ்சு முகம் உளநாயகி அஞ்சுடன் அஞ்சது வாயுதமாவது அஞ்சது வன்றி இரண்டது வாயிரம்.

மக்களை நாயகிதன்னுடன் முன்னுருவாயு மூடி வகை சொல்லிடில் முன்னூறும் ஐம்பத்தொன்றுடன் அஞ்சுமாய் முன்னுருவாயு முடிவகை ஆமே ஆய்வரும் அத்தனி நாயகிதன்னுடன் ஆய்வருவாயு அளப்பது சொல்லிடில் ஆய்வரும் ஐநூற்று முப்பத்தோடு ஒன்பதும் ஆய்வரும் வாயு

கொண்டிரதம் விளைத்திரும் எழுது கால் கொண்டிரட்டி இறக்கிட எட்டது கால் கொண்டிட வகை ஒத்தது ஒன்பது மாநிலம் ஒத்தது வாயுவே ஏ சந்திரன்

பண்பர பண்பரகாயம் இரணம் சேர்வும் இறந்தோர் கழித்தல் அரணன் திருவுறவாதல் முவேடா கரநூறு கேள்வி கணக்கறிந்தோரே போதம் பொறிக்கு உலகை வலம் வந்து பாதங்கள் நோவ நடந்தும் பயனிலை

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு திருமந்திரம் ஞான உரை. வழங்குபவர் ஜெயபால் ஐயா அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: அப்புறம் மூன்றாவது படி யோகம். யோகம் என்று சொன்னால் இறைவனை உள்ளத்தில் வைத்து பூஜை செய்யக்கூடிய முறை. இது அக வழிபாடுன்னு சொல்லலாம். இந்த 63 நாயன்மார்களே, வாயிலார் என்ற நாயன்மார் அக பூஜை செய்தார். உள்ளத்திலே பூஜை செய்யலாம். அந்த மனத்தை வந்து இறைவனோடு சேர்க்க வேண்டும். இதுதான் இந்த மூன்றாம் தந்திரத்தில் சொல்லக்கூடிய யோக ரகசியம். நிறைய யோகம் சொல்றாரு. கேசரி யோகம், அட்டாக யோகம், சந்திர யோகம், அமுதாரணி, இதெல்லாம் நிறைய சொல்றாரு. அப்ப இறைவனை உள்ளே இருந்து அனுபவிக்கக்கூடிய யோக ரகசியம். இந்த யோகத்தில் ஒளி வடிவினனான இறைவனை நினைத்து அந்த ஒளியோடு ஒன்றக்கூடிய நிலை. இதுதான் இந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் பாத்தீங்கன்னா இந்த மனம் வந்து அப்படியே தெளிவடைஞ்சுக்கிட்டே இருக்கும், ஆன்மா பக்குவம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு ஒரு நிலையிலே இந்த ஆன வழுக்கு நீங்கிக் கொண்டே இருக்கும். அதான் இந்த சரியை கிரியை யோகம் ஞானம்னு இந்த படிநிலையை வச்சிருக்கிறாங்க. இது நம்ம தாய்மார் சுவாமி ஒரு பாடல பதிவு உண்டு. விரும்பு சரியை முதல் மெய்ஞானம் நான்கும் அரும்பு மலர் காய் கனிவோல் அன்றோ பராபரமே. இப்ப அரும்பு சரியை, மலர் கிரியை, காய் யோகம், கனி ஞானம். அது போல படிநிலையை அவர் வகுத்து பேசுவார். இப்ப இந்த யோகத்தை பற்றி திருமூலர் இந்த 5 தந்திரத்தில் ஒரு நுட்பத்தை அவர் பார்க்கின்றார். திருமூலருடைய அனுபவம் திருமந்திரத்தில் கிடைக்கும். அதான் நம்ம திருமந்திரத்தை படிக்கணும், அதையும் புரிஞ்சுக்கணும். பூவினில் தந்தம் பொருந்தியவாறு போல். இப்போ இந்த பூன்னு இருந்ததுன்னா வாசனை இருக்கும். அந்த பூவுக்குள் கந்தம்னா அந்த வாசனை பூவுக்குள் இருப்பது போல சீவனுக்குள் சிவ மனம் பூத்தது. சீவனுக்குள்ளே சீவன் அப்படிங்கிற வார்த்தையை நல்லா கவனிக்கணும். இது வரைக்கும் அந்த உயிர் என்பது நிலை வேறு, பசு என்பது நிலை வேறு, ஆன்மா என்ற நிலை வேறு, சீவன் என்ற நிலை வேறு. பரிபக்குவப்பட்ட அந்த ஆத்மாவுக்கு சீவன் என்று பெயர். அதாவது முக்தி நிலைக்கு தயாராகக்கூடிய நிலை. இந்த பசு என்று சொல்லுகின்ற பொழுது அது பாசத்தால் கட்டப்பட்ட நிலை. உயிர் என்று சொன்னால் அந்த அதாவது உயிதல், அந்த தான் அந்த இறைவனுடைய திருவருளை பெறுவதற்கு தகுதி உடையது உயிர், உயிர்வதற்கு தகுதி உடையது உயிர். அது காமன பொதுவாக சொல்லக்கூடியது. அது ஆன்மா என்று சொல்லுகின்ற பொழுது பரிபக்குவப்பட்ட அந்த ஆன்மா உயிருக்கு ஆத்மா, ஆத்மா அது ஆன்மா என்று பெயர். இது ஆன்மா என்று வடமொழியில் சொல்றது, உயிர் என்று தமிழில் சொல்லுவது. இன்னும் சற்று கூடுதலாக பரிபக்குவம் அடைகின்ற பொழுது அதுக்கு சீவன் என்று சொல்ல வேண்டும். பார்ப்பதற்கு எல்லாம் ஒரே ஒன்றாக தெரிவது போல் தெரியும். இப்ப நம்முடைய திருமூலர் சீவனுக்குள் சிவமனம் பூத்தது. அப்பதான் உணர்வு, பரிபக்குவப்பட்ட உணர்வு பார்க்கிறாருங்க. அந்த பூவுக்குள் எப்படி வாசனை பொருந்தி இருக்கிறதோ அது போல சீவனுக்குள் சிவமனம் இருப்பது, சிவம் இருப்பது அவர்களுடைய அனுபவத்தில் புரிய வரும். அது யோகம். அதான் உள்ளத்தில் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய நிலை. ஓவியம் போல் உணர்ந்து, ஓவியம் போல் உணர்ந்து அப்படின்னா ஒரு ஒரு சுவர் இருந்தால் அதுல சித்திரம் இருக்கும். அந்த அந்த சுவர்ல இருக்கிற சித்திரம் அப்படியே இருக்கிற மாதிரி நம்முடைய உயிருக்குள் அந்த இறை அந்த இறைவனை பார்க்கும், பார்க்க வேண்டும். அழகொழுக உள்ளத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே. அப்ப அதெல்லாம் எல்லாம் அனுபவத்துல பார்த்திருக்காங்க அவங்க அருளாளர்கள்லாம். அந்த உள்ளத்துக்குள்ள இறைவனை அப்படியே கண்டு மகிழ்ந்து தெளிந்தவர்கள். ஓவியம் போல் உணர்ந்து அறிவாளருக்கு நாவி அணைந்த நடுதறியாமே. இந்த நடுதறிங்கிறதான் இந்த நடுநாடி பார்த்தல, நடுநாடுல பார்த்தல. அப்பர் பெருமான் தன்னுடைய பாடல சொல்றாரு, கன்றாப்பூர் நடுத்தறியை காணலாமே. கன்றாப்பூர் நடுத்தறின்னா அந்த யோக ரகசியம் இது. மூலாதாரத்திலேருந்து உச்சந்தலை வரைக்கும் அந்த முருகத்தண்டு வழியா இருக்கக்கூடிய அந்த சின்ன ஹோல், ஒரு ஓட்டம் இருக்கும், அது வழியா நம்ம இறைவனை பார்க்கணும். அதான் நடுத்தறின்னு. அப்ப உள்ள இறைவனை உள்ளத்தில் பார்க்கக்கூடிய ரகசியம். இப்ப சிவ அனுபவம் பெறுகின்ற நிலை, இது மூன்றாவது படி. அடுத்து அந்த நான்காவது படி என்றால் ஞானம். ஞானம் என்பது ஒரு உயர்ந்த நிலை. அறிவு என்பது அறியாமையோடு தொடர்புள்ள பகுதி, அந்த நிலை வேறு. ஞானம் என்பது இந்த அறியாமையே இல்லாத நிலை, அதுதான் ஞானம். இந்த இந்த ஞான வழி சொல்றோம் இல்லைங்களா, ஞான பாத், இதுதான் மோஸ்ட் எக்ஸால்டட். அது வந்து ஒரு மிகப்பெரிய நிலை. அது பரம்பொருளை சார்ந்து சிவானந்த தேனை எப்பொழுதும் அனுபவிக்கக்கூடிய அந்த பரஞானத்தில் ஊர்ந்து கொண்டு இருப்பது, அனுபவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய நிலை. அந்த இந்த பரத்தை பார்த்திருப்போர் பதார்த்தத்தை பாராரது. சிவத்தை தரிசனம் செய்வர்கள் சிவத்தோடு இணைந்திருப்பாங்க. உலக விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஒட்டாது. இதுதான் ஞானம். அந்த ஞானம் கிடைப்பதற்கு சரியை, கிரியை, யோகம் என்ற மூன்று நிலைகளையும் கடக்க வேண்டும். அப்ப ஞானம் என்பது என்ன என்று கேட்டால், ஞானம் என்பது படியாகவும் இருக்கும் பயனாகவும் இருக்கும். இப்ப சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்பது நான்காவது படி. அதே நேரத்தில் சரியை, கிரியை, யோகம் என்ற மூன்று படிகளினுடைய பயன் ஞானமாகவும் அமையும். அந்த வீட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா படிக்கட்டு கட்டுவாங்க, அந்த வாஸ்துப்படி கட்டுவாங்க. வாஸ்துப்படி கட்டினாங்கன்னா ஒன்று மூணு வாசப்படி வைப்பாங்க, இல்லை ஐந்து வாசப்படி வைப்பாங்க ஒற்றைப்படையில். அப்புறம் இல்லை மூணு மூணு படிகள் கட்டுவாங்க, முதல் படி, ரெண்டாவது படி. அப்ப மூன்றாவது படி என்பது அங்க படியா கணக்கிட முடியாது, ஆனா அங்கதான் நிலையத்துக்கு வைப்பாங்க. அப்ப மூன்றாவது படி என்பது மூன்றாவது படியா அல்லது இரண்டு படிகளை தாண்டிய பயனா? அது படியாகவும் பயனாகவும் இருப்பது போல ஞானம் என்பது படியாகவும் இருக்கும் பயனாகவும் இருக்கும். இது நம்மளுடைய மாப்தி சிவம். கிரியை என மருவும் அவை யாவும் ஞானம் கிடைத்தற்கு நிமித்தம். இப்ப ஞானத்தை பெறுவதற்கு இந்த மூன்று படிகள் தேவை, அதுதான் பிரம்ம ஞானின்னு சொல்லுவாங்க, பிரம்மத்தை உணர்ந்த ஞானி. திருஞான சம்பந்தர் மூன்று வயதிலே ஞானம் பெற்றார். இந்த ஞானப்பால் இறைவன் கொடுக்கும் பொழுதே ஞானத்தையும் குறைத்து கொடுத்தார். அப்ப அவருக்கு நான்கு வகையான ஞானங்கள் கிடைத்ததாக சொல்லுவார் சேக்கிழாருடைய பெரியார் புராணத்தில். இது அனுபவங்கள், திருஞான சம்பந்தருடைய அனுபவம். அது சேக்கிழார் வந்து பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு அதை வந்து பெரிய புராணத்தில் அருள் என்று சொன்னால், அது சேக்கிழாருடைய சேக்கிழாருக்கு கிடைத்த அருள், இறைவன் கொடுத்த அருள். அப்ப திருஞான சம்பந்தர் பெற்ற ஞானத்தை சொல்லுவாருங்க,
3: சிவன் அடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவம் மதனை அறம் மாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் உவமயிலா கலைஞானம் உணர்வு வரியமெய்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில். அப்ப சிவனிடையே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் ஒன்று. பவம்னா பிறப்பு, பவ மதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், பிறப்பருக்கும் பெருஞானம் அது. மூன்றாவது ஓமையிலா கலைஞானம், அவருக்கு கிடைத்த ஓமையும் அவருக்கு கிடைத்த கலைஞானத்தை ஒப்பிட முடியுமா? அவரை மாதிரி யாராவது வந்து திருஞான சம்பந்தர் பாடியது போல யாராவது வந்து அந்த யாப்போட அந்த யாப்பு அமைதியோட யாரும் பாட முடியும். மாலை மாற்று சக்கர மாற்று இதெல்லாம் யாரும் பாட முடியுமா? திரியடு கூட்டிக்கை வந்து இறைவனால் வழங்கப்பட்ட ஞானம், மூன்று வயதில் கிடைத்த ஞானம், அதான் ஓமையிலா கலைஞானம். அதான் தமிழ் என்று சொன்னால் தன்னை தமிழோடு சம்பந்தர் இணைத்துக் கொண்ட தமிழிஞான சம்பந்தர்னு. அப்ப ஓமையிலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம், இந்த மாதிரி நாலு வகையான ஞானம் கிடைத்த திருஞான சம்பந்தருக்கு என்ன பெயர் தெரியுங்களா? தவ முதல்வர். அப்ப அந்த ஞானம் என்பது இறைவன் நமக்கு வழங்குவது. பொதுவா நம்ம சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா இல்ல பரஞானம் அபரஞானம்னு ரெண்டு சொல்லுவாங்க. இந்த பரஞானம் என்பது அனுபவ ஞானம், அதாவது இந்த ஆணவம் நீங்குவதற்கு இறைவன் அருள்வது, அது பரஞானம். இந்த பரஞானத்தை பெறுவதற்கு அபரஞானம் தேவை. இந்த அபரஞானம்னா நம்ம நாம் படிக்கக்கூடிய திருமுறைகள், சாத்திரங்கள், சிவாகமம் ஓதுதல், இது எல்லாமே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அபரஞானம். இந்த அபரஞானம் எதுக்கு அப்படின்னா இந்த பரஞானத்தை பெறுவதற்கு படிகள், அதை படிக்கணும். திருமுறைகளை படிக்க வேண்டும், அருளாளர்களுடைய வாழ்க்கையை படிக்க வேண்டும். இதெல்லாம் படித்தாதான் புரியும். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேர்த்து வச்சுக்கணும். அப்பொழுதுதான் அனுபவ ஞானம் என்று சொல்லக்கூடிய பரஞானம் கிடைக்கும். இந்த பரஞானம் தான் நமக்கு முக்தியை கொடுக்கும். அந்த அந்த பரஞானத்தை பெற்றவர் தான் சிவஞானி அப்படின்னு சொல்றது. இந்த சிவஞானி அட்டைன் த சுப்ரீம் கோல், அந்த அந்த கோல்னா அந்த எல்லை, அந்த எல்லையை அவங்க பிடிச்சிருவாங்க. அந்த நிலைக்கு நம்ம போகணும். எதை சொல்றதுக்கு இந்த சிவஞானியின் நிலையை சொல்றார் நம்முடைய திருமந்திரத்தில். நன்னிய ஞானத்தின் ஞானாதி நண்ணுவோம், ஞானத்தின் ஞானாதி நண்ணுவோம், அந்த ஞானத்தை பெற்றவர் அப்படிங்கிற. சிவத்தோடு இணைந்தால் சிவஞானி. புண்ணிய பாவம் கடந்த பிணக்காற்றம் அவங்க, புண்ணியம் பாவம் அந்த நிலை கடந்தவர்கள். சிவஞான போகத்துல படிக்கணும். இதெல்லாம் சிவஞான போகத்துல நிறைய பேசலாம். எப்படி வந்து இந்த மும்மலங்களையும் வெற்றி கொள்ளுதல், இறைவனோடு எப்படி தொடர்பு கொள்ளுதல், இதெல்லாம் சிவஞான போதம், சிவஞான மாபாடியம், சிவப்பிரகாசம், சிவஞான சித்தியார், இந்த போல நூல்கள் நம்ம இதை பார்க்கலாம். புண்ணிய பாவம் கடந்த பிணக்காற்றோம், ஏன்னா அந்த 14 மெய்கின்ற சாத்திரங்களுக்கும் முதன்மை நூல் நமக்கு திருமந்திரம் தான், பிரைமரி சோர்ஸ். அதான் நம்ம திருமந்திரத்தை படிச்சாவே ஓரளவுக்கு சாத்திரத்தினுடைய நுட்பம்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரியும், ஒரே நல்ல தெரிஞ்சுக்க முடியாது. இப்போ அதெல்லாம் 3047 பாடல் இருக்கு திருமந்திரத்தில். அதெல்லாம் நம்ம வந்து இந்த ஒரு பிறவியில் கற்பினோம்னா அது இறைவன் துணை செய்யணும்.
2: கண்ணிய ஞானம் கரைஞானம் கண்டுள்ளோன்.
3: இந்த கரைஞானம் கரைஞானம் கண்டுள்ளோன், கரையணும்னார், இந்த உடம்பை கரைக்கணும்னார்.
2: கரைஞானம் கண்டுள்ளோன், உணர்வுகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கரையும்.
3: அதாவது இந்த திருவாசகத்துல மாணிக்க வாசகர் பதிவு பண்ணுவார், சென்று சென்று அணுவாய் சேர்ந்து சேர்ந்து ஒன்றாம்,
2: சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம்.
3: அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இந்த ஆன்மாவிடம் இருக்கக்கூடிய அழுக்குகள் கொஞ்சம் கொஞ்சமா நீங்கி பக்குவப்பட்டு இந்த ஆன்மா வந்து இறைவனோடு கலந்த நிலை. ஆனா கரைஞானம்ங்கிற திருமந்திரத்துல
2: ஞானம் கரை, கண்ணிய ஞானம் கரைஞானம் கண்டுள்ளோம்.
3: அப்ப தன்னை இழந்த நலம், தான் என்ற உணர்வு நீங்கிய நிலை, நான் தான் செய்கிறேங்கிற எண்ணம் வரக்கூடாது. இறைவன் நமக்கு என்ன கட்டளை இருக்கிறானோ அதன்படி நாம் செய்கிறோம், எல்லாம் இறை செயல் என்று எண்ணி இருக்கக்கூடிய நிலை, அதுதான் அந்த தன்முனைப்பு நீங்குதல், ஆணவம் நீங்குதல். அப்ப இறை எண்ணத்தோடு இறை சிந்தனையோடு வாழக்கூடிய ஒரு நிலை. ஏன் நம்முடைய கந்தர் அனுபூதியில அருணகிரிநாதர் பதிவு பண்ணுவார்,
2: எல்லாம் அற என்னை இழந்த நலம்,
3: என்னை இழந்த நலம், நான் யாருங்கிறது நம்மளுக்கு இறைவனோடு கலக்கின்ற பொழுது தான் என்ற எண்ணம் இல்லாத நிலை, அதுதான் எல்லாம் அற என்னை இழந்த நலம். சொல்லாய் முருகா சுரபூபதியே, இதுக்கு நம்முடைய கந்தர் அனுபூதியில அருணகிரிநாதர் இறைவனிடம் கேட்கின்ற நிலை.
2: அப்படி இந்த கரைஞானம் கண்டுள்ளோன்
3: யார்,
2: திண்ணிய சுத்தன்.
3: சுத்தன் என்று சொன்னால் சுத்தமான ஆன்மாவை உடைய நிலை,
2: அவர் தான் சிவமுத்தன்.
3: எத்தனை அடைமொழி கொடுக்காரு பாருங்க, சுத்தன் சிவமுத்தன்
2: சித்தனே.
3: இந்த எந்த நிலையில அவர் வந்து திருமூலர் இதெல்லாம் அருளியிருப்பார். ஆனா யான் பெற்ற இன்பம் பெருகிய உபயோகம், தான் அடைந்த அனுபவங்களை எல்லாம் அப்படி அவர் பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்.
2: அப்புறம் அந்த
3: நிலை சார்ந்த சன்மார்க்க நிலை அப்படின்னு ஒரு வரியை சொல்றார். இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா இறைவனோடு நாம் உறவு கொள்ள வேண்டும். உறவுனா ஒரு முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் உள்ள உறவு, அது தொண்டு நெறி, அது தொண்டு செய்யக்கூடிய உறவு. ரெண்டாவது வந்து தந்தைக்கும் மகனுக்குள்ள உறவு. மூன்றாவது தோழமை உறவு. நான்காவதாக குரு சீடர் உறவு. இப்படி நான்கு வகையான உறவுகள் நமக்கு கிடைக்கின்றன. இறைவனோடு ஏதோ ஒரு வகையில் நாம் உறவு கொள்ள வேண்டும். இதே நம்ம நான்கு மார்க்கங்களாக சொல்வார்கள். இத தாச மார்க்கம், சர்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம் என்று நான்கு வகையான மார்க்கங்கள் உண்டு. இந்த நான்கு வகையான மார்க்கங்களிலே இந்த சன்மார்க்கம் என்ற நிலை, அதுதான் சன்மார்க்கம் என்று சொன்னால் ஞான மார்க்கம்னு பேர், இன்னும் சொல்ல போனால் குரு நெறின்னு பேர், அதுதான் மேல்நிலை ஞான வழி ஞான நெறி. இந்த சன்மார்க்கத்துக்கு ஒரு விளக்கம் கொடுக்குற திருமூலருடைய திருமந்திரம்,
2: பசு பாசம் நீக்கி. இந்த பசு என்ற ஆன்மா பாசம் என்ற உலகியலை நீக்கி,
3: அப்ப உலகியலை கிடக்கணும்.
2: பசு பாசம் நீக்கி பதியுடன் கூட்டி அப்ப இறைவனோடு கலக்கணும்.
3: சரி ரைட், ஓகே. அடுத்தது
2: கசியாத நெஞ்சம் கசிய கசிவித்து.
3: இந்த நெஞ்சம் இருக்கு பாத்தீங்களா, அது கசியணுமா, அது உருகணுமா, உருகி உருகி இறைவனை நினைந்து நினைந்து நினைந்து உருவுகள்,
2: அதுதான் சன்மார்க்க நெறி.
3: கசியாத நெஞ்சம் கசிய கசிவித்து ஒசியாத உண்மை சொரூப தயத்தூற்று. உண்மை சொரூபம் அதாவது இறைவனோடு கலக்கக்கூடிய நிலை, சித்தும் சித்தும் சேர்ந்த நிலை. கசியாத நெஞ்சம் கசிய கசிவித்து ஒசியாத உண்மை சொரூப தயத்துற்று அசைவானது இல்லாமையான சன்மார்க்கமே. அப்ப வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அப்படி நிலைநிறுத்தணும், அசைவு இருக்கக்கூடாது, மாறக்கூடாது. அப்ப இறைவனால் கொடுக்கப்பட்டுள்ள அந்த ஞான மார்க்கத்தில் ஊன்றி இருத்தல் சன்மார்க்கம். சிவத்துடன் அசைவில்லாமல் ஒன்றி அதிலே நிலைத்து அந்த அனுபவத்தை பெறக்கூடிய நிலைக்கு பேர் சன்மார்க்கம். அதுதான் ஞான நெறின்னு சொல்றது. அப்போ உள்ளம் உருகணுமே, அந்த உள்ளம் உருகுவதற்கு நம்முடைய மாணிக்க வாசகருடைய திருவாசகம் ஒரு பாடல் இருக்கு, சாம்பிள் சொல்லலாம். பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியனுடைய ஊனினை உருக்கி, அப்படின்ல உருக்கம் வேணுங்கிற ஊனினை உருக்கி உள் ஒளி பெருக்கி. அப்ப இறைவனை பாடி பாடி கசிந்து கசிந்து உள் நிற்குறுக நிற்குறுக நாம் வாழ்ந்தால் ஊன் உருகும், உள்ளே இருக்கக்கூடிய சிவஞான ஒளி பெருகும். ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய, உழப்பிலா ஆனந்தமாய, அதாவது அது ஒவ்வொரு நிலை நிலையிலையும் ஒவ்வொரு விதமான ஆனந்தம் கிடைக்குமா, உழப்பிலா தகிட்டாத இன்பத்தை தரக்கூடிய ஆனந்தம், பேரானந்தம், சிவானந்த தேன் அப்படிம்பார், சிவானந்தம் அப்படிங்கிறது. உழப்பில ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யார் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அல்லுவது இனியேன்னு அவர் முடிக்கிறார். அப்ப தொடர்ந்து சிக்கன பிடித்தேன், அப்ப இறைவனோடு நாம் தொடர்ந்து செல்ல வேண்டும், தொடர்ந்து உறவு கொள்ள வேண்டும், அவரோடு நாம் நெருக்கமான உறவு வைத்துக் கொள்ள வேண்டும், அந்த நிலைக்கு நம்ம வரணும். அதுதான் ஞான நெறி. இதுக்கு இப்ப பலன் உண்டு, இந்த நான்கு நெறிகளுக்கும் இப்ப நான்கு நெறிகள் உண்டு, அதாவது சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுச்சம் என்ற வகையான நான்கு வகையான பலன்கள் உண்டு. இல்ல சாயுச்சம்ங்கிறது தான் இறைவனோடு கரைந்த நிலை, அது மிகப்பெரிய நிலை சாயுச்சம். இதுக்கு வந்து குரு நெறின்னு பேரு, சன்மார்க்க நெறிக்கு குரு நெறி என்று ஒரு பெயர் உண்டு. இதையே அந்த திருமந்திரத்துல திருமலர் சொல்றார் குரு நெறியின். ஏன் நம்மளுக்கு வந்து குரு வழிபாடு, லிங்க வழிபாடு, சங்கம வழிபாடு என்ற மூன்று வழிபாடுகளும் சைவத்தில் உண்டு. இந்த மூன்று வழிபாட்டு முறைகளையும் நாம் பெரிய புராணத்தில் பார்க்க முடியும். இந்த குரு நெறிக்கு இன்னொரு பெயர் நன்னெறி. இப்ப நன்னெறினால ஒண்ணுதான், குரு நெறினால ஒண்ணுதான், சன்மார்க்கனால ஒண்ணுதான், ஞான நெறினால ஒண்ணுதான். சைவ பெருமை தனி நாயகன் நந்தி உய்ய வகுத்த குரு நெறி ஒன்றுண்டு. அதையா இறைவன் நமக்கு வகுத்த குரு நெறி, தெய்வ சிவநெறி. அது எவ்வளவு மனசுக்குள்ள எவ்வளவு உள்ளத்துக்குள்ள எப்படி ஊறி இருக்குன்னு பாருங்க. தெய்வ சிவநெறி சன்மார்க்கம் சேர்ந்து உய்ய வையத்து உள்ளாருக்கு வகுத்துரைத்தானே. இப்ப வையத்துள் வாழ்பவர்களுக்கு இறைவன் வகுத்த நெறி ஞான நெறி, அந்த ஞான நெறி தான் சிவநெறி, அந்த சிவநெறி தான் குருநெறி. அதை நம்ம குருநெறிக்கே என்னை சேர்த்தாய் அப்படின்னு, குருநெறிக்கே என்னை சேர்த்தாய் அப்படிம்பாங்க அருளாளர்கள். அப்படி நமக்கு வந்து அந்த ஞான நெறியாகிய மெய்ஞானத்தோடு சேர்ந்து இறைவனோடு கலந்து வையத்துள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். அது நமக்கு திருமூலர் ஒன்பது தந்திரங்கள் வழியாக நமக்கு பல்வேறு செய்திகளை பல்வேறு நிலைகளில் நமக்கு விளக்கியுள்ளார். நாம் ஒவ்வொரு நாளாக அதை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். ஆறாம் தந்திரத்தில் சில செய்திகளை இறைவன் உள்ளத்தில் உணர்த்துவதற்கு ஏற்ப அந்த செய்தியை நாம் சிந்திப்போம் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
4: ஓம் நமசிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய.

திருச்சிற்றம்பலம் ஐம்பெரும்பூத திருத்தலங்களில் பெரும்பற்ற புலியூர் எனும் சிதம்பரம் ஆகாய திருத்தலம் என்பது அறிவோம். பூதாகாசம், பர ஆகாசம், மகா ஆகாசம், சூர்யாகாசம் எனும் ஆகாசங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்ட ஞானாகாசம் சிதம்பரம். சித்கூட்டல் அம்பரம் சிதம்பரம், அறிவு ஆகாசம் என்பது பொருள். ஞானவின் என்றும் வியோமாதீதம் என்றும் சிற்பர வியோமம் என்றும் போற்றுவர் சான்றோர். விராட்புருடனுக்கு இருதயம், இப்பூமண்டலத்திற்கு சுழுமுனை, முத்தித்தலங்களுள் முதன்மையானது, பஞ்ச சபைகளுள் பரமானந்த குத்து நிகழ்கின்ற பதி, ஐம்பெரும் புலியூர்களுள் ஒன்று, பன்னிரு திருமுறைகளுள் பாங்குற விளங்கும் கோயில். கோயில் என்றாலே சிதம்பரம் என்று சொல்லவும் வேண்டுமோ? தரிசிக்க முக்தி தரும் தன்னேரில்லா தனிப்பெரும் அருத்தலம், ஞான சாத்திர தோத்திர நலம்புணரு கவின்பதி, அர்த்த யாமத்தில் அருள் விளங்கு சிவகலைகள் அமைந்து ஒளிரும் பொற்பொது, ஏத்த அருந்தலம் எளிப்புலியூர், தீர்த்தம் என்பது சிவகங்கை, மூர்த்தி என்பது கூத்தனது திருவுரு என்பது ஆன்றோர் அருள் வாக்கு. சிற்றபை, பொச்சபை, தேவசபை என்கிற பேரம்பலம், நிறுத்த சபை, ராஜசபை என்ற ஐம்பெரும் சபைகளும் இத்திருத்தலத்தின்கண் உள. திருமூலதேவர் திருக்கூத்து தரிசனம் கண்டது, மணிவாசகர் மங்கை நல்லாள் ஒருத்தியின் ஊமைத்தன்மையை மாற்றி ஒளிர்தமிழ் பேச அருளியது, திருஞான சம்பந்தப் பெருமான் தில்லைவாழ் அந்தணர்களைச் சிவகணங்களாகக் கண்டது, சேந்தனார் திருப்பல்லாண்டு அருளி தேரை ஓடச் செய்தது, நம்பியாண்டார் நம்பிகள் திருமுறைகளை வெளிப்படுத்தியது, தெய்வச் சேக்கிழார் பெருமானுக்கு திருத்தொண்டர் புராணம் பாட அம்பலவாணர் அடியெடுத்து தந்தது முதலிய பல்வேறு சிறப்பு இயல்புகள் தில்லையில் நிகழ்ந்தனவாம். ஆண்டுக்கு 6 அபிஷேகம், ஆண்டுக்கு 2 திருவிழாக்கள் நிகழ்வதும் இத்திருத்தலத்தின் மாட்சிமை மிக்க மங்கள நிகழ்வுகளாம். மூவாத பேரன்பின் மூவரு முதலிகளாம் திருஞான சம்பந்தப் பெருமான், திருநாவுக்கரசு சுவாமிகள், செந்தமிழ் சுந்தரர் பெருமான் மற்றும் திருநாளைப்போவார் உள்ளிட்ட நாயன்மார்களது அருட்சரிதங்களில் அம்பலவானர்தம் அருமை பெருமைகளை அனுபூதி நிலையில் ஒன்றி உணரலாம். கோச்செங்கற்சோழர் பெருமான், இயற்பகை நாயனார், ஏனாதி நாயனார், காரைக்காலம்மையார், மூர்க்க நாயனார், சேரமான் பெருமாள் நாயனார், கணம்புள்ள நாயனார், குற்றுவ நாயனார் உள்ளிட்ட நாயன்மார்களது அருள் வரலாற்றில் அம்பலக்குத்தன் அவர்களுக்கு அருளிய திறம் திருத்தொண்டர் புராணத்தில் தித்திக்கக் காணலாம். தேன் அடைந்த மலர்ப்பொழில் தில்லை கூத்தன் யோகமூர்த்தமாகவும் போகமூர்த்தமாகவும் வேகமூர்த்தமாகவும் ஒரு சேர குத்தப் பெருமான் திருவுருவில் இருந்தபடியிருந்தே அருள்பாலிப்பது நாம் செய்த பெரும் பேறு ஆம். உருவம் ஆடல் வல்லான், உரு அருவம் படிகலிங்கம், அருவம் சிதம்பர ரகசியம் எனும் நிலையில் மூவிதமாக அண்டவானன் அருட்காட்சி நல்கும் தலம் சிதம்பரம். எங்கும் சிதம்பரம், எங்கும் திருநட்டம் என்றும் மானுடர் யாக்கை வடிவு சிதம்பரம், மானுடர் யாக்கை வடிவு திருக்கூத்தே என்றும் பாடிமகிழும் திருமூலராம் மந்திர மாமுனிவர் சிவானந்த குத்து, சுந்தரக்குத்து, பொற்பதிக்குத்து, பொற்றில்லைக்குத்து, அற்புதக்குத்து, திருக்கூத்து தரிசனம் என விரித்துரைக்கும் செய்திகள் வியனுலகு போற்றும். அம்பலவாணர் அருட்புகள் விரிப்பிப் பெருகும் தொகுப்பின் எஞ்சும். ஞான ஆறமுதமுண்ட ஞானசம்பந்த பிள்ளையார் வேண்டினவெல்லாம் வழங்கு தில்லை சூழ் திரு எல்லை பணிந்து வணங்கி செல்வம் மல்கிய தில்லை மூதூரினில் தென் திசை திருவாயில் எல்லை நீங்கி எழுநிலை கோபுரம் பணிந்து எழுந்தனர். நீடுநீள் நிலை கோபுரத்து உள்புக்கு செம்போனின் மாளிகை வலம் கொண்டு வானுர வளரு திங்கள் சூடு பேரம்பலம் மேறு தொழுதனர்.
மெஞ்ஞானமேயான அம்பலமும் ஆனந்த ஒரு பெரும் தனிக்கூத்தும் கண்ணின் முன்புறக் கண்டு கும்பிட்டு காதலித்து உருகினார். உணர்வின் நேர்பெற வரும் சிவபோகத்தை துய்த்து புணரும் இன்னிசை பாடினர் ஆடினர் பொழிந்தனர் வெளிமாறி என்று பக்கியப் பயனாப்பதி குன்றை வாழ் செக்கிழார் பெருமான் திருஞான சம்பந்த சுவாமிகள் அழகிய திருச்சிற்றம்பலவாணனின் அடிமலர் பரவிய நிலையை விரித்து உரைப்பார். என்பும் உயிரும் கரைந்து உருக்கும் விநாயகன் கூத்து வெட்ட வெளியே திளைத்து கண்ணார் அமுது உண்ட காழிப்பிள்ளையார் ஏழிசையும் ஓங்க எடுத்த பன்னார் இன் தமிழ் கற்றாங்கு எரியோம்பி எனும் திருப்பதிகம். பண் குறிஞ்சி.

0: சதாசிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் .org இன் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: 9 திருமுறையில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை. உரை வழங்குபவர் தூத்துக்குடி திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

பரம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம் சித்தனே அருளாய், செங்கணா அருளாய், சிவபுர நகருள் வீட்டிருந்த அத்தனே அருளாய், அமரனே அருளாய், அமரர்கள் அதிபனே அருளாய், தத்து நீர்படுகரு

0: அருளாய் முதல்வ நீ அருளாய் முன்னவா துயர் கெடுத்தனக்கி. திருச்சிற்றம்பலம் எல்லாமல்ல பாகம்பரியால் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொன்னார் கலல்களை எனது மனம் மொழி மெய்களால் வளர்த்தி கொண்டு நமது ஒன்பதாம் திருமுறை அருளிய பெருமக்கள் அவர்களுக்காக ஒரு துதி. நின்மலனின் அருளாலே நீத்துலக வாழ்க்கையினை சொன்மையனை சிவனவனை துதித்தினிய சொல்லினால் எம் பொன்மையினை போக்கிய மாளிகை தேவர் முதற் புலவர் நன்மலர்த்தாள் இணை பணிந்து மனத்தகத்து நாட்டுவமே என்று அவர்களையும் பணிந்து கொண்டு அருமையான முறையிலே இந்த எழில்ஞான பூஜையினை திறம்பட நடத்தி கொண்டு வரும் நமது சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்களை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வினை நேரில் கண்டு கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது மனம் கனிந்த வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம். நேற்று நாம் திருவாலி அமுதனாருடைய முதல் பதிகத்தை பார்த்தோம். இன்று அவர் அருளிய இரண்டாவது பதிகம் பவளமால் வரை என்று துவங்குகிறது. பவளமால் வரையை பனி படர்ந்து அணையதோர் படரொளிதரு திருநீரும் குவளை மாமலர் கண்ணியும் கொன்றையும் துன்று பொற்குழல் திருச்சடையும் திவள மாளிகை சூழ்தரு தில்லையுள் திருநடம் புரிகின்ற தவள வண்ணனை நினைதொரும் என் மனம் தளல் மெழுகு ஒக்கின்றதே என்று சொல்லுகின்றார். சுவாமிய நினைச்சா இது போற மற்றது பூரா தலத்துக்கும் சுவாமிக்கும் வர்ணனை அத பூர சொல்லிட்டு சுவாமிய நினைக்கும் போதெல்லாம் என் மனசு வந்து நெருப்பில் இட்ட மெழுகு போல உருகுகிறது. உருகணும் கண்டிப்பாக, கல் மனசா இருந்தா ரொம்ப கஷ்டம், உருகணும் அப்படிங்கிறது மீள மேல நமக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கொண்டே வரப்பட்டு இருக்கிறது. தவள வண்ணன் திருநீர் பூசியிருக்கனால வெண்மையான நிறத்துல இருக்கிறார் அப்படிங்கிறத அழகா சொல்லிட்டு அதற்கு அடுத்தால அந்த திவளம் அப்படின்னா நல்ல வேலைப்பாடுகள்லாம் நிறைந்த ஒரு மாளிகை அந்த தில்லை கோயில சொல்றாங்க. குவளைங்கிறது மலர்னு நமக்கு தெரியும். பவளமால்ங்கிறத பவள மலையை பனி மூடின மாதிரி சுவாமி செம்மேனியம்மான் மேல விபூதி பூசிருக்கிறது பவள மலை மேல இருக்கக்கூடிய பனி மாதிரி இருக்குது அப்படிங்கறத அந்த பாடல்ல சொல்லிட்டு அதற்கு அடுத்த பாடல்ல ஒக்க ஓட்டந்த அந்தியும் மதியமும் அலைகடல் ஒலியோடு நெக்கு வீழ்தரு நெஞ்சினை பாய்தலும் நிறையழிந்து இருப்பேனை செக்கர் மாளிகை சூழ்தரு தில்லையுள் மா நடம் வகையாலே பக்கமோட்டந்த மன்மதன் மலர்கனை படுதொரும் அலந்தேனே என்று சொல்லி இருக்கின்றார். இதுவும் சுவாமியுடைய வர்ணனைகளை எல்லாம் சொல்லிட்டு ஒரு சுவாமிய திருநடனத்தை தரிசிச்சதுனால ஏற்பட்ட அன்போட மிகுதியை இந்த பாடல எடுத்து நமக்கு காட்டியிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியா அலந்து போயினேன் அம்பல கூத்தனே அணிதில்லை நகராளி சிலந்தியை அரசாழ்க என்று அருள் செய்த தேவதேவீசனே உலந்த மார்க்கண்டிக்காகி அக்காலனை உயிர் செக உதை கொண்ட மலர்ந்த பாதங்கள் வனமுலை மேலொற்ற எங்கள் வந்தருள் செய்யாயே அப்படின்னு சொல்றார். அணி தில்லை நகராளி தில்லை நகரை ஆண்டு கொண்டிருப்பவர் அம்பல கூத்தன். அவரோட கருணை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும். திருவானைக்கா அந்த தலத்துல ஒரு சிலந்தியானது சுவாமி வந்து அந்த நாவல் மரத்துக்கு கீழே இருக்கிறாரு. அவர் மேல வந்து சருகுகள்லாம் விழுதுன்னு சொல்லிட்டு தன்னோட வாயால அவருக்கு பந்தல் அந்த இதை கட்டி அது வழிபட்டுது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்புறம் ஒரு யானை அது வந்து இது எச்சில் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து போட்டுட்டு அது அபிஷேகம் பண்ணி கும்பிட்டு போகும் பாக்குறோம். அப்ப இவங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் மேல ஒருத்தர் வருத்தங்கள் கோபங்கள். அப்புறம் ஒரு நாள் இந்த சிலந்தி வந்து அந்த யானையுடைய மத்தகத்துக்குள்ள நுழைஞ்சு அதை கடிக்க சிலந்திக்கு விஷம் உண்டு. யானையும் தும்பிக்கையை உதறி அடிக்க ரெண்டுமே உயிர் நீக்குது. ஆனா யானை எந்த சிந்தனையும் இல்லாம இறந்தது. அதனால அதுக்கு அடுத்தால பிறவி இல்லை. ஆனா சிலந்தி என்ன நினைச்சுதான் உயிர் போகும்போது அடுத்த பிறவியில நான் மனிதனா பிறந்து சிவபெருமானுக்கு கோயில் கட்டி வழிபடுவேன். ஆனா அந்த கோயிலுக்குள்ள யானை வரக்கூடாது, யானை நுழைய முடியாத கோயில், அந்த கருவறைக்குள்ள யானை நுழைய முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனையோட உயிர் நீத்துது. வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய்னு சொன்ன மாதிரி சுவாமி அந்த சிலந்திக்கு வேண்டத்தக்கது அறிந்து வேண்டம் முழுவதும் கொடுப்பதாக அடுத்த பிறவியில கமலவதி சுபதேவன் அப்படிங்கிற தம்பதியருக்கு சோழ நாட்டுல மகனாக உதிக்கும்படி செய்கின்றார். பிரசவம் ஆகக்கூடிய நேரம், அந்த நேரத்துல அங்க இருந்த ஜோதிடர்கள் எல்லாம் சொன்னாங்களாம், இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பிறந்தா இந்த குழந்தைக்கு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு சொன்ன உடனே அந்த தாய் கமலவதி என்ன சொன்னாங்களாம், தன்னை தலைகீழ கட்டி தொங்க விட சொல்லிட்டாங்களாம். அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு அவங்க சொன்ன நேரம் ஆன உடனே கீழே எடுத்து படுக்க போட்டோடனே குழந்தை பிறந்தது. குழந்தைய கையில கொடுத்து, குழந்தை ரொம்ப நேரம் திவங்கினால குழந்தையோட கண்கள் எல்லாம் சிவப்பா இருந்துதான். செங்கனா செங்கனா அப்படின்ட்டு அந்த அம்மா அந்த குழந்தைய பார்த்துட்டு அந்தளவு தன்னோட உயிரை நீத்தார்கள் என்பது வரலாறு. ஆக அந்த சிலந்தி வந்து மறுபிறவியில ஒரு அரசனாக வந்து அது ஒரு 70க்கு மேற்பட்ட மாடக்கோயில்கள், மாடக்கோயில்னா கருவறைக்குள்ள யானை நுழைய முடியாது, மறுபிறவி உண்டு அப்படிங்கறத சைவ சித்தாந்தம் சொல்லுது இல்லையா, அதுக்கு இது ஒரு சிறந்த சான்று. ரெண்டாவது, வினைக்கு ஈடாக பிறவி கிடைக்கும், செஞ்ச வினைக்கு ஈடாக, அதுவும் இதுல விளங்குது நமக்கு. இப்ப இந்த சிலந்தி, இந்த சிலந்தியை பத்தி ஒரு வரலாற்றை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். சிலந்தியிலையும் பல வகை இருக்கு. இது வந்து சுதை சிலந்தி அப்படின்னு சொல்லப்படுது, அதாவது பெருஞ்சிலந்தி அப்படின்ட்டு. இதுக்கு விஷத்தன்மை நிறைய இருக்கும். இது முற்பிறப்புல சிவகணங்களுள் மாலியவான் அப்படிங்கிற பெயரோட இருந்திருக்கு. இந்த மாலியவான் வந்து புஷ்பதந்தன் அப்படிங்கிற சிவகணத்தவன் செய்யக்கூடிய சிவ தொண்டுல பொறாமையும் கோபமும் கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வாய் தகராறு வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சாபம். அந்த சாபத்தின் காரணமாக அந்த புஷ்பதந்தன் வந்து இதை பத்தி நீ அடுத்த பிறவில சிலந்தியாத்தான் போவேன்னு ஒரு சாபம் கொடுக்க, அதனால அடுத்த பிறவில சிலந்தியாக வடிவம் பெற்றான். இப்ப நம்ம இதுல மனசுல ஒரு கருத்து இந்த வரலாறுல எடுத்துக்கிடணும், சிவத்தொண்டுல இருக்கும் போதே பொறாமையும் கோபமும் வந்திருக்குன்னா பக்குவம் இன்மை. அப்ப நம்ம கண்டிப்பாக நம்ம தவிர்க்க வேண்டியது அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறதையும் கோபப்படுறதையும். அந்த பொறாமையினாலதான் கோபமே வரும், அந்த கோபத்தையும் நம்ம நீக்கணும். இப்ப இந்த செலந்தி வந்து திருவானைக்கால நாவல் மரத்தடியில சுவாமிக்கு வெயில் படாமலும் அந்த சருகுகள் அவர் மேல படாமலும் வாய் நூலால பந்தலிட்டு அப்புறம் அந்த பிறவியில உயிரை விட்டு, நம்ம சிலந்தியோட முற்பிறவிய பார்த்திருக்கோம், அப்புறம் சிலந்தி ஒரு பிறவி, அதுக்கு அடுத்த பிறவி தான் அது கோச்சங்கச்சோழனாக அது பிறக்கிறது அப்படின்னு நம்ம பாக்குறோம். சிலந்தியும் ஆனைக்காவில் திருநிழல் பந்தர் செய்து உலந்தவன் இறந்த போதே கோச்சங்கனானுமாக கலந்தநீர் காவிரியிலுள் சோநாட்டு சோழர் தங்கள் குலந்தனில் பிறப்பித்திட்டார் குறுக்கை வீரட்டனாரே அப்படிங்கிறது நம்ம அப்பர் சுவாமியுடைய தேவாரம். இதுல மற்றொருத்தர் யாருக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணாருன்னு வருதுன்னா மார்கண்டி, அதாவது மார்க்கண்டேயர். இவர் மிருகண்டு முனிவருடைய புதல்வர். அவங்க பெற்றோர் வந்து குழந்தை வேணும்னு தவம் இருக்கும்போது சுவாமி வந்து உனக்கு குறைஞ்ச ஆயுளோட ஒரு நல்ல குழந்தை வேணுமா இல்ல நிறைய ஆயுளோட ஒரு சுமாரான மோசமான குழந்தை வேணுமான்னு கேட்கும்போது, நல்ல குழந்தைய எனக்கு கொடுங்கன்னு சுவாமிகிட்ட கேட்கும்போது 16 வயசு வரைக்கும் இருப்பான்னு சொல்லிட்டாரு. அந்த குழந்தைக்கு 16 வயது ஆகும்போது இவங்களுக்கு பயம் வருது, இவன் இனிமேல் நம்ம கூட இருக்க மாட்டானேன்னு பெற்றோர் கலக்கமா இருக்கும்போது அந்த குழந்தை நீங்க ஏன் இப்படி இருக்கீங்கன்னு கேட்டுட்டு இதுதான் விஷயமான்னு சொல்லிட்டு தளந்தளமா போய் சுவாமியை வழிபட்டு சிவபூஜையும் சிறப்பா செஞ்சு கொண்டே வருது அந்த 16 வயசுல. அதுக்கப்புறம் நமக்கு வரலாறு தெரியும், திருக்கடவுர்ல போய் பூஜை பண்ணும்போது பூஜையை பண்ணிட்டு இருக்கிற அந்த வேலையை முடிக்கிறதுக்காக யமன் வந்து பாசக்கயிறை போட அது அந்த குழந்தை மேல போடும்போது சுவாமி மேலையும் சேர்ந்து பட, அதனால சுவாமி சினம் கொண்டு யமனை உதைக்க யமனோட கண்ணெல்லாம் செதறி அதுல இருந்து குருதி கொட்டி அவனோட உயிர் போயிருது. அப்போ காலன் எல்லாரோட உயிரையும் எடுக்கிறான், அந்த காலனுக்கே காலன் யாருன்னா சிவபெருமான். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுவார் இல்லையா, கால காலனை கம்பனை மானை காண கண்ணடியேன் பெற்றவாரேன் பாடுவாரு. கால சம்ஹார மூர்த்தி அந்த தலத்துல அந்த மூர்த்தியே இருக்குங்கிறதையும் நம்ம பாக்குறோம். அதனால அவருடைய வரலாறும் இதுல சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இதற்கு அடுத்தபடியாக உயிர்களுக்கு திருவருள் பாலிக்கின்றார் என்பதை இதற்கு அடுத்த பாடல்ல கண்டிப்பா சுவாமி அவருடைய ஒரே வேலை அதுதான், திருவருள் உயிர்களுக்கு கொடுப்பது ஒன்றுதான், அதை கொடுக்கின்றார் அப்படிங்கறத அதுல சொல்லிட்டு அதற்கு அடுத்தபடியாக அந்த 6வது பாடல் அதுல பாத்துக்கிட்டீங்கன்னா சுவாமியை எப்போதும் மனசுல வச்சு வணங்கி கொண்டே இருக்கணும், அவரை மறக்கவே கூடாது அப்படிங்கிறத ஒரு அறிவுறுத்தியிருக்காரு நமக்கு. அவருடைய மலர் பாதங்களை நாம் எப்போது காண்பது அப்படிங்கிற மாதிரி கேட்டு அதுல சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பாக்குறோம். தினந்தோறும் அவரை வழிபட்டு கொண்டே இருக்க வேண்டும், வழிபாட்டுல எந்த ஒரு தொய்வும் வரக்கூடாது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்ன மாதிரி, நீள நினைந்தடியேன் உண்மை நித்தலும் கைதொடுவேன் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி. சரி, இதற்கு அடுத்த பாடல்ல நமக்கு ஒரு சிறந்த அறிவுரையை சொல்றார். உடையும் பாய்புலி தோலும் நல் அரவமும் உண்பதும் பலிதேர்ந்து விடையது ஊர்வது மேவிடம் கொடுவரை ஆகிலும் என் நெஞ்சம் மடைகள் வாழைகள் கொதிகொள்ளும் வயல் தில்லை அம்பலத்து அனலாடும் உடைய கோவினை அன்று மற்ற ஆறையும் உள்ளுவது அறியேனே அப்படின்ட்டார். முதல்ல போற வர்ணன சாமி புலித்தோலை உடுத்திருக்காரு, அதுக்கு கச்சை வந்து பாம்பு, அவர் உணவு உண்றது பிச்சையாக ஏற்கக்கூடியதுதான், அவர் ஏறி செல்றது ரிஷபத்துலதான், அவர் எழுந்தருள் இருக்கக்கூடியது கைலாய மலை தான். எல்லாம் இருந்தாலும் என் மனசு என்ன செய்து தெரியுமா, அவரை தவிர வேற யாரையும் நினைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒன்பதாம் திருமுறை கருத்து நமக்கு இதுக்கு முந்தைய எட்டு திருமுறைகளையும் நம்ம பல இடங்கள்ல பார்த்திருந்தோம், சான்றாக சிலது மட்டும் பார்க்கலாம். ஞானசம்பந்த பெருமானை பத்தி சொல்லும் போது திருத்தொண்ட தொகையில சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எப்படி சொல்றாங்க, மதுமலர் நற்கொன்றையான் அடியலால் பேணா எம்பிரான் சம்பந்தன், அவரை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டார் அப்படின்னு நமக்கு எடுத்து காட்டியிருக்க. திருநாவுக்கரசு சுவாமிகள், உற்றவரும் உறுதுணையும் நீயே என்றும் உன்னையல்லால் ஒரு தெய்வம் உள்கேன் என்றும் அப்படின்னு சொல்லி அவரே சொல்றார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் ஏழை பாகனை அல்லால், ஏழைங்கிறது அம்பாள், ஏழை பாகனை அல்லால் இறையன கருதுதல் இளமே அப்படிங்கிறது, யாரையுமே நான் இறைவனாக நினைப்பதே கிடையாதுன்ட்டு. அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேன்னு கூட படுறாரு இல்லையா. சரி, மாணிக்கவாசக சுவாமிகள் ரொம்ப அழுத்தம் திருத்தமா, தொழுவனோ பிறரை துதிப்பனோ எனக்கு ஒரு துணையென நினைவனோ சொல்லாய் அப்படின்னு கேக்குறார். அதனால நமக்கு சுவாமிய மட்டும்தான் வணங்கணுமே தவிர வேற யாரையும் வணங்க வேண்டாம் அப்படிங்கிறது. ஏன்னா இவர் ஒருத்தரை வணங்கினா நம்ம யாரெல்லாம் வணங்கணும்னு நினைக்குமோ அத்தனை பேரையும் வணங்கினா ஒரு பலன் கிடைக்கும். ஏன்னா அவங்க எல்லாருமே இவருடைய ஏவல் வழிதான் செயல்படுறவங்க, எல்லாரும் பசுக்கள், இவர் ஒருத்தர் தான் பதி என்ற செய்தியை நம்ம மனசுல வச்சுக்கிடணும். அப்புறம் எட்டாவது பாடல்ல சொல்லும் போது, நீ எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு சுவாமிகிட்ட ஒரு விண்ணப்பமாக கேக்குறாங்க. வான நான் உடை மைந்தனே ஓ என்பேன் இல்லையா, சிவலோகத்துல இருக்கக்கூடிய பெருமானே அப்படின்னு நான் உன்னை அழைப்பேன், வந்தருளாயின்னு சொல்லுவேன். பஞ்சகவியத்தால அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய பால்வண்ண பெருமானே, பால்வண்ணங்கிற பேர்ல பல தலங்கள்ல சுவாமி இருக்கார். அந்த தலத்துல உள்ளவங்க எல்லாம் ஆன்மார்த்த பூஜைக்கும் பரார்த்த பூஜைக்கும் இந்த பாடலை பஞ்சபுராணத்துல வச்சு பாடலாம். சரி, அப்படி சொல்லிட்டு அதுக்கு அடுத்தால என்ன சொல்றாரு, தில்லையில நடமுடியக்கூடிய என் பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று ஒரு விண்ணப்பத்தினை தந்திருக்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக அந்த அதுக்கு முந்தின பாடல்ல, அந்த அதுக்கு முந்தின பாடல்ல எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அறிவு, மிக்கனல், நாணம், நிறைமை, ஆசை எல்லாத்தையும், அப்புறம் என்னோட உறவுகள், என்னை பெற்ற நல் தாய் தந்தை உடன் பிறந்தவர்கள் எல்லாரையும் விட்டுட்டு நான் வந்துட்டேன், உன்னை அடைஞ்சிட்ட என்னை ஏன்றுகொள் அப்படின்னு சொல்றாரு. இது எதுக்கு அப்படின்னா, அறிவுங்கிறது தற்போதத்தை குறிக்குது. இது எதுக்கு அப்படின்னா, எல்லாத்தையும் நம்ம விட்டாத்தான் இறைவனை என்ன செய்ய முடியும், அடைய முடியும் என்பதற்காக அங்கனம் அதுல சொல்லி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். நீ மட்டுமே அடைக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. சரி, அதற்கு அடுத்தபடியாக நிறைவு பாடல், நிறைவு பாடல்ல என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூசுரர் அப்படிங்கிற சொல் வருது. ஞான சம்பந்த பெருமான் தன்னை பூசுரர்னு சொல்வார். சுரர்னா தேவர்கள், பூசுரர்னா பூமியில் பூலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களுக்கு, அதாவது நிலத்தேவர் அப்படின்னு சொல்லுவோம், பூமி தேவர் அப்படின்னு சொல்லலாம். சரி, யாரெல்லாம் இந்த பதிகத்தை பாராயணம் செய்கின்றார்களோ, சிவபெருமானை நினைந்து அம்மையும் சேர்த்து யாரெல்லாம் இந்த பதிகத்தை பாராயணம் பண்றாங்கோ அவங்க பரமனது அடியினை பணிவாரே அப்படின்னு சொல்லியாச்சு. சிவபெருமானுடைய திருவடிகளை பணிந்து என்றும் இருப்பார்கள் என்று மிக அழகாக அதிலே நமக்கு எடுத்து கூறியிருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இதற்கு அடுத்த பதிகம் அல்லாய் அப்படின்னு சொல்லிட்டு, அல்லாய் பகலாய் அருவாய் உருவாய் ஆறா அமுதமாய் கல்லால் நிழலாய் கயிலை மலையாய் காண அருள் என்று பல்லாயிரம் பேர் பதஞ்சலிகள் பரவ வெளிப்பட்டு செல்வாய் மதில் தில்லை தில்லைக்கு அருளி தேவன் ஆடுமே அப்படின்னு அழகா சொல்லியிருக்காரு. அல் பகல், அதான் அல்லும் பகலும்னு சொல்லுவோம்ல, இரவும் பகலும். சுவாமிக்கு சொரூப நிலையில நாம ரூபம் தோற்றம் ஒண்ணுமே கிடையாது. ரூபம் கிடையாது, என்ன அவரை கண்ணால பார்க்கவே முடியாது, உணரத்தான் முடியும். அதுதான் அவருடைய சிறப்பு இயல்புன்னு சொல்லக்கூடிய சொரூப லட்சணம். ஆனா தடத்த லட்சணம், இந்த உயிர்களுக்கு அனுக்கிரகம் செய்யணுங்கும் போது அவர் என்ன பண்றாரா, உருவம் தாங்கி வராரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஆக அது அழகா அதுல சொல்லியிருக்கு, அருவமாகி உருவமாகி அடுத்தால் என்ன சொல்ற, ஆறாம் அமுதம் தெவிட்டாத அமுதமாகவும். கல்லால் நிழல்ல அவர் இருக்காருங்கிறது நமக்கு தெரியும், கைலாயத்துல அவர் இருக்காருங்கிறதும் நமக்கு தெரியும். இப்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பதஞ்சலி முனிவர் போன்ற பல்லாயிரம் சிவனடியார்கள் துதிக்கின்றார்கள் அப்படிங்கிறது சொல்லுது. அவங்க எல்லோரும் துதிக்கும்படியாக இவர் அன்பர்களுக்கு அருள் செய்த, அதான் தில்லைக்கு அருளி தேவன் ஆடுமே அப்படின்னா எல்லாருக்கும் அருள் செய்து சிவபெருமான் திருநடனம் ஆடுகின்றார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ சுவாமி இந்த உருவம் தாங்குவதெல்லாம் எதற்காகன்னு பாத்தீங்கன்னா, தன் பொருட்டு கிடையாது, அது நம் பொருட்டு. அது நமக்கு சிவஞான சித்தியார்ல மிக அழகாக சொல்லியிருக்கும். உருவேணி தரித்து கொண்டது என்றாலும் உருவிறந்த அருமேனி அதுவும் கண்டோம், அருவுருவமான போது திருமேனி உபயம் பெற்றோம், செப்பிய மூன்றும் நந்தம் கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவு காணி அப்படிங்கிறது சித்தியார் பாடல். சுவாமி எதற்காக உருவ திருமேனி எடுக்கிறாரு, அப்புறம் சுவாமி எதற்காக அருவ திருமேனியில நமக்கு அனுகிரகம் செய்யறாரு, அப்புறம் அரு உருவாக எதற்காக நமக்கு அருள் செய்கின்றார், இது எல்லாம் எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய கருமேனி அதாவது நமக்கு பிறவியை நீக்கும் பொருட்டு, பிறவிக்கு ஏதுவாகிய மாயா காரியங்கள் அந்த வடிவங்கள்லாம் நம்மை விட்டு நீங்கணுங்கிற ஒரே கருணை தான் சுவாமி இப்படி எல்லா வடிவங்களும் எடுக்கின்றார். இதுல உருவ திருமேனியும் அருவ திருமேனியும் இந்த பாட்டுல சொல்லப்பட்டிருக்கு, அதனால கண்டிப்பா அரு உருவ திருமேனியவும் நம்ம சேர்த்தே எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அப்போ இறைவன் நம் பொருட்டு திருமேனி தாங்குகின்றார் அப்படிங்கிறது அதுல அழகாக சொல்லியிருக்கு. இறைவனுடைய நடனத்தை எப்போத இடைவிடாத தரிசித்து பக்திக்கிறது தான் பதம் சலியர். அவர் சலிக்காம இறைவனை வணங்கி கொண்டே இருப்பவர். தரிசிக்க முக்தி அப்படிங்கிறதுனால தில்லைக்கு போன எல்லாருமே சுவாமி திருவடியதான், அந்த தூக்கிய திருவடி குஞ்சித பாதம் தான் அருளலை தருகிறது என்பதால் அந்த திருநடனம் ஐந்தொழில் உணர்த்தக்கூடிய அந்த திருநடனத்தை கண்டு களிப்பார்கள், அதுவே முக்தி என்று சொல்லப்படும். அதற்கு அடுத்த பாடல், அண்ணன் அடையார் அமுத மொழியார் அவர்கள் பயில் தில்லை, தென்னன் தமிழும் இசையும் கலந்த சிற்றம்பலம் தன்னுள் பொன்னும் மணியும் நிறந்த தலத்து புலித்தோல் பியர்க்கிட்டு மின்னின் இடையாள் உமையாள் காண விகிர்தன் ஆடுமே அப்படின்னு சொல்லியாச்சு. மீதி எல்லாம் வர்ணனை. அதுல சுவாமி என்ன செய்யறாராம், உமாதேவியார் காணும்படி உமையாள் காண விகிர்தன் ஆடுமே. அதனால சுவாமி வந்து அம்பே விகிர்தன்னா வேறுபாடு உடையவன், அதாவது அன்பர்கள் பொருட்டு வெவ்வேறு வடிவம் கொள்பவர். அவர் விகாரப்பட மாட்டாரு, ஆனா அன்பர்களுக்காக வேற வேற வடிவம் கொள்ளுவாரு அப்படிங்கிறது. இது எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுவாமி ஆடுறது எதுக்கு, அதுவும் அம்மை காணும்படியாக ஆடுகின்றார். இது திருமுறைகள்ல பல இடங்கள்ல வந்திருக்கு, ஒன்பதாம் திருமுறையில இந்த இடத்துல வந்திருக்கு. அதாவது குழந்தையோட குடல் வந்து மருந்தெல்லாம் ஜீரணிக்க கூடிய வல்லமை இல்லாம இருக்கும், அதனால தாய் வந்து அந்த மருந்தை உண்டு தன்னோட பாலின் வழியாக அந்த குழந்தைக்கு அந்த மருந்து கிடைக்கிற மாதிரி பண்ணுவா. அதே மாதிரி இறைவனுடைய நடனத்தை நேரிலே பார்க்கக்கூடிய தகுதி நமக்கு இல்லாதனால நம் பொருட்டு நம் தாயாகிய உமாதேவியார் அதை கண்டு நமக்கு அந்த பயன் கிடைக்கும்படி செய்கின்றார்கள். இத சிதம்பரம் மும்மணி கோவை அப்படிங்கிற நூல்ல நம்முடைய குமரகுருபர சுவாமிகள், பாலுன் குழவி பசுங்குடர் பொறாதன நோயுன் மருந்து தாய் உண்டு ஆங்கு மண்ணுயிர் தொகுதிக்கு இன்னருள் கிடைப்ப வையம் ஈன்றழித்த தெய்வ கற்பின் அருள் சூழ் கொண்ட ஐயரிடத்து அடங்க திருமான் சாயல் திருந்திழை காண சிற்சபை பொலிய திருநடம் புரியும் அற்புத கூத்த அப்படின்னு சொல்றார். ஆக நம் பொருட்டு தான் இது நடக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். நமக்காக அன்னை காணும்படியாக இவர் ஆடுகின்றார் என்பதையும் நம்ம பார்க்கும். இதே கருத்தானது திருவானைக்கா புராணம், ஏற்கனவே சிலந்தி கதையும் திருவானைக்கால தான் பார்த்தோம். அதுல அந்த உயிர்களுக்கு மலநோய் நீங்கும் பொருட்டு அம்மையானவள் இந்த அருள்நடனத்தை காணுகின்றாள் என்ற செய்தி ஒரு பாடல்ல வருது. இளங்குழவி பிணிக்கு ஈன்றதாய் மருந்து நுகர்வது போல் இருளின் மாண்ட களங்குழவு மலம் உயிர்கட்கு ஒழிய அருள்நடம் காணும் கடம் மீ கொண்டு வளங்குழவு தனது பெருங்கற்பும் ஒரு கணவர் இறை மாண்பு தோன்ற விளங்கும் இரண்ய மன்றில் நின்றருளும் மணி விளக்கை விளம்பி வாழ்வாம் அப்படின்னு அது சொல்லுது. இதுல இறைவனை வந்து விகிருதன் ஆடுமேன்னு சொல்லியிருக்கு. அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இறைவன் வந்து வெவ்வேறு தோற்றத்துல இருப்பாருங்கிறத சித்தியார்ல ஒன்றோடொன்று ஒவ்வா வேடம் ஒருவனே தரித்து கொண்டு நின்றலால் உலகம் நீங்கி நின்றனன் என்றும் ஓரார். அன்று இவ்வேடமெல்லாம் அருள்புரி தொழிலால் அன்று ஓரார். கொன்றது வினையை கொன்று நின்ற அக்குணம் என்று ஓரார் என்று மிக அழகாக சித்தியார்லே தெளிவாக அந்த கருத்துக்களை எல்லாம் நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறார்கள். அந்த சித்தாந்த கருத்துக்கள் இந்த பதிகத்திலே மிக அழகாக நமக்காக தரப்பட்டிருக்கிறது. எந்த அழகாக அவர்கள் வந்து நமது ராஜராஜ சோழனுடைய காலத்திலேயே நமக்காக இந்த பாடல்களை எல்லாம் பாடி தந்துள்ளார்கள் என்று நாம் பார்த்தோம். ஆக இதெல்லாம் அதனால்தான் அதிலே சேர்க்கப்பட்டது, அவர் காலத்திலேயே சேர்க்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கும். அப்ப ஒன்றோடொன்று ஒவ்வொரு வேடமும் நாம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி சொரூப நிலையில அவருக்கு நாம ரூபம் கிடையாது. உயிர்களின் பொருட்டு அவரு நாம ரூபம்லாம் தாங்கிக்கிறாரு. அது தடத்த நிலைன்னு சொல்றோம் அல்லது பொது இயல்புன்னு சொல்றோம். அது வந்து போக வடிவம் இருக்கு, வேக வடிவம் இருக்கு, கோர வடிவம் இருக்கு, யோக வடிவம் இருக்கு. அந்த கோர வடிவமும் வேக வடிவமும் ஒண்ணுன்னு சொல்லலாம், யோக வடிவம் போக வடிவம் அதோட சேர்த்து சொல்லிக்கலாம். எல்லாமே மாறுபட்ட வடிவங்கள். இப்போ மாயைக்கு உட்பட்ட உயிர்களுக்கெல்லாம் அவர் போக ரூபியாவும், அந்த உயிர்கள் அந்த மாயைக்கு உட்பட்ட உயிர்கள்ல சிலது வந்து போக ரூபியாவும் சிலது கோர ரூபியாவும் சிலது யோக ரூபியாவும் இருக்குமே தவிர மாறுபட்ட மூணு தன்மையும் ஒருங்கே பொருந்திய உயிர்கள் கிடையாது. ஆனா இந்த மூன்று வடிவங்களும் கொள்ளக்கூடிய இறைவன் இந்த தன்மை எதுவுமே இல்லாதவர். அவர் மாயைக்கு அப்பாற்பட்ட அசிந்திதன் அப்படிங்கறத நம்ம மனதில வச்சுக்கிடணும். ஆனா உயிர்களுக்கு அனுக்கிரகம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவர் அப்பப்போது நமக்கு அவ்வப்போது என்னென்ன வடிவங்கள் எடுக்கணுமோ எடுத்து அனுக்கிரகம் செய்கின்றார். ஏன்னா நம்ம வரலாறுகளை பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்குது. அப்ப அவர் வெவ்வேறு வடிவங்கள்ல வந்திருக்கிறார் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அடுத்து அந்த பாடல் முடிந்தது. அதற்கு அடுத்தபடியாக மூன்றாவது பாடல்ல எல்லையற்ற, அதாவது சுவாமி எல்லையற்ற பெருமையுடையார். அவர்கள் அவரை வந்து தேவர்கள்லாம் வழிபடுகிறார்கள். அவர்கள் காணும்படியாக மிக அழகாக அவர் நடனம் ஆடுகிறார்னு சொல்லிட்டு நாலாவது பாடல்ல திருநந்தி தேவர் சுவாமி ஆடும்போது குடமுழா வாசிக்கிறார்லே அந்த மத்தளம் கொட்டுறாருல அந்த விஷயத்த சொல்லி இந்த தலமே சிந்திப்பதற்கே அரிய தலம் எது தில்லை அப்படிங்கிறதையும் ஒரு அழகா சொல்லியிருக்கார். அப்புறம் ஐந்தாவது பாடலை எடுத்துக்கிட்டோம்னா வாமத்து எழிலார் எடுத்த பாதம் மழலை சிலம்பார்க்க பெருமான் கூத்து நிகழ்கிறார் நிகழ்த்துகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓம புகை அகிலின் புகை எல்லாம் அங்க ஜெயின்னு இருக்கு தில்லையில. அதுல அனுக்கிரகத்தை செய்யக்கூடிய எடுத்த பாதம் குஞ்சித பாதம் அதுல தான் வாமம் அப்படிங்கிறது இடப்பாகம்னு அர்த்தம். அந்த பாதத்துல சிலம்பு ஒலிக்கும்படியாக அது மென்மையாக ஒலிக்குதான். அதை அணிந்து கொண்டு பெருமான் நமக்கு அனுக்கிரகத்தை செய்கிறார், அனுக்கிரகம் செய்யக்கூடிய அந்த நடனத்தை செய்கின்றார் என்று மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து ஏழாவது பாடல்ல தில்லையத்தா அணி அம்பலவா அருளாய் அப்படின்னு அவற்றை வேண்டி அவரை எல்லாரும் வழிபடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா சிலர் வந்து சித்தரை மட்டும் வணங்குவாங்க, சிலர்கள் வந்து அதாவது என்ன சொல்லலாம் அவங்களுக்கு தேவர்கள்ல சிலரை வணங்குவாங்க, சிலர் சில முனிவரை வணங்குவாங்க. ஆனா எல்லாரும் சிவபெருமானை வணங்கியிருக்காங்க. சித்தர் அப்படிங்கிறது யாருன்னா பதினெண் கணங்கள்ல ஒருத்தர், தேவர்கள் தேவலோகத்துல இருக்கக்கூடியவர்கள் புண்ணிய மீதியில அந்த லோகத்துல இருக்கக்கூடியவங்க, முனிவர்கள்னா பற்றற்றவர்கள் அதாவது உலகப்பற்றை வெறுத்தவர்கள், இயக்கர் அப்படின்னா தேவர்கள்ல ஒரு பிரிவினர், குபேரன் இருக்கக்கூடிய லோகத்துல இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. ஆக இவங்க எல்லாருமே சிவபெருமானை வணங்கி அத்தா அருளாய் அணி அம்பலவா என்று ஏத்துறாங்க அப்படின்னு அழகா சொல்லப்பட்டிருக்கு. ஆக அவர்கள் எல்லாம் காணும்படியாக இறைவன் ஆடுகின்றார் என்று மிக அழகாக அந்த பாடலிலே நமக்கு தந்து, அப்புறம் மறையோர்கள் எல்லாம் எங்களுக்கு அருள் செய்யணும்னு துதிக்கிறாங்க. அருளென்று துதித்து மறையோர் வணங்கும் தில்லை அப்படின்னு சொல்லி அந்த தலத்துல பெருமான் ஆடுகின்றார் என்று சொல்லியாச்சு. அதற்கு அடுத்தபடியாக மால் அயன் எல்லாரும் வந்து வணங்குறாங்க. ஆலகண்டா அரணே அருளாய் அப்படின்னு அவங்க எல்லாம் வணங்குறாங்க. அமரர் பதிங்கிறது இந்திரன் அவரையும் சொல்லிட்டு அப்படிப்பட்ட பெருமான் அவர்கள் எல்லாம் காணும்படியாக மிக அழகாக ஆடுகின்றார் அப்படின்னு சொல்லியாச்சு. நிறைவு பாடல்ல புறச்சமையல சொல்றாரு, நெடிய சமணும் அரை சாக்கியரும். எப்ப பாரு ரொம்ப பிதற்றி பெருக்க பிதற்றும் சமணர்களும் பொருளில்லா புன்மொழியை பேசக்கூடிய சாக்கியர்களும் அவங்கெல்லாம் நிரம்பா பல்கோடி செடியும் தவத்தோர் அடையா தில்லை சிற்றம்பலம் சொல்லியாச்சு. அவங்கெல்லாம் தவம்ங்கிற பேர்ல செய்யறாங்க, அது அறிவு நிரம்பாததை. அதனால அவங்களால என்ன செய்ய முடியல, இறைவனை சிற்றம்பலத்துல வந்து வணங்க முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அடிகள் அவரை ஆரூர் நம்பி அவர்கள் இசைவாட அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த தலத்துல எழுந்தருளிக்கக்கூடிய சுவாமி ஆகிய சிவபெருமான நம்பி ஆரூரர் ஆகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பண்ணோடு பதிகங்கள் பாட ரிஷப கொடிய ரிஷப வாகனமும் அழகும் இளமையும் உடையவனாக சிவபெருமான் மிக அழகாக நடனம் ஆடுகின்றார் என்று அதிலே நமக்கு எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் சொல்லிட்டு நிறைவு பாடல் அதுல என்ன சொல்லியாச்சு, வானோர் பணிய மண்ணோர் ஏத்த மன்னி நடமாடும் தேனார் பொழில் தில்லை பொழில் சூழ் தில்லை மல்கு சிற்றம்பலத்தானே தூண்ணான் மறையான் அமுதவாளி சொன்ன தமிழ்வாளை பானே பாடல் பத்தும் வல் பாட பாவம் நாசமேன்னு சொல்லியாச்சு. இந்த பத்து பாடலை யாரெல்லாம் பாடுறாங்களோ அவங்களுடைய பாவம் எல்லாம் நாசம், அதாவது அவங்களுடைய தீவினைகள் எல்லாம் அழிந்து விடும் என்று மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லி இருக்கின்றார் என்று நம்ம பார்க்கோம். இதுல அந்த பத்தாவது பாடல் அதுல வந்து உள்ள வரலாற்றுக்கு இசைய நம்ம பெரிய புராணத்துல உள்ள பாடல், அதாவது நம்பி ஆரூரர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து அங்க தில்லை பாடின வரலாற அழகா நம்ம சேக்கலார் பெருமான் எப்படி சொல்லியிருக்கார், தென்னிலா மலர்ந்த வேணியாய் உந்தன் திருநடம் கும்பிட பெற்று மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வாலிதாம் இன்பமாம் என்று கண்ணில் ஆனந்த கருவி ஆனந்த அருவி நீர் சொரிய கைமலர் உச்சி மேல் குவித்து பண்ணினால் நீடி அறிவரும் பதிகம் பாடினார் பரவினார் பணிந்தார் என்று மிக அழகாக சொல்லியிருப்பார். அந்த சிறப்பை வந்து எப்படி உலகத்தவருக்கு உணர்த்தணுங்கிறதுக்கு தான் சேரமான் பெருமாள் நாயனாருடைய பூஜை முடிவுல தினந்தோறும் காட்டக்கூடிய சிலம்பொலி அன்று காட்டாம இருந்து அவர் உயிரை மாய்க்க போறாரு வாழை எடுத்து, அப்ப இரு இரு நான் வந்து அவன் பாடிட்டு இருந்தா அவன் பாட்ட கேட்டதுனால வரலன்னு சொல்றாரு இல்லையா, அது அந்த பாடலையும் பார்க்கலாம். மண்டினிட நம் கூத்தாடல் வந்து வணங்கி வன் தொண்டன் ஒன்றும் உணர்வால் நம்மை போற்றி ஒன்றிய உணர்வோடு என்னை போற்றி உரைசேர் பதிகம் பாடுதலால் நின்று கேட்டு வர தாழ்த்தோம் அப்படின்னு சொல்றாரு. அவன் பாடிட்டு இருந்த நின்று கேட்டுட்டு இருந்தேன், அதனால நான் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் தாழ்த்தி வந்தேன் அப்படின்னு சொல்லி என்றார். அவரை நினைப்பிப்பார் யார, சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சேரமான் பெருமாள் நினைக்கும்படியாக செய்தார் என்று மிக அழகாக பெரிய புராணத்திலும் சொல்லி இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: மயில்வாகனன் முருகப்பெருமானின் திருவருளை பெற்றிட பாராயணம் செய்ய வேண்டிய முத்துக்குமார சுவாமி நாம வழிபாடல் ராகம் மிஸ்ர சிவரஞ்சனி தாளம் ஏகதாளம்

0: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
1: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோதுகள்.
2: பதினெட்டு திருப்பேடு நம்பினாருக்கு அருள் செய்யும் என்ற திருப்பதியும் சீதாமரம்

பிறக்கும்

சொல்லுங்க

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: பன்னிரெண்டாம் திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.
3: திருச்சிற்றம்பலம் சேக்கிழார் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம், திருநீலகண்ட நாயனார் புராணம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை. தலைப்பு: முன்னை பழம்பொருளுக்கும். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: 9வது திருப்பாடலுக்கு செல்வோம். எல்லா அடியார்களையும் எழுப்பியாகிவிட்டது. எல்லா அடியார்களும் ஒன்று திரண்டு விட்டார்கள். இப்போது எல்லோருமாக சேர்ந்து பொய்கைக்கு நீராட செல்கின்றார்கள். ஒவ்வொருவரை எழுப்பும் போதும் பெருமானினுடைய அளப்பரிய அருள் மகிமைகளெல்லாம் பாடிக்கொண்டுதான் எழுப்பினார்கள். இப்போது எல்லாரும் ஒன்று சேர்ந்த பிறகும் அவர்கள் பெருமானை பாடிக்கொண்டே செல்கின்றார்கள். பேச்சு அங்க இங்க எதுங்கமே அந்த சிவ சிந்தனையிலிருந்து சிந்தனை பெறவே இல்லை. எவ்வளவு உத்தமமான அடியார்கள் பாருங்க. இப்படித்தான் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். இப்போ நாடகத்துக்கோ சினிமாவுக்கோ ஒரு கதை எடுக்கிறாங்கன்னா அதுல அந்த சினிமாவுக்காக ஆக்குபவர்கள் அவர்கள் சில மாற்றங்களை செய்வார்கள். கதைங்கிறாங்க, அப்புறம் திரைக்கதைங்கிறாங்க இல்லையா. அதுல அவங்க செய்கின்ற மாற்றங்கள் பல இருக்கும். ஆனா இங்க இந்த மகளிருடைய அருமையான நிலையினை கண்டு அன்னவர் இயல்பு கண்டார் அங்கவர் புகன்றதாக மன்னிய திருவம்பாவை வாசகம் பேசி என்று திருவாதூர் அடிகள் புராணம் குறிப்பிடுவது அல்லவா. அந்த பெண்ணடியாருடைய நிலையினை உள்ளவாறு கண்டு அவர்கள் இயல்பினை அப்படியே நமக்கு காட்டுகின்றார்கள். இப்படித்தான் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். இலக்கியத்துக்காக கொஞ்சம் உயர்த்தி எல்லாம் சொல்லல, இப்படித்தான் இருந்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு செயலை செய்யும் போதும் அவர்கள் சிவபெருமான் திருவருளை நினைத்துக் கொண்டு பாடிக்கொண்டேதான் செய்கின்றார்கள். வேற பேச்சே வரல பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும். ஒருவர் பகிர்ந்து கொள்ளலாமே இல்லையா. அது இல்ல, அந்த வழிபாட்டுக்குரிய காலம்னா அந்த வழிபாட்டுக்குரிய காலம் முழுக்க பெருமான் புகழை பாடுதல் தான். முன்ன அப்ப எல்லாரும் சேர்ந்து பாடிக்கொண்டு வருகின்றார்கள். ரொம்ப ஈடு இணை இல்லாத, எந்த சமய இலக்கியங்களிலும் பார்க்க முடியாத மிக அற்புதமான பாடல். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் பேர்க்கும் அப்பெற்றியனே. உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம், உன்னடியார் தாழ்வணிவோம், ஆங்கவர்க்கே பாங்காவோம். அன்னவரே எங்கனவர் ஆவார், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். இன்னவரையே எமக்கெங்கோ நல்குதியேன், என்ன குறையும் இளோமேலோர் எம்பாவாய். அந்த சிவபெருமானுடைய பேரியல்வினை முதல் 2 அடிகளிலே எத்தனை அற்புதமாக எடுத்துரைக்கின்றார் வாதவூர் அடிகள். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளாக இருக்கின்றார் பெருமான். வேறு எப்படி நிற்கிறாரா? பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பற்றியனாக. ஒரு பொருள் சிறப்பு பெறுவதற்கு அதனுடைய பழமை காரணமாக இருக்கலாம். இது இத்தனை நூற்றாண்டுகளுக்கு முற்பட்ட பொருள் என்று சொல்லி ஒரு பொருளை அருங்காட்சியகத்திலே, மியூசியம் சொல்லக்கூடிய அருங்காட்சியகத்திலே வைத்து அதை பேணி வருவார்கள். பலரும் அங்கு வந்து கட்டணம் செலுத்தி அந்த மாதிரியான பொருள்களை எல்லாம் பார்வையிட்டு செல்வார்கள். அது பழமைக்காக பேர் வாங்கும் பொருள்கள் அவையெல்லாம். அதே மாதிரி நவீன விஞ்ஞான கருவிகள், கணினி சார்ந்த கருவிகள், எத்தனையோ கருவிகள் வந்து கொண்டிருக்கின்றன. அவற்றிலே பல புதுமைகள் புகுத்தப்பட்டிருக்கும். அவையெல்லாம் புதுமைக்காக பலரான விரும்பப்பெறுபவை. அந்த புதுமைத்தன்மையினால் புகழ் பெறுபவை. ஆக புதுமை காரணமாக புகழப்படும் கருவிக்கு வந்து அது பழமை என்பதை பற்றி நினைக்கவே எங்க இடமில்லை. பழமை காரணமாக பேர் வாங்கிய பொருள் ஒன்று இருக்குதுன்னா அது அதை புதுமைன்னு சொல்லுறதுக்கு எந்த ஒரு வழியுமே இல்லை. அது பழம்பொருள், அதனால அதை நம்ம அதுக்கு ஒரு பேரு என்ன, இது ரொம்ப புதுமையானது, அதனால இதுக்கு ஒரு சிறப்பு. பழம்பொருள் எத்தனையோ காலத்துக்கு முந்தினது, அது இன்னும் எவ்வளவு காலம் கெடாமல் இருக்குமோ அவ்வளவு காலம் இருக்கும். இதே அவரை கேட்டு அழிஞ்சதுன்னா அழிஞ்சதுதான். புதுமையான பொருள் இதை தாண்டி அடுத்து புதுமையான ஒரு பொருள் வருகின்ற வரை இது இதனுடைய புதுமை பலராலும் பேசப்பெறும், பாராட்டப்பெறும், அவ்வளவுதான். இதுக்கு மேல இன்னும் புதுமையான ஒரு குரல் வந்துட்டுனா இதனுடைய புதுமை பொலிவு குன்றி போய்விடும். இப்படி பழமை காரணமாக மட்டுமோ அல்லது புதுமை காரணமாக மட்டுமோ தான் உலகத்து பொருள்கள் எல்லாம் பேசப்படுகின்றன, பாராட்டப்படுகின்றன. அவையும் தற்காலிகமாகத்தான். ஆனால் ஒரே பொருள் பழம்பெருமையும் கொண்டு விளங்குகிறது, எக்காலத்திலும் குன்றாத புதுமை பொலிவோடு விளங்குகிறது. காலம்னா சும்மாவா? ஒவ்வொரு காலத்துல சூழல்கள்லாம் எவ்வளவு மாறி விடுகின்றன. நம்முடைய நகரத்தையே எடுத்துக்கொள்ளுங்களேன். 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த நிலை என்ன, இப்போது இருக்கின்ற நிலை என்ன, நம்முடைய வாழ்க்கை முறைகள் எவ்வளவு மாறிவிட்டன, புறச்சூழல்கள் எவ்வளவு மாறிவிட்டன, எத்தனை நவீன கருவிகளை சார்ந்து நம்முடைய அன்றாட அலுவல்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அப்போ முன்பு புதுமை என்று வியந்தவை எல்லாம் இப்ப தேவையில்லைங்கிற அளவுக்கு மேலும் மேலும் புதுமைகள் உருவாகிக் கொண்டு வருகின்றன. இப்படி அறிவியல் துறையாகட்டும், இலக்கிய துறையாகட்டும், இசைத்துறை, மற்ற கலைத்துறைகள் எல்லாம் காலத்திற்கு காலம் பல புதுமைகளை படைத்தாலும் சிவனடியார்களாக இருப்பவர்கள் இவற்றுள்ள எந்த புதுமையையும் கண்டு வியப்படைய மாட்டார்கள். ஏன் அப்படின்னா, அவர்களால் சிந்திக்கப்படுகின்ற சிவபெருமானுடைய புதுமை நலம் இருக்கின்றதே, அந்த சிவபெருமானுடைய புதுமை நலம் மற்ற புதுமைகளெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல என்று தள்ளிவிடக்கூடிய அளவுக்கு மேலோங்கிய புதுமை நலம் பெற்று திகழ்கின்றான் பெருமான். அது மாதிரி எந்த பழம்பொருளையும் எந்த பொருளுடைய பழம்பெருமையை கண்டும் சிவனடியார்கள் ஏற்க மாட்டார்கள். ஏனென்றால் எல்லா பொருளுக்கும் முற்பட்ட பழமை சிறப்பு வாய்ந்தவனாக ஒன்று திகழ்கின்றான். ஆகவே எப்படிப்பட்ட ஒரு பழமையான பொருள் ஒன்று இருப்பினும் அது இந்த உலகம் தோன்றியதற்கு பிறகுதான் தோன்றியிருக்கணும் இல்லையா? இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பு உலகம் முதற்காரண மாயையிலே ஒடுங்கி கிடந்தது. அப்ப இந்த உலகத்து பொருள்கள் எல்லாம் அவையெல்லாம் ஆற்றல் ரூபமாக இல்லையா, பானை, சட்டி, குடம் எல்லாம் மண்ணிலிருந்து தோற்றுவிக்கப்படுது. தோற்றுவிக்கப்படுறதுக்கு முன்னாடி அந்த பானை, சட்டி, குடம் எங்க இருந்தது? மண்ணில தான் அடங்கி கிடந்தன. எப்படி அடங்கி கிடந்தன? அருவமாக இல்லையா, ஆற்றல் மயமாக கிடந்தன. அதுபோலத்தான் பஞ்சபூத உலகங்களும் 36 தத்துவங்களும் எல்லாம் முதற்காரண மாதிரியில ஆற்றல் மயமா ஒடுங்கி கிடந்தன. இந்த 36 தத்துவங்கள் புவனங்கள்லாம் தோன்றின பிறகு உயிர்களுக்கு பிறவி கொடுத்து அதுல படிப்படியா அந்த உயிர்களை வளர்த்து அவர்கள் சிந்தனை திறனை செயல்திறனை எம்பெருமான் தூண்டிவிட்டு புதிய புதிய பொருள்களை கண்டுபிடிப்பதற்கான திறனை வளர்த்து அதற்கான சூழல்களையும் பெருமான் கூட்டி வைத்து, சூழல் கூட்டி வைத்தது ரொம்ப முக்கியம். ஒரு சூழலின் வயப்பட்டு தான் ஒரு விஞ்ஞானி ஏதாவது ஒன்றை கண்டுபிடிக்கின்றார். அவருடைய வரலாறுகளை நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அந்த சூழலை கூட்டி வைத்தவர் யாரு? எண்ணி பார்க்க வேண்டும். அந்த சூழல் அப்போது இல்லை என்றால் அதை கண்டுபிடிப்பதற்கு அவருக்கு என்ன எவ்வளவு காலமோ கடந்திருக்கலாம். ஆகையினாலே கண்டுபிடிக்கும் திறனை உள்ளே இருந்து அறிவு கருவாய் இருந்து வளர்த்து சூழல்களை கூட்டி வைத்து புதிய புதிய கருவி, எந்த காலத்துல எந்த கருவி மக்களுடைய போகத்துக்கு வரணுமோ அது யாருடைய கண்டுபிடிப்பின் மூலம் வரணுமோ அப்படி இருந்து எல்லாம் உள்ளீடாக இருந்து அவர் செய்கின்றார். அதுல புதிய புதிய கருவிகள் வருகின்றன இல்லையா? புதிய புதிய கருவிகள் வர வர முந்தைய கருவிகள் பழமை பழமை பழமைன்னு அடுத்தடுத்த தலைமுறை வரும்போது ஒரு தலைமுறை புதியது என்று போற்றியதை பல தலைமுறைகள் கடந்து பிறகு அதைத்தான் பழையதுன்னு சொல்றோம். பழையது பொருள்னு ஒரு தனியா ஒரு வகை இருக்கு, புதிய பொருள் தனியா ஒரு வகை இருக்கா? இல்லையே. கால மாற்றத்தின் காரணமாக அது பழையது இல்லையா, இது புதியது என்று சொல்கின்றோம். நாம புதிய புதியதுன்னு நம்முடைய இளமை காலத்துல நாம சொன்னதை இன்றைய தலைமுறை பழமைன்னு சொல்லிட்டு இருக்கிறான். நீ வரக்கூடிய தலைமுறைகள் இவன் பழம் புதியதுன்னு சொல்றதெல்லாம் அவன் பழையதுன்னு சொல்ல போறான் இல்லையா? இதெல்லாம் கால வெள்ளத்திலே அடித்துக் கொண்டு செல்லக்கூடிய பொருள்கள். இந்த பழமை புதுமைன்னு சொல்லக்கூடிய எந்த பொருளுமே நிலையாக இருப்பதில்லை. சிவபெருமான் தான் எப்படி பழமைக்கும் பழமையாகவும் புதுமைக்கும் புதுமையாகவும் எப்படி இருக்கின்றான் என்று சொன்னால், எந்த ஒரு பழைய பொருளும் அது தோன்றுவதற்கு முன்பே அந்த அந்த பொருளுக்கு ஆதாரமாக இருக்குது உலகம். அந்த உலகமும் தோன்றுவதற்கு முன்பே பேரறிவு விளக்கத்தோடு சிவபெருமான் இருந்திருக்கின்றார். மற்ற எல்லா பொருளும் வந்து ஆற்றல் ரூபமாக ஒடுங்கித்தான் கிடந்திருக்கின்றன. எந்த ஒரு பொருள் பழைய பொருள் நாம சொல்றோமே, எந்த ஒரு பழைய பொருள் தோன்றுவதற்கும் முன்பாகவே சிவபெருமான் இருந்திருக்கின்றார். ஆகவே பழமை எல்லாவற்றிலும் முந்தைய பழமை அவருக்குத்தான். எந்த பொருளும் தோன்றுவதற்கு முன்பே அவர் இருந்திருக்கின்றார். அவர் உலகத்தை தோற்றுவித்து உயிர்களுக்கு பிறவி கொடுத்து உயிர்களை உள்ளிருந்து செலுத்தி அதுக்கப்புறம் தான் மற்ற காரிய பொருள்கள் எல்லாம் தோன்றுகின்றன. மனிதர்களால் தோற்றுவிக்கப்படும் காரிய பொருள்கள் தான், மனிதர்களால் தோற்றுவிக்கப்படும் காரிய பொருள்கள் தான் நாம ரொம்ப காலத்துக்கு முந்தையதான் பழமை பழமைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அல்லது இயற்கையாகவே தோன்றிய மரஞ்செடி கொடிகளும் சொல்லலாம் இல்லையா. அந்த மரம்னா அது ஒரு உயிருக்கு கொடுத்த தாவர பிறவிதான், அந்த பிறவியை பெருமான் தான் கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த பிறவியை தோன்றுவதற்கு முன்பே அவர் இருந்திருக்கின்றார். ஆகவே எந்த பழைய பொருள் இருப்பதற்கு முன்பும் சிவபெருமான் இருந்திருக்கின்றார். ஆகவே அவர் முன்னை படம்பொருளுக்கெல்லாம் உன்னை படம்பொருள், பின்னை புதுமைக்கும் புதுமையானவனே சொல்லல, என்ன சொல்லியிருக்கார் பாருங்க, பின்னை புதுமைக்கும் பெயர்த்தும் அப்பற்றியனே, பெயர்த்தும் என்றால் மீண்டும் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சையானாள் வருது இல்லையா. முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள்ல, பெயர்த்தும் என்று அங்கு வருவதும் பெயர்த்தும் இங்கு வருவதும் ஒன்றுதான், மீண்டும் என்று அர்த்தம். மீண்டும் அவனுக்கு அவனிடத்திலேயே பித்து கொண்டவளானாள் என்று அங்க சொன்னார். பெயர்த்தும் அங்க சொல்லிருக்க பெயர்த்தும் இருக்கு, பெயர்த்தும்னா மீண்டும், மீண்டும் அப்பற்றியனே, பெற்றினா என்ன தன்மை, பெற்றினா தன்மை, பெயர்த்தும் அப்பற்றியனா மீண்டும் அத்தன்மை உடையவனே. அத்தன்மை என்ன தன்மை, மேல சொன்னார் இல்லையா, முன்னை பழம்பொருளுக்கும் அதையும் கடந்த பழம்பொருளா இருக்கிறான். அதே மாதிரி பின்னை புதுமைக்கும் பிற்காலத்தில் வரக்கூடிய புதுமையான பொருள்களுக்கும் அது மாதிரிதான் இருக்கிறான். அது மாதிரின்னா என்ன, பழைய பொருளுக்கு இருந்த மாதிரி, பழைய பொருளுக்கு எப்படி இருந்தாரு, அந்த பழைய பொருளையும் மிஞ்சிய பழைய பொருளா இருந்தாரு, அத மாதிரிதான் புதிய பொருளையும் இருப்பார். அப்படின்னா அந்த புதிய பொருளையும் மிஞ்சிய புதுமை நலம் பெற்றவராக இருப்பார். அதுதான் அந்த புதுமைக்கும் புதுமையா இருப்பான்னு சொல்லாம பழைய பொருளுக்கு எப்படி இருக்கிறாரோ அந்த இயல்போடே புதிய பொருளுக்கு இருக்கிறாரு அப்படின்னு நயமா சொன்ன. புதிய பொருளுக்கும் அதே இயல்போடு இருக்காரு. எப்படி அதே இயல்பு, பழைய பொருளுக்கும் எப்படி அந்த பழமையும் கடந்த பழமை உடையதாக இருக்கிறாரோ அது மாதிரி இந்த புதிய பொருளிடத்திலும் அதன் புதுமையையும் கடந்த புதுமை உடையவராக இருப்பார். அதே தன்மை, பின்னை புதுமைக்கும் பெயர்த்தும் அப்பெற்றி அணே, புதிய பொருளை கடந்த புதுமையுடைய, பழைய பொருளை கடந்த பழமையுடைய பார்த்தோம் சரி. ஏன்னா எந்த எவ்வளவு நூற்றாண்டுகளுக்கு முந்தைய பழம்பொருளும் தோற்றுவிக்கப்படுவதற்கு முன்பே சிவபெருமான் இருக்கின்றார். ஆகவே அவர் பழம்பொருளுக்கெல்லாம் பழம்பொருள். சரி, புதுமைக்கும் புதுமையாக இருப்பார் என்று சொன்னார். எத்தனை புதுமை பொருள்களை நாம உண்டாக்குனா என்ன, எல்லாம் ஐம்பொறிகளால் அறிந்து அனுபவிக்கப்படுகின்ற பொருளாக தான் இருக்கும். இதுக்கு முந்தைய பொருள்கிட்ட இல்லாத சில சிறப்புகள் இருப்பது பற்றி இதை புதுமைங்கிறோம் அவ்வளவுதான். மற்றபடி ஒரு நோக்கில் பாருங்க, எதனால அவன் அறியப்படும், ஐம்பொறிகள்ல ஏதாவது ஒரு பொறியினால அறியப்படும் இல்லையா, அனுபவிக்கப்படும். அனுபவத்துக்கு வரலைன்னா அந்த பொருளை ஒரு பொருளாக நம்ம மதிக்க மாட்டோமே, மக்கள் சமுதாயத்தின் பயன்பாட்டுக்கு வரணும் இல்லையா. ஆகவே ஐம்பொறிகளால் அறிந்து அனுபவிக்கப்படும் அந்த தன்மையில எந்த மாற்றமும் இல்லை. எவ்வளவு புதிய பொருள் வந்தாலும் இல்லையா ஐம்பொறிகளால் அறிந்து நுகரப்படுவதுதான். ஆனால் சிவபெருமான் ஒரு காலத்திலும் ஐம்பொறிகளால் அறிந்து அனுபவிக்கப்படும் பொருளாக இல்லை. அவனை அறிதலும் அவனுடைய இன்பத்தை அனுபவித்தலும் முற்றிலும் வித்தியாசமான ஒரு முறை. ஐம்பொறிகளுக்கோ அந்த கரணங்களுக்கோ அந்த அறிவு நிகழ்ச்சிக்கும் அந்த அனுபவத்திற்கும் இந்த ஐம்பொறி கரணங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இவற்றையெல்லாம் விட்டு விட்டுன்னு சொன்னா கூட கேவல நிலைக்கு போயிருவோம் நினைப்போம். இவற்றையெல்லாம் கடந்து, இவை தேவையில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கடந்து இல்லையா, இவை தேவையில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கடந்து அவனுடைய அந்த சிவஞானத்தையே சார்ந்து, அது நம்ம மேல கருணை வச்சிருக்கு. அதனால இந்த சிவஞானம் தான் திருவருள் சொல்லப்படுது. அந்த திருவருளாகிய சிவஞானத்தையே சேர்ந்து அவன் அருளையே கண்ணாக கொண்டு அவனை கண்டு அனுபவிக்கின்றார்கள் ஞானிகள்லாம். ஞானிகள்லாம் யாரு, சிவஞானத்தையே சார்பாக பெற்றவர்கள். அவர்களுக்கு கண்ணை வைத்தோ காதை வைத்தோ மூக்கை வைத்தோ எதையும் அறியணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அவர்கள் அறியப்போகும் பொருள் ஒரே பொருள் தான், சிவம் தான். அது ஐம்பொறிகளால் அறியப்படும் பொருள் அல்ல. அப்ப எதனால் அறியப்படும் பொருள், அவனுடைய அறிவின் மூலமாக சூரிய ஒளியின் துணை கொண்டுதான் சூரியனை காண்கின்றோம். அதுபோல் சிவஞானத்தையே கண்ணாக கொண்டு அவனை உணர்ந்து அனுபவிக்கின்றோம். இது வேற எந்த பொருளை அறிவதற்கோ அனுபவிப்பதற்கோ இப்படி ஒரு முறை இல்லையே. எந்த புதுமை பொருள் வந்தாலும் ஏதாவது ஒரு பொறியின் துணை கொண்டுதான் அறிவோம் இல்லையா, அந்த கிரகங்களின் துணை கொண்டுதான் நிச்சயிப்போம் அனுபவிப்போம், புத்தி தத்துவத்தை சார்ந்துதான் அனுபவிப்போம். ஆனா பொறிகளை கொண்டு அறியப்படாமல் அந்த கரணங்களை கொண்டு நிச்சயிக்கப்படாமல் அந்த கரணங்கள் ஒன்றாகிய புத்தி தத்துவத்தை கொண்டு அனுபவிக்கப்படாமல் அவன் அருளாலேயே அறியப்பட்டு அவன் அருளுக்குள்ளேயே அடங்கி அனுபவம் தரத்தக்க ஒரு பொருள், அப்படிப்பட்ட புதுமையான பொருள், இந்த புதுமையான ஒரு தன்மை இனி வரப்போகின்ற எத்தனை புதுமையான பொருளுக்கும் இருக்க முடியாது. ஆகவே எத்தனை புதுமையான பொருள்கள் வரட்டுமே, அவற்றையெல்லாம் கடந்த புதுமையுடனாக அவன் இருப்பான். ஆகவே அன்பர்களே, இது வெறும் வார்த்தை ஜாலங்கள் அல்ல. பழமைக்கும் பழமையான இருக்கிறான், புதுமைக்கும் புதுமையான இருக்கிறான் என்று வார்த்தை ஜாலங்களை வைத்து பாராட்டவில்லை. இது உண்மையான துதி என்பது சித்தாந்த நோக்கையை நாம் இப்படி சிந்திக்கும் போது நமக்கு தெளிவாக இருக்கின்றது இல்லையா? எந்த பொருளை அறிகின்றோமோ அந்த பொருளின் அறிவுக்குள் அடங்கி அந்த பொருளின் அறிவுக்குள் நம் அறிவு அடங்கப்பெற்று வேற பொறி கரணங்கள் எதையும் சாராமல் அந்த பொருளின் அறிவுக்குள் நம் அறிவு அடங்கப்பெற்று இல்லையா, அந்த பொருளின் அறிவு நம் மீது பொழிகின்ற கருணையே ஆதாரமாக கொண்டு அந்த பொருளை அனுபவிக்கின்றோம் என்று சொன்னால், அப்படி அறிந்து அனுபவிக்கும் பொருள் ஒரே பொருள் தான். அப்படி அறிந்து அனுபவிக்கப்படும் பொருள் ஒரே பொருள் தான், அது சிவபரம் பொருள். இதுதான் புதுமையான ஒரு முறையிலே அறிதல், புதுமையான முறையிலே அனுபவித்தல். இப்படிப்பட்ட புதுமையான அறிவுக்கும் புதுமையான அனுபவத்திற்கும் உள்ளாகும் பொருள் வேறு எதுவும் கிடையாது. எல்லா பொருளும் ஒரே பழமையான முறையில தான் அறிகிறோம், பொறிகளினுடைய கொண்டுதான் அறிகிறோம். அதை சிந்திக்காம தான் நம்ம அதுகளுக்குள்ள பழமைக்கும் புதுமைக்கும் ஒப்பிட்டு, அதை விட இது புதுமையானது, ஒன்றை ஒன்று ஒப்பிட்டு பழமை புதுமைங்கிற ஒழிய சிவத்தோடு ஒப்பிட்டால் எந்த பொருளையும் பழம் பொருள்னு சொல்லி ஏற்றி வைக்கவும் முடியாது, எந்த பொருளையும் ஆகா இது மாதிரி புதுமை கிடையாதுன்னு போற்றவும் முடியாது. அதனாலதான் சிவனடியார்கள் எந்த பழமையையும் கண்டும் இயக்க மாட்டார்கள், எந்த புதுமையையும் கண்டும் அவர்கள் வந்து புல்லரித்து போக மாட்டார்கள். எங்களின் ஞாயிறு என்பால் பின்னாடி சொல்றா பாருங்க, என்ன ஒரு வந்து ஒரு அடிமை திறம் பாருங்க. எங்களின் ஞாயிறு அப்பர் பெருமான இதே கருத்தை சொல்கின்றார்களே, எங்களின் ஞாயிறு சித்தியாலுமே வருகின்றது நினைக்கிறேன். ஆகையினாலே எங்களின் ஞாயிறு ஞாயிறு ஒரு நாள் வேறு திசையில உதிச்சதுன்னா அன்னைக்கு பூரா மீடியாக்கள்லாம் அதான் நியூஸா இருக்கும், டிவியில உட்காந்து கூட்டம் கூட்டமா உட்காந்து பல துறையினரும் பேசுவாங்க இல்லையா, இருக்க வேலையை கூட வச்சுட்டு அதை நாம கேட்டு உட்காந்துருவோம் இல்லையா, போகும் நாள் ஜாவிக்கு போடும், எவ்வளவு பெரிய விஷயம் யாரெல்லாம் பேசுறா பார், உட்காந்து கேளு போறோம் வாரம் எல்லாத்தையும் அதை வச்சு ஒரு நம்ம 1000 ஜோக் எழுதுவான், அதை வச்சு ஒரு படம் எடுத்து இல்லையா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திசையில உதிச்சது மாதிரி இந்த டைரக்டர் ஒரு புதுமையை பண்ணிருக்காரு பாருமா, அதுக்கு டிக்கெட்டை ரிசர்வ் பண்ணி 10 பேர் ஓடிட்டு இருப்பான். இப்படி பல மாசங்கள் அதே பேச்சு மூச்சு எல்லாம் அதையாவது இருக்கும். ஆனா நம்ம அடியார் பெருமக்கள் எங்களில ஞாயிறு எமக்கு ஏதோ எம்பாவாங்கிறாங்க, எங்க ஞாயிறு மாத்தி உதிச்சதெல்லாம் வேண்டாம், அது ஒரு பெரிய விஷயம், சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தாலே இப்படி இருக்கு. ஆனா எவ்வளவு பெரிய வியப்பு நடந்தாலும் இவர்கள் வியப்பதில்லை, ஏன்னா எல்லாராலையும் வியந்து போற்றத்தக்க பரம்பொருளையே இவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். அவனையே அறிந்தவர்கள் வேறு எதுக்கு வியப்பார்கள்? ஆகவே முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே என்று சொல்லி உனக்கு ஈடாக யாருமே இல்லை அப்படிங்கறத எத்துணை தெளிவாக உணர்த்துகின்றார்கள். உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோ, சிவபெருமானே நமக்கு பிரான், பிரான் என்றால் பிரிவில்லாதவன் என்றும் அதற்கு ஒரு பொருள் சொல்வார்கள். இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வார்கள். உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோ, சிவபெருமானே பரம்பொருள் என்ற ஒரு தெளிவு வரணும்னா அது எத்தனையோ பிறவிகளில் செய்த தவத்தின் பயனாகத்தான் வருமோ ஒழிய அது அவ்வளவு எளிதில் வந்துவிடாது. சிவாலயத்துக்கு சென்று வழிபட்டாலும் திருமுறைகளை ஓதினாலும் கூட சிவபரத்துவ உணர்ச்சி என்பது அது ஒரு தனி பேரு, ஆனா அதுதான் அடிப்படை தகுதின்னு மணிவாச பெருமான் சொல்றார். எந்த ஒரு வேலைக்கும் அடிப்படை தகுதி, விரும்பத்தக்க தகுதி அப்படின்னு சொல்லி ரெண்டு தகுதிகள் வைத்திருப்பதை பார்க்கலாம். அடிப்படை தகுதி இந்த டிகிரி பாஸ் பண்ணிருக்கணும், விரும்பத்தக்க தகுதி இது போக ஸ்போக்கன் இங்கிலீஷ் என்ன கம்ப்யூட்டர் வேலைகள்லாம் தெரிஞ்சதுன்னா நல்லது, விரும்பத்தக்க தகுதி, ஏன்னா போட்டி வந்தா அந்த விரும்பத்தக்க தகுதி உள்ளவங்க முன்னுரிமை. ஆனா அடிப்படை தகுதி இல்லாண்டா அந்த நேர்முகத்திற்கே போக முடியாது. அது மாதிரி சைவனா இருப்பதற்கு அடிப்படை தகுதி என்ன மணிவாச பெருமாள் சொல்ற, அது அடியனுடைய சிந்தனை, ஆனா அந்த சிந்தனைக்கு அது பொருத்தமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க என்ன அப்படின்னா, கச்சரியேன் கலைஞானம் கசிந்துருகேன், இந்த இதெல்லாம் விரும்பத்தக்க தகுதிகள், இந்த விரும்பத்தக்க தகுதிகள்லாம் அடியன்ட்ட இல்ல சாமி, ஆனா அடிப்படை தகுதி இருக்குங்கிறார், அதனால என்ன ஆட்கொள்ளுங்கிற. கச்சரியேன் கலைஞானம் கசிந்துருகேன் ஆயினும் மற்றறியேன் பிறதெய்வம், ஆயினும் மற்றறியேன் பிறதெய்வம், அந்த அடிப்படை தகுதி எனக்கு இருக்கு, அதனால என்னையும் நீ காத்து ஆட்கொள்வாயாக. நான் கலைஞான நூல்களை எல்லாம் கற்றவன் இல்ல, கசிந்து உருகனவன் இல்ல, ஆனா உன்ன தேவை வேற யாரையும் தெய்வமா மதிக்க மாட்டேன். அப்ப அடிப்படை தகுதி என்ன உணர்த்துறாரு பாத்தீங்களா? ஆகவே உன்னை அதுக்கு அப்படி உணர்பவர்கள் அதாவது சீரடியாரு, அந்த சீர் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னா வந்து நிறைய சீர்கள் செய்கின்றோம் இல்லையா, வாழ்வாங்க வாழணும் செழிப்பா வாழணும்னு சொல்லிட்டு அந்த கொடுக்கிற பொருளுக்கெல்லாம் சீர்னு பேர் வச்சாங்க. சீர்னா அப்படி ஒரு மன மகிழ்ச்சியோடு பெறக்கூடிய செல்வம், என்ன சிவனடியாராக வாழக்கூடிய பிறவி இருக்கு பாருங்க, அது பெரிய சீர், அது இறைவன் நமக்கு கொடுத்த சீர். ஆமா இறைவன் நம்ம வந்து எல்லா உயிர்களையும் குழந்தைகளா நினைக்கிறான், அதுவும் நம்மளெல்லாம் ரொம்ப சிறப்பு உரிமையுடைய குழந்தைகளா நினைச்சதுனாலதான் சிவனடியாராக வாழக்கூடிய பேற்றினை கொடுத்திருக்கின்றார். ஆகவே உன்னை திராணாக பெற்ற உன் சீரடியோம், திராணாக பெற்றதனால நாங்கள் சீரடியோமா திகழ்கின்றோம். உன்னை திராணாக பெற்ற சீர் எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே உன்னை திராணாக பெற்ற உன் சீரடியோம், உன் அடியார் தாழ்வணிவோம். வேற யாரையுமா தாழ்வணிந்து வணங்குவோம்? இல்ல, உன் அடியார் தாழ்வணிவோம். பாங்கவர்க்கே பாங்காவோம், அவருக்கே நாங்கள் நண்பர்களாக விளங்குவோம். திருமணம் என்று வந்தால் அடியார்களும் ஒருவரையே மணப்போம். அன்னவரே எம்கணவர் ஆவார். திருநிலை ஏகாரத்துக்கு தேடிக்கிட்டு இருந்தோமே இல்லையா, அன்னவரே எம்கணவர் ஆவார். அவர்கள் தான் ஆவார், ஏனையோடு ஆக மாட்டார்கள். திருநிலை ஏன் அடியார்களையே கணவராக பெறணும் அப்படின்னா, கணவன் சொன்ன வழியில் நின்று இல்லற தர்மங்களை மனைவி சிறப்பாக நடத்தி ஒரு குடும்பத்தை தலைசிறந்த முறையில் கொண்டு செல்வது மனைவிதான் இல்லையா. இல் வாழ்க்கைன்னு அதிகாரம் வச்சார், அது பொதுவான பெயர் தான். இல் வாழ்க்கைங்கிறது அது கணவனுக்கு மட்டுமே உரிய பெயர் இல்ல, இல் வாழ்க்கைன்னு வச்சார் அவ்வளவுதான். ஆனா மனைவிக்குன்னு தனியா வாழ்க்கை துணை நலம், ஏன் இல் வாழ்க்கையில அதை அடக்கியிருக்கலாமே, அந்த அதிகாரத்துக்குள்ளேயே அடக்கல, வாழ்க்கை துணை நலம்னு தனியா வச்சார். வாழ்க்கை துணை நலம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைன்னு இல்லையா. நீரில்லா நெற்றி வாழ், நெய்யில்லா உண்டி வாழ், ஆறில்லா ஊருக்கு அழகு வாழ், உடம்பிறப்பில்லா உடம்பு வாழ், பாலே மடக்கொடி இல்லா மனை, மனை வீடு இல்லையா, மனைவி இல்லாத வீடு பால் எல்லாம் போட்டது போட்ட இடத்துல அப்படி இப்படி கிடக்கும், என்ன பத்தாவது வீடு மாதிரி இருக்காது, அது பாழாதான் இருக்கும். அப்போ வாழ்க்கை துணை நலம்னு வச்ச, தற்காத்து தற்கொண்டா பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்வினாள் பெண். ஆகையினாலே அந்த பெண்ணானவள் கணவனுடைய உள்ளத்துக்கு உகப்பான செய்கைகளை செய்ய வேண்டிய நிலையிலே இருக்கின்றார். அப்ப அவன் நன்னெறிப்படுத்தணும் இல்லையா, அவன் நன்னெறிப்படுத்தணும். அவன் சொல்ற அவன் காட்டுற வழி வந்து ஒரு நல்வழியா இருக்கணும். அப்ப கணவன் அடியாரா வந்துட்டா, இவர்கள் சிவநெறியை தவிர வேறு எந்த நெறியையும் சாரும் எண்ணம் இல்லாதவர்கள், சிவநெறியிலே வலுவாம நிற்கணும். அப்ப அடியார் கணவனா வந்தா அவர்கள் சொல்வதெல்லாம் சிவநெறியில் மேன்மேலும் நாம் வளர்வதற்கு துணையாகத்தான் சொல்வார்கள். ஏன்னா கணவனா இருப்போம் அடியார். அப்போ அது மட்டுமல்ல, அடியார் சொல்வதை செய்வதே ஒரு பெரிய சிவபுண்ணியம். அடியார் தொண்டு என்று எத்தனை நாயன்மார்கள் தம்மை அர்ப்பணித்திருக்கின்றார்கள். அடியார் அதுலேயும் பல்வேறு வகை, அடியார் தொண்டுன்னு வர்றதுலையும் பல்வேறு வகை. இளையான்குடி மாரநாயனார் அடியார்களுக்கு மாகேஸ்வர பூசை செய்தல், திருவாமுதல் அளித்தல் அந்த முறையில. இதே எரிபத்த நாயனார் அடியார்களுடைய வழிபாட்டுக்கு வரும் இடையூறுகளை களைதல், அது அது ஒரு தனி வகை. இப்படி அடியார் தொண்டு செய்வதிலே பல வகையா செஞ்சிருக்காங்க. அப்ப கணவரே அடியாரா இருந்துட்டா அந்த கணவன் சொல்லக்கூடிய செயல்களை எல்லாம் செய்ய செய்ய அவன் இன்னென்ன வேலைகள் செய்ய சொல்லி அந்த பணிகளை செய்தால் அதுவே பெரிய சிவபுண்ணியமாகிவிடுமே. அன்பர் பணி செய்ய எம்மை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே. அதுக்கு நாங்க வேற முயற்சி தனியா பண்ண வேண்டியது இல்லையே. என் கணவர் சொன்னார், அவருக்குரிய பணியை செய்தேன், எனக்கு சிவலோக பேரே கிடைச்சது. ஏன்னா என் கணவர் என்ன அவரு வெறும் கணவரா இல்ல, அவர் சிவனடியா. அதான் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். அவர் சொன்ன முறைமையில், சொன்ன பரிசே என்றால் அவர் சொன்ன முறைமையில் இந்த செயலை செய்ய, அதை எப்படி செய்யணும் சொன்னாரோ அப்படியே செய்வோம். அதுவும் எப்படி செய்வோம், தொழும்பாய் பணி செய்வோம். அவருக்கு அடியாருக்கு, ஏன்னா கணவர் அடியார் இல்லையா, நாங்கள் அந்த அடியாருக்கு அடியாராக இருந்து சுந்தரமுனி சுவாமிகள் காட்டிய வழியிலே அடியாருக்கு அடியாராக இருந்து அந்த பணியை செய்வோம். தொழும்புனா அடிமை, அந்த அடிமை திறம் பேணி பணி செய்வோம். அதுவும் அவர் எப்படி சொல்லணும், ஏதோ சரி நமக்கு அடியார்னு சொல்லிட்டா இவ்வளவு இஷ்டத்துக்கு பல வேலைகள் வாங்குவோம் அப்படின்னு அவரும் வாங்கக்கூடாது. அது அங்க குறிப்பா சொல்லிட்டார், அவர் உகந்து சொன்ன பரிசே, அவர் உகந்துட்டார் இல்லையா. அவர் வந்து அடக்கி ஆளணுங்கிற எண்ணமோ இல்லையா, அல்லது எதையாவது சொல்லுவோங்கிற எண்ணமோ இல்லாம அவர் உள்ள அவர் உள்ளத்திலே மகிழ்ந்து மகிழ்ச்சியோடு அவர் சொல்ல வேண்டும். அப்ப எப்போ வந்து ஒருவர் நமக்கு அடியார்னு, நாம அடியார்னு நினைச்சு தன்னை அடியாருக்கு அடியார்னு அவர் நம்ம மதிக்கிறாரோ, அப்ப வேற வழி இல்ல, நாம அடியாரதான் இருந்து ஆகணும், வேற வழி இல்ல. அப்படி ஆண்கள் அடியாராக இருந்தா ஆகணுங்கிற நிலைமைக்கு ஒரு தோழிகள் ஒருவரை ஒருவர் ஆட்சிப்படுத்துவது மட்டும் இல்லாமல், இந்த பாட்டுல பாருங்க, ஒருவர் ஒருவர் ஆட்சிப்படுத்துவது மட்டுமல்ல, தமக்கு கணவராக வருவனும் அடியாராக இருந்து ஆகணும் என்ன திருமணத்துக்கு முன்பே சொல்லிவிட்டார்கள். நீங்கள் அடியார்கள், உங்களை அடியாராகவே போற்றுகிறோம் இல்லையா, நீங்கள் சொன்னதை தொழும்பாய் பணி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டாலே அவர் பெயரளவுக்கு நீரும் கன்னிகையும் அணிவராக இருந்தாலும் கூட அந்த அளவோடு அமையாமல் சிவநெறியிலே வலுவாமல் நிற்பவராக அவர் தம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும். கணவரையும் வழிபடுத்துகின்றார்கள், எவ்வளவு ஆற்றலுடையவர்கள் பாருங்க. இது ஒரு சிந்தனை, இதுவும் ஒரு சிந்தனை அவ்வளவுதான். அதுக்காக எல்லாருமே திருமணமான பிறகுதான் ஆகணும்னு இல்லை, முன்பே அடியார்களா இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம், இந்த மாதிரியும் இருக்கலாம். அதுக்காக சொன்ன இதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆகவே அன்னவரே எம் கணவர் ஆவார், அவர் கொண்டு சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். இன்னவரையே எமக்கு எங்கோன் நல்குது ஏன், இந்த மாதிரி ஒரு பேச்சினை எமக்கு அருளிவிட்டால் கணவருக்கு பாருங்க சிவனடியானாக இருக்கணுங்கிற ஒரு தகுதியை தான் எதிர்பார்க்கிறாங்க. ஆனா அப்பெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாம் கிடைப்பதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. தேவைக்கு மீறிய பெரிய பெரிய எதிர்பார்ப்புகளும் கிடையாது, யாருடைய மனதிலும் கிடையாது இல்லையா. அடிப்படை வளங்கள் எல்லாம் நிறைந்திருந்தன, உள்ளத்திலும் ஒரு நிறைவு இருந்தது. ஆகவே இது போதும், அடியார் கணவரா வந்த போதும்ங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இல்லையா. இப்ப இந்த சிந்தனைக்கெல்லாம் எந்த அளவு வாய்ப்பு இருக்கின்றது என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆனால் அடியாராக கணவர் கிடைத்து ரெண்டு பேருமே மனம் ஒத்து அடியாரலாக திகழ்ந்து விட்டால் நிச்சயமாக வீடு பேரு மிக விரைவாக சிவபெருமானுடைய திருவருள் மிக விரைவாக கிடைக்கும், நிறைவாக கிடைக்கும். ஏன்னா ஆண் இனமும் பெண் இனமும் ரெண்டு இனமும் இணைந்து ஒருவருக்கொருவர் ஒத்துழைத்து வாழ்ந்தால் மட்டுமே எந்த ஒரு நன்மையும் நடக்கும். அதுல வந்து சந்தேகமே இல்லை. உலக படைப்பு உலக அமைப்பே அப்படிதான், ஒரு சாராரால மட்டும் முடியாது, அது ரெண்டு சாராரும் இணைந்து நடத்தினாதான் அது முடியுங்கிற ஒரு அரிய நீதி எங்க சொல்லியிருக்காரு பாருங்க இல்லையா. நாங்க இப்படியே வாழ்ந்துடவும் முடியாது, கணவரோடு இல்வாழ்க்கை வாழ வேண்டும், அந்த கணவரும் அடியாராக இருக்க வேண்டும், அந்த அடியாரை நாங்கள் சிவமாகவே மதித்து தொழும்பாக அவர்களுக்கு பணி செய்வோம், அதுக்கு மேல எங்களுக்கு என்ன வேணும், இன்ப நிலை தானே வந்து எய்துமே, அதனால எங்களுக்கு என்ன குறையும் இல்லை, என்ன குறையும் இளவுமேலோர் எம்பாவாய் என்று அருமையாக சொன்னார். அதிலேயே அவர்களுடைய மனம் நிறைவு, மற்ற அனித்த பலன்களை எல்லாம் அவர்கள் பெரிதாக நினைக்கவில்லை. நித்தமான பலனாகிய சிவப்பேறு கிடைத்து விடுகின்றது அடியார்கள் கணவராக வந்தார், எத்தனை அருமையாக சொல்லியிருக்கின்றார்கள் பாருங்கள். இவ்வாறு எல்லோரும் சேர்ந்து பாடிக்கொண்டு சொல்கின்றார்கள். ஆகவே உனக்கு சீரடியாராக இருக்கின்ற நாங்கள் உன்னுடைய அடியார் தாழ்வணிவோ என்று சொல்லியிருக்கார் பாருங்க. உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோ உன்னடியார் தாழ்வணிவோம். சிவபெருமான் திருவடியை வணங்குபவர்கள் அடியாரை கண்டால் இதுதான் அவர் திருவடியை வணங்குவதன் பயன் சொல்லி அந்த அடியார்களை வணங்குவார்களாம். சிவபெருமானை வணங்கியதன் பயன் என்ன, அவனை அடியாரை வணங்கக்கூடிய பேச்சினை பெறுதல். அது சிவ வழிபாடு செய்தவனுக்கு தான் அடியார் வழிபாடு செய்யக்கூடிய பெயர் கிடைக்குமா. இது நாஞ்சூரில் தெய்வ சேக்கலாக இருமான்னு சொல்லியிருக்கிறார்.

0: அந்த பெருமான் இல்லையா காலத்திய போது வணங்கிய அந்த பேச்சினை பெறுகின்ற முறையிலே அங்கு கண்ணப்பநாயனாருடைய திருவுருவத்தை காண்கின்றார். உடனே அவரையும் எழுந்து வணங்குகின்றார். கண்ணப்பநாயனார் திருவுருவத்தை கண்டது என்னன்னா, காலத்தினாதரை வணங்கியதனால் பெற்ற பயன் என்ற உணர்ச்சியோடு கண்ணப்பநாயனார் வணங்குகிறாராம். யாரே ஞானசம்பந்த பெருமான் வணங்குவது எப்படிப்பட்டவர் பாருங்க, ஞானசம்பந்த பெருமான் வீழ்ந்து எழுவார். காலத்தியார வீழ்ந்து வணங்கி எழுகின்றார். வீழ்ந்து எழுவார் கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்வேடர் பெருமானை கண்டு வீழ்ந்தார். காலத்தினாதர வீழ்ந்து வணங்கி எழுபவர் அந்த காலத்தினாதர் கும்பிட்ட பயன் அந்த பயனை பெறுபவர் போல கண்ணப்பநாயனார் திருவுருவத்தையும் தரிசித்து வீழ்ந்து வணங்குகின்றார். அப்போ இறைவனை தரிசித்ததன் பயன் அடியாரை தரிசித்தல் என்று அப்படி கொண்டு போகின்றவர். அதான் உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோ உன்னடியார் தாழ்மணிவோ என்று அருமையாக இங்கே சொல்லியிருக்கின்ற பாங்கினை பார்க்க வேண்டும். உன்னடியார் தாழ்மணிவோம், தாழ்மணிதர் மட்டுமல்ல அன்னவரே எம்கணவர் ஆவார். அவர் கணவராகிவிட்டால் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அடியாருக்கு ஒப்படைக்கின்றோம் என்ற முறைமையிலே அவர் வாழ் ஒப்படைத்து இன்வாழ்க்கை செயல்கள் அனைத்தையும் அவருடைய திருவுள்ளத்துக்கு உவப்பாக செய்வோம். அவர் வந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் என்று அருமையாக சொல்லியிருக்கின்றார். ஆகையினாலே கணவனோ மனைவியோ அடியாராக இருக்கின்ற பட்சத்திலே ஒருவர் தன்னை அடியாராக நினைத்தால் அவருக்கு எந்த வஞ்சனையும் செய்யாமல் அவர் வாழ் மிகவும் மதிப்போடு ஒழுக வேண்டும் என்ற நீதியும் இங்கு கிடைக்கின்றது இல்லையா. ஏனென்றால் நம்ம பார்க்கின்றோம், மெய்ப்பொருள் நாயினார் வரலாற்றிலே பார்க்கின்றோம், ஏனாதிநாத நாயினார் வரலாற்றிலே பார்க்கின்றோம் இல்லையா. சூழ்ச்சியோடு வந்த முத்தநாதன் அவனுடைய சூழ்ச்சியெல்லாம் தெரிந்த பிறகும் அந்த சூழ்ச்சியினால் விளைந்த துன்பத்தை அனுபவித்த பிறகும் கூட மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என்றிருந்தான். அப்ப அவன் உள்ளம் எப்படி இருந்திருக்கும், முத்தநாதன் உள்ளம் ஒரு சாதாரண மனிதனா இருந்தாலே அவனுக்கு அதுக்கு மேல உயிர் வாழ முடியாது. அவன் என்ன ஆனாலும் நமக்கு தெரியாது இல்லையா. அது திருத்தொண்டர் புராண சூசனம்னு ஆறுமணாவளர் பெருமான் எழுதியிருக்கிறார். மெய்ப்பொருள் நாயினார் மெய்த்தவ வேடத்தை போற்றினாலும் அவருக்கு முத்தி கிடைக்கும், ஆனால் அவன் செய்தது மிகப்பெரிய துரோகம் என்று அருமையாக அங்கு தடைவிடைகளோடு, ஏன்னா அவன் செய்தது துரோகம் இல்ல, இவருடைய புகழ் ஓங்குவதற்கு அவன் ஒருவரில் காரணமாகிவிட்டான்னு சிலர் இந்த மாதிரி குதர்க்கமாக வாதிட்டதெல்லாம் அங்கு ஆர்வனாவளர் அவர்கள் குறிப்பிட்டு இதெல்லாம் குதர்க்கவாதம் பொருந்தாது என்று காரணங்களோடு விளக்கி மெய்த்தவ வேடத்தை மெய்ப்பொருளாக போற்றியதுனால மெய்ப்பொருளாயினார் முத்தி பெறுவார், அவர் சிவனடியாருக்கு துரோகம் அளித்த பெருங்குற்றத்தை தான் சார்வான்னு அருமையாக நிலைநாட்டியுள்ளார்கள். திருத்தொண்டர் புராண சூசனத்திலே நிலைநாட்டியுள்ளார்கள்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் நமச்சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன் இசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: சிவாயனம் சைவம் டாட் ஆர்க். அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழ் இசை. பாடல்: மறையுடையாய் தோளுடையாய் நீடவல்ல வாசுடையான். பாடியவர் கனடா ஞானசெல்வம் ஓதுவார் அவர்கள். வணக்கம். சிவாயன்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட்டாகி ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த தக்கராக பண்ணிலை அமைந்த 2 திருப்பதிகம், திருப்பாச்சி ஆத்திராமன், திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமஸ் சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்

திருச்சதகத்தினுடைய 10வது பதிகம் ஆனந்தாதீதம் இன்பத்துள் ஒடுங்குதல். இதனுடைய ராகம் சகானா.

0: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருநாவுக்கரசு பெருமான் அருளிச் செய்த 5 திருமுறை திருக்குறுந்தொகை

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருசிராப்பள்ளி திருசிரன் என்னும் அரக்கன் பூஜித்து பேறு பெற்றதனால் திருசிராப்பள்ளி என்று பெயர் என்பதாக புராணம் கூறும். மிக விளக்கமான திருமலைக்கு மூன்று சிகரங்கள் அமைந்ததால் இப்பெயர் பெற்றது என்பாரும் உளர். சிரகிரி என்று போற்றுவாரும் உண்டு. ஊர்பெயர் சிற்றம்பர், கோயில் பெயர் சிராப்பள்ளி என்று கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. இத்திருமலை மேருவின் சிகரங்களில் ஒன்று. ஆதிசேடனுக்கும் வாயுதேவனுக்கும் நடந்த போட்டியால் பிரிந்த சிகரங்களில் ஒன்று திருக்காலத்தி, மற்றொன்று திருகோணமலை. அடுத்து நம் அகம்நெக ஆனந்தம் நல்கும் திருசிராமலை என்பது செவ்வந்தி புராணம் செப்பும் செய்தியாம். இறைவர் திருமலை கொழுந்தர், செவ்வந்திநாதர் தாயுமானவர். கருவுயிர்க்க வருந்திய ரத்னாவதியின் நிறை பேரன்பிற்கிறங்கிய பெருமானே தாயாக எழுந்தருளி பிள்ளை பேறு பார்த்து அருளினர் என்பது வரலாறு. அதனால்தான் தாயுமானவர் என்று பெயர் பெற்று விளங்குகின்றார். மகப்பேறு நன்முறையில் அமையப் பெற்ற பின்னர் தாம் பெற்ற பிள்ளையுடன் வந்து வாழைத்தார் படைத்து நேர்த்திக்கடன் செய்வோர் பலரையும் இற்றை நாள்களிலும் காணலாம். தாயுமானவர் அருளால் தோன்றியவர் தாயுமான சுவாமிகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இறைவனை திருமலைப் பெருமான் அடிகள் என்று கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. இறைவி மட்டுவார் குழலம்மை, உச்சிப்பிள்ளையார், மாணிக்க விநாயகர் ஆலயங்கள் அவசியம் கண்டுதொழ வேண்டிய இடங்களாம். தீர்த்தங்கள் காவிரி, சிவகங்கை, நன்றுடையான், தீயதில்லான், பிரம்மதீர்த்தம் முதலியனவாம். இவற்றுள் நன்றுடையான் தீயதில்லான் தேவாரப் பாடலில் பயின்று வருவனவாம். மகேந்திரவர்மன் காலத்திய குகைகள் மலைமேல் ஒன்றும் அடிவாரத்தில் ஒன்றும் உள்ளன. சாரமாமுனிவரது வேண்டுகோள் ஏற்று பெருமான் மேற்கு நோக்கி எழுந்தருளியுள்ளார் என்பது வரலாறு. திருஞான சம்பந்த சுவாமிகள் காந்திமதி அம்மை உடனாய பஞ்சவர்ணேஸ்வரர் எழுந்தருளியுள்ள திரு முக்கீச்சரம் பணிந்து திருசிராப்பள்ளிக்கு எழுந்தருளிய காலத்தில் அருளி செய்ததே நன்றுடையானை எனத் தொடங்கும் திருப்பதிகம். இத்திருப்பதிகம் பாடல்களை பாடுவோர் வானுலகத்தில் உள்ள தேவர்களோடும் கூடி வாழ்வார்கள் என்பது பதிகப்பலன். நன்றுடையானை எனத் தொடங்கும் பாடல் பண் குறிஞ்சி.

0: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு, தலம் திருக்கொடுங்குன்றம், பன்னட்டபாடை, திருச்சிற்றம்பலம்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை. தலம் திரு இடைமருதூர்.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: தலம் திருக்குரக்குக்கா திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 5-ம் திருமுறை திருக்குறுந்தொகை

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தலம் திரு நன்னிலத்து பெருங்கோயில். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 7ஆம் திருமுறை. பண் பஞ்சமம் ராகம் ஆகிரி திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருச்சதகம். பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.

திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு இயற்கை புணர்ச்சி. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: 5000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு நல்குறவு. பாடியிருப்பவர் சிவ சற்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் முதல் தந்திரம் நல்குறவு.

0: ശിവായ. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. நக்கீர தேவநாயனார் அருளி செய்த திரு ஈங்கோய் மலை 70. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் திரு ஈங்கோய் மலை 70.

நெடு நெடுல நீண்ட கடை முத்து நிற்கும் இங்கோயே ஏங்கு மணி பூண்ட

சந்தன பூம் பைந்தழை செல் தேனில் தோய்த்தி யானை மந்த மடற்பிடியில்

உடல் கலந்து மாக்குறவை ஆடி மகிழ்ந்து வருள் இங்கோயே கோ குறவை ஆடி.

மரபல் போல் துளைகள் புக்கு செழல் ஜல்தில் காணவரே கற்பேரழகு கழிப்புளிர

இங்கோயே ஓங்க பொருவிடை கணூர்வால் ஒருவிடை கணூர்வால் பொறுப்பே பணவ நிலை புற்றில் பழல் சோற்றமலை கணவனிடல் திட்ட கட்டி உணதேண்டி

எதிரில்ந்த மாக்குறவல் மான் குணர நோக்கி சிலை நுதலி சீரிச் சிலைத்து

முறை சிறந்த இல் நர உண்டு ஆடி இசை முரலும் ஏங்கோயே. நிறவெள்ளீற்றால் பொறுப்பு மலையக் கிளிகடிய மற்ற புறமே கலைகள் வரும்.

மாதை புரிந்திடத்து கொண்ட பொறுப்பு மத்த கரிமுகத்தை வாழறிகள் பீர ஒளிர் முத்தல் பணி நிகக்கொள் மொயம்பெற்றால் மொயம்பெற்றால் அத்தகைய ஏன புனர் நீடும் இங்கோ ஏ தேங்கு புனல் பூன பிறைகளில் தான்.

0: Trece tramvalan.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருச்சிற்றம்பலம் சேக்குழார் பெருமான் அருளிச் செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
3: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
2: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: ஓம் சிவாய நம சைவம்.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழிசை. பாடல்: வாழ்க அந்தனர். பாடியிருப்பவர்: மதுரை ரத்தின சபாபதி ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: வாழ்கங்கே வாழ்கங்கே.

நல்லார்கள் சேர்புகலி ஞான சம்பந்தன் நல்ல எல்லார்களும் வர

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருநீற்றின் பெருமை. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

பார்த்ததெல்லாம் எங்களை பாடவிட மாட்டார்கள் செய்வத்தில் இருப்பவர்கள். இந்த பாட்டுக்கெல்லாம் என்ன சூட்டிவிட்டாங்க தெரியுமா? அவலயமான பாடல்கள், இதை பாடாதீர்கள், நீ பாடின சண்டைக்கு வந்துடுவோம், பாபாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம்னு பாடுங்க சொல்லச்சுட்டான். ஒரு இடத்துல நான் பாடிவிட்டு பட்ட பாடு என்னையா சுந்தர தேவாரத்துல சொல்லியிருக்கிற நீதியைத்தானே சொன்னேன், சத்தம் எங்களுக்கு தெரியா, நீ எந்திரிச்சு போன்ட்டான். சைவ உலகம் இல்லையா? ஆமா, நாங்க என்ன பண்ண முடியும்? தேவாரம் ஒவ்வொரு எழுத்தும் பொன், வைர கற்கள். ஆமா, நிச்சயமா சைவத்திற்கு கிடைத்த ஒரு பெரிய சொத்து உடைமை, மறந்து விடுகிறார்கள். இது சொல்லுகிறது, இந்த பாட்டெல்லாம் எங்களை பாட விட மாட்டாங்க.

எங்கனே மாயமாம் இதற்கு ஏதும் மகிழ வேண்டும். இந்த ஈர் உமக்கொன்று சொல்ல கேள்வில் திகழ்மதியும் நீ இதுல மகிழ்ச்சி கொள்ளாத. நல்ல தந்தை கிடைத்தார், நல்ல தாய் கிடைத்தார், நல்ல தாரம் கிடைத்தது, நல்ல உடன்பிறந்தான் கிடைத்தான், நல்ல புத்திரன் கிடைத்து என்றான், நீ மகிழ்ந்து விடாதே, இதெல்லாம் மாயம். நீ மகிழ்ச்சி கொள்ள வேண்டியது எது தெரியுமா? நாவுக்கரசர் சொல்லுகிற உபதேசம் அறவுரை. சிந்தையீர் உமக்கு ஒன்று சொல்ல கேண்மில் திகழ்மதியும்

இத சொன்னா கேப்பானா? மனிதன் கேப்பானா? கேட்க மாட்டான். தனக்கு 20 வயசுல மனைவி திட்டுவா, உடன்பிறந்தான் திட்டுவான், தந்தை இருந்தால் திட்டுவான், தாய் இருந்தாலும் திட்டுவா. எல்லாருமா சேர்ந்து நம்ம எங்கடா போறது, தற்கொலை பண்ணிக்கலாமா, அல்லது எங்கேயாவது முதியவர்கள் இடம் இருக்க அங்க போலாமான்னு எண்ணி தவிக்கிறான் பாருங்க. அப்பதான் உணர்வான். இப்ப உணர்வானா? உணர மாட்டான். நாட்டில் பெருகிக்கொண்டே போறது பார்த்தீங்களா, முதியோர் இல்லம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பசங்க அவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்கிறான்னு அர்த்தம் இல்லையா? ஆமா, என் மேல வருத்தப்படாது, நீ சொல்ல வேண்டிய கடமை இல்லையா? ஆமா. சிந்தையீர் உமக்கொன்று செல்ல சொல்ல கேள்வி திகழ்மதியும்

நானும் மனிதன் தானே, இது நான் சிந்தனை பண்ணி பார்க்கிறேன். நேற்று ஹலோ உங்களுடன் டிவியில, நான் டிவி பாக்குறதே மிகவும் குறைச்சல். ராத்திரி 7 மணிக்கு மேல ஏதாவது நிறுத்திட்டு தான் நான் பார்ப்பேன். எனக்கு பொழுது பிடிச்சு போகுது போனா தேவாரம் படிக்கிறதும் எழுதுறதும் இந்த வேலையில தான் எனக்கு சரியா போயிடும். ராத்திரி 7 மணிக்கு தான் சாப்பிடுவேன். சாப்பிட்டதுக்கு வருமா சில இருந்து பார்ப்பேன். நேற்று இந்த ஹலோ உங்களுடன் பார்த்தேன். இந்த மனைவிய பத்தி ஒருத்தன் கேட்கறான், தகப்பனாரை பத்தி ஒருத்தன் கேட்கறான். ஐயோ கடவுளே, இப்படியும் ஒரு மானோட ஜென்மமா? எந்த கோர்ட்டுக்கு போய் கேட்கணும்? நான் மனைவியோட கோர்ட்டுக்கு போறதுக்கு எந்த கோர்ட்டுல நான் போடணும்? எப்படி அதை நான் மூவ் பண்ணணும்னு ஒருத்தன் கேட்கறான். என்ன உறவு, என்ன ஒழுங்கு? இந்த மாதிரி அவன் ஹலோ உங்களை கேட்டது ஒண்ணு, நாட்டில் நடக்கிறது 1000 இல்லையா? ஆமா, காரணம் என்ன தெரியுமா? மதத்துல போதுமான அளவு நமது மத தலைவர்கள் ஊடி, நீ பூசை பண்ணு, விபூதி இடு, தாய் தந்தையரை திட்டாதே, தாய் தந்தையர்கள் தெய்வம், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், நீ தாய் தந்தையரை வணங்கு என்றெல்லாம் சொல்லி இவர்களை இந்த மண்டையில அடித்திருப்பார்களே. ஆனால் இந்த அளவுக்கு ஆயிருக்க என்றுதான் நான் நினைக்கிறேன். நான் நினைக்கிறதை சொல்றேன், நீங்க நினைக்கிறதையும் நீங்க சொல்லலாம். அதை பத்தி தெரியல இல்லையா? ஆமா, அதனாலதான் இது கட்டுது. சிந்தையே உமக்கு ஒன்று சொல்ல கேள்வி.

0: இந்த பாடலை குந்தவி நாச்சியார் ஆதிராஜ சோழனுக்கு சொன்னார். இதன் இந்த பாட்டினால ஒரு நன்மை நடந்தது, அதையும் நான் உங்களுக்கு சொல்ல எனக்கு கடமை உண்டு. சில பேர் நான் நிறைய பாடலேன்னு வருத்தப்படுறாங்கன்னு சில பேர் சொல்றாங்க. நான் தான் நிறைய பாடியிருக்கேனே, நிறைய இது வரைக்கும் 400 கேசட் பாடியிருக்கேன், நிறைய நீங்க கேட்கலாமே. ஒரு வருஷத்துக்கு என்னுடைய ரெக்கார்ட்லாம் எடுத்து வச்சு கேட்டீங்கன்னா 1 ஆண்டு நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி கருத்து தான் வேற ஒருத்தர்கள் சொல்ல மாட்டார்கள். தயவு செய்து அந்த குற்றத்தை என்ன கேட்காதீர்கள், கொஞ்சம் பாடுகிறேன்னு கொஞ்சம் சொல்லிட்டேன். இந்த கருத்துக்கள் யாரும் சொல்ல மாட்டான் இல்லையா? கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள். வேணும்னா நான் நிறைய பாடி காட்டுறேன், வேண்டவே வேண்டாம் நான் பேசாமலே காசத்துல பாடி வச்சிருக்கிறேன். இப்ப சுந்தர தேவாரம்னா அந்த 1200 பாடலும் இங்க கேட்கலாமே, திருவாசகம் முழுதும் கேட்கலாமே. 300 காசத்துக்கு மேல தேவாரமே பாடி இருக்கேன்னு யாரும் பாடாதது ஒரு புண்ணியம், கேட்கலாமே. இந்த கருத்துக்களை நீங்க உங்களுக்கு நெஞ்சுக்கு கொண்டு வரத்தான் நான் நினைக்கிறேன். தயவு செய்து மன்னித்து விடுங்கள். இந்த தேவாரத்தை சிதம்பரத்தில் 2 உற்சவம் நடக்கும். எனக்கு தெரிந்து அந்த உற்சவம் நிக்கவே இல்லை. ஆமா, எத்தனையோ ஊர்களில் திருவிழா நடந்து நின்று விட்டது. சிதம்பரத்தில் 2 திருவிழா, 1 ஆணியில 1 மார்கழியில. இந்த 10 நாளிலேயும் தேவார கோஷ்டி நடக்கும். எப்ப? அப்போ. இப்ப கிடையாது. இப்ப நாட்டிய நிகழ்ச்சி என்னமாதான் நடத்துறாங்க. தேவார கோட்டி நடத்துறது மிகவும் குறைச்சலாது. ஒரு ஐயா என்ன பண்ணினார், இந்த பாட்டினால் வந்த நன்மையை சொல்லுகிறேன். இது அவலயமான பாட்டு, பாடக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள் அல்லவா. ஒரு ஐயா பாடினார், அதனால என்ன நன்மை வந்ததுன்னு உங்களுக்கு நான் நினைவூட்ட கடமை. என்ன பண்ணினார் அந்த ஐயா? தந்தையார் தாயார் உடன் பிறந்தார் தாரமார் புத்திரார் தாந்தாம் ஆரே வந்தவாறு எங்கனே இதற்கு எது மகிழ வேண்டாம்னு பாடியிருந்தார். எதுக்கு? ஒரு பெரியவர் இது நின்று கேட்டிருந்தார். அவர் வேட்டியை முழங்கால் மட்டும் கட்டியிருக்கார். எதுக்க கேட்டவர் மேல ஒரு சின்ன துண்டு இதை போட்டு நின்று கேட்டிருந்தார். இந்த பாட்டு அவருக்கு கொஞ்சம் பொருள் விளங்குறது மாதிரி இருந்தது. பாடி முடிய விட்டு ஐயா இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டார். உன்னுடைய தந்தையும் தாயும் மனைவியும் மக்களும் உடன் பிறந்தார்களும் சுற்றத்தார்களும் இதெல்லாம் மாயம், நீயும் கூட மாயம்தான், இன்னைக்கு இருந்து நாளைக்கு போயிடுவே, சொல்ல முடியுமா? பின்ன எதுதான் மிச்சம் அப்படின்னு கேட்டாரு. சிவபுண்ணியம் ஒண்ணுதான் மிச்சம், நீ நமச்சிவாய மந்திரம் சொல்ற பாரு, அந்த புண்ணியம் ஒண்ணுதான் நிக்கும் உனக்கு. இப்ப நாம வேறு உயிர் வேற அல்லவா, இந்த உயிர் இந்த உடலை விட்டு என்னைக்காவது ஒரு ஓடி போயிடுமே, அது எத்தனையோ உடல் எடுத்துக்கொண்டு வந்ததே இல்லையா? ஆமா, எத்தனை உடல் நாம எண்ண முடியுமா? முடியாது. 7 கடல் மணலை அளவிடின் அதிகம் எனது இடப்பிறவி அவதாரம் என்பார் திருப்புகழ்காரர். 7 கடல் மனை எண்ணினால் எத்தனை இருக்குமோ அத்தனை பிறவி நான் எடுத்து விட்டேன் முருகா, இனிமே நான் பிறக்க கூடாதுன்னு அந்த மாதிரி பிறவி எடுத்து விட்டோம். எது மிச்சம்? இந்த உயிருக்கு நமச்சிவாய மந்திரம் ஒண்ணுதான் மிச்சம். அதத்தான் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமே என்று சொன்னது கூட அல்லவா. அதற்காக நம்மள்ட இருக்கிறத தூக்கி எரிஞ்சோம்னு வேண்டாம், அதையும் வைத்துக்கொள். பொருளார்க்கு உலகம் இல்லை, அருளிலார்க்கு உலகம் இல்லை, இதையும் வைத்துக்கொள், அதையும் வைத்துக்கொள். அதைத்தான் சொன்னார் பாம்பன் சாமி, இறை தேடு இறை தேடு. பாம்பன் சாமி இறை தேடு இறை தேடு. இறை என்பது கயத்துக்கு சோத்து, சோத்து இறை தேடு கடவுளையும் தேடிக்கொள் என்று. ஆக இந்த பாட்டை பாடினார். ஓஹோ, அப்ப என்ன சொத்து சுதந்திரம் எதுவும் வராதா அப்படின்னு கேட்டாரு பெரியவர். யோ என்னையா சொத்து சுதந்திரம்னா வராதுன்னு சொல்ல வராதுன்னு சொல்றேன்னு. அப்ப என்ன தர்மம் பண்ணலாம்னா என்ன பண்ணலாம்னு கேட்டார். அதுக்கு இந்த பாடின ஓதுவார் கேட்டாரு, தர்மம் வாங்குறாப்புல இருக்கிற நீ நீ என்ன தர்மம் பண்ண போற அப்படின்னு கேட்டார். பக்கத்துல சொன்னா ஐயா அவருக்கு 100 ஏக்கர் நிலம் இருக்குண்ணா. 100 ஏக்கர் நிலம் உள்ளவரா முழங்கால் முட்டு ஒரு வேட்டியை கட்டிக்கிட்டு ஒரு சின்ன துண்டு போட்டு நிக்கிறாரு. அச்சரியமா போச்சு. 100 ரூபாய் சம்பாதிச்சான்னா ரோட்டு வேட்டி ரோடு கூட்டி 100 ஏக்கர் வச்சுக்கிறது முழங்கால் முட்டு வேட்டி கட்டி நிற்கிறாரு. சிவபுண்ணியம் செய்யணும்னா என்ன செய்யலாம்? தர்மம் செய். ஒரு 100 ஏக்கர் நிலம் இருக்குல்ல, ஒரு தேவார பாடசாலை அவர் சொன்னது. ஒரு தேவார பாடசாலைன்னு ஒன்று வை, ஒரு கட்டடம் வாங்கு, அதுல தேவார பாடசாலைன்னு ஒன்று வை, ஒரு தேவார ஓதுவார போட்டு தேவாரம் சொல்லிக் கொடுக்க சொல்லு. 10 பிள்ளைகள் அதுல படிக்கட்டும். 3 வேளை அந்த பிள்ளைகளை நல்லா சாப்பிட சொல். சனிக்கிழமை புதன்கிழமை எண்ணெய் கொடுத்து தேய்ச்சிக்க சொல். 6 மாசத்துக்கு ஒரு தடவை 2 வேட்டி 2 துண்டு குடு, இந்த புண்ணியத்தை செய் அப்படின்னு சொன்னார் இந்த ஓதுவார். நாளைக்கே செய்து விடட்டுமான்ட்டார் அவர். யாரு? இந்த முழங்கால் முட்டை வேட்டி. உடனே செங்கடி பிள்ளையார் கோயில்ல ஒரு வீடு வாங்கப்பட்டது. மறுநாள் ஒரு வாத்தியார் ஒருத்தரை போட்டாங்க, அவர் தான் நடராஜ ஓதுவார்னு அவருக்கு பேர். உடனே ஒரு பாடசாலை தொடங்கப்பட்டது. அந்த பாடசாலை தான் முதலியார் தேவார பாடசாலையின் சிதம்பரத்தில் செங்கழி பிள்ளையார் கோயில் இருந்தது. என்ன சொன்ன? இருந்தது. இப்ப 10 வருஷமா அந்த பாடசாலை இல்லை. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி அவங்கள்ட்ட சொன்னேன், அந்த பாடசாலையை நிறுத்தாதீர்கள், வேண்டாம் வேண்டாம். 100 ஆண்டுகளுக்கு மேல நடந்தது அந்த பாடசாலை. அந்த பாடசாலையில படித்தவர்கள் தான் இன்னைக்கு வெளியில தேவாரம் படிச்சுட்டு இருக்கிறவங்க. அதுல படிச்சவங்கள்ட்ட படிச்சேன். இப்ப நான் வந்து அந்த பாடசாலையில படிச்சவங்கள்ட்ட படிச்சேன் இல்லையா? அப்ப எனக்கு அந்த பாடசாலை தாத்தா முறை. அதே மாதிரி மேல வீதியில ஒரு பாடசாலை இருக்கு, அது இவங்களது, அண்ணாமலை செட்டியார். அதுலயும் நிறைய படித்து மாணவர்கள் வெளியே வந்தார்கள், இதுலயும் படித்து மேலே இருந்தார்கள். இந்த சிதம்பரம் அந்த முதலியார் தேவர் பாடசாலை வந்தது இந்த பாட்டினாலதான் வந்தது என்று சொன்னார்கள். அப்ப இது அவலயமான பாட்டா? இத பாடக்கூடாதா? என்ன? ஆமா, கோடி கொடுத்தாலே இப்படி ஒரு அறவுரை கிடைக்காது. கோடி கோடியா கொட்டி கிடைத்தாலே இந்த மாதிரி அறவுரை கிடைக்காது என்பதை நாம் எண்ணிக்கொள்ளும். இந்த பாடலை சுந்தரி நாச்சியார் ராஜராஜ சோழனுக்கு சொன்னார். கேட்டான், உள்ளம் உடைந்து போச்சு அவனுக்கு. இப்படி பாடல்களா எங்கே கிடைக்க போகிறது? என்னுடைய ஆயுள்ள தேவாரத்தை பார்ப்பேனா? நீங்கினான். இந்த வேளையில்தான் இந்த திருநாரையூர்ல பிள்ளையார் பேசுகிறார். நம்பியாண்டார் நம்பி கொடுத்த உணவுகளை நைவேத்தியத்தை உண்ணுகிறார். அவரோடு அவர் பேசுகிறார் என்று கேள்விப்பட்டு நேர போனான். அவரை போய் கேட்கலாம். புராணம் சொல்லுகிறது, எத்தனையோ வண்டி கொழுக்கட்டையை கொண்டு சாமிக்கு முன்ன வச்சானாம். எத்தனையோ வண்டி வாழைப்பழங்களை கொண்டு வச்சானா, ஏன் சாமி சாப்பிடுறார் அப்படின்னு. எத்தனையோ தேங்காயை உடைத்து வைத்தான், எவ்வளவோ பழங்களை வைத்தான். நாம வைப்போமா? கோயிலுக்குன்னு ஒரு வாழைப்பழம், கோயிலுக்குன்னு ஒரு தேங்காய், கோயிலுக்குன்னு ஒரு பிரசாதம். அந்த பிரசாதத்துல கல்லு முள்ளு அதுல இல்லாதது ஒண்ணுமில்லை. அந்த பிரசாதத்தை நாம சாப்பிட முடியாது. சுவிட்ச் கரண்ட் போட்டா கூட சாப்பிடணும். இந்த தேங்காயை உடைச்சாத திருவ கூட முடியாது. அப்படி ஒரு தேங்காய், அப்படி ஒரு வாழைப்பழம் இல்லையா? தவறு. கோயிலுக்குன்னா நம்மளுக்கு வாங்கறத விட நன்றாக செய்யும். சிதம்பரத்துல பாத்தீங்களா, சிதம்பரம் சக்கரை பொங்கல்னு பேர் போனது. வெளியில விற்பான் அதை சொல்லாதீங்க, உள்ள சாமிக்கு போடுற பாருங்க. அது அந்த மாதிரி சக்கரை பொங்கல் தான் இந்த மூலகத்திலையும் கிடையாது. ஆமா, நான் சுத்தாத கோயில் கிடையாது, ஊர் போகாத ஊர் கிடையாது. அந்த மாதிரி பிரசாதம் எந்த ஊர்லயும் கிடையாது, அந்த மாதிரி சாமி எங்கேயும் கிடையாது. சிதம்பரம் சக்கரை பொங்கல்னு சொன்னா ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்துட்டான்னா அது நாக்கில ஊறும். சிதம்பரத்துல அந்த இன்னொன்று போடுவான், சம்பா, அதாவது மிளகுச்சாமி. இந்த லோகத்துல கிடைக்காது. அதுபோல சாமியும் அப்படி கிடைக்காது, சாப்பாடும் அப்படி கிடைக்கும் இல்லையா? கொண்டு வச்சான் சாமி. அவளையும் பிள்ளையார் சாப்பிட சொல்லுங்கோ. சுவாமி என்ன பண்ணிட்டார்? நம்பியாண்டார் நம்பி, சுவாமி இத்தனை நாளும் நான் ஒரு 10 கொழுக்கட்டை தான் கொடுத்தேன், சாப்பிட்டேன். ராஜராஜ சோழன் வந்திருக்கிறார், மோதனும் ஒரு வண்டி கொண்டு வந்திருக்கிறார், அதை நிவேதனம் பண்ணிக்கணும் சொன்ன உடனே அத்தனையும் சாப்பிட்டுட்டார். இதிலிருந்து வண்டி கணக்கில் கொண்டு வந்திருப்பான் நீங்க நினைக்கிறீங்களா? நிறைய கொண்டு வந்திருப்பான் என்பதற்கு வண்டி வண்டியா கொண்டு வந்தான்னு எழுதியிருப்பார்கள் நான் நினைக்கிறேன். சரி, எப்படியோ ஒண்ணும் அவ்வளவும் சாப்பிட்டுட்டார். பிள்ளையார் அவர்கிட்ட பேசுற வேலை இல்லையா, மெதுவா ராஜராஜ சோழன் நம்பியாண்டார் நம்பிக்கிட்ட போய் கேட்டார், ஐயா எனக்கு ஒரே ஒரு குறை உண்டு. என்ன குறை தெரியுமா? மூவர் பாடிய தேவாரம் என்று ஒரு நூல் இருக்கிறதாம் தமிழ்நாட்டில். அது எங்கே இருக்குன்னு கேட்டேன், தமிழ் புலவர்களுக்கு தெரியல. தமிழிசை பாடல்களுக்கு தெரியல, யாருக்கும் தெரியல, கிடைக்கலவில்லை எனக்கு. அந்த நூல் எங்க இருக்கிறது, எப்படி கிடைக்கும்னு சாமியை கேட்டு சொல்லுங்க கேட்போம். சாமி சாப்பிட்டு முடிஞ்சது. சாமி விண்ணப்பம், மூவர் பாடிய தேவாரம் என்று ஒரு நூல் எங்கே இருக்கிறது, அது கிடைப்பதற்கு என்ன வழின்னு ராஜா சோழன் கேட்கு. அப்படியா சிதம்பரத்திலே வடமேற்கு மூலையில உட்பிரகாரத்தில் வடமேற்கு மூலையில் ஒரு அறை இருக்கிறது, அந்த அறையில் இருக்கிறது மூவர் தேவாரம் அப்படின்னு சொன்னாராம் பிள்ளையார். பிள்ளையாரை வணங்கிவிட்டு நம்பியாண்டார் நம்பியை அழைத்து கொண்டு நேர போய் அந்த வடமேற்கு மூலையில் பார்த்தா ஒரு ரூம் இருக்கு, அது பூட்டி இருக்கு, ஸ்டீல் வச்சிருக்கு. அங்க இருக்கிறது கட்டா, இது வந்து யாரோ திருஞான மந்திர திருநாவுக்கரசர் அவங்க பாடின நூல் அதுக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க. அதை யாரும் திறக்கப்படாதுன்னு சொல்லிவிட்டாங்க. அது எத்தனையோ ஆண்டு காலமாக அது மூடி இருக்கிறது, இதை திறக்கணுமேன்னு கேட்டான், முடியாதுன்னுட்டாங்க. பிள்ளைவாழ் அந்தநர்தம் அடியார்க்கும் அடியே என்று சொல்லி வணக்கம் சொன்னது சுந்தரர் அல்ல, திருவாரூர் சிவனே சொன்னான் அப்படின்னு சொன்னா அந்த தில்லைவாழ் அந்தனுடைய பெருமையை என்னத்தை சொல்றது இல்லையா. அவர்கள் போய் இதை திறக்கணும்னு சொன்ன உடனே அவர்கள் திறக்கப்படாது, மூவர்கள் வந்தாதான் திறக்கப்படும் என்று சொல்லிட்டாங்க. யோசனை பண்ணி பார்த்தான், மூவர்கள் எப்படி வர முடியும், அவர்கள் ஆண்டவன் திருவடியை சேர்ந்து விட்டார்களே அப்படின்னு சொல்லிட்டு இதை சூசகமா மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு, சரி போனா போயிட்டு போய் அரை வேணா அப்புறம் திறக்கலாம், நால்வர் திருவுருவம் இங்க இருக்கல்லவா கோயில்ல இருக்கு, அதுக்கெல்லாம் அபிஷேக ஆராதனை பண்ணி திருவீதி உலாவிட நினைக்கிறேன், செய்யலாமான்னு கேட்டா செய்யலான்ட்டாங்க. எப்படி செய்யறான் பாருங்க, நால்வருக்கு அபிஷேகம் நடந்தது, வாகனத்துல வச்சு கட்டி பிரகாரத்துல தூக்கிட்டு வந்தாங்க, அந்த வடமேற்கு மூலையிட்ட வந்து நின்னவுடனே நெருச்சிக்கிங்க, மூவர் வந்தாச்சு, கதவை திறங்கன்ட்டான். யார் சொன்னது, ராஜா சொன்னது. இந்த உருவம் மூவர் இல்லைன்னு சொல்ல முடியாது, முடியுமா, முடியாது. நல்ல சூழ்ச்சி, சூழ்ச்சி அல்ல, நல்ல எண்ணம் பண்ணிவிட்டான் ராஜராஜ சோழன். அதை விட நமக்கெல்லாம் தேவாரம் கிடைக்கணுங்கிற பிராப்தி இருந்தது சைவர்களுக்கு, அதற்காக ராஜராஜ சோழன் அந்த வேலையை செய்துவிட்டான். ராஜராஜ சோழனை நான் மறந்ததே இல்லை, பறக்கவே மாட்டேன். அனுதினமும் நம்பி ஆண்டார் நம்பியும் நினைப்பேன். ராஜராஜ சோழன் ஏன் தேவாரத்தை கொடுத்தேன், அப்படி கிடைச்சது பறங்கண்டான். இந்த சூழ்ச்சி என்று சொல்ல முடியாது, தன்னுடைய பேர் அறிவினால் செய்து விட்டான். தில்லைவாழ்ந்தவர்கள் ஏமாந்து விட்டார்கள் என்று சொல்ல முடியாது, அதுவும் சொல்ல முடியாது. மூவர்கள் வந்து விட்டார்கள், கதவை திறந்திருக்கான, திறந்துட்டாங்க. கதவை திறந்தால், கதவை திறக்க முடியல, ஒரே கரையான் புத்து செல்லு, கரையான் புத்து, கதவை திறக்க முடியல. கதவை தள்ளி விட்டு பார்த்தா கரையான் புத்து மேல வரலையே இருக்கு, கரையான் புத்து தான் தெரியாதவரை எட்டு சுடி தெரியல. யோ கடவுளே, கதா ராஜா நடராஜா நடராஜா, கரையான் புத்து தானே இருக்கு, எட்டு சுவடி எங்க இருக்கும், எட்டு சுவடியை எப்படி இருக்கணும், கரையான் எட்டு சுவடியில் வந்து விட்டதுன்னா எப்படி எடுக்கணும்னு பக்கத்துல ஒருத்தர் சொன்னாராம், குடங்குடமா தண்ணியை கொட்டக்கூடாது, குடங்குடமா எண்ணெயை கொட்டணும், அதுல அப்படி கொட்டித்தான் எடுக்கணும்னு சொன்னாங்க. கொண்டு வா குடங்குடமா எண்ணெயை, கொட்டித்தான் கொட்டி எடுத்து பார்த்தார்கள். எடுத்து ஒவ்வொரு ஏடா எடுத்து நம்பியாண்டார் நம்பி ராஜராஜசோழன் ஒவ்வொரு ஏடா கொடுக்கிறார். ஒரு சில ஏடுல முழு பதிகம் இருந்தது, ஒரு சில ஏடுகள்ல பாதி பாட்டு போயிருந்தது, ரெண்டு பாட்டு போயிருந்தது, ஒரு பாட்டுல பாதி இல்லை, இப்படியா கிடைச்சது. கடவுளே ராஜா அப்படின்னு அழுகுறான். ராஜா சொன்னாராம், இவ்வளவும் திருமுறை கண்ட புராணத்தில் வருகிறது, எனக்கு ஆதாரம் அதுதான்,
1: அப்ப அசரீரியாக நடராஜ பெருமான் சொன்னானாம். அசரீனா என்ன அர்த்தம்? இது சரீரம், அந்த வெறும் வெளி ஒளி மாத்திரம் வரும், அதுக்கு சரீரம் இல்லாததுன்னு அர்த்தம். அதுக்குதான் அசரீரின், அதான் கடவுள் வாக்கு என்று சொல்லுவோம். ராஜராஜ சோழனே, உனக்கு வேண்டியதை மாத்திரம் வைத்திருக்கிறேன், ஏனைய பதிகங்களை நானே அழிக்க செய்துவிட்டேன், அது உனக்கு தேவையில்லை, இருப்பதை எடுத்துக்கொண்டு மகிழ்ந்துகொள் என்று சொல்லிவிட்டான் நடராஜ பெருமான். ஆண்டவன் சொல்லி தேற்றுகிறான் அப்படின்னு சொல்லும் போது அந்த தேற்றம் அவருக்கு கிடைச்சு போச்சு, கிடைச்ச வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு எடுத்துட்டார். எவ்வளவு கிடைத்தது அப்படின்னு கேட்டா, சம்பந்தர் வந்து 16,000 பதிகம் பாடினார்கள் என்று கணக்கு சொல்லுகிறார்கள். 16,000 பதிகம் இன்னைக்கு இவர் கையில, ராஜராஜ சோழன் கையில கிடைச்சது எத்தனை தெரியுமா? 383 திருப்பதிகம், 1,000 கூட இல்ல. இந்த 383வது செய்வ உலகம் திரும்பி பார்க்கிறதா, எங்கேயோ தூக்கி எரிந்து விட்டார்கள். தினசரி வருகிற பேப்பருக்கு கொடுக்கிற மரியாதை கூட இதுக்கு இல்லை. வருத்தத்தோடு சொல்ற, ஆமா. மறுபடியும் எடுத்து பார்த்தான் அப்பருடைய பதிகம், 49,000 பதிகம் பாடினார் என்று வரலாறு கிடைக்கிறது. இன்னைக்கு கிடைத்தது அப்பர்ல 312 பதிகம். அச்சர லட்சம் பெறும் என்று சொல்லுவார் வாரியார், ஒரு அச்சரம் லட்சம் பெறும் அப்படின்றது. அதே மாதிரி தேவாரமும் அச்சர லட்சம் பெறும். பார்க்கலையே, படிக்கலையே அல்லவா? ஆமா. இன்னைக்கு இருப்பது அப்பர் 312 பதிகம். சுந்தரர் 38,000 பதிகம் பாடினார் என்று வரலாறு. இன்னைக்கு இருப்பது 100 பதிகம். இதெல்லாம் மொத்தம் சேர்த்தா எத்தனை பாடல்கள் இருக்கிறது அப்படின்னு கேட்டா, 8,239 பாடல்கள் நமக்கு கையில இப்போ இருக்கு. பிரசன்ட்ல நமக்கு இருக்கிறது அதுதான், 8,239 பாடல்கள் இருக்கிறது, 795 திருப்பதிகங்கள் இருக்கிறது. இதை படிக்கணும், இது பாடணும். டாக்டர் உவே சாமிநாத ஐயர் எழுதி வைத்திருக்கிறாராம் ஒன்று, மேருமலையை நாம கண்டு வணங்கினால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ, மேருமலையை, அந்த மலையை கண்டு நாம வணங்கினோம்னா என்ன புண்ணியம் கிடைக்குமோ அதை விட கோடி மடங்கு புண்ணியம் கிடைக்கும் தேவாரம் படித்தான் அப்படின்னு எழுதி வச்சுக்கிறாராம் தமிழ் தாத்தா டாக்டர் ஊவே. இது தமிழ் மக்கள் காதல ஏறுமா இல்ல சைவ மக்கள் காதலதான் ஏறுமா? ஏற வேண்டும் சிவனருளன். இப்போ நம்ம கையில 795 பதிகம் இருக்கிறது என்று சொன்னேன். அதாவது 8,239 பாடல்களும் நமக்கு இருக்கிறது. இது தெய்வம் கொடுத்தது. திருஞான சம்பந்தர் தெய்வமே, திருநாவுக்கரசர் தெய்வமே, சுந்தரர் தெய்வமே. அப்படி தெய்வமானதுனால்தான் கோயில்ல அவர்களை சாமியோட சாமியா வச்சு பூசை பண்றாங்க தெரியுமா? ஒரே ஒரு சேம்பர தேவாரமும் பஞ்சாட்டமும் சொல்லி நிகழ்ச்சியை நிறுத்திக் கொள்வேன்.

0: நமஹ சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: தலம் திருவெண்காடு திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த இரண்டாம் திருமுறை பண் சீகாமரம் ராகம் மாயாமாளவ கௌளை.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்யின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்கு உரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: அருமையால் புறம்போந்து வணங்கி அங்கு ஆர் அமரும் நாளில் திருமுல்லை வாயில் எய்து செந்தமிழ் மாலை சாத்தி மருவிய பதிகள் மற்றும் வணங்குவார் மறையோரியத்த தருமறி புகழு வந்து ஞான சம்பந்தர் சேர்ந்தார். மீண்டும் சீகாடிக்கு வந்துட்டார். இப்ப சீகாடிக்கு வந்தது இப்ப எத்தனாவது இரண்டாவது தலை யாத்திரை முடிஞ்சிருக்கு அல்லவா? முதல் தலை யாத்திரை திருக்கோலக்கா சென்று வந்தது, இரண்டாவது தலை யாத்திரை பாட்னார் வீடு திருநனிப்பள்ளி சென்றுட்டு இந்த திருமுல்லை வாயில் திருச்சாய்க்காடு நம்முடைய திருவெண்காடு இதெல்லாம் வழிபாடு செய்துட்டு வந்துட்டது. இப்ப ரெண்டு தலை யாத்திரை நிறைய பெற்று இனி மூன்றாவது தலை யாத்திரை மிக சின்ன தலை யாத்திரை மேற்கொள்ள போகிறார். அது எங்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருப்புகலி அதாவது சீகாழிக்கு வந்த பிறகு வந்திரைத்தடு செழுமலர் பிறங்கடும் மணியும் ஆரமும் உண்டி தந்தலை பலவளத்தோடு வறுபுனல் தாழ்ந்து சேவடிதாட தெந்திரைக்கடல் பவளமும் பனிலமும் செழுமணி திரள் முத்தும் கொண்டிரட்டி வந்து ஓதம் அங்கெதிர்கொள கொள்ளிடம் தோணி வீற்றிருந்தார் நம்மை தொழுது முன் நின்று தூய ஆணியாம் பதியம் பாடி அப்படின்னா ஆணியாம் பதியம் பாடி. அது என்னன்னு கேட்ட ரொம்ப அருமையான ஆணியாம் பதியம்ங்கிறது என்னன்னு என்ன சொன்னிருக்கேன். சீர்காழியிலதான் ஞான சம்பந்தர் பாடிய பதியங்கள் 70 கிடைத்திருக்கு. 70 இந்த 70 எவ்வப்பொழுது பாடியது என்பதை சேக்கிடார் கூடுமானவரை சொல்லியிருக்கார். ஆனால் அவர் சொல்லாததும் இருக்கின்றது. அதனால என்னன்னு கேட்டா ரொம்ப ஜாக்கிரதையா இங்கெங்க அதை வைத்து பாடியிருக்கலாம் என்ற யூகத்துல பாடுறோம், யூகத்துல வைக்கிறோம். ஆனா இங்க என்ன சொல்லுகிறார்னு கேட்டா, சீகாழியில் இருக்கும்போது ஒன்று பாடினார் சொல்லும்போது ஆணியாம் பதிகம் பாடி என்று ஒரு குறிப்பு தர்றார். அப்போ அந்த பதிகத்துல சிவபெருமானை ஆணி என்று சொல்லியிருப்பார். நல்ல வேலையா அப்படி ஒரு பதியம் என்னது, அன்னமென் நடையாடுங்கிற பதியம். அதுதான்
2: திருத்தோணிபுரம் பக்கம் 78 பன்னெட்டராகும். 78 எடுத்துங்க, துளிமண்டி கொண்டு போட்டுருந்த பேப்பர்ல திருமலை வாயில் அப்புறம் தான் திருமலை வாயில் போறார்.
3: அன்னமென் அறிவையோடே அமரதம் பெருமான.

பயந்தவர் பருமதில் சிறபுறத்தார்.

அரே உரித்தவர் அறவோடு ஏனக்கும் விளையாமே சால பூண்டு தழ்மதியதே சூடிய சங்கரனார்தம்மையே போல தம் அடியார்க்கும் இன்பம் அளிப்பவர் பொறுகடல் விடம் உண்ட நீலத்தார் விடற்றண்ணலார் சிறபுறம் தொழ வினை நில்லாவே மானத்தின் புய வரிசிலை பார்த்தனை தவங்கட மதித்தன்று காலத்தே திருவேடனாய் அவசைய கண்டருள் புரிந்தார் பூந்தேனை தேர்ந்து சேர் பண்டைகள் திரிதரும் சிறபுறத்து உரையங்கள் கோனை கும்பிடும் அடியறை கொடுவினை குற்றங்கள் குறுகாவே மானிதன் உயிர் மதித்துண வந்த அக்காலனை உதை செய்தார் பேணி உழ்கு மெய்யடியவர் பெருந்துயர் பிணக்கருத்து அருள் செய்வார் வேணி வெண்பிரை உடையவர் வியல் புகழ் சிறபுறத்தமருகின்ற ஆடி பொன்னினை அடிதொழும் அடியவர்க்கு அருவினை அடையாவே பாரும் நீரோடு பல்கதிர் இரவியும் பனிமதி ஆகாசம் ஓரும் வாயுவும் உண்கணல் வேள்வியில் தலைவனுமாய் நின்றார் சேரும் சந்தனம் அகிலோடு வந்திழி செழும்புனல் ஓட்டாரே வாரும் தன்புனல் சூழ் சிறபுறம் தொழும் அடியவர் வருந்தாரே ஊழி அந்தத்தில் ஒலிகடல் ஓட்டத்தையும் உலகங்கள் அவை மூட ஆழி என்ற மரர்கள் சரண் புக அந்தரத்துயர்ந்தார்தாம் யாழின் நேர்மொழி ஏழையோடு இனிதுரை இன்பன் எம்பெருமானார் வாழி மாநகர சிறபுறம் தொழுதெழ பல்வினை அடையாவே பேய்கள் பாட பல்பூதங்கள் துதிசெய பிணமிடு சுடுகாட்டில் வேய்கொள் தோழிதான் வெள்கிட மானடம் ஆடும் வித்தகனார் உன் சாய்கள் தான் மிக உடைய தன்மறையவர் தகு சிறபுறத்தார்த்தாம் தாய்களாயினார் பல்லுயிர்க்கும் தமைத்தொழும் அவர் தளராரே இலங்கு பூன்வரை மார்புடை இராவணம் எழில் கொள்வெற்பெடுத்தன்று கலங்க செய்தலும் கண்டுதம் கழறடி நெறிவைத்தருள் செய்தார் உலங்கள் செங்கழு நீர்மலத்தென்றல் மன்றதனிடை புகுந்தாரும் உலங்குள் மாமறையவர் சிறபுறம் தொழுதெழ வினை குறுகாவே வண்டு சென்றனை மலர்மிசை நான் முகல் மாயவன் என்று இவர் அன்று கண்டு கொள்ளவோர் ஏதமோடன்னமாய் கிளறியும் பறந்தும் தாம் பண்டு கண்டது காணவே நீண்டயம் பசுபதி பரமேட்டே கொண்ட செல்வத்து சிறபுறம் தொழுதெழு வினையவே கூடாவே பறித்த புந்தலை குண்டிகை சமணரும் பார்மிசை துவர் தோய்ந்த செரித்த சீவரத்தேரரும் தேர்கிலா தேவர்கள் பெருமானார் முறித்து மேதிகள் கரும்பு தின்று பாவியில் மூழ்கிட இளவாளை வெறித்து பாய் வயல் சிறபுறம் தொழத்தானே வினை விட்டிடும் மிகத்தானே பரசு பாணியே பத்தர்கள் அத்தனையே பையரவோடு அக்கே நிறை

0: அண்ணலே விண்ணவர் பெருமானே பரவு சம்பந்த செந்தமிழ் வல்லவர் பரமனை பணிவாரே
1: இங்கே நான் முன்ன சொன்னது போல சேக்கிடார் பெருமான் இந்த பதிகத்தை இங்கே பாடியதாக சொன்னதனுடைய குறிப்பு என்னன்னு கேட்ட ஆணியாம் பதிகம் பாடி என்று சொல்றார். ஆகவே இப்ப நம்ம இதுல நான் முதல் குறிப்பு ஆணின்னு தொடங்கல, அதனால அந்த 70 பதிகத்தையும் படிச்சு பார்க்கும்போது இந்த பதிகத்துலதான் 4வது 5வது பாட்டுல ஆணி என்று வருது. அதனால இங்கே அவர் இந்த பதிகத்தை பாடினார் என்று சொல்றார் இல்லைங்களா. அப்ப இந்த பதிகம் இங்கே பாடினதுங்கிறது உண்மை, அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. அதுல ஒரே ஒரு குறிப்பு, எல்லா இதுல நம்முடைய பயன் சொல்லும் போது திருமுறைகள்ல நீங்க படிச்சிருப்பீங்க, கடைசியா அந்த 11வது பாட்டுல திருக்கடைக்காப்புல தோல்வினை நீங்குமே என்று சொல்லிப்பாங்க. இதுதான் பெரும்பாலான பதியங்கள்ல. சில பதியங்கள்ல ஒவ்வொரு பாடல் தோறுமே பலன் சொல்லுவாங்க, பாடல் தோறுமே செய்வாங்க. அது இந்த பதியத்துல பாருங்க, ஒவ்வொரு பதிய பாடல்லையும் என்ன அந்த அமைப்பு இருக்குன்னா, பொன்னின் மாமலர் அடிதொடும் அடியவர் வினையொடும் பொருந்தாரே முதல் பாட்டியல்ல, வினை அவர்களுக்கு நீங்கும். அடுத்ததுல தம் அடியார்க்கு ஆமா இன்ப அளிப்பவர் பொறுகடல் விடமுண்ட நீளத்தார் மடற்ற அன்னலார் சிறபுறம் தொட வினை நில்லாவே. அடுத்த பாட்டுல அடியரை கும்பிடும் அடியரை கொடுவினை குற்றங்கள் குறுகாவே, வினையும் வராது குற்றமும் வராது. அடுத்த பாட்டுல அடிதொழும் அடியவர்க்கு அறிவினை அடையாவே. அடுத்த பாட்டுல சிறபுறம் தொழும் அடியவர் வருந்தாரே, வருத்தமே பட மாட்டாங்க, வருத்தம் கூட வராதான் இல்ல. அடுத்ததுல வாணிமாநகர் சிறபுறம் தொழுதல வல்வினை அடையாவே. அப்பறங்க அடுத்த பாட்டுல ரொம்ப அருமை, சொன்னமே தாயும் மாணவர்னு சொல்றது எல்லாருக்கும் தெரியும், ஞான சம்பந்தர் தாய்களாயினார். ஏன் பன்றி குட்டி முதல் கொண்டு தாயாயிருக்க, அதே போல நம்முடைய திருநாவுக்கரசர் அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய். அப்ப ஞானசம்பந்தர் இருக்கு அப்பா அம்மா வாழ்ந்திருக்கார், நாவுக்கரசர் இருக்கு அப்பா அம்மா வாழ்ந்திருக்கார், மணிவாசகர் அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே, மணிவாசகர் இருக்கு அம்மா வாழ்ந்திருக்கார், பன்றி குட்டி வரைக்கும் இருந்திருக்கார். எனவே தாயும் ஆனார் அல்ல தாய்களும் ஆயினார். சிவ சிவ எத்தனையோ பேர் உயிரினங்களுக்கு தாயா இருந்திருக்கார். அதுல ஒரு தாய் நம்முடைய திருவிழா பாடத்துல மாமனாக வந்து வடக்குரைத்த படலம் ஒண்ணு இருக்கு, மாமனாக வந்து வடக்குரைத்தது பக்கா தாய் மாமன் கேட்டான். ஆமா நீங்க இந்த படலத்தை படிச்சிட்டீங்கன்னா இப்ப இருக்கிற தாய் மாமனா இருக்கிறவன் எல்லாம் படிக்கணும் இந்த படலத்தை, ரொம்ப அருமையா திருவிழா ரொம்ப அருமையா செய்திருக்காரு. அதாவது சின்ன பையன் தங்கச்சி பையனை, எங்க தங்கச்சி பையனுக்கு தான் சொத்தெல்லாம் வச்சுட்டு தங்கச்சியை விட்டுட்டு தங்கச்சிக்கும் தான் மனைவிக்கும் கொஞ்சம் தகராறு, நாத்தனா தகராறு, அதனால இவர் போனார் படக்க. இவர் போன பிறகு என்னன்னு கேட்டீங்கன்னா ஊர்ல இருக்கவன் எல்லான்னு கேட்டா அந்த சொத்தெல்லாம் எடுத்து சின்ன பையனா எல்லா சொத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துட்டு வந்து தங்கச்சி காரி இந்த மாதிரி எங்க அண்ணன் போயிட்டாங்க, இந்த மாதிரி சொத்தெல்லாம் எடுத்துட்டு சின்ன பையன் நான் என்ன பண்ணுவேன், சொக்கனாதான் நீ தான், கவலைப்படாத நானே மாமனா வரேன். சிவ சிவ விடு, நீ மட்டும் நாளைக்கு போய் என்ன தெரியும் பண்ண, ஊராட்சி மன்றத்தில் சொல்லிவிட்டு இந்த பெருசார் எங்களுடைய சொத்து இன்னைக்கு வரணும், இல்லைன்னா நாங்கள் இங்கேயே தான் அனுப்பேன் அப்படின்னு போய் நீ அந்த பையனோட நின்று போய் நிற்குது. இவர் வராரு மாமனா, இந்த பழைய திருவிழாப்பாணத்துலலாம் முண்டாசெல்லாம் கட்டிக்கிட்டு அதெல்லாம் கட்டிக்கிட்டு அங்கே மாமன் மாதிரியே வேடம் போட்டு வரார். வந்த உடனே இந்த நீங்க சிவாஜி கணேசன்லாம் தோத்துடணும் இல்லை, ஏன்னா நம்ம ரொம்ப அப்படியே நரம்பெல்லாம் நடக்க நடிக்கிறது சிவாஜி கணேசன் சொல்றீங்களே அவர் கூட தோத்துடுவார். அந்த தங்கச்சிகாரி பையன் அந்த சின்ன பையன் நிற்கிறான், இந்த கழுத்துல ஒரு லாங் செயின் போட்டிருந்தார் யாரு போகும்போது அந்த தாய் மாமன், இவருக்கு எப்படியோ போன் வந்துருக்கு அந்த லாங். அதனால அது ஐம்பாடை மார்வில் காணின் ஏண்டா ராஜா உனக்கு ஒரு கழுத்துல ஒரு நீண்ட செயின் போட்டுனே அதை கூடவா அந்த பயலும் எடுத்துக்கிட்டானு ஒரு சதங்க போட்டிருந்தா ராஜா, நீ அப்படியே ஜல் ஜல் நடந்துட்டு வருவியாடா, அதை கூடவா அந்த பாய் பயலும் செஞ்சுட்டான். என் பெரும் என்று இந்த சின்ன புள்ள கையில போட்டிருந்த சில சலங்க கை வலையெல்லாம் எடுத்துக்கிட்டானுல, இதெல்லாம் என்ன வேலை போறோம், இத போய் எடுத்துக்கிட்டானு என்று அப்படியே போய் கட்டிட்டு அழுவுறான். உண்மையான தாய்மாமன் கூட அப்படி செஞ்சிருக்க மாட்டான். துக்கநாதர் தாய்மாமன் அப்படிலாம் செஞ்சது பாவம் தலையெழுத்தவருக்கு. ஊர் உலகத்துல எந்தெந்த உயிர்கள் என்னென்னவெல்லாம் பண்ணதோ அத்தனைக்கெல்லாம் போய் ஈடுகொடுத்து அந்த ஆன்மாக்களை வாழ வைக்கணும்னு நம்ம தலையெழுத்து பாவம். அது மாதிரிங்க தாய்களாயினார் பல்லுயிர்க்கும், அல்ல தாய்கள்னா நீங்க ஞானசம்பந்தம் இருக்கு அம்மாவானார் வந்து திருநாவுக்கரசு இருக்குன்னு நீ மேல் குடி மட்டும் சொல்லாதுற, பல்லுயிர்க்கும் தாய்களாயினார். அது ஐயா சைவன், அது மேற்குடி மக்கள் தானே ஐயாரதன சைவனாயும் வந்தது. அல்ல சாதாரண கீழ்பட்ட உயிர்களுக்கு எல்லாம் கூட ஆகுவானம் என்றெல்லாம் சொன்னார். இனி அடுத்த பாட்டில் பாருங்க, அதுல தாய்களாயினார் பல்லுயிர்க்கும் தமை தொழுமவர் தளராறே. தளர்ச்சி கூட வராதான் போட சொல்றமில்ல, என்ன கொஞ்சம் ஒரு மாதிரி உடம்பு தளர்ந்துருக்குதே அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க நான் நல்லா தூக்க முடிப்புங்கிறமில்ல, இந்த தளர்ச்சி கூட வராது. பார்த்தா என்ன தெரியுமா இருக்கு, நல்லா இந்த சீர்காழியை தொழு தொழுந்து படி படிச்சான்னு சொன்னா ஏன் வயசு 70 மனுஷன் என்ன 7 மாதிரி இருக்குது, நான் மாப்பிளமா இருக்கார் அப்படி இருப்பாங்களா, அப்படி இருப்பாங்களா, தளர்ச்சி கூட வராதான். இப்படியெல்லாம் இந்த பதியத்தில் பயன் சொன்னார். வினையவே கூடாதுன்னு சொன்னார். இடையில இந்த ஆணி பொன்னினைங்கிறாரு அப்படி என்ன அர்த்தம்னார், ஆணி பொன் யாரு, இறைவன். திருக்குறள் படிச்சிருந்தா பக்குன்னு சொல்லலாம், உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அகுது ஆற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. இன்னைக்கு இருக்கிற இலக்கியங்கள்ல முதல் ஞானியாக முதல் புலவன் திருவள்ளுவன் தான். ஆமா, என்னமோ பித்துக்குழித்தனமா பாவம், இந்த இங்க மயிலாப்பூர்லயே மதுரை இருந்து தமிழ படிப்பான், தமிழ்ல சொன்னா படிப்பான், நம்புனார் பாவம் நம்புனார், அவ்வளவுதான். உருள் விழுந்தேருக்கு அச்சாணி என்னாருடைய, இங்க வெறும் ஆணினார், அங்க அச்சாணினார் பாத்தீங்களா. அப்ப என்ன தெரியுதுனாரு, இப்ப பெரிய தேர் அறிங்களா, நல்ல சக்கரம் எல்லாம் இருக்கு, இதுல திருவாரூர் தேர் மேல அப்படியெல்லாம் மோப்பெல்லாம் கட்டி இந்த மாதிரி நல்ல மின் விளக்கெல்லாம் பொருத்தப்பட்டிருக்கு, எல்லாம் இருக்கு, மின்னால் அந்த பெரிய பார் இருக்கு, அதில் நல்ல மனுஷன் பிடிச்சி இழுக்கிறாங்க, எல்லாம் இருக்கு. ஒரு சின்ன பையன் வந்தான், ஏ ஒரு 4-5 பையன் இங்கே வாங்கினார், இதில் இந்த தேரில் எந்த உறுப்பு மிகச்சிறந்த உறுப்பு அப்படின்னு கேட்டார். ஒருத்தன் பார்த்தான், ஐயா சக்கரம் சக்கரம், ஏன்னா இவ்வளோ பெருசு சக்கரமாக இருக்குன்னு. இன்னொருத்தன் பார்த்தான், அந்த முன்னால் நீட்டி இன்னைக்கு பாருங்க பாரு அதுதானுங்க பெருசு அப்படின்னு. இன்னொருத்த பார்த்தாரு, மேல ஜோடனை பண்ணி அப்படி மேல போனது பாருங்களேன் அந்த மாதிரி அதான் அந்த பெருசு. எல்லாத்துக்கும் சுழிச்சு விட்டார். பழைய வாத்தியார் இவர் சைபர் போடுற வாத்தியார் சரிங்களா, புது வாத்தியாரெல்லாம் முன்னால ரெண்டு 10 போட்டு சைபர் போட்டு 100 போடலாம். இப்ப இன்னைக்கு யாரு கொடையாளினா ஆசிரியன் தான் கொடையாளி. அரசு டச் பண்ற அடிச்சு டச் மட்டும் பண்ணணும், முருகா முருகா இல்லை யூனிவர்சிட்டியில் வந்து ஏ ஓ சி என்ன ஏபிசிடி இருக்குன்னா ஒன்றும் தெரியாத மக்கு ஏயும் பேயும் வருது சரிங்களா, என்ன பண்ணுறது சந்தியில் நிற்குது. ஏன்னா அது மாதிரி இப்போ குறைச்சே மதிப்பெண் போடுறதில்ல, பழைய வாத்தியார் இவர் அதனால சக்கரம் தான் பெருசுன்னு சைபர் போட்டார் சரிங்களா, பாரு தான் நீண்டு சப்ப சைபர் போட்டார், மேலே இருக்கிற கூட தான் சைபர் போட்டார், என்னடாத வாத்தியார் எதை எடுத்தாலும் சைபர் போட்டுருக்கார் என்ன சாமி எதுதான் பெருசு நீங்கள் சொல்லுங்களேன் அப்படின்னு போச்சிக்கிறியாரா தாத்தாவே அப்படின்னாரு. பின்ன என்ன பின்ன எல்லாருக்கும் சைபர் போட்டா அப்படின்னாரு. இங்க வாப்பா சரி இப்போ இந்த தேரை பிடிச்சி இழுப்பீங்களா நீங்கெல்லாம் அப்படின்னாரு. சரி அப்படின்னாரு. தேரை பிடிச்சி இழுக்கும் போது என்ன பண்ணாருன்னா, சரி இருங்க வார ஒரு நிமிஷம் அப்புறம் நீங்கள் தேரை இழுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இந்த அச்சு இந்த சக்கரத்துக்கு பக்கத்தில் அச்சு இருக்கு பாருங்க அதை அப்படி எடுத்து விட்டு இழுங்கப்பான்னா, நீங்கள் ஒன்றுயா பொத்துன்னு சக்கரம் உழுந்துருவியா, நீங்கள் போய் இதை எடுத்து கல்யூட்டர் இப்படி போட்டு என்னையா அப்படி போட்டு சொல்லிங்கன்னாரு. பாத்தியா தம்பி இவ்வளவு பெரிய சக்கரம் பெருசுன்னு தெரிய சொன்னியே, இவ்வளவு பெரிய நீளமாக இருக்கிற அந்த பார் பெருசுன்னு சொன்னியே, உயரமாக அலங்காரம் பண்ணது பெருசுன்னு சொன்னியே, அப்போ இந்த தேர் ஒன்றும்னா எது பெருசு, அச்சாணி பெருசு, அது எழுதுனீங்களா, அது எழுதிருந்தேன்னா 100 போட்டிருப்பேன். அப்போ உருவு கண்டு எல்லாமே வேண்டும், ஆள் வாட்ட சாட்டமாக இருக்கான்னு நம்பாதட இருப்பான், உலகத்தையே ஆட்டணும், வாஜ்பே இவரை கேட்டுதான் எதையும் செய்யணும் அப்படி இருப்பான். சிலது பத்தோரகா இருக்கு பக்கத்து கூட தெரியாது, அவருக்கு பக்கத்து யாருக்காரு நான் அதெல்லாம் பாத்துக்கிறது இல்லைங்க, எழுத்து விடல. அதெல்லாம் காதலியும் வாங்குறது இல்லைங்க. பின்ன எதுக்கு இருக்குது மரமாவா? ஆகவே அந்த ஆணிங்கிறது என்ன? அச்சாணி. அப்போ எங்கள் பெருமான் எல்லா உயிர்களுக்கும் எப்படி இருக்கிறார்? அச்சாணியாக இருக்கிறார். ஆணி பொன்னினை அடிதொழும் அடியவர்க்கு அறிவினை அடையாவே என்று பெருமானை ஆணி பொன் சேக்கடாருடைய திருவுள்ளத்துல இந்த பதியத்துல இந்த தொடர் தான் அவரை கவர்ந்திருக்கு. அதனால ஆணி பொன் பதியம் பாடினார் என்று சொன்னார். இப்ப அதனால நமக்கு என்ன வேலைன்னு கேட்டா, அப்ப 70 பதியம் சீகாழி பதியத்தை படிச்சு பார்த்து இந்த ஆணி பொண்ணு வருகிற பதியம் இதுதான் பார்த்து இந்த பதியம் இங்கே பாடினார் சொல்ல வேண்டியது. முத குறிப்பு போட்டுருந்தா எல்லாரும் சொல்லிடுவோம். இப்ப கற்றாங்கரிய ஒம்பி பாடினார் வம்பு இல்ல, முத குறிப்பு எடுத்து பார்த்தலாம். இது நடுவில் இந்த தொடர் சேக்கடாருடைய திருவுள்ளத்தை கவர்ந்த தொடர். ஆணி பொன் ஆணி பொன் ரொம்ப அருமையான பதியம். இந்த பதியத்தை பாடி நிறைவாக விரைசை பூம்பொழில் சிறப்புறத்தன்னலை விண்ணவர் பெருமானி பரவு சம்பந்தன் செந்தமிழ் வல்லவர் பரமனை படிவாரே. பாருங்க இப்படி ஒரு பயன். இந்த பதியத்தை நல்லா படிக்கிறவங்க ஆண்டவனை நல்லா வணங்குவாங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவனை நன்றாக வணங்குதல் என்பது எப்படி? அது எப்படி நன்றாக வணங்குறது? எப்படி கோணி எப்படி வணங்குறது? நன்றாக வணங்குதல் என்பது எப்படம்? இப்ப நீங்க இதுக்கு வந்து உரையை பாத்தீங்கன்னா, நீங்க லெக்சிகன் அல்லது அகராதி மற்ற இது பாத்தீங்கன்னா நன்றாக நன்றாக தான் இருக்கும். என்ன சார் நன்றாக படிப்பவர்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன். திருமுறைக்கு திருமுறை தாண்டா விளக்கம். அப்ப நன்றாக பணிவது எப்படி? 5 பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையேயாக. பெருமானை வணங்கும் போது நன்றாக வணங்குதல் என்ன தெரியுமா? இந்த 5 பொறியில கண் மட்டும்தான் வேலை செய்யணும். காது கேட்கப்படாது, வாய் பேசப்படாது, மூக்கு நாற்றத்தை

0: தரப்படாது, உடம்பு எதையாவது தொட்டு கூடாது. அப்ப இந்த அஞ்சு பொருள் எது வேலை செய்யணும், ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள. சித்தாந்தத்தில் படிச்சிருக்கியடா, மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு நான்கு அகக்கருவி படிச்சிருக்கீல்ல? ஆமா. அதுல ஆண்டவனை வணங்கும் போது எது வேலை செய்யணும் தெரியுமா? சித்தம் என்ற ஒன்றுதான் வேலை செய்யணும். குணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்துவிகமியாக. நமக்கு எல்லாம் மூணு குணம் உண்டு. ஒரு நேரத்துல போன சல்லுன்னு விழுவான், ஏ அவன் நாய் மாதிரி உள்ளன வர நண்டு போடுவான், ஏன்னா ராட்சச குணம்னு அர்த்தம். இன்னொரு சமயத்துல போனோம்னா எங்க வந்தீங்க உக்கார உக்காருங்க என்னடா தூங்கி ஒழிகிறான் அளவு சனியும், தாமத குணம்னு அர்த்தம். அப்ப போனாலும் காரியமாவாது. சாத்விய குணம், வாங்க வாங்க எப்போ நீ உட்காருங்க சாப்பிடுங்களா என்ன வேணும், அப்பதான் சாத்விய குணம். எனவே இந்த மூன்று குணங்கள்ல பெருமானை வணங்கும் போது என்ன குணம் இருக்கணும், சாத்விய குணம் இருக்கணும். குணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்விகமியாக, இந்து வாழ் சடையான் ஆறும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தில் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார். சேர்க்கலார் வாக்கு. சுந்தரமூர் சுவாமிகள் இப்படி வணங்கினாரா நடராஜ பெருமான். எப்படி? கண் மட்டுமே வேலை செய்ய, அகப்பொறிகளில் சித்த மட்டுமே வேலை செய்ய, குணங்களில் சாத்விய குணமே மேலிருக்கும் பொழுது வணங்கினால் நன்றாக பணிதல் நடக்கும். அப்ப நன்றாக பணிதல் சீக்கல் டு எந்த உரையும் பார்க்க கூடாது. ஐந்து பேர் அறிவும் கண்களையே கொள்ள என்ற பாடலை காண்க. அதெல்லாம் நன்றாக பண்ணிதல். நான் சொல்றது ஏன் சார், இந்த அஞ்சு பொரியலை பையன் நீங்கன்னா அறிஞ்சீங்க பையன் என்ன தெரியுமா, அஞ்சு பொரியலை ஏன் ஒண்ணுதான் வேலை செய்யணுங்களா? ஏன்டா மக்கு பயல, சினிமா பார்க்கும்போது எல்லா லைட்டையும் அழைச்சிட்டு தானே பார்க்கறான், எல்லா லைட்டையும் போட்டு பாரு. அப்ப மட்டும் எல்லா லைட்டையும் அணைச்சிட்டாதான் அவன் பட்டாணி கள்ளக்காரன் உட்காடுறான், மற்ற பீடி சுகட்டுக்காரன் உட்காடுறான், எல்லாம் உட்காடுறான். லைட்டு போட்டா அவன் எந்திரிச்சுக்கிறான், லைட்டும் தெரியுது சினிமா தெரியுதா? அப்போ ஐந்து பேரறிவும் கண்களையே கொள்ளணும்னா மற்ற லைட்லாம் ஆஃப் ஆகணும்னு தெரியுதுல்ல? அது போல தான் இந்த கண்கள் மட்டும்தான் அது இருக்கணும், இதெல்லாம் ஆஃப் ஆகிடணும்டா, இது ஆஃப் ஆகிடணும். எங்கேயோ வடை நல்ல வடையாட்டுருக்குன்னா ஒளிஞ்சு போனேன் அல்லீங்களா, மூக்கெல்லாம் வேலை சொல்லக்கூடாது, வாய் இருக்கக்கூடாது. அப்போ சினிமா பார்க்கும் மட்டும் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணாதான் வேலை செய்யணுங்கிற, கோயிலில் ஆண்டவனை பார்க்கும் மட்டும் எல்லாம் வேலை செய்யணும்னா எப்படி வேலை செய்யறது? கண்ணு மட்டும்தான் தான் வேலை செய்யணும். யாராவது பேசு எங்க ஐயா இது வரைக்கும் காணா இன்னைக்கு தான் வர்றாங்கன்னா காதல் விடப்படாது, நடிக்கப்படாது, உண்மையிலேயே விடப்படாது. சிவ சிவ அதான் தகராறு, நடிச்சுடலாம் உண்மையிலேயே. ஐயா இப்போ எங்க ஐயா பத்து நாளா காணா இப்போ தான் வர்றாங்கன்னு சொன்னால் அது காதலியே விழாமல் இருக்கணும்னா அதுக்கு பெரிய தவம் செஞ்சிருக்கணும். செவிடா போயிருக்கக்கூடாது, செவிடா போய் விடாமல் இருந்தால் தப்பு. உண்மையிலேயே வேலை செய்யணும், நம்ம பத்தி கேட்கணும், ஆனா நம்ம காதல் விடப்படாது. அதுதான் பக்திங்கிறது, அதுதான் பக்தி. என்னைக்கு வருமோ அதெல்லாம் நமக்கு. அதே நடராஜாவை தான் இன்னைக்கு நாம் போய் பார்க்கிறோம், அந்த இன்மவல்லி. இதே நடராஜாவை தான் பார்த்து சுந்தரமூர் சுவாமி இப்படிலாம் இருந்தார். ஏன்? நமக்கும் அவருக்கும் இடைவெளி இருக்கிறது. எதனால்? நன்றாக பணிகின்றவர்கள் நாம் ஏதோ பணிகிறோம். சித்தத்தை சிவன் பாலே வைத்தா இருக்க முடியும் இல்லையே? போகும்போது என்னன்னு கேட்டா, ஐயா நடராஜா கோவிலுக்கு நம்ம போய் தரிசனம் பண்றதுக்கு ஆஃப் அன் அவர் தான் ஒதுக்கிருக்கிறோம், புரியுதா? என்ன இல்லைன்னா சாப்பாடு இப்பவே வந்து சரியா இல்லை, சாம்பார்லாம் இல்லை, ரசமெல்லாம் இல்லைங்கிறாங்க சரிங்களா? அதனால இப்ப ரசமெல்லாம் இல்லைங்கிறாங்க நோக்கத்துல தானே எங்க போறோம், நடராஜா கோவில். அப்புறம் எப்படி வரும்? அப்படித்தான் வரும். ஆகவே நன்றாக பணிதல் ரொம்ப அருமையா சொன்ன சொல்லலாம் சொன்னார் சரிங்களா? எனவே பரசுபாணியை அத்தனை பையரவோரடக்கு நெரிசை போன்றும் ஆர்வடையில் வந்து இத்தனை பெருந்தொத்தை வெரிசை பூங்குழில் சிறபுரத்தன்னலை வெண்ணவர் பெருமானை பரவு சம்பந்தன் செந்தமிழ் வல்லவர் பரமணி பணிவாரே. இந்த பதிகத்தை படித்தா இந்த ஐந்து பேரறிவும் கண்களையே கொள்ளவும், அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையே ஆகவும், குணமொரு மூன்றும் திருந்து சாத்வீகமே ஆகும்படியான பணிவினை வரும் நமக்கு, இந்த பிளவு தவம் வரணும் என்றெல்லாம் பதிய பையன் சொன்னார்.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் தலம் திருவேழிமிழலை.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருப்பாசுரம். வழங்குபவர் திரு மதன் முரளி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: ஆடும் எனவும் என்ற 6வது திருப்பாசுரம்.

ஐந்து பாசுரங்களிலே முப்பொருள் உண்மை இலக்கணம் சாதனம் அதன் பயன் என்று காட்டிய திருஞான சம்பந்த பெருமான் இனி வருகின்ற பாசுரங்களிலே மகாபுராணங்களிலே அமைந்த செய்தியை வைத்து அதற்றை நிறுவுகின்றார். முதல்ல சொன்னது தேரி, அடுத்தது சொல்றது பிராக்டிக்கல். ஸோ தேரியை மட்டும் வகுப்புல நடத்தினா பத்தாது சார். எதுக்கு ஏதாவது ஒரு பிராக்டிக்கல் உதாரணம் சொல்லுங்க சார். இப்படிதான் பெருமான் செஞ்சாரு அப்படின்றீங்களே, அப்படின்னா அதுக்கு என்ன அப்படின்னா அதற்கு அந்த கருணை திறம் அதை சொல்றார். மகாபுராணங்களிலே அவர் செய்த செயல்கள் எல்லாம் நீ ஏதோ ப்ரூவ் பண்றதுக்காக பெருமான் வல்லமையை காட்டுறதுக்காகவோ அப்படி செஞ்சதெல்லாம் நீ நினைச்சிடாத. இது இறைவனுடைய கூடும் கருணை திறம் என்று காட்டுகின்றார் தெய்வச்சக்கர். அதுதான் அந்த அந்த வரி மிக முக்கியமான வரி. அவருடைய கூடும் கருணை திறம், ஆடுனா கருணை, அமர்ந்தால் கருணை, நின்றால் கருணை, நீட்டினால் கருணை, சிரித்தால் கருணை, அப்படி இறைவனுடைய அனைத்து செயல்களும் கருணையினுடைய அந்த நிலை. கருணை கூடும் கருணைனர் அது எல்லாம் வந்து நம்மோட கூடும். அதனால சொல்லுகின்றார் கூடும் கருணை திறம் என்பதாக அதை தெய்வ சேக்கிழார் பெருமான் காட்டி இறைவன் ஆடுகின்றாரே எதுக்கு ஆடுறார், தேவையில்லாம ஆடிட்டே இருக்கிறாரே கொஞ்ச நேரம் உட்கார சொல்லுங்க அப்படின்னு ஒரு மன்னன் கேட்டார். உட்காரெல்லாம் மாட்டாருப்பா, அவர் உட்கார்ந்தா எல்லாரும் உட்கார்ந்துடணும். அவர் அப்படிப்பட்டவர்லாம் கிடையாது, ஓய்வு இல்லாதவர். நாம தான் 58 வயசுல ஓய்வுன்னு ஒரு வச்சு ஓய்வு எடுத்துட்டு இருக்கிறோம். இறைவன் வந்து ஆட்டத்துக்கு என்னைக்காவது ஓய்வு இருக்கா? மணிவாசக பெருமான் சொன்னார் ஓய்வு இல்லாதன ஓமனில் இறந்தன. ஓய்வு இல்லாத ஒரு வேலை செய்து கொண்டிருப்பவர் நம்முடைய பெருமான். நாம் எல்லாரும் ஓய்வு எடுப்போம், ஆனால் பெருமான் ஓய்வில்லாமல் நமக்காக ஆடிக்கொண்டிருக்கிறார். அதனால ஆடும் எனவும் அது சூக்குமம் அதிசூக்குமம் தூளம் என்ற மூன்று நிலைகளிலேயும் அந்த கூத்து நிகழ்கின்ற காரணத்தினாலே அந்த கூத்து கருணை திற கூத்து. அதன் பிறகு அந்த கூத்தினுடைய திறம் என்ன என்பதாக கேட்டால் ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் தில்லை சிற்றம்பலத்து தியாடும் கூத்தன். ஆகவே நாம ஆடுற காரணம் எதுக்குன்னு சொல்ல ஆர்த்த பிறவி துயர் நாம் கெடுவதற்கு ஆர்த்து ஆடும் தீர்த்தன். அப்படிப்பட்ட அந்த கூத்து, அந்த கூத்தினை ஏற்றி இறைவன் வாய்மொழியாக எது சொன்னாலும் வேதம், மனைவி வாக்குல எது வந்தாலும் இது வந்தா என்ன வேத வாக்குன்னு பேரு. அப்படி இறைவன் வாக்குல எது வந்தாலும் அது வேத வாக்கு தான். ஆடும் எனவும் அருங்கூற்றம் உதைத்து வேதம் பாடும் எனவும் கூற்றம் உதைத்த பாதம் கண்டீர் பாங்கி மாறே எங்கள் குடிக்கெல்லாம் குலதெய்வம் பாங்கி மாறேன். எல்லாரும் ஒரு ஒரு குலதெய்வம்னு வச்சுக்கிட்டு போயிட்டு அதை வெட்டுறான் இதை வெட்டுறானே, அதெல்லாம் குலதெய்வம் அல்ல. எங்கள் குடிக்கெல்லாம் குலதெய்வம் எங்கள் பெருமான் கூற்றுதைத்த பாதம் கண்டீர் பாங்கி மாறே. நீங்க போற ஆள்னா யாராவது கூற்ற உதச்சி தள்ளினார்னு சொல்லி ஒரு ஹிஸ்டரி ரெக்கார்டு கொண்டு வாங்க, நாங்க ஒத்துக்கிறோம். நீங்க போற ஆள்லாம் கூட்டத்துக்குள்ள போற ஆளு, அந்த கூற்றுவன் வந்து அடிச்சு பிடிச்சி குடல இழுத்து கொண்டு சுருக்கிட்டு இழுத்து அழிச்சிட்டு போறாள். ஆகவே அருமருந்து என்று தேவரை தேவர் அல்லாதவரை தேவர் என்று எண்ணி சோன சைலனே கைலை நாயகனே, தேவர் இல்லாதவரெல்லாம் தேவர் தேவர்னு சொல்லிட்டு இருக்கிறான். இவந்த தேவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களே அந்த பிறப்பு இறப்புக்கு உட்படுபவர். ஆகவே கூற்றம் உதைத்த நிலை என்பது இறைவன் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய வழிபாட்டிலே யார் முழுமையான ஈடுபாடு தம்மையே சிந்தியா எழுவார்வினை என்று சொல்லக்கூடிய நிலையிலே யார் அந்த வழிபாட்டிலே நிற்கிறார்களோ அவர்களை கூற்றுவன் வந்து அழைத்து செல்ல மாட்டான். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா சிவ வழிபாடு செய்கின்ற பொழுது கூற்றுவன் வந்து அழைத்து செல்ல மாட்டான். ஆகவே யார் யாரெல்லாம் சிவ வழிபாடு செய்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த நேரத்துல கூற்றுவன் வந்து அழைக்க மாட்டான், கூற்றுவன் கொண்டு செல்ல மாட்டான். காரணம் அந்த கூற்றுவன் வந்து அழைச்சிட்டு அதை மீறான்னு சொன்னா என்ன ஆகும் என்று காட்டியது மார்க்கண்டேயர் வர்ணன். சிவ வழிபாட்டிலே இருந்த ஒருவரை பாசக்கயிறு போட்டு இழுத்த காரணத்தினாலே பெருமான் உதைத்து இதுதான் எல்லோருக்கும் பொருந்தும். ஆக சிவ வழிபாட்டினை யார் ஒருவர் தொடர்கின்றார்களோ யார் ஒருவர் நடத்துகின்றார்களோ அவர்கள் என்றும் இளமையோடு என்றும் 16 இருப்பர் என்று இரண்டாவது பியூட்டிபிகேஷன் நோட். ஒருவர் இளமையாகவே இருக்க வேண்டும் என்பதாக சொன்னா என்ன எல்லாம் பியூட்டி பார்லருக்கு போய் டை அடிச்சு அதை அடிச்சு இதை அடிச்சு காசை வேஸ்ட் பண்ணாதீங்க, சிவ வழிபாடு பண்ணுங்க. சிவ வழிபாடு பண்ணால் மார்க்கண்டேயர் எப்படி என்றும் 16 இருக்கிறாரோ அப்படி நீங்களும் உங்களுடைய வயது குறையாமல் இருக்கும் சிவ வழிபாடு செய்தால் என்பதை காட்டுவது அருங்கூற்றம் உதைத்த அந்த வரலாறு.
ஆகவே இறைவனுடைய வரலாறு, இறைவனுடைய அந்த மகாபுராணம் காட்டுகின்ற செய்தி கூற்றுவனை உதைத்தது என்பதாக சொன்னது சிவ வழிபாட்டிலே நாமெல்லாம் நின்று உய்ய வேண்டும் என்ற கருத்தினை காட்டுவது என்பதாக சொல்லி அந்த புராண செய்தியை காட்டியவர் ஏழாவது பாசுரத்திலே அடுத்த புராண செய்தி.

இந்த பாசுரம் மகாபுராணத்தில் இது சண்டேச நாயனார் வரலாறு, எல்லாருக்கும் தெரிந்த வரலாறு தான். முன்னே சொன்ன வரலாறு சிவபூசை செய்தால் என்ன பயன், அது முன்னே. சிவபூசை தடுத்தால் குறுக்கில் வந்தால் என்ன ஆகும் அப்படின்ற பனிஷ்மெண்ட்டுக்கு ரெண்டாவது. சிவபூசை செய்யாமல் இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லை, அட்லீஸ்ட்டு அதுக்கு பெருமான் போச்சுக்க மாட்டார். ஆனால் சிவபூசை செய்கிறவளுக்கு இடைஞ்சல் பண்ணுறீங்க பாருங்க, அதுக்கு வர தண்டனை இருக்க, அதுதான் இந்த பாடலிலே எடுத்து காட்டுகின்ற நிலை. அப்படி செஞ்சாரு, அவருக்கு என்ன பெருமான் என்ன பண்ணாரு, இப்படி எல்லாம் காலை வெட்டுறாரு கையை வெட்டுறாருங்க எல்லாம் பண்றாங்களே, இவங்களுக்கு என்ன செய்தார் பெருமான் அப்படின்னா, பாதகமே சோறு பற்றினவா தோல் நோக்கம் என்று அங்க ஒரு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு எங்க திருவாசகத்துல. இங்கே பாதகம் செய்தார்னு நீங்க சொல்றீங்க, அவர் செய்தது பாதகம் அல்ல, அவர் செய்தது பக்குவம். அந்த ஆன்மாவை பக்குவப்படுத்தி மேலே போயிட்டு திருப்பி கீழே கொண்டு வந்தார். அந்த இறைவனுக்கு ஆட்டிய அந்த திருமஞ்சனத்தை பாலை எடுத்து ஆட்டிய பொழுது தாதையினுடைய தாளை அற வெட்டினார் நம்முடைய சண்டேச பெருமான். ஆகவே சிவபூசையிலே குறுக்கிடவர்களுடைய காலை வெட்டுவது குற்றம் அல்ல என்று நம்முடைய பெரிய புராணத்திலே ஒரு அற்புதமான ஒரு செய்தியை பதிவு செய்து அந்த வரலாற்றை சொல்லியிருக்கிறார். காரணம், லா ரெண்டு உண்டு, ஒன்று மார்ஷியல் லான்னு ஒன்று உண்டு, ரெண்டாவது சிவில் லா. மிலிட்ரியில் இருக்கிற போது இருக்கிற லா வேற, இங்கே சிவிலில் இருக்கும்போது இருக்கிற லா வேறு. மிலிட்ரியில் இருக்கும்போது எத்தனை பேரை நீ சுட்டியோ அத்தனை பேருக்கு மெடல் கிடைக்கும், எத்தனை பேர் எதிரி நாட்டில் இருக்கிறவனை சுட்ட அப்படின்னு சொன்னால் இங்கே கொண்டு வந்து இவ்வளோ பேர் இவர் சுட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி மெடலை கொடுப்பாங்க. இங்கே வந்து சிவிலில் வந்து ஒரு 20 பேரை சுட்டால் நமக்கு மெடல் கொடுக்க மாட்டான், உள்ள தூக்கி போடுவான். ஆக சண்டேச பெருமானுடைய நிலை, அவர் இருந்த பிளாட்ஃபார்ம், அவர் இருந்த நிலை என்பது மார்ஷியல் லா என்று சொல்லக்கூடிய புண்ணியம், சிவபுண்ணியம் என்ற நிலை. ஆக நாம் இருப்பது நாம் செய்கின்ற நிலை. நாமும் யாராவது தவறு செஞ்சா காலை வெட்டலாமான்னு கேட்கக்கூடாது. நாம் இருப்பது சிவில் லா, இந்த சண்டேச நாயனாருடைய லா மார்ஷியல் லா என்பதாக சொல்லி இரண்டு சட்டங்கள் நம்முடைய சைவ சித்தாந்தத்திலே வகுக்கப்பட்டிருக்கின்றன. தெளிவாக புரிந்து கொண்டு அவர் செய்ததை நாம் செய்ய முடியாது. வாளால் மகவு அறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன், தொண்டு செய்து நாளாரில் கண்ணிடந்து அப்ப வல்லேன் அல்லேன், நான் இனி சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கே என்ற அந்த வாக்கினை தலைமேற்கொண்டு அமைத்த ஒரு செய்தி இந்த 7 8வது பாசம்.

பதினெண் புராணங்களினுடைய சிறப்பை எடுத்து சொல்லுகின்றார் இந்த திருப்பாடலிலே. புராணங்கள் மிக மிக முக்கியம் சைவத்தில். புராணங்களை நீக்கினால் நமக்கு எதுவும் தேராது. எல்லாம் புராண செய்திகள் தான் நமக்கு திருமுறைகளிலே சாத்திரங்கள் எல்லாம் இருப்பது. ஆக இந்த புராணங்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது எல்லா புராணத்தையும், சில புராணம்லாம் புழுகா இருக்கும், அந்த புராணங்கள் என்று சொல்லக்கூடிய புராணங்களிலே எப்படி இதை தேர்ந்தெடுப்பது என்பதற்கு ஒரு வரைமுறை உண்டு. அந்த வரைமுறையின் வழியாக அமைந்தது தான் இந்த திருப்பாடலிலே சொல்லுகின்றார். சிவஞான சித்தியாரிலே சொல்லுவார், புறச்சமய நெறி நின்றும் அகச்சமய முக்கும் புகழ் மிருதி வழி உழன்றும் புகழும் ஆச்சிரம அறத்துறைகள் அவை அடைந்தும் அருந்தவங்கள் புரிந்தும் அருங்கலைகள் பல தெரிந்தும் ஆரணங்கள் படித்தும் சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும். முக்கியமா சொல்றார், புராணங்கள்னு சொல்லும் அதற்கு பதிலாக அதற்கு அடைமொழி சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும். வேத சிறப்பொருளை மிக தெரிந்தும் சென்றால் சைவ திறத்து அடைவார். இதில் சரியை கிரியை யோகம் செலுத்தியவின் ஞானத்தால் சிவனடியே சேர்வர் என்பது ஆகம உரை ஆணியாக விளங்கக்கூடிய சிவஞான சித்தியாருடைய வாக்கு. புராணங்கள் 18, சிவபுராணம் 10, விஷ்ணு புராணம் 4, பிரம்ம புராணம் 2, அக்னி 1, சூரியன் 1. சிவபுராணுக்கு மட்டும் 10, மீதி 8 இன்னொரு தேவர்களுக்கெல்லாம் ஒதுக்கிட்டீங்களே, இவர்களெல்லாம் ஒரு தலைவர்கள் போல அப்படி அங்கே இருக்கிறார்களா என்பதாக சொன்னால், 18 புராணங்கள் என்பதாக சொன்னால் சிவபுராணம் அந்த 10 இருந்தாலும் மீதி இருக்கக்கூடியவர்கள் சிவன் ஏவல் வழியே அவர்கள் அமைத்து காட்டிய அந்த செய்திகள் அந்த புராணங்கள் என்பதாக கொண்டு, அக்னி புராணமாக இருந்தாலும் அந்த அக்னி சிவனுடைய அடிக்கீழ் நின்று அமைத்ததாகத்தான் அதிலே அமைத்து காட்டியிருக்கிறார்கள் என்ற ஒரு நுணுக்கமான செய்தியும் அதிலே அமைந்து காட்டுவது என்பதாக அமைத்து 9வது திருப்பாசுரம் ஆழி பெற்ற வரலாறு.

திருமால் பற்றிய அந்த வரலாறு, சக்கரம் பெற்ற அந்த வரலாற்றினை இங்கே அந்த மகாபுராண செய்தியாக அதிலே பதிவு செய்து, இந்த திருமால் இறைவன் பெருமான் சிவபெருமானிடத்திலே இருந்து பெற்றதுதான் இந்த ஆழி. இந்த ஆழியை பெற்று, அந்த சக்கரத்தை பெற்று அவர் காவல் தொழிலை புரிந்து வருகின்றார். காவல் தொழில் புரிவதற்கு ஆயுதம் அவசியம். ஆக ஆயுதம் இல்லாமல் காவல் தொழில் புரிய முடியாது. என்ன ஆயுதம் வாங்குவதுன்னு பார்த்தா, பெருமானிடத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஆயுதம் எதுன்னு பார்த்தார், அது சக்கரம். இந்த சக்கரம் சலந்தராசுரன் என்று சொல்லக்கூடிய அசுரனை அழிப்பதற்கு அவர் பயன்படுத்திய சக்கரம். சலந்தராசுரன் என்ற அசுரன், அவன் அந்த வரம் பெற்றான். என்ன வரம்னா, அழியா வரம். யாரும் என்னை அழிக்க முடியாது, நான் என்ன தவிர வேற யாராலும் நான் எனக்கு அழிவு வரக்கூடாது என்பதாக சொல்லி. ஆக பெருமான், நீ அழிவு நமக்கு பிறராலே வருவதை காட்டிலும் நம்மால நம்ம அழிந்து கொள்வது பல நிலைகளிலே உண்டு. அதற்கு சலந்தராசுரன் ஒரு எடுத்துக்காட்டு. பெருமானும் சொன்னார், உன்னால நீ அழியறது ரொம்ப ஈஸி, என்னால் அழிக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தா கூட கஷ்டமா இருந்திருக்கும். என்னால நான் அழியணுமே தவிர வேறொருவளினாலே நான் அழியக்கூடாது என்று அழியா வரம் பெற்றவனை காலினாலே சக்கரத்தை கீறி தூக்குனார். தூக்குனவன் சக்கரம் சுத்த ஆரம்பிச்ச சக்கரம் அதை தலைமேல் தூக்கியவுடன் அவனே தன் அந்த ஆயுதத்தினாலே தன்னை மாய்த்து கொண்டான். அவன் பெருமானை நோக்கி செல்லுகின்ற பொழுது அவனுடைய மனைவி பிருந்தான் பேரு. அவனுடைய மனைவி பிருந்தா சொன்னாலா, நீ வந்து பெருமானை நோக்கி படையெடுத்து போகாத, இல்லை வரம் கொடுத்த ஆளே அவர் தான், வரம் கொடுத்த மேலேயே கை வச்சு பார்க்கறது. இறைவன் வந்து என்னை அழிக்க முடியாது, சிவபெருமான் நிச்சயமாக என்னை அழிக்க முடியாது, என்னால் தான் நான் அழிச்சிக்க முடியுமே தவிர நான் அதனால தான் அவர் மேலே படையெடுத்து போகிறேன். இல்லை இல்லை, ஏதோ ஒரு நுணுக்கம் இருக்கும், பெருமான்கிட்ட படையெடுத்து போகாதேன்னு சொன்னான். இருந்தாலும் கேட்காம போய் அந்த பெருமானிடத்திலே அவன் போருக்கு சென்ற பொழுது அவள் சலந்தராசுரனுக்காக காத்துக்கிட்டு இருக்கான். அப்படி காத்து கொண்டு இருக்கும்போது நிச்சயமா தன்னுடைய கணவன் திரும்பி வரமாட்டான்னு தெரியும். ஏன்னா அவன் போனது சிவபெருமான் கிட்ட, சிவபெருமான்கிட்ட படையெடுத்து போனா திரும்பி வந்திருக்கிறானா, சரித்திரமே இல்லை. ஆக அந்த நிலையிலே இந்த பிருந்தா என்று சொல்லக்கூடிய அவள், அவனுடைய மனைவி காத்து கொண்டு இருக்கிறாள். இங்க திருமால் ஆன் த சீன் இருக்கிறார். இந்த சக்கரம் தூக்குனது, சக்கரம் கிழிச்சது, சக்கரம் அவனை சலந்தராசுனை அழிச்சது எல்லாம் தெரிஞ்சு போச்சு. தெரிந்த உடனேயே இவர் என்ன பண்ணாரா, சலந்தராசுரன் இறந்த உடனேயே தான் சலந்தராசுரன் போல வேடம் கொண்டு அந்த பிருந்தை என்று சொல்லக்கூடிய அந்த பிருந்தாவை தான் அடைய வேண்டும் என்ற, அவள் அவ்வளவு அழகானவளா, அந்த அழகு உடைய பெண் ஆகையினாலே அவளை தான் அடைய வேண்டும்னு சொல்லி சலந்தராசுரன் மாதிரி வேடம் போட்டுக்கொண்டு பிருந்தை இடத்துல போனான். பிருந்தா இடத்துல போய் சலந்தராசுரன் போல அவள் பார்த்தவுடன் அவளுக்கு சந்தேகம் வந்துருச்சு. நீ நிச்சயமா என் கணவன் இல்லை, யார் நீ உண்மையை சொல்லுன்னா. திருமால் உடனே கொஞ்சம் நடுக்க வந்துச்சு. என்னடா எவ்வளோதான் மாறுவேஷம் போட்டாலும் கண்டுபிடிச்சிடுறாங்க, சிவபெருமான் மட்டும் போட்டால் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. உடனே கேட்டாரா, என்ன அப்படி சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா மிரட்டின உடனேயே திருமால் சொன்னாரா, நான் தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரா. உண்மையை உண்மையை ஒத்துக்கிட்டோன்னா திருமாலுக்கு ஒரு சாபம் கொடுத்தாலாம். நீ எப்ப அயலான் மனைவியை விரும்பி அடையணும்னு நீ விருப்பப்பட்டியோ, உன்னுடைய மனைவியை ஒருத்தன் கவர்ந்துட்டு அயலான் ஒருத்தன் போயிடுவான் அப்படின்னு சொல்லி அந்த பிருந்தை சாபம் கொடுத்த காரணத்தினால்தான் ராம அவதாரத்தில் அந்த திருமால் சீதையை இழந்தால் என்ற குறிப்பினை சிவபிரகாசர் பதிவு செய்கிறார் அந்த கந்தபுராணத்திலே வருகின்ற செய்தி. அந்த பிருந்தையானவள் தன்னுடைய கணவன் இறந்து விட்டான் என்ற அந்த செய்தியை கேட்ட உடனேயே மாய்ந்து எலும்பும் சாம்பலுமா போயிட்டாலாம். இப்படி எலும்பும் சாம்பலுமாக போய்விட்டவளுடைய அந்த அந்த எலும்பு சாம்பல் இடத்துல திருமால் இன்னும் மோகம் கொண்டாராம். இது எலும்பு சாம்பலும் பிருந்தையினுடையது ஆயிற்றேன்னு சொல்லி திருமால் இங்கும் அங்குமாக எலும்பில் சாம்பல் மீது புரண்டாராம். அப்படி அவர் புரண்ட இடம்தான் இன்றைக்கு பிருந்தாவனம் என்பதாக சொல்லி பிருந்தையினுடைய வனமாக அந்த வனம், அவள் அந்த இடத்திலே திருமால் பிறந்து அந்த இடத்திலே புரண்ட அந்த காரணத்தினாலே அது பிருந்தாவனம் ஆயிடுச்சு. அவர் பிறண்டு இங்கேயே அங்கே அழிஞ்சிட்டு பித்தம் தலைக்கேறியது. பித்தம் தலைக்கேறினா இவர் பித்தத்தை தெளிவுபடுத்த வேண்டும்னு சொல்லி அம்மையும் அப்பனும் அங்கே இருந்து இறங்கி வந்து, அம்மை தன்னுடைய மேனியிலே இருந்து அந்த துளசி விதையை அந்த பிருந்தாவனத்திலே அங்கே விதைத்தார்கள். அங்கே துளசி காடாக மாறியது. அந்த துளசி காடாக மாறிய அந்த துளசி காட்டினுடைய அந்த துளசி இதழ் பட்டவுடன் திருமாலுடைய அந்த பித்தம் தெளிந்து மீண்டும் சுயநினைவுக்கு வந்து தன்னுடைய தொழிலை செய்தார்.
அதிலிருந்து அவர் யோசிச்சாராம், இனிமேல் நாம் துளசி மாலை போட்டுக்கொண்டால் நமக்கு இந்த பித்தம் வராது என்பதற்காக அதிலே இருந்து அந்த துளசி மாலையானது திருமாலுக்கு அணிவிக்கப்பட்டது என்ற செய்தி கந்தபுராணத்திலே கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்லுகின்ற அந்த நிலையிலே இதை எடுத்து சிவபிரகாசர் சொல்றார், இந்த பிருந்தை இறந்துட்டா சரி, அங்கு எலும்பும் சாம்பலும் இருந்தது, அந்த எலும்பும் சாம்பலும் மேல இந்த யாரு திருமால் புரண்டு புரண்டு படுத்தாரே தவிர, அவரோ திருமால் காக்கும் தொழில் படைத்தவர், அவருக்கு முக்காலமும் தெரியும், பின்னாடி ஞானசம்பந்தர் என்ற ஒருவர் 7ஆம் நூற்றாண்டில் வரப்போறாருன்னு தெரிஞ்சு இந்த எலும்பையும் சாம்பலையும் ஒரு ஒரு பானைக்குள்ள போட்டு வச்சிருந்தார்னு சொன்னா, ஞானசம்பந்த பெருமான்கிட்ட கொடுத்திருந்தார்னா இந்த திருமால் அந்த எலும்பையும் சாம்பலையும் கொடுத்து இவருக்கு திருப்பி கொடுத்திருப்பாரே என்பதாக சொல்லி சிவபிரகாச சுவாமிகள் பதிவு செய்கிறார். ஆக திருமாலாலேயே எலும்பையும் சாம்பலையும் பெண்ணாக்க முடியவில்லை, எங்கள் ஞானசம்பந்த பெருமான் பூம்பாவையினுடைய எலும்பையும் சாம்பலையும் பெண்ணாக மாற்றியவர் எங்கள் ஞானசம்பந்த பெருமான் என்று ஞானசம்பந்த பெருமானுடைய உயர்வினை சிவபிரகாச சுவாமிகள் காட்டினார். ஆக அந்த ஆழியை பெற்று நீராழி விட்டேறி, நீராழி என்று சொல்லக்கூடிய நீரிலேயே எப்பொழுதும் இருக்கின்ற காரணத்தினாலே காலமேக புலவர் மிக அற்புதமாக சொல்லுவார், இறைவனாகிய உனக்கு வைத்தீஸ்வரன்னு பேரு யாரையா வச்சது, வைத்தியம் ஒழுங்கா பார்க்க தெரியாத ஆள் நீ, உனக்கு யார் வைத்தீஸ்வரன்னு பேர் வச்சது, ஏன் அப்படி சொல்றேன்னு, ஆமா உனக்கும் வாதக்கால், யாருக்கு வைத்தியம் பார்க்கிற உனக்கு வாதக்கால், மைத்துனனுக்கு நீரிழிவு, பிள்ளைக்கோ பெருவயிறு, குடும்பமே நோய் குடும்பம், இதுல நீ என்ன வைத்தீஸ்வரன் மத்தவங்களுக்கு வேலை பார்க்கற அப்படின்னு கேட்டேன். கால் வாதக்கால், பெருமானுடைய கால் காளிக்காக வாதம் செய்ய எடுத்த கால், அதனால அந்த கால் வாதக்கால். மைத்துனன் யாரு, திருமால், அவர் எப்பவும் அந்த நீராழி என்று சொல்லக்கூடிய பார்க்கடலையே இருக்கக்கூடியவர், அதனால மைத்துனனுக்கு நீரிழிவு, அந்த நீர்லேயே இருக்கிற காரணத்தினால நாராயணன் பேரு, கணபதிக்கு பெருவயிறு, ஆகவே அவருக்கு எப்பொழுதும் அந்த பெருவயிறு இருக்கக்கூடிய அந்த நிலையிலே காலமேக புலவர் சிலேடையாக சொல்லுவது போல நீராழி விட்டேறி வந்த அந்த நிலையை தன்னுடைய மனதிலே அசபா நடனம் என்று சொல்லக்கூடிய அந்த நடனமாக வைத்து வழிபாடு செய்து கண்ணையே இடந்து அப்பியவர் இந்த திருமால் என்ற அந்த குறிப்பினை மகாபுராணத்திலே காட்டி 10வது திருப்பாசுரம் மால் அயன் என்ற இருவரையும் காட்டுகிறார்.

0: பத்தாவது திருப்பாடலிலே நஞ்சுண்ட வரலாற்றிலே இத்துணை பிரமன் திருமால் என்று சொல்லக்கூடிய அனைவரும் இந்த நஞ்சிற்கு ஓடி அவர்கள் அந்த நஞ்சினை பெருமானுக்கு கொடுத்து அமுதத்தை உண்டனர். ஆனால் அமுதத்தை உண்ட தேவர்கள் இறக்கின்றனர். எங்கள் நஞ்சுண்ட பெருமான் என்றும் இருந்து நம்மை காத்த அருள்பவர். ஆகவே கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டெடுதி கண்டாய் என்ற நிலையிலே இறைவன் ஒருவனே கடையவன். அவன் ஒருவன்தான் கடையவனாக இருக்கின்ற நம்மை கடை தேர்க்கக்கூடிய வல்லமை படைத்தவன் என்ற அந்த செய்தியையும் பதினோராவது திருப்பாடலிலே பெற்றொன்று உயர்த்த பெருமான் பெருமான் அன்றே என்று அந்த பெருமானை இந்த வாகனத்திலே ஆணையிலே வருகின்ற எங்கள் பெருமான் அவர் ஒருவர்தான் பெருமான், மற்றவர்கள் எல்லாம் பெருமான் அல்ல. இவரே நமக்கு உறுதி என்பதாக அந்த சைவ நிலையிலே நின்று காட்டியும் அதற்கு வழி ஞானம் ஈசன்பால் அன்பு என்பதாக காட்டினார். திருப்பாசுரத்தினுடைய ஒரு ஆணி வேறாக ஒரு முக்கிய குறிப்பாக இருப்பது ஈசனிடத்திலே அவர் எதிர்பார்ப்பது வாழைப்பழம் அல்ல, அவர் எதிர்பார்ப்பது கல்வி அல்ல, கல்வி என்னும் பல்கடல் பிடித்தும் என்ற நிலையிலேயும் இந்த இறைவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்ற ஒன்றே ஒன்று அன்பு. ஆகவேதான் மணிவாசக பெருமான் வேண்டும் நின்கழற்கு அன்பு என்பதாக அன்பை பெற்று அன்பை கொடுத்து வியாபாரம் செய்தவர் மணிவாசக பெருமான். அப்படி அந்த அன்பு என்பது இறைவனிடத்திலே எவ்வளவுக்கு எவ்வளவு ஒருவர் அன்பு செலுத்துகின்றாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவருடைய அறிவு தெளிவு பெறும். எங்கே அறிவு தெளிவு இருக்கிறதோ அங்கே ஞானம் என்ற நிலை உதிக்கும், அங்கே துன்பம் வராது. தெளிவான நிலையிலே இருக்கக்கூடிய அறிவிற்கு துன்பம் வராது. அறிவிலே தடுமாற்றம் இருந்தால், அறிவிலே எங்கே அந்த இருள் இருந்தால், அறியாமை இருந்தால் மட்டுமே துன்பம் வரும். இந்த உலகத்திலே எல்லா துன்பத்திற்கும் அடிப்படை காரணம் அறியாமை. ஆகவே அறியாமை நீங்கள் பொருட்டு அன்பு செலுத்தி அறிவு தெளிவு பெறுதல் வேண்டும் என்பதை ஞானம் ஈசன்பால் அன்பு என்ற திருவாசகத்தை முழுமையாக நமக்கு காட்டுகின்ற ஒரு வரியாக நமக்கு விளங்குவது இந்த வரி என்பதாக அமைத்தும் இத்தனை பாடல்கள் 22 பாடல்கள் பேருரையாக வகுத்திருந்தாலும் வெறியார் பொழில் சண்பையர் வேந்தர் மெய்ப்பாசுரத்தை குறியே எல்லையறிந்து கும்பிட்டேன் அல்லேன்னர். இது அத்தனையும் சொன்னது விளக்க உரையோ பாடியமோ அல்லது நீண்ட உரையோ என்பதாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். இவை அனைத்தும் நான் திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவடியை கும்பிட்டு வணங்கி வாழ்த்தினேன் என்று நான் நம்முடைய தெய்வச்சேக்கிழார் பெருமான் கும்பிட்டேன் அல்லேன். இது சிறியேன் அறிவுக்கு அவர் தன் திருப்பாதம் தந்த நெறியே சிறிது யான் அறிநீர்மை கும்பிட்டேன் அன்பால் என்று அந்த அன்பால் என்ற முடிவுரையாக அதை அமைக்கின்றார். ஆக சைவத்தின் மேற் சமயம் வேறு இல்லை, அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். எவ்வாறு காண்பான் அறிவு தனக்கு எல்லை அவ்வாறு அருள் செய்யும் ஆதி அரண்தானும் என்ற இந்த திருவாக்குகள் எல்லாம் இந்த பாசுரத்தினுடைய அடிப்படை உண்மைகள் என்பதாக அமைத்து கொண்டு நெறியே அறிந்து கும்பிட்டேன் அல்லேன் என்ற நிலையிலே இந்த திருப்பாசுரத்தினுடைய சிறிய ஒரு துளியினை சிந்தித்து அடியேனுடைய சிற்றறிவுக்கு எட்டிய அளவிற்கு இதிலே சில சிந்தனைகளை உங்களுடைய திருவடிகளிலே வைத்தேன் என்பதாக சொல்லி இதை பார்த்து திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவடி வாழ்க என்பதாக சொல்லி திருஞான சம்பந்தர் ஞானம் நின்புகளே மிக வேண்டும் தென் ஆலவாயில் உறையும் எம் ஆதியே என்ற அந்த குறிப்பை இறுதியாக வைத்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு கீர்த்தி திரு அகவல். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: மறை வகுத்த

திருச்சிற்றம்பலம் பஞ்சுமந்த பாடல் பரிசுபடை தருளோ பஞ்சுமந்த பாடல்

பார்வதீ மணிக்கவாசகர் மலரடி வாழ்க. அருக்கடலாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே இன்று திருவாசகத்திலே கீர்த்தி திருவகவல் என்கின்ற பகுதி பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். பரமேஸ்வரனுடைய கீர்த்தி அளவில்லாதது. அது வேதங்களாலும் பரம விஷ்ணு முதலான தேவர்களாலும் புகழ்ந்து முடியாமல் இருப்பது, அவர்களாலே ஓதி முடியாமல் இருப்பது அவனுடைய கீர்த்தி. சொல்லி முடியாது அவனுடைய பெருமையை, சொல்லி முடியாது. வேதம் முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா என்பது திருவம்பார். அதே விஞ்சும் அந்த கீர்த்தி என்பார் மாணிக்கவாசகர். கீர்த்தி என்றால் என்ன? பெருமை. கீர்த்தி பெருமை, புகழ், சிறப்பு, சீர் என்றெல்லாம் ஒரு பொருட்களை விண்ணறிந்து மண்ணறிந்து மிக்காய் விளங்குடியாய் எண்ணறிந்து எல்லை இராதானே நின் பெருஞ்சீர் பொல்லாவனை என்று ஒரு மாறு. சீர் என்றாலும் கீர்த்தி என்றாலும் உண்டு. அப்படிப்பட்ட சீர், சிறப்பு, கீர்த்தி, பெருமை, புகழ்ச்சி எல்லாம் சிவன் ஒருவனுக்கு, மற்ற தேவர்களுக்கும் கிடையாது. அப்படின்னா நமக்கு இருக்குமா? தேவர்களுக்கே கிடையாது. எல்லாரும் என்னமா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்னா நமக்கு எவ்வளவோ பெருமை இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம எவ்வளவோ பெருமை உடையவர்கள், நம்ம என்ன சாதாரண ஆளா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம்.

0: பரமேஸ்வரனுக்கு எவ்வளவுன்னு கேட்டா அளவில், எவ்வளவு அவனுடைய கீர்த்தி என்று கேட்டால் அளவில். அதனாலதான் விண்ணிறந்து மண்ணிறந்து மிக்காய் விளங்குழியாய் எண்ணிறந்து எல்லையிலாதானே நின்புறிஞ்சீர் கொல்லாவனையின் போருமாறும். இந்த கீர்த்தியை நான் எப்படி சொல்ல முடியும்? ஆகையினாலே அவனுடைய கீர்த்தியே யமன் வருவதற்கு முந்தையே நீங்கள் அவனுடைய கீர்த்தியை பேசுங்கள்ங்கிறார். யார் தெரியுமா? யமன் வருவதற்கு முந்தையே அவனுடைய கீர்த்தியை பேசுங்கள் என்று எச்சரிக்கை விடுக்கிறார் திருநாவுக்கர சுவாமிகள். பார்த்து பாசம் பிடித்தடு தூதுவர் கூர்த்த வேளார் குமைப்பதன் முன்னமே பார்த்து பாசம் பிடித்தடு தூதுவர் கூர்த்த வேளார் குமைப்பதன் முன்னமே அர்த்த கங்கை அடக்கும் வாட்போக்கியால் கீர்த்திமைகள் கலர்ந்துரைமீன்கள் என்கிறார் திருநாவுக்கரசர். அதனாலே அவனுடைய கீர்த்தியை பேசுவதனாலே நமக்கு பிறவி தொலையும், நமக்கு பிறவி தொலையும். இருள் சேர் இருமனையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டான். இறைவனுடைய பொருள் சேர்ந்த புகழை பேசுகின்றவர்களுக்கு இருள் சேர் இருமனையும் சேரா. யம பயம் வராது, யம பயம் வராது. சிவனுடைய கீர்த்தியை கேட்டவர்களுக்கு யமன் வரமாட்டான், வந்தாலும் அவர்களை உபசாரம் பண்ணி அழைச்சிக்கிட்டு போவான். வராம இப்படியேவா இருக்க போறான்? வருவான். போனாலும் உபசாரத்தோட நீங்க திருவாசகம் கேட்டீங்களா அப்படின்னா அவன் நமஸ்காரம் பண்ணி அழைச்சிட்டு போவான். திருவாசகமா கேட்டி? ஆமா ஆமா ஆமா ஆமா. புதன்கிழமை புதன்கிழமை அலா பட்டியல திருவாசகம் கேட்டோம். இப்ப கணக்கு எழுதிருவாரு சுவாமி, புதன்கிழமை இத்தனை பேர் திருவாசகம் கேட்ட. இப்ப நம்ம பேரடு எடுக்கிறோம் இல்ல, அட்டன்ஸ் எடுக்கிறோம் இல்ல, அட்டன்ஸ் எடுக்கிறது இல்லையா, அட்டன்ஸ் எடுக்கிறோம் இல்ல. அது போல இப்போ வந்து சண்டேஸ்வர நாயனார் அட்டன்ஸ் எடுத்துருவார். இத்தனை பேர் திருவாசகம் கேட்டார்.
1: அவர்கள் இந்த அளவுக்கு அன்போடு கேட்டார்கள்.
0: அவர் 100 பங்கு அன்பு, இவர் 90 பங்கு, இவர் 80 பங்கு. அந்த அன்பையும் அளவு அளந்து போட்டுருவான். எந்த அளவுக்கு கேட்டார்கள், எந்த அளவுக்கு அன்போடு கேட்டார்கள் என்பதெல்லாம் கணக்கு ஆயிருமப்பா. நீங்க என்ன லேசா நினைக்காதீங்க. திருவாசகம் கேட்டவர்களை எல்லாம் கணக்கெழுதிவார். தொழுது தூமல தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அறற்றுகின்றாரையும் பொழுது போக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பரீஷன் உறுத்தனையும் கணக்கில் விடவே மாட்டான். ஆகையினாலே இப்படி திருவாசகம் கேட்டீங்களா? ஆமா ஆமா ஆமா. அப்படி திருவாசகம் கேட்டவர்களுக்கு தனி விமானம், அவர்களுக்கு உபசாரம் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட இடையில ஆர்லிஸ் கொடுப்பான், சூசு கொடுப்பான், விசிறி விடுவான், பூக்களை தூவான், அப்படி உபசாரம் பண்ணி அழைச்சிட்டு போவான். கேட்காதவர்களையெல்லாம் எப்படி கொண்டு வான்னு சொல்லவே வேண்டியது. ஆகையினால அப்படிப்பட்ட ஒரு சிறப்புடையது இந்த கேள்வி. சிவன் பெருமையே கேட்கின்றவர்களுக்கு, சிவன் பெருமையே கேட்கின்றவர்களுக்கு தேவர்களெல்லாம் வந்தன செய்வார். சிவன் பெருமையை கேட்கின்றவர்களுக்கு தேவர்கள் எல்லாம் நமஸ்காரம் பண்ணுவார். மாணிக்க வாசகரே சொன்னார், ரொம்ப அதிசயமா இருக்கு சுவாமி நீ போட்ட நாடகம்னாரு. என்னப்பா, பிரம்மா விஷ்ணு இந்திரன் சந்திரன் குபேரன் வாயுவெல்லாம் எவ்வளவு உயர்ந்த தேவர்கள், எவ்வளவு உயர்ந்த தேவர்கள் அப்பா, சொல்லி முடியுமா அவர்கள் பெருமையை? அப்படிப்பட்ட தேவர்கள் எல்லாம் என்ன வந்து கும்பிடும் முடியா பண்ணிருக்கீங்க சுவாமி, நினைச்சா ஆச்சரியமா இருக்கு, சிரிப்பா இருக்கு. அப்படிப்பட்ட தேவர்கள் எல்லாம் என்ன வந்து கும்பிடுறான்? யாரு? பிரம்ம விஷ்ணுக்கள் எல்லாம் வந்து மாணிக்க வாசகரை கும்பிடுறாங்களாம். இதை பார்த்தா எனக்கு அசியமா இருக்கு சுவாமி, சிரிப்பா வருதுன்றாரு. பிரம்மா எவ்வளவு பெரியவர், விஷ்ணு எவ்வளவு பெரியவர், இந்திரன் எவ்வளவு பெரியவர், இவெல்லாம் வந்து கும்பிட்டா. புகவே தகையன் உனக்கு அன்பரும், நீ அடியாருடைய கூட்டத்துல புகுவதற்கு எனக்கு தகுதி இல்லை. அடியார் கூட்டத்துல புகுவதற்கு தகுதி இருக்கணும் இல்ல? இப்ப நம்ம சீட்டா ஆடுற கூட்டத்துக்குள்ள புகுவது நமக்கு தகுதி இல்லையே, இருக்கானே சுத்தமா இல்ல, புரியுதா? அதே போல அந்த கூட்டம் இதுக்குள்ள புகுதா தகுதி இல்லையா? புகவே தகையன் உனக்கு அன்பரும் யார் என் பொல்லாமணியே, தகவே என உனக்கு ஆட்கொண்ட தன்மையை உண்மையரை மிகவே உயர். உண்மையர்னா கீழாக இருக்கின்றவர்களை மேலாக உயர்த்தி, உண்மையரை மிகவே உயர்த்தி விண்ணோரை பணித்தி தேவர்களை அவர்களை வந்து கும்பிட முடியாது. அண்ணா அமுதே நகவே தகும் எம்பிரான் என்ன நீ செய்த நாடகம் என்று பேசுகிறார். ஆகையினால பரமேஸ்வரனை வணங்குகின்றவர்களை தேவர்கள் வணங்குவார். பரமேஸ்வரனை வணங்குகின்றவர்களை தேவர்கள் வணங்குவார், அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை. இப்ப ஒரு அரசனிடத்துல நமக்கு தொடர்பு இருந்து வச்சுக்கோ, அரசன் நமக்கு மரியாதை கொடுத்து பக்கத்துல உட்கார வச்சான்னா அந்த அரசனுடைய சிப்பந்திகள் எல்லாம் அங்க பாக்குற அதிகாரில நம்மளை கண்டா எப்படி பயப்படுவான்? எப்படி பயப்படுவான் தெரியும்ல? தெரியும்ல? அரசன் நமக்கு வேண்டியவனாக இருந்து அவனுக்கு பக்கத்துல இருக்கும்

0: முடியான ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னு வச்சுக்க, அங்க இருக்கிற அதிகாரிலாம் நம்மளை கண்டு எப்படி நடுங்க வந்துடுங்கல்ல. அதே போல ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை தருவது இந்த கீர்த்தி. கீர்த்தி உயிர்களுக்கு கீர்த்தியே கிடையாது, உயிர்களுக்கு சிறுமதம். அதுக்கு ஏதோ கொஞ்சம் பெருமை இருக்குதுன்னா அது அவன் அருளாலே வந்தது. அவன் அருளாலே ஏதோ போகத்துறைன்னு கொஞ்சம் பெருமையை கொடுத்துருக்கான். அதை இவன் நம்மளுதுன்னு நினைச்சுக்கிட்டு, நமக்கு கீர்த்தியே கிடையாது. எல்லா புகழும் இறைவனுக்குன்னு இதுல எழுதி வச்சிருப்பான் சில இடங்கள்ல. எல்லா புகழும் யாருக்கு? இறைவனுக்கு. ஏதா அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது, நமக்கு ஒண்ணும் கிடையாது. ஆகவே அப்படிப்பட்ட கீர்த்தி பெருமானுடையது அளவில்லாதது. இந்த கீர்த்திருவர்கள் மாணிக்க வாசுவாவில் அங்கங்கே அடியவர்களுக்கு செய்த ஓரளவு கீர்த்தியை சொல்லி இந்த பாடலை பாடுகிறார் மாணிக்க வாசல். அது அதிகபட்சம் பாண்டிய நாட்டில் நடந்த நிகழ்ச்சியை நிறைய சொல்றார். ஒரு பாண்டிய நாட்டுக்காரராகினாலே பாண்டிய நாட்டிலே நடந்த நிகழ்ச்சிகளை இதில் சொல்றார். அது இந்த பாடல் எங்க பாடியது என்று கேட்டால் தில்லையிலே அருளி செய்யப்பட்டது, சிதம்பரத்திலே பாடியது. அதனால இது தில்லை மூதூர் ஆடிய திருவடின்னு தொடங்குறார். தில்லை மூதூர் ஆடியது. தில்லை என்பது சிதம்பரம். தில்லை என்கின்ற ஒரு வகை மரங்கள் அதிகமாக அடர்ந்திருந்த காடாக இருந்த தில்லை வனம். தில்லை வனம் கடம்ப மரம் அடர்ந்திருந்த காட்டுக்கு கடம்ப வனம், சம்பு மரங்கள் அதிகமாக இருந்த காட்டுக்கு சம்பு வனம். விளங்குதா? அது போல தில்லை என்கின்ற ஒரு வகை சாதி மரங்கள் அடர்ந்திருந்த காடு ஆகையினாலே தில்லை வனம். தில்லை வனத்துலதான் பதஞ்சலி வியாக்கிரவாதர் வந்து ரெண்டு பேரும் விகாலம் காட்டுல இருந்துகிட்டு தவம் பண்ணி, அது ரெண்டும் பாம்பும் புலியுமா இருந்த முடியினாலும் அதை கண்டு எல்லாம் பயந்துகிட்டு இருந்துச்சு. புரியுதா? இல்லைன்னா காட்டுல இருந்து தவம் பண்ண முடியுமா? பாம்பும் புலியும். ஆகையாலே அப்படி வந்து இருவரும் தவம் பண்ணி இந்த சாமியை கூட்டிகிட்டு வந்தாங்க, ஆடுறதுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. எங்கே? தில்லைக்கு. கைலாயத்தில் இருந்த சாமியை ஆடுறது கூட்டிட்டு வந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புடையது அந்த தில்லை வனம். அது அந்த ஊர் எப்பொழுது தோன்றியதுன்னு சொல்ல முடியாது. மிக பழமையானது, மிக பழமையானது. அதனாலதான் மூதூர்னு பேர். மூதூர்னா பழைய ஊர்னு பேர். மூத்த ஊர் மூதூர். புரியுதா? மூத்த ஊர் மூதூர். அது பெரிய புராணத்துல இந்த வாக்கியத்தை எடுத்துக்கிட்டாரு சேக்கிழார். சேக்கிழாரு இந்த வாக்கியத்தை எடுத்துக்கிட்டார். வேதியர் தில்லை மூதூர் வெட்கோர் குலத்து வந்தார் மாதுரு பாக நோக்கி மண்ணு சிற்றம்பலத்தே ஆதியும் முடிவும் இல்ல அற்புத தனி கூத்தாடு நாதனார் கடல்கள் வாழ்த்தி வழிபடு நரத்தின் மிக்கார்னு பெரிய புராணத்துல திருநீலகண்ட நாயனார் புராணத்துல சொல்லுகிறார். ஆகையினாலே அப்படிப்பட்ட தில்லையானது மிக பழமையான ஊர். தில்லை தில்லை என்றால் பிறவி, இல்லை இல்லை என்று மறை முடியும் என்பது கோபாலகிருஷ்ண பாரதி பாட்டு. தில்லை தில்லைன்னா பிறவி இல்லை இல்லைன்னு வேதம் கொடுத்து, யாரு தில்லை தில்லைங்கிறாங்களோ அவங்களுக்கு பிறவி இல்லை. அந்த பகுதியில பெண்களுக்கு தில்லைன்னு பேர் வைக்கிறாங்க. பெண்களுக்கு தில்லை அம்மான்னு பேர் இப்ப வைக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அதிகபட்சம் விவரம் தெரியாத காலத்துல அப்படி வச்சுக்கிட்டோம் தில்லைன்னு. அந்த மெய்குண்ட வித்தியாசல மடத்துல ஒரு பொண்ணு விளைஞ்சுக்கிட்டு இருந்தா அது தில்லை தில்லைன்னு கூப்பிட்டாரு குருமா. ஆகையினாலே அப்படிப்பட்ட அளவில்லாத மகிமை பொருந்தியது, சிறப்பு பொருந்தியது. ஒருத்தர் தில்லைக்கு போவேன், தில்லைக்கு நாளைக்கு போவேன், தில்லைக்கு போவேன்னு சொல்லிக்கிட்டே இருந்து புத்தியை பெற்று விட்டார். போனார், திரும்பி வரல. தில்லைக்கு நாளைக்கு போவேன், நாளைக்கு தில்லைக்கு போவேன், நாளைக்கு தில்லைக்கு போவேன்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருந்தார். அவர் யாரு? திருநாளை. அதனால அவருக்கு பேர் என்ன வந்துச்சு தெரியுமா? திருநாளை போவார். அந்த அந்த அந்த அந்த செய்திய கவுடி தில்லைக்கு நாளைக்கு போவேன், நாளைக்கு போவேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தபடியினாலே அவருக்கு என்ன பேரு? திருநாளை போவார். திருநாளை போவார் என்று பெயர் வந்தது. நந்தரார் என்றவருக்கு பெயரு. தில்லைக்கு நாளைக்கு போவேன் சொல்லிக் கொண்டிருந்தபடியினாலே பெயரே அவருக்கு திருநாளை போவார் நாயனார் என்று பெயர் வந்தது. ஆகையினாலே அப்படிப்பட்ட சிறப்புடையது பூலோக கைலாயம். பிரம்ம விஷ்ணுக்கள் இந்திரன் சந்திரன் குபேரன் வாயு வருணன் 33 கோடி தேவரும் வந்து வந்து வந்து வந்து வணங்கி கொண்டே இருக்கின்ற ஒரு சிறப்பான பதி. அதிலே எல்லா தலங்களினுடைய சக்தியும் அங்கதான் இருக்கு. அதான் ஹெட் ஆபீஸ். அதுதான் எல்லா கோயிலுக்கும் ஹெட் ஆபீஸ். அங்க இருந்துதான் எல்லா சக்திகளும் வருது எல்லா கோயிலுக்கும். அப்புறம் அங்க போய் சேரும், அப்புறம் அங்கிருந்து வரும். எல்லா கோயில்ல இருக்கிற சக்தி அத்தனையும் கலை அத்தனையும் அங்கே போய் சேருது அர்த்த சாமத்துல. அப்புறம் விடியற் கால உஷத் காலத்துல அந்தந்த கோயிலுக்கு அந்தந்த சக்திகள் வருகிறது. அப்படிப்பட்ட சிறப்புடையது அந்த தில்லை. அதனால எல்லா கோயிலுக்கும் மூலஸ்தானம் தில்லை. அந்த பதிமூணு தில்லை வனம், அந்த பதிமூணு தில்லை வனம் அதுவே புவன அனைத்தினுக்கும் முந்த கலரும் தெய்வத்தல, அதான் மூலஸ்தானம். தான் இப்போ ஒவ்வொரு கோயிலுக்கும் மூலஸ்தானம் இருக்குது அல்லவா, ஒவ்வொரு கோயிலுக்கும் மூலஸ்தானம் இருக்குது அல்லவா, அப்புறம் அர்த்த மண்டபம் போக மண்டபம் என்றெல்லாம் இருக்குது அல்லவா. அதே போல எல்லா கோயிலுக்கும் மூலஸ்தானம் தில்லை. அந்த பதிமூணு தில்லை வனம் அதுவே புவன அனைத்தினுக்கும் முந்த கலரும் தெய்வத்தலம், அதனால் மூலத்தானமதா என்பது திருவாதவுடில் கூறான். ஆகையினால அப்படிப்பட்ட சிறப்புடையது அந்த தில்லை. தில்லை ஒரு கோயில வணங்கினா எல்லா கோயிலையும் வணங்கின பலன், சிதம்பரத்தை வணங்கினா எல்லா உலகத்தில் இருக்கிற அத்தனை தலங்களையும் வணங்கின பலன். கோயில் புராணத்திலே சொன்னாரு உமாபதி சிவன் சொன்னாரு, ஒருவன் தில்லையிலிருந்து காசிக்கு போனான்னா முத்தி கிடையாது, காசிக்கு போனா முத்தின்னு போறாங்கல்ல, சிதம்பரத்திலிருந்து ஒருத்தன் காசிக்கு போய் முத்தி அடையலான்னு போனா இங்க இது கூட வந்து அங்க போடான்னு தள்ளி விட்டு சிதம்பரத்துல போய் முத்திய வாய்க்கிறா. காசியில ஒருத்தருந்து ஒருத்தன் சிதம்பரத்துக்கு வந்தா முத்தி, சிதம்பரத்திலிருந்து காசிக்கு போனா முத்தி இல்ல சிதம்பரத்துக்காரன், காசியில இருக்கிறவன் ஒருத்தன் சிதம்பரத்துக்கு தானே அவனுக்கு முத்தி. தேசமார் மன்று அகன்று, மன்று அகன்று சிவகதி அதனை உற்றார் காசியில் இல்லை. தில்லை கதி தரும் என்று அணைந்தார், தில்லை கதி தரும் என்று அணைந்தார் பாசம் அது அகல முத்தி பணித்திடும் என்றால் இந்த ஈசனார் அருள் இறக்கத்தை எல்லாம் யார் சொல்லுவார் என்பது கோயில் புராணம். ஆகையினாலே அப்படிப்பட்ட அளவு இல்லாத மகிமை உறிந்தியது தில்லை சிதம்பரம். தில்லை ஒரு கோயில தரிசனம் பண்ணினா உலகத்தில் இருக்கிற அத்தனை கோயிலையும் தரிசனம் பண்ணுகள். ஆகவே அப்படிப்பட்ட சிறப்பு பொருந்திய திருப்பதி வெகு காலம் தவம் பண்ணி கைலாயத்துல தவம் பண்ணி அங்கிருந்து வந்து தில்லைவனத்துல வெகு காலம் தவம் பண்ணி ஊன விருத்து உடம்ப விருத்து உயிரை விருத்து உறவை விருத்து அப்படி ரெண்டு பேரும் தவம் பண்ணான். பதவியே விட்டுவிட்டு வந்துட்டாரு கூறார். ஆதிசேடனா இருந்தார்ல திருமால் கிட்ட படுக்கையா அதையும் விட்டுட்டு வந்துட்டார் கதஞ்சி. அப்படி பாம்பும் புலியும் பாடுபட்டு தேடி பார்த்து பயிரிட்டது அந்த தில்லை. ஆகையினாலே அப்படிப்பட்ட அந்த தில்லையில அருளி செய்யப்பட்டது இந்த திருவர். அதனால தில்லை மூதூர் ஆடிய திருவடிகிறார். அப்படிப்பட்ட தில்லை மூதூராகிய சிதம்பரத்திலே என்ன வேலை என்ன சாமிக்கு ஆடுறவன் தில்லை மூதூர் ஆடிய எல்லா கோயில்லையும் நடராசர் இருக்கார். அதனால எல்லாமே சிதம்பரம், எல்லா கோயில்லையும் நடராசர் இருப்பதனாலே எல்லா கோயிலும் சிதம்பரம் விளங்குதா. எல்லா கோயிலும் சக்தியும் சிதம்பரத்துல போய் இருப்பதனால் எல்லா கோயிலும் சிதம்பரம் இல்ல புரியுதா விளங்குதா. எல்லா கோயில்லையும் நடராசர் இருக்கிற காரணத்தினாலே எல்லா கோயிலும் சிதம்பரமே, எல்லா கோயிலுடைய சக்தியும் சிதம்பரத்து இருப்பதனால எல்லா கோயிலும் சிதம்பரத்துல இருக்கு. எல்லா கோயில்லையும் சிதம்பரம் இருக்குது, எல்லா கோயில்லையும் சிதம்பரம், எல்லா கோயிலும் சிதம்பரத்துல இருக்கு புரியுதா சிதம்பரம் கவுனி. அதனாலே அப்படிப்பட்ட ஊர் புரியுதா, ஒண்ணும் தப்பு இல்லையே. ஆகையினால அவ்வளவு சிறப்பு புரிஞ்சு இத பத்தி சிதம்பரம் தரிசனம் பண்ணாத ஜென்மங்கள் எவ்வளவு தெரியுமா, ஏராளமா இருக்கு. சிதம்பரத்துக்கு போகாத ஜென்மங்கள் நிறைய இருக்கு. ஆகையினால அப்படிப்பட்ட சிதம்பர தரிசனம் தான் தரிசனமே, தரிசனம்னா சிதம்பரம் தான். யாரு சிதம்பரத்தை பத்தி பிரசங்கம் பண்ற அப்படி பண்றது. அதனாலே அப்படிப்பட்ட தில்லை என்கின்ற அந்த ஊர் மூதூர், மூதூர்னா மிகப்பழமையாரு. மகாவிஷ்ணு வந்தாராம் தர்சனம் பண்ண, ஆனந்த தாண்டவத்தை கண்டாராம், அப்படியே கீழே விழுந்தவாறு 4 மாசம் எழுந்திருக்கவே இல்லையா, 4 மாசம் இன்னும் படுத்தே தான் கிடக்குறாரு. அப்ப தர்சனம் வந்தவர் படுத்துட்டாரு, படுத்துட்டாரு அங்கேயே படுத்துட்டாரு, அங்கேயே படுத்துட்டாரு போக மாட்டேன்னு. அது தாய்மான சுவாமி குடும்பத்தோட குடியாவே வந்துட்டான் சிதம்பரத்துக்கு, யாரு துளபமணி அந்தவன் அப்படின்னு. உண்மையிலேயே அந்த ஆனந்த தாண்டவத்தை கண்டவர்களும் மெய்யின் பொருளுக்கு பிரிய மனசு வராது, மெய்யன்பர்களுக்கு பெரிய மனது தன்னை மறந்து விடுவார். 5 வேறறிவும் கண்களே உள்ள அளப்பெரும் கரணங்கள் 4 சிந்தையாக குணவுறு 3 திருந்து சாத்விகமையாக இந்து வாழையான் ஆடு ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தின் வந்த வேறின்ப வெள்ளத்தின் மூலியும் ஆரிலா மகிழ்ச்சியும் வந்தார். கண்ணு காது கேட்கவில்லையான் சுந்தரமு சுவாமிக்கு இங்கே சிதம்பரத்துக்கு போய் சாமியை பார்த்த உடனே காது கேட்கலையா, மூக்கு நுகரவில்லையா, வாய் பேசவில்லையா, மெய் பரிசத்தை உணரவில்லையா, கண்ணு ஒண்ணுதான் பாக்குது. இந்த காதறிவு மூக்கறிவு வாயறிவு மெய்யறிவு எல்லாமே கண்ணுக்கு வந்துருச்சான். 5 வேறறிவும் கண்களே உள்ள புரியுதா தம்பி, கண்ணறிவு இந்த காதறிவு மூக்கறிவு வாயறிவு மெய்யறிவு 5 அறிவு இல்லவா, பகுத்தறிவு சேர்த்துல 6 அறிவு, இந்த 5 அறிவும் கண்ணுக்கே வந்துருச்சான். 5 அறிவும் கண்ணுக்கே வந்துரு. ஐந்து பேர் அறிவும் கண்களே உள்ள. அப்படி நான் அந்த கண்ணுக்கு எவ்வளவு பிரகாஷம் அதிகம் இருக்கும் பாரு, அந்த அன்னதாண்டவத்தையே பார்க்கலாம். ஐந்து பேர் அறிவும் கண்களே. மாணிக்கவாசகர் சென்றாராம், அன்னதாண்டத்தை கண்டாராம், ஓவியம் போல ஆயிட்டார், ஓவியம் போல ஆயிட்டார். எப்ப வரும் நமக்கெல்லாம் அந்த மாதிரி எண்ணம்? அதனால அப்படிப்பட்ட ஒரு அற்புத தரிசனம் அந்த தில்லை தரிசனம். அங்கே அவன் ஆடுகின்றான், ஆடுகின்றான் அடி தில்லையிலே. அந்த ஆடல்தான், அந்த ஆடல்தான் உலக எல்லாவற்றையும் ஆட்டி கொண்டிருக்கிறது. ஆட்டு வித்தால் ஆறொருவர் ஆடாதாரே என்கிறார் அல்லவா. சூரியன் வருகிறான், சந்திரன் வருகிறான், மழை வருகிறது, மணி வருகிறது, காற்று வருகிறது, நட்சத்திரங்கள் வருகிறது, உலகம் இயங்குகிறது என்று சொன்னால் அந்த ஆடல். அவன் ஆடவில்லையானால்
1: போதனாலே அவன் தொழில் என்னவென்று கேட்டால் ஆடுகின்ற கூத்து, ஆடுகின்றது கூத்து, ஆடுகின்றது.
0: அஞ்ஞானிகள் தங்கள் கூத்தை போய் இரவிலே பார்க்கிறார்கள். செந்தில்நாதர் எழுதுகிறார், காசிவா செந்தில், அஞ்ஞானிகள் தங்கள் கூத்தை போய் இரவிலே பார்க்கிறார். கூத்து நாடகம் பார்த்திருக்கீங்களா? தங்கள் கூத்தைத்தான் போய் இரவிலே பார்க்கிறார். விஞ்ஞானிகள் அந்த பரமானந்த திருக்கூத்தை காண்கிறார். காசிவா செந்தில்நாதர், அஞ்ஞானிகள் தங்கள் கூத்தை போய், அர்ச்சந்த நாடகமா, ராம நாடகமா, திரும்ப நாடகமா, புனர்சங்க நாடகமா, எல்லாம் நம்ம கூத்து தானே. இருந்தேன், வாழ்ந்தேன், துன்பப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், இருந்தேன், அந்த கூத்தை போய் அஞ்ஞானிகள் பார்க்கிறார்கள். பரமஞானிகள் அந்த பரமானந்த திருக்கூத்தை காண்கிறார்கள். காசிகா செந்திநாதி ஆறுமுகன் அவருடைய சிஷ்யர். ஆகையினாலே அப்படி பரமானந்த திருக்கூத்தை அவன் ஆடுகின்றபடியினாலேதான் உலகம் இயங்கிக் கொண்டு இருக்கு. தில்லைமூதூர் ஆடிய திருவடி, அந்த திருவடிதான், அந்த திருவடிதான் தில்லைமூதூரிலே புறத்திலே ஆடுகின்றான். அந்த திருவடிதான் உயிர்கள் தோறும் உள்ளே இருந்து ஆடிக்கொண்டிருக்கிறது. புறத்திலே வெளியிலே தில்லையிலே ஆடுகிறான், ஆன்மாக்குடைய இதய குகையிலே ஆடிக்கொண்டிருக்கிறான். உலகம் இயங்குவதற்காக, அண்டங்களை இயங்குவதற்காக வெளியிலே ஆடுகிறான், பிண்டம் இயங்குவதற்காக உள்ளே ஆடுகிறான். இதுக்கு பேர் என்ன? உடம்புக்கு பேரு பிண்டம்னு கேள்விப்படுறீங்களா? பிண்டம். உலகத்துக்கு அண்டம்னு பேரு, உடம்புக்கு பிண்டம். அண்டம் இயங்குவதற்காக வெளியிலே ஆடுகிறான், பிண்டம் இயங்குவதற்காக உள்ளே ஆடுகிறான். உள்ளே ஆட தெரியுதா? சத்தமே உள்ளே ஆடவில்லையானால் ஆட மாட்டார், அவ்வளவுதான். ஆகையினாலே நான் அசைந்தால் அசையும் அறிவாய் மனிதா மாணவம். அதனாலே அவன் ஆடுகின்ற ஒரே ஒரு செயலாலேயே உலகம் தோன்றுகிறது, உலகம் நிலைக்கிறது, உலகம் ஒடுங்க. உலகம் தோன்றுவதற்காக ஒரு கூத்து, நிலைத்து நிற்பதற்கு ஒரு கூத்து, ஒடுங்குவதற்கு ஒரு, அப்புறம் மீள உண்டாவதற்கு ஒரு கூத்துனாரே எல்லாம் பண்ற ஐயா. கூத்தாடி இத்தனை வேற செய்யலாம். கூத்தாடி அந்த குடும்பமே கூத்தாடி கொடுக்கும். அந்த குடும்பமே சிவனுடைய குடும்பம் இருக்குது பாரு, எல்லாத்துக்குமே கூத்து தெரியும். இப்ப எங்க வீட்டுல எல்லாத்துக்குமே தேவார திருவாரம் தெரியும், ராகம் தெரியும், ஜோதிடமும் தெரியும். எங்க வீட்டுல எங்க குடும்பமே ஜோதிடம். புரியுதாப்பா? நல்ல பிரசங்கம் பண்ணுவான், நல்ல பாட்டு பாடுவான், ராகம் எல்லாம் விளங்குதா? அது போல அந்த குடும்பம் பழகி விட்டாரு. அந்த அம்மாவுக்கு நல்லா கூத்து தெரியும், உள்ள அது நல்லா ஆடும். அதற்கீழ நர்தன விநாயகர் முருகனுக்கு சொல்ல வேண்டிய, அவனுக்கும் நல்லா கூத்து தெரியும். சின்ன பயிருக்கும் நல்லா கூத்து தெரியும். பெரிய போய சின்ன போய எல்லாமே கூத்த பழகிட்டார். எல்லாம் கூத்தாடி உள்ளது. நம்ம சாமியை எப்படி பண்ணாலும் சொல்லி அனுபவிக்கலாம். நம்ம சுவாமியை சொல்லி அனுபவிக்கிறது நம்ம சாமிகிட்ட தான் அத்தனை விஷயங்கள். நம்ம சுவாமியை சொல்லி அனுபவிக்கிறது பல கோணங்களிலே சொல்லி அனுபவிக்கிறதுக்கு அத்தனை விஷயங்கள் நம்ம சாமி. வேற சாமிகிட்ட அத்தனை விஷயங்கள் கிடையாது. ஆகையினாலே அப்படி அண்டம் இயங்குவதற்காக வெளியிலே ஆடுகிறான், விண்டமாகிய உடம்பு இயங்குவதற்காக உள்ளே ஆடுகிறான். உயிருக்கு உயிராக இருந்தார், உயிருக்கு உயிரா. உடம்புக்குள்ள உயிர் இருக்குதா? உயிருக்குள்ள கடவுச்சு, டயருக்குள்ள டீப்பு, டீப்புக்குள்ள காத்துங்கிற மாதிரி, டயருக்குள்ள டீப்பு, டீப்புக்குள்ள உடம்புக்குள்ள உயிர், உயிருக்குள்ள ஈஸ்வரன். தில்லை மூது ஒரு ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றான். அதான் ஒரு பெரிய ஆச்சரியம். ஏகனாக இருக்கிறான், அநேகனாக இத்தனை உயிர்கள். ஐயோ சொல்லி முடியுமா? இத்தனை உயிர்கள் அத்தனை உயிருக்குள்ளேயே இருக்கிறான், அதான் ஆச்சரியம். ஊரை

நிறை சேர படைத்த அவற்றின் உயிர்க்குயிராய் அங்கங்கே நின்றான் கோயில். இது என்ன ராகம் உங்களுக்கு தெரியுமா? இந்த ராகம் என்ன ராகம் தெரியுமா? தெரிஞ்சதுன்னா இன்னும் சுவையா. அதான் இது யாரு பாட்டு என்ன ராகம் அப்படின்னு தெரிஞ்சதா இன்னும் கொஞ்சம் நல்ல ருசியா. இப்பவே ருசியா தான் இருக்கு, இருந்தாலும் தெரிஞ்சன இன்னும் ருசியா. இன்ன பலகாரம் இப்ப திருநெல்வேலி அல்வான்னு அது ஒரு மாதிரியா நினைக்கிறாங்கல்ல ஜனங்க, அது போல திருநெல்வேலி அல்வா, திருநெல்வேலி அல்வா, கொல்லிமலை சுட்டு அப்படின்னு சொன்னாலும் அங்க அப்படின்னு சொல்லும் போது ஆகோ அங்க அந்த ஊர்ல இருந்து வர்ற சரக்கு சிறப்பா இருக்கு, நல்லா இருக்குங்கிற மாதிரி புரியுதா? இது திருஞான சமுதர் தேவாரம் நீலாமொழி ராகம் மேகராஜி.

0: பல நடமாட வண்டுவாட விரை சேர்வும் இதழிதர மின்காந்தள் கையேற்கும் மிளலையாமே என்பது திருஞானே. உயிர்கள் தோறும் அவன் இருக்கிறார், அதனால் பல்லுயிர் தோறும் பயின்றனாயினர். பல்லுயிர் தோறும் பல்லுயிர் எல்லாம் பயின்றனாய், பல்லுயிர் எல்லாம் பயின்ற எல்லா உயிர்களிலும் இருக்கிறார், எல்லா உயிர்களிலும் இருக்கிறான். உயிருக்கு உயிராக இருக்கிறார், உயிருக்கு உயிரையே காண முடியாது. அப்படினால உயிருக்கு உயிரா இருக்கிறவனையும் காண முடியல, இதையே காண முடியல, உயிருக்கு உயிரா இருக்கிறவன் எப்படி காண முடியும், முடியுமா? ஆகையினாலே அப்படி ஆகி எண்ணில் பல்குணம் எழில் வரவில்லை. எண்ணில் பல்குணம், எண்ணில் பல்குணம் என்றால் அளவில்லாத நற்குணங்கள், பந்தமகற்ற அனந்த குணப்பரப்பு என்பார் கச்சி. இறைவனுக்கு இப்ப நமக்கு எத்தனை குணம் இருக்கு தெரியுமா? மூணு குணம் இருக்கு, நமக்கு மூணு குணம் இருக்கு. அதுல கெட்ட குணம் ரெண்டு, நல்ல குணம் ஒண்ணு, மெச்சாரிட்டி ரெண்டு தான், கெட்ட குணம் ரெண்டு. புரியுதாப்பா? எத்தனை குணம் நமக்கு? சாத்துவிகம், ராசதம், தாமதம். நல்ல குணம் எத்தனை, கெட்ட குணம் எத்தனை? ஒண்ணுதான் நல்ல குணம், ரெண்டு கெட்ட குணம். அதனாலதான் கெட்ட குணம் அதிகமா இருக்கு. அதனால ராசதம், தாமதம் ரெண்டும் கெட்ட குணம், சாத்துவிகம் ஒண்ணுதான் நல்ல குணம், மூணுல. அது கூட பல பேருக்கு இருக்கிறது, அந்த ஒண்ணு இருக்கிறது, ஒண்ணு இருக்கிறது. புரியுதா? ஒண்ணு இருக்கிறது. அதையினாலே அப்படிப்பட்ட குணங்கள் உயிருக்கு, இறைவனுக்கு எட்டு குணங்கள். எட்டு குணங்கள் சொன்னா கூலில் பொறியில் குணம் அளவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலைன்னு சொல்றாரு அல்லவா. அதனால எட்டு குணங்களும் சிறப்புடைய நல்ல குணங்கள். அதற்கு மேலே எண்ணில்லாத நல்ல குணங்கள், எண்ணில்லாத எவ்வளவு குணம் இறைவனுக்கு, எண்ணில்லாத குணம், அத்தனையும் நல்ல குணங்கள். இப்ப இவர்கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்கு, இவர்கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்கு, உனக்கிட்ட ஒரு நல்ல குணம், அவர்கிட்ட ஒரு நல்ல குணம், அவர்கிட்ட ஒரு குணம், இப்படி ஒவ்வொருத்தருடையும் ஒரு நல்ல குணம் ஒண்ணு இருக்கும். ரொம்ப கெட்டவனா கூட அவன்கிட்ட ஒரு நல்ல குணம், ரொம்ப கெட்டவையா அப்படிமா, அவனுக்கிட்ட ஏதாவது ஒரு வகையிலே நல்ல குணம், அது அவனுடையது. யாருடையது? சிவருடையது. அந்த நல்ல குணம் யாருடையது? சிவருடையது. விளங்குதா? ஆகையினாலே எண்ணில் பல்குணம் எழுந்தவர்கள், அதனால அளவில்லாத நற்குணங்களுடையவனாய் எண்ணில் பல்குணம் எழுந்தவர விளங்கி, அழகு வர விளங்கி, மண்ணும் விண்ணும் வானோர் உலகும், மண்ணும் விண்ணும் அதையாலே மண்ணும் விண்ணும் என்கின்ற மண் முதலாக விண் வரையிலும் சொல்லுகின்ற ஐந்து பூதங்களையும், மண்ணு விண்ணுன்னா இடையில இருக்க மூன்று பூதங்களையும் சேர்த்துக்கணும். மண்ணு, தண்ணீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். மண் என்றால் பூமி, விண் என்றால் ஆகாயம். இதுக்கு ரெண்டையும் சொன்னால இடையில இருக்கிற பாரோடு விண்ணாய் பரந்த எம்பரணி என்கிறார் அல்லவா, அது போல மற்றைய மூன்று பூதங்கள், ஆக இந்த ஐந்து பூதங்களால் ஆகிய உலகங்களும், அதற்கு மேற்பட்டு இருக்கிற வானூர் உலகம், வானூர் உலகம்னா தேவலோகங்கள் அத்தனை, மண்ணும் விண்ணும் வானூர் உலகம், இப்படி பூ உலகம், அதற்கு மேற்பட்ட தேவர் உலகங்களும், மற்றைய உலகம் எல்லா உலகங்களையும், எல்லா உலகங்களையும், அங்கே வாழ்கின்ற உயிர்களையும் என்ன செய்கிறான் என்றால் உண்டு பண்ணுகிறான், உண்டு பண்ணு. அப்புறம் நிறுத்துகிறார், ஒரு குறிப்பிட்ட கால வரையிலும் நிறுத்துகிறான். அப்புறம் என்ன பண்ற? கொடுக்குகிறான். மண்ண விண்ணு வானூர் உலகம் துண்ணிய கல்வி. துண்ணிய கல்வி என்றால் அங்கே அறிவுடைய உயிர்களை. கல்வி என்பது அறிவை குறிப்பது, கல்வி என்பது அறிவை குறிப்பது. அப்படி உயிர்களுக்கு உயிர்கள் என்றால் அறிவுடையது என்பது சிற்றறிவுடையது, உயிர்கள் என்றால் அசிற்றறிவு உடைய. அப்படிப்பட்ட உயிர்களை எல்லா உலகங்களையும் சராசரங்களையும், அசையும் பொருள், அசையா பொருள் அத்தனை. அசையும் பொருள் எதுவென்றால் உயிர்கள், அசையா பொருள் இது மலை விருட்சங்கள், மற்ற அசையா பொருள். இப்படிப்பட்ட அசையும் பொருள், அசையா பொருள் அத்தனையும் என்ன பண்ணுகிறான் என்று கேட்டால் துண்ணிய கல்வி தோற்றியும் அழி, தோற்றியும் அழி, தோற்றியும் அழித்தோம்னா அடைய, தோற்றியும் அழித்துங்கிறதுக்கு இடையில என்ன இருக்குது? காத்தல். தோற்றி என்றால் படைத்தல், அழித்து என்றால் சங்காரம் பண்ணுதல், இடையிலே ரட்சித்தல், காத்தல், படைத்தல், காத்தல், அழித்தல், மூன்று வேலை இந்த ஊரே ஒரு ஆளு தான் செய்கிறார். யார் செய்கிறார்? சிவன் ஒருவரே செய்கிறார். துண்ணிய நெருங்கிய, நெருங்கிய துண்ணிய என்றால் நெருங்கிய துண்ணிய கல்வி என்பது நெருக்கமாக உள்ள உயிர் வர்க்கங்கள் என்று சொல்லும். துண்ணிய கல்வி போற்றியும் அழிவு. அப்படி இந்த மூன்று காரியங்களையும் மூன்று தொழில்களையும் ஒருத்தனே செய்கிறார். சொன்ன இத்தொழிலும் இறைவன் ஒருவனே செய்கிறார். அதனாலதான் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள்வாய் சொன்னார். பரமா படைக்கிறான், விஷ்ணு காக்கிறான், ஒருத்தன் அழிக்கிறான், உபசாரம் என்று சொல்லுவதெல்லாம் உபசாரம். உபசாரம் என்றால் அவர்கள் உண்மையிலே அவர்கள் படைக்கவில்லை, அவர்கள் காக்கவில்லை, அவர்கள் அழிக்கவில்லை. பரமாவுக்குள்ளே சிவன் இருந்து படைக்கிறார், விஷ்ணுக்குள்ளே சிவன் இருந்து காக்கிறார், ஒருத்தனுக்குள்ளே சிவன் இருந்து அழிக்கிறார். அதனாலே படைக்கிறதும் சிவனே, காக்கிறதும் சிவனே, அழிக்கிறதும் சிவன். மூன்று தொழிலையும் யார் செய்கிறார்? சிவனே செய்கிறார். படைப்பு காப்பு அழிப்பு எல்லாமே சிவனே செய்கிறார். அதனாலதான் ஆர்த்த பரவி துயரிடனாம் ஆர்த்தாடும் தீர்த்தனற்றில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் உலயம் இல்லோம் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி. திருவாசல தெளிவா சொல்லிவிட்டார். ஒரே செய்திய இரண்டு மூன்று இடங்கள்ல சொல்லுவாரு. இதுக்கு அது விளக்கமா இருக்கு, அதுக்கு அது விளக்கமா இருக்கு, அப்படி இருக்கு. வேற நூல் அப்படி பார்க்க முடியாது. ஒரே செய்திய இரண்டு மூன்று நான்கு இடங்கள்ல சொல்லுவார். அந்த செய்தியே இங்க ஒரு மாதிரியா சொல்லுவாரு. அதே செய்திக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கம் அதுல தருவார். அதே செய்தி இன்னொரு இடத்துல இன்னும் கொஞ்சம் விளக்கம் தருவார். இப்படி சொன்னாரா? ஆக்குவாய் காப்பாய் இதே சொல்றாரு. ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் குருவாயினாரா போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் உங்கடல்கள் போகவும்னா காப்பு. போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் சங்காரம். போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள். போற்றி மால் நான்முகனும் காணாத முண்டறிக அதான் மறைத்தல். போற்றி மால் நான்முகனும் காணாத முண்டறியும் போற்றியாம் உய்யாட் கொண்டருளும் கொண்டர் அதான் மோட்சம் அனுக்கிறார். போற்றியாமார்களி நீராடேல் ஓர் எம்பாவாய் அஞ்சு சொல்லிட்டு பத்தில ஒரே சங்கதிய மூன்று இடங்கள்ல நான்கு இடங்கள் சொன்ன ஒன்றுக்கு ஒன்று விளக்கமாக தெளிவாகும். அதனால திருவாசகத்துல இது ஒரு தனிச்சிறு. ஆகவே அப்படி மண்ணும் விண்ண வான ஒரு உலகம் துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும் தோற்றுகிறான், அப்புறம் நிறுத்துகிறான், அப்புறம் அழிக்கிறான். சும்மா அது விளையாட்டா? புள்ள மண்ணுல வீடு கட்டி கொஞ்ச நேரம் வச்சிருந்து அப்புறம் களைச்சு விடுவாரு. அதே மாதிரிதான் அவனுக்கு உலகம் யாவையும் தாமூல வாக்களும் நிலை விருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்கே சரண். இந்த மூன்று தொழிலையும் யார் விளையாட்டா செய்யறானோ அவன் தலைவன். அவன் நல்ல யதார்த்தமா சொல்லிவிட்டார். நாராயண விஷ்ணு சொல்லாமே யதார்த்தமே உள்ளதை உள்ளவாறு இப்படி சொல்லு. யார் இந்த மூன்று தொழிலையும் விளையாட்டா செய்யறானோ திருவாசத்தை படிச்சு இப்படிதான் இப்படி பாடுறாரு. காத்தும் படைத்தும் கறந்து விளையாடினு அல்லவா அந்த பாட்டினுடைய மொழிபெயர் வழங்குற. ஆகையினாலே இப்படி துண்ணிய கல்வி தோற்றியும் படிக்கும் என்று இப்படி சொல்லி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கின்ற நம பார்வதி பதே.
1: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய்.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை. தலைப்பு: திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் அட்டமாசத்தி பராய பிரவேசம். பணிந்தண்டிசையும் பரமனை நாடி பணிந்தன் திசையும் பரமனை நாடி

உறவங்கருளில் குறிவழி மூல காயாதி பூதம் கலை காலமாயில் ஆயாத கல.

கண்ணில் சோதி கலந்ததும் இல்லையே. நடியின் ஓசை நயனம் இருதயம் நடியின் ஓசை நயனம் இரு

கீழ் ஒருங்கி உணர்ந்தங்கிருக்கிறது. ஒடுங்கி ஒருங்கி உணர்ந்தங்கிருக்கில் மடங்கி அடங்கிடும் வாயுவதனுள் மடங்கி மடங்கிடுமன்னுயிருள்ளே நடங்கொண்ட கூத்தனை நாடுகின்றேனே. நாடியின் உள்ளே நாதத்துணியுடன்

காமியம் ராகாமியம் ஆனவில கொழியாவதில மூல விள கொழி உன்னே உடையவர் காணவில கொழி கண்டு கொள்வார்க்கு மேலு விள கொழி வீடு

அழித்திட வல்லவனாயிடும், தானே அழித்திட வல்லவனாயிடும், தானே தங்கார தலைவனுமாயிடும், தானே இவனும் தன்மையதாக தடைத்த கலப்பினுள் பன்மை.

நல்லொளி கண்டபின் தாயகவாக தழைத்திடும் தழைத்தங்கிருந்திடும் நாயகமாகிய நல்லொளி கண்டபின் தாயகமாக தழைத்தங்கிருந்திடும் போயகமான புவனங்கள் கண்டபின் பேயகமாகிய பேரொளி காணுமே பேரொளியாகிய பெரிய வெட்டையும் அவ் எட்டையும் பாருளியாக பலப்புறக் கண்டவன் தாருளியாக தரணி முழுதுமாம் ஓருளியாகிய காலொளி காணுமே காலோயுடும் கலக்கும் வகை சொல்லி காலது அக்கொடி நாயகி தன்னுடன் காலது அஞ்சூர் குருபத்து மூன்றையும் காலது வேண்டி குண்டையுவாரே ஆரதுவாக அமிர்த தலையினுள் ஆரது ஆயிரம் தொடர்ந்துள ஆரது ஆயிரவாகும் அறுவரி அறுவழி மாயதுவாக

அஞ்சுடன் அஞ்சு முகம் உளதாகி அஞ்சுடன் அஞ்சு முகம் உளதா முகம் உள நாயகி அஞ்சுடன் அஞ்சு முகம் உள நாயகி அஞ்சுடன் அஞ்சது வாயுதமாவது அஞ்சது வந்து இரண்டு

விநாயகி தன்னுடன் முன்னுருவாயு மூடி வகை சொல்லிடில் முன்னுறும் ஐம்பத்தொன்றுடன் அஞ்சுமாய் முன்னுருவாயு முடிவகை ஆமே ஆய்வரும் அத்தனி நாயகி தன்னுடன் ஆய்வருவாயு அளப்பது சொல்லிடில் ஆய்வரும் ஐநூற்று முப்பத்தோடொன்பதும் ஆய்வருவாயு

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட்டாரின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருமந்திரம் ஞான உரை. வழங்குபவர் ஜெயபால் ஐயா அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: அப்புறம் மூன்றாவது படி யோகம். யோகம் என்று சொன்னால் இறைவனை உள்ளத்தில் வைத்து பூஜை செய்யக்கூடிய முறை. இது அக வழிபாடுன்னு சொல்லலாம். இந்த 63 நாயன்மார்களே, வாயிலார் என்ற நாயன்மார் அக பூஜை செய்தார். உள்ளத்திலே பூஜை செய்யலாம். அந்த மனத்தை வந்து இறைவனோடு சேர்க்க வேண்டும். இதுதான் மூன்றாம் பந்திரத்தில் சொல்லக்கூடிய யோக ரகசியம். நிறைய யோகம் சொல்றாரு, கேசரி யோகம், அட்டா யோகம், சந்திர யோகம், அமுதாரணி, இதெல்லாம் நிறைய சொல்றாரு. அப்ப இறைவனை உள்ளே இருந்து அனுபவிக்கக்கூடிய யோக ரகசியம். இந்த யோகத்தில் ஒளி வடிவினனான இறைவனை நினைத்து அந்த ஒளியோடு ஒன்றக்கூடிய நிலை, இதுதான் அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் பார்த்தீங்கன்னா அந்த மனம் வந்து அப்படியே தெளிவடைஞ்சிக்கிட்டே இருக்கும், ஆன்மா பக்குவம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு ஒரு நிலையிலே அந்த ஆன வழக்கு நீங்கிக் கொண்டே இருக்கும். அதான் அந்த சரியை கிரியை யோகம் ஞானம்னு இந்த படிநிலையை வச்சிருக்கிறாங்க. இது நம்ம தாய்மார் சாமி ஒரு பாடல பதிவு பண்ற. விரும்பு சரியை முதல் மெய்ஞானம் நான்கும் அரும்பு மலர் காய் கனிபோல் அன்றோ பராபரமே. இப்ப அரும்பு சரியை, மலர் கிரியை, காய் யோகம், கனி ஞானம், அது உலக படிநிலையை அவர் வகுத்து பேசுவார். இப்ப இந்த யோகத்தை பற்றி திருமூலர் இந்த 5 தந்திரத்தில் ஒரு நுட்பத்தை அவர் பார்க்கின்றார். திருமூலருடைய அனுபவம் திருமந்திரத்தில் கிடைக்கும். அதான் நம்ம திருமந்திரத்தை படிக்கணும், அதையும் புரிஞ்சுக்கணும். பூவினில் தந்தம் பொருந்தியவாறு போல். இப்போ இந்த பூன்னு இருந்ததுன்னா வாசனை இருக்கும். அந்த பூவுக்குள் கந்தம்னா அந்த வாசனை பூவுக்குள் இருப்பது போல சீவனுக்குள் சிவ மனம் பூத்தது. சீவனுக்குள்ளே சீவன் அப்படிங்கிற வார்த்தையை நல்லா கவனிக்கணும். இது வரைக்கும் அந்த உயிர் என்பது நிலை வேறு, பசு என்பது நிலை வேறு, ஆன்மா என்ற நிலை வேறு, சீவன் என்ற நிலை வேறு. பரிபக்குவப்பட்ட அந்த ஆத்மாவுக்கு சீவன் என்று பெயர். அதாவது முக்தி நிலைக்கு தயாராகக்கூடிய நிலை. இந்த பசு என்று சொல்லுகின்ற பொழுது அது பாசத்தால் கட்டப்பட்ட நிலை. உயிர் என்று சொன்னால் அந்த அதாவது உயிதல், அந்த தான் அந்த இறைவனுடைய திருவருளை பெறுவதற்கு தகுதி உடையது உயிர், உயிர்வதற்கு தகுதி உடையது உயிர். அது காமனா பொதுவாக சொல்லக்கூடியது. அது ஆன்மா என்று சொல்லுகின்ற பொழுது பரிபக்குவப்பட்ட அந்த ஆன்மா உயிருக்கு ஆத்மா, ஆத்மா அது ஆன்மா என்று பெயர். இது ஆன்மா என்று வடமொழியில் சொல்றது, உயிர் என்று தமிழில் சொல்லுவது. இன்னும் சற்று கூடுதலாக பரிபக்குவம் அடைகின்ற பொழுது அது சீவன் என்று சொல்ல வேண்டும். பார்ப்பதற்கு எல்லாம் ஒரே ஒன்றாக தெரிவது போல் தெரியும். இப்ப நம்முடைய திருமூலர் சீவனுக்குள் சிவமனம் பூத்தது, அப்பதான் உணர்வு, பரிபக்குவப்பட்ட உணர்வு பார்க்கிறாருங்க. அந்த பூவுக்குள் எப்படி வாசனை பொருந்தி இருக்கிறதோ அது போல சீவனுக்குள் சிவமனம் இருப்பது, சிவம் இருப்பது அவர்களுடைய அனுபவத்தில் புரிய வரும். அது யோகம். அதான் உள்ளத்தில் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய நிலை. ஓவியம் போல் உணர்ந்து, ஓவியம் போல் உணர்ந்து அப்படின்னா ஒரு ஒரு சுவர் இருந்தால் அதுல சித்திரம் இருக்கும். அந்த அந்த சுவரில் இருக்கிற சித்திரம் அப்படியே இருக்கிற மாதிரி நம்முடைய உயிருக்குள் அந்த அந்த இறைவனை பார்க்கும், பார்க்க வேண்டும். அழகொழுக உள்ளத்தில் அழகொழுக எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே. அப்ப அதெல்லாம் எல்லாம் அனுபவத்தில் பார்த்திருக்காங்க அவங்க அருளாளர்கள்லாம். அந்த உள்ளத்துக்குள்ள இறைவனை அப்படியே கண்டு மகிழ்ந்து தெளிந்தவர்கள். ஓவியம் போல் உணர்ந்து அறிவாளருக்கு நாவி அணைந்த நடுதறியாமே. இந்த நடுதறிங்கிறதான் இந்த நடுநாடி பாத்தல, நடுநாடியில பாத்தல அப்பர் பெருமான் தன்னுடைய பாடல சொல்றாரு, கன்றாப்பூர் நடுத்தறியை காணலாமே. கன்றாப்பூர் நடுத்தறின்னா அந்த யோக ரகசியம் மூலாதாரத்திலேருந்து உச்சந்தலை வரைக்கும் அந்த முருகத்தண்டு வழியாக இருக்கக்கூடிய அந்த சின்ன ஹோல் ஒரு ஓட்டம் இருக்கும், அது வழியா நம்ம இறைவனை பார்க்கணும். அதான் நடுத்தறின்னு பேர். அப்ப உள்ள இறைவனை உள்ளத்தில் பார்க்கக்கூடிய ரகசியம். இப்ப சிவ அனுபவம் பெறுகின்ற நிலை, இது மூன்றாவது படி. அடுத்து அந்த நான்காவது படி என்ற ஞானம். இந்த ஞானம் என்பது ஒரு உயர்ந்த நிலை. அறிவு என்பது அறியாமையோடு தொடர்புள்ள பகுதி, அந்த நிலை வேறு. ஞானம் என்பது இந்த அறியாமையே இல்லாத நிலை, அதுதான் ஞானம். இந்த இந்த ஞான வழி சொல்றோம் இல்லைங்கள, ஞான பாத், இதுதான் மோஸ்ட் எக்ஸால்டட். அது வந்து ஒரு மிகப்பெரிய நிலை. அது பரம்பொருளை சார்ந்து சிவானந்த தேனை எப்பொழுதும் அனுபவிக்கக்கூடிய அந்த பறைஞானத்தில் ஊர்ந்து கொண்டு இருப்பது, அனுபவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய நிலை. அந்த இந்த பரத்தை பார்த்திருப்போர் பதார்த்தத்தை பாரார் அப்படின்னு. சிவத்தை தரிசனம் செய்வர்கள் சிவத்தோடு இணைந்திருப்பாங்க. இந்த உலக விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஒட்டாது. இதுதான் ஞானம். அந்த ஞானம் கிடைப்பதற்கு சரியை கிரியை யோகம் என்ற மூன்று நிலைகளையும் கடக்க வேண்டும். அப்ப ஞானம் என்பது என்ன என்று கேட்டால், ஞானம் என்பது படியாகவும் இருக்கும் பயனாகவும் இருக்கும். இப்ப சரியை கிரியை யோகம் ஞானம் என்பது நான்காவது படி. அதே நேரத்தில் சரியை கிரியை யோகம் என்ற மூன்று படிகளினுடைய பயன் ஞானமாகவும் அமையும். அந்த வீட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா படிக்கட்டு கட்டுவாங்க, அந்த வாஸ்துப்படி கட்டுவாங்க. வாஸ்துப்படி கட்டினாங்கன்னா ஒண்ணு மூணு வாசப்படி வைப்பாங்க, இல்ல ஐந்து வாசப்படி வைப்பாங்க ஒற்றைப்படியில. அப்ப இல்ல மூணு படிகள் கட்டுவாங்க, முதல் படி இரண்டாவது படி. அப்ப மூன்றாவது படி என்பது அங்க படியா கணக்கிட முடியாது, ஆனா அங்கதான் நிலையத்துக்கு வைப்பாங்க. அப்ப மூன்றாவது படி என்பது மூன்றாவது படியா அல்லது இரண்டு படிகளை தாண்டிய பயணம். அது படியாகவும் பயனாகவும் இருப்பது போல ஞானம் என்பது படியாகவும் இருக்கும் பயனாகவும் இருக்கும். இது நம்மளுடைய மாபதி சிவம். கிரியை என மறுவும் அவை யாவும் ஞானம் கிடைத்ததற்கு நிமித்தம். இப்ப ஞானத்தை பெறுவதற்கு இந்த மூன்று படிகள் தேவை, அதுதான் பிரம்ம ஞானின்னு சொல்லுவாங்க, பிரம்மத்தை உணர்ந்த ஞானி. திருஞான சம்பந்தர் மூன்று வயதிலே ஞானம் பெற்றார். இந்த ஞானப்பால் இறைவன் கொடுக்கும் பொழுதே ஞானத்தையும் குறைத்து கொடுத்தார். அப்ப அவருக்கு நான்கு வகையான ஞானங்கள் கிடைத்ததாக சொல்லுவார் சேக்கிழாருடைய பெரியார் புராணத்தில். இது அனுபவம் இல்லை, திருஞான சம்பந்தருடைய அனுபவம். அது சேக்கிழார் வந்து பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு அதை வந்து பெரிய புராணத்தில் அருள் என்று சொன்னால், இது அது சேக்கிழாருடைய சேக்கிழாரில் கிடைத்த அருள், இறைவன் கொடுத்த அருள். அப்ப திருஞான சம்பந்தர் பெற்ற ஞானத்தை சொல்லுவாருங்க, சிவன் அடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவம் மதனை அறம் மாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் உவமயிலா கலைஞானம் உணர்வு வரியமை ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில். அப்ப சிவனிடையே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் ஒன்று. பவம்னா பிறப்பு, பவ மதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், பிறப்பருக்கும் பெருஞானம் அது. மூன்றாவது ஓமையிலா கலைஞானம், அவருக்கு கிடைத்த ஓமையும் அவருக்கு கிடைத்த கலைஞானத்தை ஒப்பிட முடியுமா? அவரை மாதிரி யாராவது வந்து திருஞான சம்பந்தர் பாடியது போல யாராவது வந்து அந்த யாப்போட அந்த யாப்பு அமைதியோட யாரும் பாட முடியும். மாலை மாற்று, சக்கர மாற்று இதெல்லாம் யாரும் பாட முடியுமா? திரியடு கூட்டிக்கை இதுல வந்து இறைவனால் வழங்கப்பட்ட ஞானம், மூன்று விதத்தில் கிடைத்த ஞானம், அதான் ஓமையிலா கலைஞானம். அதான் நம்ம தமிழ் என்று சொன்னால் தன்னை தமிழோடு சம்பந்தர் இணைத்துக் கொண்ட தமிழிஞான சம்பந்தர்னு. அப்ப ஓமையிலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம், இந்த மாதிரி நாலு வகையான ஞானம் கிடைத்த திருஞான சம்பந்தருக்கு என்ன பேர் தெரியுங்களா? தவ முதல்வர். அப்ப அந்த ஞானம் என்பது இறைவன் நமக்கு வழங்குவது. பொதுவா நம்ம சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா இல்ல பரஞானம் அபரஞானம்னு ரெண்டு சொல்லுவாங்க. இந்த பரஞானம் என்பது அனுபவ ஞானம், அதாவது இந்த ஆணவம் நீங்குவதற்கு இறைவன் அருள்வது அது பரஞானம். இந்த பரஞானத்தை பெறுவதற்கு அபரஞானம் தேவை. இந்த அபரஞானம்னா நம்ம நாம் படிக்கக்கூடிய திருமுறைகள், சாத்திரங்கள், சிவாகமம் ஓதுதல், இது எல்லாமே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அபரஞானம். இந்த அபரஞானம் எதுக்கு அப்படின்னா இந்த பரஞானத்தை பெறுவதற்கு படிகள், அதை படிக்கணும். திருமுறைகளை படிக்க வேண்டும், அருளாளர்களுடைய வாழ்க்கையை படிக்க வேண்டும், இதெல்லாம் படித்ததான் புரியும். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேர்த்து வச்சுக்கணும், அப்பொழுதுதான் அனுபவ ஞானம் என்று சொல்லக்கூடிய பரஞானம் கிடைக்கும். இந்த பரஞானம் தான் நமக்கு முக்தியை கொடுக்கும். அந்த அந்த பரஞானத்தை பெற்றவர் தான் சிவஞானி அப்படின்னு சொல்றது. இந்த சிவஞானி அட்டைன் த சுப்ரீம் கோல், இந்த அந்த கோல்னா அந்த எல்லை, அந்த எல்லையை அவங்க பிடிச்சிருவாங்க, அந்த நிலைக்கு நம்ம போகணும். எதை சொல்றதுக்கு இந்த சிவஞானியின் நிலையை சொல்றார் நம்முடைய திருமந்திரத்தில், நன்னிய ஞானத்தின் ஞானாதி நண்ணுவோம், ஞானத்தின் ஞானாதி நண்ணுவோம், ஞானத்தை பெற்றவர் அப்படிங்கிற சிவத்தோடு இணைந்தால் சிவஞானி. புண்ணிய பாவம் கடந்த பிணக்காற்றோம், அவங்க புண்ணியம் பாவம் அந்த நிலை கடந்தவர்கள். சிவஞான போகத்துல படிக்கணும், இதெல்லாம் சிவஞான போகத்துல நிறைய பேசலாம். எப்படி வந்து இந்த மும்மலங்களையும் வெற்றி கொள்ளுதல், இறைவனோடு எப்படி தொடர்பு கொள்ளுதல், இதெல்லாம் சிவஞான போதம், சிவஞான மாபாடியம், சிவப்பிரகாசம், சிவஞான சித்தியார், இந்த போல நூல்கள் நம்ம இதை பார்க்கலாம். புண்ணிய பாவம் கடந்த பிணக்கு அற்றோம், ஏன்னா அந்த 14 மெய்கின்ற சாத்திரங்களுக்கும் முதன்மை நூல் நமக்கு திருமந்திரம் தான், பிரைமரி சோர்ஸ். அதான் நம்ம திருமந்திரத்தை படிச்சாவே ஓரளவுக்கு சாத்திரத்தினுடைய நுட்பம்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் தான் தெரியும், ஒரே நல்ல தெரிஞ்சுக்க முடியாது. அதுல 3047 பாடல் இருக்கு திருமந்திரத்துல. அதெல்லாம் நம்ம வந்து இந்த ஒரு பிரிவில் கற்கணும்னா அது இறைவன் துணை செய்யணும்.
3: கண்ணிய ஞானம் கரைஞானம் கண்டுள்ளோன்.
2: இந்த கரைஞானம்னாரு, கரைஞானம் கண்டுள்ளோன், கரையணும்னாரு, இந்த உடம்ப கரைக்கணும்னாரு.
3: கரைஞானம் கண்டுள்ளோன், உணர்வுகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கரையணும்.
2: அதாவது இந்த திருவாசகத்துல மாணிக்க வாசகர் பதிவு பண்ணுவார், சென்று சென்று அணுவாய் சேர்ந்து சேர்ந்து ஒன்றாம்,
3: சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம்.
2: அப்படின்னாலே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இந்த ஆன்மாவிடம் இருக்கக்கூடிய அழுக்குகள் கொஞ்சம் கொஞ்சமா நீங்கி பக்குவப்பட்டு இந்த ஆன்மா வந்து இறைவனோடு கலந்த நிலை. ஆனா கரை ஞானம்ங்கிற திருமந்திரத்துல
3: ஞானம் கரை, கண்ணிய ஞானம் கரை ஞானம் கண்டுள்ளோம்.
2: அப்ப தன்னை இழந்த நலம், தான் என்ற உணர்வு நீங்கிய நிலை, நான் தான் செய்யறேங்கிற எண்ணம் வரக்கூடாது. இறைவன் நமக்கு என்ன கட்டளை இருக்கிறானோ அதன்படி நாம் செய்கிறோம். எல்லாம் இறை செயல் என்று எண்ணிருக்கக்கூடிய நிலை, அதுதான் அந்த தன்முனைப்பு நீங்குதல், ஆணவம் நீங்குதல். அப்ப இறை எண்ணத்தோடு இறை சிந்தனையோடு வாழக்கூடிய ஒரு நிலை. இது நம்முடைய கந்தர் அனுபூதியில அருணகிரின பதிவு, அருணகிரின் பதிவு பண்ணுவார்,
3: எல்லாம் அற என்னை இழந்த நலம்,
2: என்னை இழந்த நலம், நான் யார் வீடு நம்மளுக்கு இறைவனோடு கலக்கின்ற பொழுது தான் என்ற எண்ணம் இல்லாத நிலை, அதுதான் எல்லாம் அற என்னை இழந்த நலம். சொல்லாய் முருகா சுரபூபதியே, இதுக்கு நம்முடைய கந்தர் அனுபூதியில அருணகிரிநாதர் இறைவனிடம் கேட்கின்ற நிலை.
3: அப்படி இந்த கரைஞானம் கண்டுள்ளோன்
2: யார்,
3: திண்ணிய சுத்தன்,
2: சுத்தன் என்று சொன்னால் சுத்தமான ஆன்மாவை உடைய நிலை,
3: அவர் தான் சிவமுத்தன்.
2: எத்தனை அடைமொழி கொடுத்தாரு பாருங்க, சுத்தன் சிவமுத்தன்
3: சித்தனே.
2: இந்த எந்த நிலையில அவர் வந்து திருமூலர் இதெல்லாம் அருளியிருப்பார். ஆனா யான் பெற்ற இன்பம் பெருகிய உபயோகம், தான் அடைந்த அனுபவங்களை எல்லாம் அப்படி அவர் பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்.
3: அப்புறம் அந்த
2: நிலை சார்ந்த சன்மார்க்க நிலை அப்படின்னு ஒரு வரியை சொல்றார். இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா இறைவனோடு நாம் உறவு கொள்ள வேண்டும். உறவுனா ஒரு முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் உள்ள உறவு, அது தொண்டு நெறி, அது தொண்டு செய்யக்கூடிய உறவு. ரெண்டாவது வந்து தந்தைக்கும் மகனுக்குள்ள உறவு. மூன்றாவது தோழமை உறவு. நான்காவதாக குரு சீடர் உறவு. இப்படி நான்கு வகையான உறவுகள் நமக்கு கிடைக்கின்றன. இறைவனோடு ஏதோ ஒரு வகையில் நாம் உறவு கொள்ள வேண்டும். இதே நம்ம நான்கு மார்க்கங்களாக சொல்வார்கள். இத தாச மார்க்கம், சர்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம் என்று நான்கு வகையான மார்க்கங்கள் உண்டு. இந்த நான்கு வகையான மார்க்கங்களிலே இந்த சன்மார்க்கம் என்ற நிலை, அதுதான் சன்மார்க்கம் என்று சொன்னால் ஞான மார்க்கம்னு பேர், இன்னும் சொல்ல போனா குருநெறின்னு பேர், அதுதான் மேல்நிலை ஞான வழி ஞான நெறி. இந்த சன்மார்க்கத்துக்கு ஒரு விளக்கம் கொடுக்குற திருமூலருடைய திருமந்திரம்,
3: பசு பாசம் நீக்கி. இந்த பசு என்ற ஆன்மா பாசம் என்ற உலகியலை நீக்கி,
2: அப்ப உலகியலை கிடைக்கணும்.
3: பசு பாசம் நீக்கி பதியுடன் கூட்டி
2: அப்ப இறைவனோடு கலக்கணும். சரி ஓகே, அடுத்தது
3: கசியாத நெஞ்சம் கசிய கசிவித்து.
2: இந்த நெஞ்சம் இருக்கு பாத்தீங்களா, அது கசியணுமா, அது உருகணுமா, உருகி உருகி இறைவனை நினைந்து நினைந்து நினைந்து உருகுதல்,
3: அதுதான் சன்மார்க்க நெறி. கசியாத நெஞ்சம் கசிய கசிவித்து ஒசியாத உண்மை சொரூப தயத்துற்று, உண்மை சொரூபம் அதாவது இறைவனோடு கலக்கக்கூடிய நிலை, சித்தும் சித்தும் சேர்ந்த நிலை. கசியாத நெஞ்சம் கசிய கசிவித்து ஒசியாத உண்மை சொரூப தயத்துற்று அசைவானது இல்லாமையான சன்மார்க்கமே. அப்ப வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அப்படி நிலைநிறுத்தணும், அசைவு இருக்கக்கூடாது, மாறக்கூடாது. அப்ப இறைவனால் கொடுக்கப்பட்டுள்ள அந்த ஞான மார்க்கத்தில் ஊன்றி இருத்தல் சன்மார்க்கம். சிவத்துடன் அசைவில்லாமல் ஒன்றி அதிலே நிலைத்து அந்த அனுபவத்தை பெறக்கூடிய நிலைக்கு பேர் சன்மார்க்கம். அதுதான் ஞான நெறின்னு சொல்றது. அப்ப உள்ள உருகணுமே, அந்த உள்ளம் உருகுவதற்கு நம்முடைய மாணிக்க வாசகருடைய திருவாசகம் ஒரு பாடல் இருக்கு, சாம்பிள் சொல்லலாம். பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து நீ ஆவியனுடைய ஊனினை உருக்கி, அப்படில உருக்கம் வேணுங்கிற ஊனினை உருக்கி உள் ஒளி பெருக்கி. அப்ப இறைவனை பாடி பாடி கசிந்து கசிந்து உள் நெற்குருக நெற்குருக நாம் வாழ்ந்தால் ஊன் உருகும், உள்ளே இருக்கக்கூடிய சிவஞான ஒளி பெருகும். ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய, உழப்பிலா ஆனந்தமா, அதாவது அது ஒவ்வொரு நிலை நிலையிலையும் ஒவ்வொரு விதமான ஆனந்தம் கிடைக்குமா, உழப்பிலா தகிட்டாத இன்பத்தை தரக்கூடிய ஆனந்தம், பேரானந்தம், சிவானந்த தேன் அப்படிம்பார், சிவானந்தம் அப்படிங்கிறது. உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யான் உன்னை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அல்லது இனியேன்னு அவர் முடிக்கிறார். அப்ப தொடர்ந்து சிக்கன பிடித்தேன், அப்ப இறைவனோடு நாம் தொடர்ந்து செல்ல வேண்டும், தொடர்ந்து உறவு கொள்ள வேண்டும், அவரோடு நாம் நெருக்கமான உறவு வைத்துக் கொள்ள வேண்டும், அந்த நிலைக்கு நம்ம வரணும். அதுதான் ஞான நெறி. இதுக்கு இப்ப பலன் உண்டு, இந்த நான்கு நெறிகளுக்கும் இப்ப நான்கு நெறிகள் உண்டு, அதாவது சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுச்சியம் என்ற வகையான நான்கு வகையான பலன்கள் உண்டு. இல்ல சாயுச்சியம்ங்கிறதுதான் இறைவனோடு கரைந்த நிலை, அது மிகப்பெரிய நிலை சாயுச்சியம். இதுக்கு வந்து குரு நெறின்னு பேரு, இந்த சன்மார்க்க நெறிக்கு குரு நெறி என்று ஒரு பெயர் உண்டு. இதையே அந்த திருமந்திரத்துல திருமலர் சொல்றார் குரு நெறியினே. நம்மளுக்கு வந்து குரு வழிபாடு, லிங்க வழிபாடு, சங்கம வழிபாடு என்ற மூன்று வழிபாடுகளும் சைவத்தில் உண்டு. இந்த மூன்று வழிபாட்டு முறைகளையும் நாம் பெரிய புராணத்தில் பார்க்க முடியும். இந்த குரு நெறிக்கு இன்னொரு பெயர் நன்னெறி. இப்ப நன்னெறினாலும் ஒண்ணுதான், குரு நெறினாலும் ஒண்ணுதான், சன்மார்க்கனாலும் ஒண்ணுதான், ஞான நெறினாலும் ஒண்ணுதான். சைவ பெருமை தனி நாயகன் நந்தி உய்ய வகுத்த குரு நெறி ஒன்றுண்டு. அதே இறைவன் நமக்கு வகுத்த குரு நெறி, தெய்வ சிவநெறி. எவ்வளவு அந்த எவ்வளவு மனசுக்குள்ள எவ்வளவு உள்ளத்துக்குள்ள எப்படி ஊறிருக்குன்னு பாருங்க. தெய்வ சிவநெறி சன்மார்க்கம் சேர்ந்து உய்ய வையத்து உள்ளாருக்கு வகுத்துரைத்தானே. இப்ப வையத்துள் வாழ்பவர்களுக்கு இறைவன் வகுத்த நெறி ஞான நெறி. அந்த ஞான நெறி தான் சிவநெறி, அந்த சிவநெறி தான் குரு நெறி. அதை நம்ம குரு நெறிக்கே என்னை சேர்த்தாய் அப்படின், குரு நெறிக்கே என்னை சேர்த்தாய் அப்படின்னு அருளார்கள். அப்படி நமக்கு வந்து அந்த ஞான நெறியாகிய மெய்ஞானத்தோடு சேர்ந்து இறைவனோடு கலந்து வையத்துள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். அது நமக்கு திருமூலர் ஒன்பது தந்திரங்கள் வழியாக நமக்கு பல்வேறு செய்திகளை பல்வேறு நிலைகளில் நமக்கு விளக்கியுள்ளார். நாம் ஒவ்வொரு நாளாக அதை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். ஆறாம் தந்திரத்தில் சில செய்திகளை இறைவன் உள்ளத்தில் உணர்த்துவதற்கு ஏற்ப அந்த செய்தியை நாம் சிந்திப்போம் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
4: ஓம் நமசிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய.

திருச்சிற்றம்பலம் ஐம்பெரும்பூத திருத்தலங்களில் பெரும்பற்ற புலியூர் எனும் சிதம்பரம் ஆகாய திருத்தலம் என்பது அறிவோம். பூதாகாசம், பர ஆகாசம், மகா ஆகாசம், சூர்யாகாசம் எனும் ஆகாசங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்ட ஞானாகாசம் சிதம்பரம். சித்கூட்டல் அம்பரம் சிதம்பரம். அறிவு ஆகாசம் என்பது பொருள். ஞானவின் என்றும் வியோமாதீதம் என்றும் சிற்பர வியோமம் என்றும் போற்றுவர் சான்றோர். விராட்புருடனுக்கு இருதயம் இப்பூமண்டலத்திற்கு சுழுமுனை. முத்தித்தலங்களுள் முதன்மையானது, பஞ்ச சபைகளுள் பரமானந்த குத்து நிகழ்கின்ற பதி. ஐம்பெரும் புலியூர்களுள் ஒன்று, பன்னிரு திருமுறைகளுள் பாங்குர விளங்கும் கோயில். கோயில் என்றாலே சிதம்பரம் என்று சொல்லவும் வேண்டுமோ? தரிசிக்க முக்தி தரும் தன்னேரில்லா தனிப்பெரும் அருத்தலம். ஞான சாத்திர தோத்திர நலம்புணரு கவின்பதி. அர்த்த யாமத்தில் அருள் விளங்கு சிவகலைகள் அமைந்து ஒளிரும் பொற்பொது. ஏத்த அருந்தலம் எளிப்புலியூர். தீர்த்தம் என்பது சிவகங்கை. மூர்த்தி என்பது கூத்தனது திருவுரு என்பது ஆன்றோர் அருள் வாக்கு. சிற்றபை, பொச்சபை, தேவசபை என்கிற பேரம்பலம், நிறுத்த சபை, ராஜசபை என்ற ஐம்பெரும் சபைகளும் இத்திருத்தலத்தின்கண் உள. திருமூலதேவர் திருக்கூத்து தரிசனம் கண்டது, மணிவாசகர் மங்கை நல்லாள் ஒருத்தியின் ஊமைத்தன்மையை மாற்றி ஒளிர்தமிழ் பேச அருளியது, திருஞான சம்பந்தப் பெருமான் தில்லைவாழ் அந்தணர்களைச் சிவகணங்களாகக் கண்டது, சேந்தனார் திருப்பல்லாண்டு அருளித் தேரை ஓடச் செய்தது, நம்பியாண்டார் நம்பிகள் திருமுறைகளை வெளிப்படுத்தியது, தெய்வச் சேக்கிழார் பெருமானுக்கு திருத்தொண்டரு புராணம் பாட அம்பலவாணர் அடியெடுத்து தந்தது முதலிய பல்வேறு சிறப்பு இயல்புகள் தில்லையில் நிகழ்ந்தனவாம். ஆண்டுக்கு ஆறு அபிஷேகம், ஆண்டுக்கு இருபெரும் திருவிழாக்கள் நிகழ்வதும் இத்திருத்தலத்தின் மாட்சிமை மிக்க மங்கள நிகழ்வுகளாம். மூவாத பேரன்பின் மூவரு முதலிகளாம் திருஞான சம்பந்தப் பெருமான், திருநாவுக்கரசு சுவாமிகள், செந்தமிழ் சுந்தரரு பெருமான் மற்றும் திருநாளைப்போவார் உள்ளிட்ட நாயன்மார்களது அருட்சரிதங்களில் அம்பலவானதும் அருமை பெருமைகளை அனுபூதி நிலையில் ஒன்றி உணரலாம். கோச்செங்கற்சோழர் பெருமான், இயற்பகை நாயனார், ஏனாதி நாயனார், காரைக்காலம்மையார், மூர்க்க நாயனார், சேரமான் பெருமாள் நாயனார், கணம்புள்ள நாயனார், குற்றுவ நாயனார் உள்ளிட்ட நாயன்மார்களது அருள் வரலாற்றில் அம்பலக்குத்தன் அவர்களுக்கு அருளிய திறம் திருத்தொண்டர் புராணத்தில் தித்திக்க காணலாம். தேன் அடைந்த மலர்ப்போலில் தில்லை குத்தன் யோகமூர்த்தமாகவும் போகமூர்த்தமாகவும் வேகமூர்த்தமாகவும் ஒரு சேர குத்தப் பெருமான் திருவுருவில் இருந்தபடியிருந்தே அருள் பாலிப்பது நாம் செய்த பெரும் பேறு ஆம். உருவம் ஆடல் வல்லான், உரு அருவம் படிகலிங்கம், அருவம் சிதம்பர ரகசியம் எனும் நிலையில் மூவிதமாக அண்டவாணன் அருட்காட்சி நல்கும் தலம் சிதம்பரம். எங்கும் சிதம்பரம், எங்கும் திருநட்டம் என்றும் மானுடர் யாக்கை வடிவு சிதம்பரம், மானுடர் யாக்கை வடிவு திருக்கூத்தே என்றும் பாடிமகிழும் திருமூலராம் மந்திரமாமுனிவர். சிவானந்த கூத்து, சுந்தரக்கூத்து, பொற்பதிக்கூத்து, பொற்றில்லைக்கூத்து, அற்புதக்கூத்து, திருக்கூத்து தரிசனம் என விரித்துரைக்கும் செய்திகள் வியனுலகு போற்றும். அம்பலவாணர் அருட்புகள் விரிப்பிப் பெருகும் தொகுப்பின் எஞ்சும். ஞான ஆறமுதமுண்ட ஞான சம்பந்த பிள்ளையார் வேண்டினவெல்லாம் வழங்கு தில்லை சூழ் திரு எல்லை பணிந்து வணங்கி செல்வம் மல்கிய தில்லை மூதூரினில் தென் திசை திருவாயில் எல்லை நீங்கி எழுநிலை கோபுரம் பணிந்து எழுந்தனர். நீடுநீள் நிலை கோபுரத்து உள்புக்கு செம்போனின் மாளிகை வலம் கொண்டு வானுர வளரு திங்கள் சூடு பேரம்பலம் மேறு தொழுதனர்.
மெய்ஞானமேயான அம்பலமும் ஆனந்த ஒரு பெரும் தனிக்கூத்தும் கண்ணின் முன்புறக் கண்டு கும்பிட்டு காதலித்து உருகினார். உணர்வின் நேர்பெறவரும் சிவபோகத்தைத் துய்த்து புணரும் இன்னிசை பாடினர் ஆடினர் பொழிந்தனர் வெளிமாறி என்று பக்கியப் பயனாப்பதி குன்றை வாழ் செக்கிழார் பெருமான். திருஞான சம்பந்த சுவாமிகள் அழகிய திருச்சிற்றம்பலவாணனின் அடிமலர் பரவிய நிலையை விரித்து உரைப்பார். என்பும் உயிரும் கரைந்து உருக்கும் விண்ணாயகன் கூத்து வெட்ட வெளியே திளைத்து கண்ணார் அமுது உண்ட காழிப்பிள்ளையார் ஏழிசையும் ஓங்க எடுத்த பன்னார் இன் தமிழ் கற்றாங்கு எரியோம்பி எனும் திருப்பதிகம். பண் குறிஞ்சி.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: ஒன்பதாம் திருமுறையில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை. உரை வழங்குபவர் தூத்துக்குடி திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

அம்பரம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம் சித்தனே அருளாய், செங்கணா அருளாய், சிவபுர

அருளாய் முன்னவா துயர் கெடுத்தனக்கே. திருச்சிற்றம்பலம் எல்லாம் அல்ல பாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொன்னார் கழல்களை எனது மனம் மொழி மெய்களால் வளர்த்தி கொண்டு நமது ஒன்பதாம் திருமுறை அருளிய பெருமக்கள் அவர்களுக்காக ஒரு துதி. நின்மலனின் அருளாலே நீத்துலக வாழ்க்கையினை சொன்மையனை சிவனவனை துதித்தினிய சொல்லினால் எம் பொன்மையினை போக்கிய மாளிகை தேவர் முதற் புலவர் நன்மலர்த்தாள் இணை பணிந்து மனத்தகத்து நாட்டுவமே என்று அவர்களையும் பணிந்து கொண்டு அருமையான முறையில இந்த எழில்ஞான பூஜையினை திறம்பட நடத்தி கொண்டு வரும் நமது சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்களை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வினை நேரில் கண்டு கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது மனம் கனிந்த வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம். நேற்று நாம் திருவாலி அமுதனாருடைய முதல் பதிகத்தை பார்த்தோம். இன்று அவர் அருளிய இரண்டாவது பதிகம் பவளமால் வரை என்று துவங்குகிறது. பவளமால் வரையை பனி படர்ந்து அணையதோர் படரொளி தரு திருநீரும் குவளை மாமலர் கண்ணியும் கொன்றையும் துண்டு பொற்குழல் திருச்சடையும் திவள மாளிகை சூழ்தரு தில்லையுள் திருநடம் புரிகின்ற தவள வண்ணனை நினைதொரும் என் மனம் தளல் மெழுகு ஒக்கின்றதே என்று சொல்லுகின்றார். சுவாமிய நினைச்சா இது பூரா மற்றது பூரா தலத்துக்கும் சுவாமிக்கும் வர்ணனை அத பூரா சொல்லிட்டு சுவாமிய நினைக்கும் போதெல்லாம் என் மனசு வந்து நெருப்பில் இட்ட மெழுகு போல உருகுகிறது. உருகணும் கண்டிப்பாக, கல் மனசா இருந்தா ரொம்ப கஷ்டம், உருகணும் அப்படிங்கிறது மீள மேல நமக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கொண்டே வரப்பட்டு இருக்கிறது. தவள வண்ணன் திருநீர் பூசியிருக்கனால வெண்மையான நிறத்துல இருக்கிறார் அப்படிங்கிறத அழகா சொல்லிட்டு அதற்கு அடுத்தால அந்த திவளம் அப்படின்னா நல்ல வேலைப்பாடுகள்லாம் நிறைந்த ஒரு மாளிகை அந்த தில்லை கோயில சொல்றாங்க. குவளைங்கிறது மலர்னு நமக்கு தெரியும். பவளமால்ங்கிறத பவள மலையை பனி மூடின மாதிரி சுவாமி செம்மேனியம்மான் மேல விபூதி பூசிருக்கிறது பவளமலை மேல இருக்கக்கூடிய பனி மாதிரி இருக்குது அப்படிங்கிறத அந்த பாடல்ல சொல்லிட்டு அதற்கு அடுத்த பாடல்ல ஒக்க ஓட்டந்த அந்தியும் மதியமும் அலைகடல் ஒலியோடு நெக்கு வீழ்தரு நெஞ்சினை பாய்தலும் நிறையழிந்து இருப்பேனை செக்கர் மாளிகை சூழ்தரு தில்லையுள் மாநடம் வகையாலே பக்கமோட்டந்த மன்மதன் மலர்கனை படுதொரும் அலந்தேனே என்று சொல்லி இருக்கின்றார். இதுவும் சுவாமியுடைய வர்ணனைகளை எல்லாம் சொல்லிட்டு ஒரு சுவாமிய திருநடனத்தை தரிசிச்சதுனால ஏற்பட்ட அன்போட மிகுதியை இந்த பாடல எடுத்து நமக்கு காட்டியிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியா அலந்து போயினேன் அம்பல கூத்தனே அணிதில்லை நகராளி சிலந்தியை அரசாழ்க என்று அருள் செய்த தேவதேவீசனே உலந்த மார்க்கண்டிக்காகி அக்காலனை உயிர் செக உதை கொண்ட மலர்ந்த பாதங்கள் வனமுலை மேலொற்ற எங்கள் வந்தருள் செய்யாயே அப்படின்னு சொல்றார். அணி தில்லை நகராளி தில்லையை தில்லை நகரை ஆண்டு கொண்டிருப்பவர் அம்பல கூத்தன். அவரோட கருணை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும். திருவானைக்கா அந்த தலத்துல ஒரு சிலந்தியானது சுவாமி வந்து அந்த நாவல் மரத்துக்கு கீழே இருக்கிறாரு. அவர் மேல வந்து சருகுகள்லாம் விழுதுன்னு சொல்லிட்டு தன்னோட வாயால அவருக்கு பந்தல் அந்த இதை கட்டி அது வழிபட்டுது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்புறம் ஒரு யானை அது வந்து இது எச்சில் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து போட்டுட்டு அது அபிஷேகம் பண்ணி கும்பிட்டுட்டு போகணும் பாக்குறோம். அப்ப இவங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் மேல ஒருத்தர் வருத்தங்கள் கோபங்கள். அப்புறம் ஒரு நாள் இந்த சிலந்தி வந்து அந்த யானையுடைய மத்தகத்துக்குள்ள நுழைஞ்சு அதை கடிக்க சிலந்திக்கு விஷம் உண்டு. யானையும் தும்பிக்கையை உதறி அடிக்க ரெண்டுமே உயிர் நீக்குது. ஆனா யானை எந்த சிந்தனையும் இல்லாம இறந்தது. அதனால அதுக்கு அடுத்தால பிறவி இல்லை. ஆனா சிலந்தி என்ன நினைச்சுதான் உயிர் போகும்போது அடுத்த பிறவியில நான் மனிதனா பிறந்து சிவபெருமானுக்கு கோயில் கட்டி வழிபடுவேன். ஆனா அந்த கோயிலுக்குள்ள யானை வரக்கூடாது, யானை நுழைய முடியாத கோயில், அந்த கருவறைக்குள்ள யானை நுழைய முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனையோட உயிர் நீத்துது. வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய்ன்னு சொன்ன மாதிரி சுவாமி அந்த சிலந்திக்கு வேண்டத்தக்கது அறிந்து
வேண்டம் முழுவதும் கொடுப்பதாக அடுத்த பிறவியில கமலவதி சுபதேவன் அப்படிங்கிற தம்பதியருக்கு சோழ நாட்டுல மகனாக உதிக்கும்படி செய்கின்றார். பிரசவம் ஆகக்கூடிய நேரம், அந்த நேரத்துல அங்க இருந்த ஜோதிடர்கள் எல்லாம் சொன்னாங்களாம், இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பிறந்தா இந்த குழந்தைக்கு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு சொன்ன அந்த தாய் கமலவதி என்ன சொன்னாங்களாம், தன்னை தலைகீழ கட்டி தொங்க விட சொல்லிட்டாங்களாம். அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு அவங்க சொன்ன நேரம் ஆன உடனே கீழே எடுத்து படுக்க போட்டோடனே குழந்தை பிறந்தது. குழந்தைய கையில கொடுத்து, குழந்தை ரொம்ப நேரம் திவங்கினதுனால குழந்தையோட கண்கள் எல்லாம் சிவப்பா இருந்துதான். செங்கனா செங்கனா அப்படின்ட்டு அந்த அம்மா அந்த குழந்தைய பார்த்துட்டு அந்த தன்னோட உயிரை நீத்தார்கள் என்பது வரலாறு. ஆக அந்த சிலந்தி வந்து மறுபிறவியில ஒரு அரசனாக வந்து, அது ஒரு 70க்கு மேற்பட்ட மாட கோயில்கள், மாட கோயில்னா கருவறைக்குள்ள யானை நுழைய முடியாது, மறுபிறவி உண்டு அப்படிங்கறத சைவ சித்தாந்தம் சொல்லுது இல்லையா, அதுக்கு இது ஒரு சிறந்த சான்று. ரெண்டாவது, வினைக்கு ஈடாக பிறவி கிடைக்கும், செஞ்ச வினைக்கு ஈடாக, அதுவும் இதுல விளங்குது நமக்கு. இப்ப இந்த சிலந்தி, இந்த சிலந்திய பத்தி ஒரு வரலாற்றை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். சிலந்தியிலையும் பல வகை இருக்கு. இது வந்து சுதை சிலந்தி அப்படின்னு சொல்லப்படுது, அதாவது பெருஞ்சிலந்தி அப்படின்ட்டு. இதுக்கு விஷத்தன்மை நிறைய இருக்கும். இது முற்பிறப்புல சிவகணங்களுள் மாலியவான் அப்படிங்கிற பெயரோட இருந்திருக்கு. இந்த மாலியவான் வந்து புஷ்பதந்தன் அப்படிங்கிற சிவகணத்தவன் செய்யக்கூடிய சிவத்தொண்டுல பொறாமையும் கோபமும் கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வாய் தகராறு வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சாபம். அந்த சாபத்தின் காரணமாக அந்த புஷ்பதந்தன் வந்து, இதை பத்தி நீ அடுத்த பிறவில சிலந்தியாத்தான் போவேன்னு ஒரு சாபம் கொடுக்க, அதனால அடுத்த பிறவில சிலந்தியாக வடிவம் பெற்றான். இப்ப நம்ம இதுல மனசுல ஒரு கருத்து இந்த வரலாறுல எடுத்துக்கிடணும். சிவத்தொண்டுல இருக்கும் போதே பொறாமையும் கோபமும் வந்திருக்குன்னா பக்குவம் இன்மை. அப்ப நம்ம கண்டிப்பாக நம்ம தவிர்க்க வேண்டியது அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறதையும் கோபப்படுறதையும். அந்த பொறாமையினாலதான் கோபமே வரும், அந்த கோபத்தையும் நம்ம நீக்கணும். இப்ப இந்த செலந்தி வந்து திருவானைக்கால நாவல் மரத்தடியில சுவாமிக்கு வெயில் படாமலும் அந்த சருகுகள் அவர் மேல படாமும் வாய் நூலால பந்தலிட்டு அப்புறம் அந்த பிறவியில

சுவாமி வந்து உனக்கு குறைஞ்ச ஆயுளோட ஒரு நல்ல குழந்தை வேணுமா இல்ல நிறைய ஆயுளோட ஒரு சுமாரான மோசமான குழந்தை வேணுமான்னு கேட்கும்போது நல்ல குழந்தையே எனக்கு கொடுங்கன்னு சுவாமிகிட்ட கேட்கும்போது 16 வயசு வரைக்கும் இருப்பான்னு சொல்லிட்டாரு. அந்த குழந்தைக்கு 16 வயது ஆகும்போது இவங்களுக்கு பயம் வருது, இவன் இனிமேல் நம்ம கூட இருக்க மாட்டானேன்னு பெற்றோர் கலக்கமா இருக்கும்போது அந்த குழந்தை நீங்க ஏன் இப்படி இருக்கீங்கன்னு கேட்டுட்டு இதுதான் விஷயமான்னு சொல்லிட்டு தலந்தளமா போய் சுவாமியை வழிபட்டு சிவபூஜையும் சிறப்பா செஞ்சு கொண்டே வருது அந்த 16 வயசுல. அதுக்கப்புறம் நமக்கு வரலாறு தெரியும், திருக்கடவுர்ல போய் பூஜை பண்ணும்போது பூஜையை பண்ணிட்டு இருக்கிற அந்த வேலையை முடிக்கிறதுக்காக யமன் வந்து பாசக்கயிறை போட அது அந்த குழந்தை மேல போடும்போது சுவாமி மேலையும் சேர்ந்து பட அதனால சுவாமி சினம் கொண்டு யமனை உதைக்க யமனோட கண்ணெல்லாம் செதறி அதுல இருந்து குருதி கொட்டி அவனோட உயிர் போயிருது. அப்போ காலன் எல்லாரோட உயிரையும் எடுக்கிறான், அந்த காலனுக்கே காலன் யாருன்னா சிவபெருமான். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுவார் இல்லையா, கால காலனை கம்பனை மானை காண கண்ணடியேன் பெற்றவாரேன் பாடுவாரு. கால சம்ஹார மூர்த்தி அந்த தலத்துல அந்த மூர்த்தியே இருக்குங்கிறதையும் நம்ம பாக்குறோம். அதனால அவருடைய வரலாறும் இதுல சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இதற்கு அடுத்தபடியாக உயிர்களுக்கு திருவருள் பாலிக்கின்றார் என்பதை இதற்கு அடுத்த பாடல்ல கண்டிப்பா சுவாமி அவருடைய ஒரே வேலை அதுதான், திருவருள் உயிர்களுக்கு கொடுப்பது ஒன்றுதான், அதை கொடுக்கின்றார் அப்படிங்கறது அதுல சொல்லிட்டு அதற்கு அடுத்தபடியாக அந்த 6வது பாடல் அதுல பாத்துக்கிட்டீங்கன்னா சுவாமியை எப்போதும் மனசுல வச்சு வணங்கி கொண்டே இருக்கணும், அவரை மறக்கவே கூடாது அப்படிங்கிறத ஒரு அறிவுறுத்தியிருக்காரு நமக்கு. அவருடைய மலர் பாதங்களை நாம் எப்போது காண்பது அப்படிங்கிற மாதிரி கேட்டு அதுல சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பாக்குறோம். தினந்தோறும் அவரை வழிபட்டு கொண்டே இருக்க வேண்டும், வழிபாட்டுல எந்த ஒரு தொய்வும் வரக்கூடாது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்ன மாதிரி நீள நினைந்தடியேன் உண்மை நித்தலும் கைதொடுவேன் சொன்னார் இல்லையா அந்த மாதிரி. சரி, இதற்கு அடுத்த பாடல நமக்கு ஒரு சிறந்த அறிவுரையை சொல்றார். உடையும் பாய்புலி தோலும் நல் அரவமும் உண்பதும் பலிதேர்ந்து விடையது ஊர்வது மேவிடம் கொடுவரை ஆகிலும் என் நெஞ்சம் மடைகள் வாழைகள் கொதிகொள்ளும் வயல் தில்லை அம்பலத்து அனலாடும் உடைய கோவினை அன்று மற்ற ஆரையும் உள்ளுவது அறியேனே அப்படின்ட்டார். முதல்ல போற வர்ணனை சாமி புலித்தோலை உடுத்திருக்காரு, அதுக்கு கச்சை வந்து பாம்பு, அவர் உணவு உண்றது பிச்சையாக இயக்கக்கூடியதுதான், அவர் ஏறி செல்றது ரிஷபத்துலதான், அவர் எழுந்தருள் இருக்கக்கூடியது கைலாய மலைதான். எல்லாம் இருந்தாலும் என் மனசு என்ன செய்து தெரியுமா, அவரை தவிர வேற யாரையும் நினைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த 9ஆம் திருமுறை கருத்து நமக்கு இதுக்கு முந்தைய 8 திருமுறைகளையும் நம்ம பல இடங்கள்ல பார்த்திருந்தோம், சான்றாக சிலது மட்டும் பார்க்கலாம். ஞானசம்பந்த பெருமானை பத்தி சொல்லும் போது திருத்தொண்ட தொகையில சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எப்படி சொல்றாங்க, மதுமலர் நற்கொன்றையான் அடியலால் பேணா எம்பிரான் சம்பந்தன், அவரை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டார் அப்படின்னு நமக்கு எடுத்து காட்டியிருக்க. திருநாவுக்கரச சுவாமிகள் உற்றவரும் உறுதுணையும் நீயே என்றும் உன்னையல்லால் ஒரு தெய்வம் உள்கேன் என்றும் அப்படின்னு சொல்லி அவரே சொல்றார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் ஏழை பாகனை அல்லால், ஏழைங்கிறது அம்பாள், ஏழை பாகனை அல்லால் இறையன கருதுதல் இளமே அப்படிங்கிறது, யாரையுமே நான் இறைவனாக நினைப்பதே கிடையாதுன்ட்டு. அன்னே உன்னை எல்லால் இனி யாரை நினைக்கேன்னு கூட படுறாரு இல்லையா. சரி, மாணிக்கவாசக சுவாமிகள் ரொம்ப அழுத்தம் திருத்தமா தொழுவனோ பிறரை துதிப்பனோ எனக்கு ஒரு துணை என நினைவனோ சொல்லாய் அப்படின்னு கேக்குறாரு. அதனால நமக்கு சுவாமிய மட்டும்தான் வணங்கணுமே தவிர வேற யாரையும் வணங்க வேண்டாம் அப்படிங்கிறது. ஏன்னா இவர் ஒருத்தரை வணங்கினா நம்ம யாரெல்லாம் வணங்கணும்னு நினைக்குமோ அத்தனை பேரையும் வணங்கினா ஒரு பலன் கிடைக்கும். ஏன்னா அவங்க எல்லாருமே இவருடைய ஏவல் வழிதான் செயல்படுறவங்க, எல்லாரும் பசுக்கள், இவர் ஒருத்தர் தான் பதி என்ற செய்தியை நம்ம மனசுல வச்சுக்கிடணும். அப்புறம் 8வது பாடல்ல சொல்லும் போது நீ எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு சுவாமிகிட்ட ஒரு விண்ணப்பமாக கேக்குறாங்க. வான நானுடை மைந்தனே ஓ என்பேன் இல்லையா, சிவலோகத்துல இருக்கக்கூடிய பெருமானே அப்படின்னு நான் உன்னை அழைப்பேன், வந்தருளாயின்னு சொல்லுவேன். பஞ்சகவியத்தால அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய பால்வண்ண பெருமானை, பால்வண்ணங்கிற பேர்ல பல தலங்கள்ல சுவாமி இருக்கார். அந்த தலத்துல உள்ளவங்கள்லாம் ஆன்மார்த்த பூஜைக்கும் பரார்த்த பூஜைக்கும் இந்த பாடலை பஞ்சபுராணத்துல வச்சு பாடலாம். சரி, அப்படி சொல்லிட்டு அதுக்கு அடுத்தால என்ன சொல்றாரு, தில்லையில நடமுடியக்கூடிய

0: என் பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று ஒரு விண்ணப்பத்தினை தந்திருக்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக அந்த அதுக்கு முந்தின பாடல்ல, அந்த அதுக்கு முந்தின பாடல்ல எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்றார். அறிவு, மிக்கனல், நாணம், நிறைமை, ஆசை எல்லாத்தையும், அப்புறம் என்னோட உறவுகள், என்னை பெற்ற நல் தாய் தந்தை உடன் பிறந்தவர்கள் எல்லாரையும் விட்டுட்டு நான் வந்துட்டேன், உன்னை அடைஞ்சிட்ட என்னை ஏன்றுகொள் அப்படின்னு சொல்றார். இது எதுக்கு அப்படின்னா, அறிவுங்கிறது தற்போதத்தை குறிக்குது. இது எதுக்கு அப்படின்னா, எல்லாத்தையும் நம்ம விட்டாத்தான் இறைவனை என்ன செய்ய முடியும், அடைய முடியும் என்பதற்காக அங்கனம் அதுல சொல்லி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். நீ மட்டுமே அடைக்கலாம் அப்படின்னு சொல்றார். சரி, அதற்கு அடுத்தபடியாக நிறைவு பாடல். நிறைவு பாடல்ல என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூசுரர் அப்படிங்கிற சொல் வருது. ஞான சம்பந்த பெருமான் தன்னை பூசுரர்னு சொல்வார். சுரர்னா தேவர்கள், பூசுரர்னா பூமியில் பூலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களுக்கு, அதாவது நிலத்தேவர் அப்படின்னு சொல்லுவோம், பூமி தேவர் அப்படின்னு சொல்லலாம். சரி, யாரெல்லாம் இந்த பதிகத்தை பாராயணம் செய்கின்றார்களோ, சிவபெருமானை நினைந்து அம்மையும் சேர்த்து யாரெல்லாம் இந்த பதிகத்தை பாராயணம் பண்றாங்கோ அவங்க பரமனது அடியினை பணிவாரே அப்படின்னு சொல்லியாச்சு. சிவபெருமானுடைய திருவடிகளை பணிந்து என்றும் இருப்பார்கள் என்று மிக அழகாக அதிலே நமக்கு எடுத்து கூறியிருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இதற்கு அடுத்த பதிகம் அல்லாய் அப்படின்னு சொல்லிட்டு, அல்லாய் பகலாய் அருவாய் உருவாய் ஆறா அமுதமாய் கல்லால் நிழலாய் கயிலை மலையாய் காண அருள் என்று பல்லாயிரம் பேர் பதஞ்சலிகள் பரவ வெளிப்பட்டு செல்வாய் மதில் தில்லை தில்லைக்கு அருளி தேவன் ஆடுமே அப்படின்னு அழகா சொல்லியிருக்காரு. அல் பகல், அதான் அல்லும் பகலும் சொல்லுவோம்ல, இரவும் பகலும். சுவாமிக்கு சொரூப நிலையில நாம ரூபம் தோற்றம் ஒண்ணுமே கிடையாது. ரூபம் கிடையாதுன்னு என்ன, அவரை கண்ணால பார்க்கவே முடியாது, உணரத்தான் முடியும். அதுதான் அவருடைய சிறப்பு இயல்புன்னு சொல்லக்கூடிய சொரூப லட்சணம். ஆனா தடத்த லட்சணம், இந்த உயிர்களுக்கு அனுக்கிரகம் செய்யணுங்கும் போது அவர் என்ன பண்றாராம், உருவம் தாங்கி வராரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆக அது அழகா அதுல சொல்லியிருக்கு, அருவமாகி உருவமாகி. அடுத்தால் என்ன சொல்ற, ஆறா அமுதம், தெவிட்டாத அமுதமாகவும். கல்லால் நிழல்ல அவர் இருக்காருங்கிறது நமக்கு தெரியும், கைலாயத்துல அவர் இருக்காருங்கிறதும் நமக்கு தெரியும். இப்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பதஞ்சலி முனிவர் போன்ற பல்லாயிரம் சிவனடியார்கள் துதிக்கின்றார்கள் அப்படிங்கிறது சொல்லுது. அவங்க எல்லோரும் துதிக்கும்படியாக இவர் அன்பர்களுக்கு அருள் செய்த, தில்லைக்கு அருளி தேவன் ஆடுமே அப்படின்னா எல்லாருக்கும் அருள் செய்து சிவபெருமான் திருநடனம் ஆடுகின்றார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ சுவாமி இந்த உருவம் தாங்குவதெல்லாம் எதற்காகன்னு பாத்தீங்கன்னா, தன் பொருட்டு கிடையாது, அது நம் பொருட்டு. அது நமக்கு சிவஞான சித்தியார்ல மிக அழகாக சொல்லியிருக்கும். உருவேணி தரித்து கொண்டது என்றாலும் உருவிறந்த அருமேனி அதுவும் கண்டோம், அருவுருவமான போது திருமேனி உபயம் பெற்றோம், செப்பிய மூன்றும் நந்தம் கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவு காணே அப்படிங்கிறது சித்தியார் பாடல். சுவாமி எதற்காக உருவ திருமேனி எடுக்கிறாரு, அப்புறம் சுவாமி எதற்காக அருவ திருமேனியில நமக்கு அனுகிரகம் செய்யறாரு, அப்புறம் அரு உருவாக எதற்காக நமக்கு அருள் செய்கின்றார், இது எல்லாம் எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய கருமேனி அதாவது நமக்கு பிறவியை நீக்கும் பொருட்டு, பிறவிக்கு ஏதுவாகிய மாயா காரியங்கள் அந்த அந்த வடிவங்கள்லாம் நம்மை விட்டு நீங்கணுங்கிற ஒரே கருணை தான் சுவாமி இப்படி எல்லா வடிவங்களும் எடுக்கின்றார். இதுல உருவ திருமேனியும் அருவ திருமேனியும் இந்த பாட்டுல சொல்லப்பட்டிருக்கு, அதனால கண்டிப்பா அரு உருவ திருமேனியவும் நம்ம சேர்த்தே எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இறைவன் நம் பொருட்டு திருமேனி தாங்குகின்றார் அப்படிங்கிறது அதுல அழகாக சொல்லியிருக்கு. இறைவனுடைய நடனத்தை எப்போதும் இடைவிடாத தரிசித்து பக்தி கடல் தான் பதம் சலியார். அவர் சலிக்காம இறைவனை வணங்கி கொண்டே இருப்பவர். தரிசிக்க முக்தி அப்படிங்கிறதுனால தில்லைக்கு போன எல்லாருமே சுவாமி திருவடியதான், அந்த தூக்கிய திருவடி குஞ்சித பாதம் தான் அருளலை தருகிறது என்பதால் அந்த திருநடனம் ஐந்தொழில் உணர்த்தக்கூடிய அந்த திருநடனத்தை கண்டு களிப்பார்கள், அதுவே முக்தி என்று சொல்லப்படும். அதற்கு அடுத்த பாடல் அண்ணனடையார் அமுதமொழியார் அவர்கள் பயில்தில்லை தென்னன் தமிழும் இசையும் கலந்த சிற்றம்பலம் தன்னுள் பொன்னும் மணியும் நிறந்த தலத்து புலித்தோல் பியர்க்கிட்டு மின்னின் இடையாள் உமையாள் காண விகிர்தன் ஆடுமே அப்படின்னு சொல்லியாச்சு. மீதி எல்லாம் வர்ணனை. அதுல சுவாமி என்ன செய்யறாராம், உமாதேவியார் காணும்படி உமையாள் காண விகிர்தன் ஆடுமே. அந்த சுவாமி வந்து அம்பே விகிர்தன்னா வேறுபாடு உடையவன், அதாவது அன்பர்கள் பொருட்டு வெவ்வேறு வடிவம் கொள்பவர். அவர் விகாரப்பட மாட்டாரு, ஆனா அன்பர்களுக்காக வேற வேற வடிவம் கொள்ளுவாரு அப்படிங்கிறது. இது எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுவாமி ஆடுறது எதுக்கு, அதுவும் அம்மை காணும்படியாக ஆடுகின்றார். இது திருமுறைகள்ல பல இடங்கள்ல வந்திருக்கு, 9வது திருமுறையில இந்த இடத்துல வந்திருக்கு. அதாவது குழந்தையோட குடல் வந்து மருந்தெல்லாம் ஜீரணிக்க கூடிய வல்லமை இல்லாம இருக்கும், அதனால தாய் வந்து அந்த மருந்தை உண்டு தன்னோட பாலின் வழியாக அந்த குழந்தைக்கு அந்த மருந்து கிடைக்கிற மாதிரி பண்ணுவா. அதே மாதிரி இறைவனுடைய நடனத்தை நேரிலே பார்க்கக்கூடிய தகுதி நமக்கு இல்லாதனால நம் பொருட்டு நம் தாயாகிய உமாதேவியார் அதை கண்டு நமக்கு அந்த பயன் கிடைக்கும்படி செய்கின்றார்கள். இத சிதம்பரம் மும்மணி கோவை அப்படிங்கிற நூல்ல நம்முடைய குமரகுருபர சுவாமிகள், பாலுன் குழவி பசுங்குடர் பொறாதன நோயுன் மருந்து தாய் உண்டு ஆங்கு மண்ணுயிர் தொகுதிக்கு இன்னருள் கிடைப்ப வையம் ஈன்றழித்த தெய்வ கற்பின் அருள் சூழ் கொண்ட ஐயரிடத்து அடங்க திருமான் சாயல் திருந்திழை காண சிற்சபை பொலிய திருநடம் புரியும் அற்புத கூத்த அப்படின்னு சொல்றார். ஆக நம் பொருட்டுதான் இது நடக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். நமக்காக அன்னை காணும்படியாக இவர் ஆடுகின்றார் என்பதையும் நம்ம பார்க்கும். இதே கருத்தானது திருவானைக்கா புராணம், ஏற்கனவே சிலந்தி கதையும் திருவானைக்காலதான் பார்த்தோம். அதுல அந்த உயிர்களுக்கு மலநோய் நீங்கும் பொருட்டு அம்மையானவள் இந்த அருள் நடனத்தை காணுகின்றாள் என்ற செய்தி ஒரு பாடல்ல வருது. இளங்குழவி பிணிக்கு ஈன்ற தாய் மருந்து நுகர்வது போல் இருளின் மாண்ட களங்குழவு மலம் உயிர்கற்கு ஒளிய அருள் நடம் காணும் கடம் மீக்கொண்டு வளங்குழவு தனது பெருங்கற்பும் ஒரு கணவரிரை மாண்பு தோன்ற விளங்கும் இரண்ய மன்றில் நின்றருளும் மணி விளக்கை விளம்பி வாழ்வாம் அப்படின்னு அது சொல்லுது. இதுல இறைவனை வந்து விகிர்தன் ஆடுமேன்னு சொல்லியிருக்கு. அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறைவன் வந்து வெவ்வேறு தோற்றத்துல இருப்பாருங்கிறத சித்தியார்ல ஒன்றோடொன்று ஒவ்வா வேடம் ஒருவனே தரித்து கொண்டு நின்றலால் உலகம் நீங்கி நின்றனன் என்றும் ஓரார் அன்று இவ்வேடமெல்லாம் அருள் புரி தொழிலால் அன்று ஓரார் கொன்றது வினையை கொன்று நின்ற அக்குணம் என்று ஓரார் என்று மிக அழகாக சித்தியார்லே தெளிவாக அந்த கருத்துக்களை எல்லாம் நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறார்கள். அந்த சித்தாந்த கருத்துக்கள் இந்த பதிகத்திலே மிக அழகாக நமக்காக தரப்பட்டிருக்கிறது. எந்த அழகாக அவர்கள் வந்து நமது ராஜராஜ சோழனுடைய காலத்திலேயே நமக்காக இந்த பாடல்களை எல்லாம் பாடி தந்துள்ளார்கள் என்று நாம் பார்த்தோம். ஆக இதெல்லாம் அதனால்தான் அதிலே சேர்க்கப்பட்டது, அவர் காலத்திலேயே சேர்க்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கும். அப்ப ஒன்றோடொன்று ஒவ்வா வேடம்னா நாம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி சொரூப நிலையில அவருக்கு நாம ரூபம் கிடையாது, உயிர்களின் பொருட்டு அவரு நாம ரூபம்லாம் தாங்கிக்கிறாரு. அது தடத்த நிலைன்னு சொல்றோம், அல்லது பொது இயல்புன்னு சொல்றோம். அது வந்து போக வடிவம் இருக்கு, வேக வடிவம் இருக்கு, கோர வடிவம் இருக்கு, யோக வடிவம் இருக்கு. அந்த கோர வடிவமும் வேக வடிவமும் ஒண்ணுன்னு சொல்லலாம், யோக வடிவம் போக வடிவம் அதோட சேர்த்து சொல்லிக்கலாம். எல்லாமே மாறுபட்ட வடிவங்கள். இப்போ மாயைக்கு உட்பட்ட உயிர்களுக்கெல்லாம் அவர் போக ரூபியாகவும், அந்த உயிர்கள் அந்த மாயைக்கு உட்பட்ட உயிர்கள்ல சிலது வந்து போக ரூபியாகவும் சிலது கோர ரூபியாகவும் சிலது யோக ரூபியாகவும் இருக்குமே தவிர மாறுபட்ட மூணு தன்மையும் ஒருங்கே பொருந்திய உயிர்கள் கிடையாது. ஆனா இந்த மூன்று வடிவங்களும் கொள்ளக்கூடிய இறைவன் இந்த தன்மை எதுவுமே இல்லாதவர், அவர் மாயைக்கு அப்பாற்பட்ட அசிந்திதன் அப்படிங்கறத நம்ம மனதில வச்சுக்கிடணும். ஆனா உயிர்களுக்கு அனுக்கிரகம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவர் அப்பப்போது நமக்கு அவ்வப்போது என்னென்ன வடிவங்கள் எடுக்கணுமோ எடுத்து அனுக்கிரகம் செய்கின்றார். ஏன்னா நம்ம வரலாறுகளை பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்குது. அப்ப அவர் வெவ்வேறு வடிவங்கள்ல வந்திருக்கிறார் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அடுத்து அந்த பாடல் முடிந்தது. அதற்கு அடுத்தபடியாக மூன்றாவது பாடல்ல எல்லையற்ற அதாவது சுவாமி எல்லையற்ற பெருமையுடையார், அவர்கள் அவரை வந்து தேவர்கள்லாம் வழிபடுகிறார்கள், அவர்கள் காணும்படியாக மிக அழகாக அவர் நடனமாடுகிறார்னு சொல்லிட்டு நாலாவது பாடல்ல திருநந்தி தேவர் சுவாமி ஆடும்போது குடமுழா வாசிக்கிறார்களே அந்த மத்தளம் கொட்டுறார்கள அந்த விஷயத்த சொல்லி இந்த தலமே சிந்திப்பதற்கே அரிய தலம் எது தில்லை அப்படிங்கிறதையும் ஒரு அழகா சொல்லியிருக்கார். அப்புறம் ஐந்தாவது பாடலை எடுத்துக்கிட்டோம்னா வாமத்து எழிலார் எடுத்த பாதம் மழலை சிலம்பார்க்க பெருமான் கூத்து நிகழ்கிறார் நிகழ்த்துகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓம புகை அகிலின் புகை எல்லாம் அங்க ஜெயின்னு இருக்கு தில்லையில. அதுல அனுக்கிரகத்தை செய்யக்கூடிய எடுத்த பாதம் குஞ்சித பாதம் அதுல தான் வாமம் அப்படிங்கிறது இடப்பாகம்னு அர்த்தம். அந்த பாதத்துல சிலம்பு ஒலிக்கும்படியாக அது மென்மையாக ஒலிக்குதான் அதை அணிந்து கொண்டு பெருமான் நமக்கு அனுக்கிரகத்தை செய்கிறார் அனுக்கிரகம் செய்யக்கூடிய அந்த நடனத்தை செய்கின்றார் என்று மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து ஏழாவது பாடல தில்லையத்தா அணி அம்பலவா அருளாய் அப்படின்னு அவற்றை வேண்டி அவரை எல்லாரும் வழிபடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுற. இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா சிலர் வந்து சித்தரை மட்டும் வணங்குவாங்க, சிலர்கள் வந்து அதாவது என்ன சொல்லலாம் அவங்களுக்கு தேவர்கள்ல சிலரை வணங்குவாங்க, சிலர் சில முனிவரை வணங்குவாங்க. ஆனா எல்லாரும் சிவபெருமானை வணங்கியிருக்காங்க. சித்தர் அப்படிங்கிறது யாருன்னா பதினெண்டு கணங்கள்ல ஒருத்தர், தேவர்கள் தேவலோகத்துல இருக்கக்கூடியவர்கள் புண்ணிய மிகுதியால அந்த லோகத்துல இருக்கக்கூடியவங்க, முனிவர்கள்னா பற்றற்றவர்கள் அதாவது உலக பற்றை வெறுத்தவர்கள், இயக்கர் அப்படின்னா தேவர்கள்ல ஒரு பிரிவினர், குபேரன் இருக்கக்கூடிய லோகத்துல இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இவங்க எல்லாருமே சிவபெருமானை வணங்கி அத்தா அருளாய் அணி அம்பலவா என்று ஏத்துறாங்க அப்படின்னு அழகா சொல்லப்பட்டிருக்கு. ஆக அவர்கள் எல்லாம் காணும்படியாக இறைவன் ஆடுகின்றார் என்று மிக அழகாக அந்த பாடலிலே நமக்கு தந்து, அப்புறம் மறையோர்கள் எல்லாம் எங்களுக்கு அருள் செய்யணும்னு துதிக்கிறாங்க, அருளென்று துதித்து மறையோர் வணங்கும் தில்லை அப்படின்னு சொல்லி அந்த தலத்துல பெருமான் ஆடுகின்றார் என்று சொல்லியாச்சு. அதற்கு அடுத்தபடியாக மால் அயன் எல்லாரும் வந்து வணங்குறாங்க, ஆலகண்டா அரணே அருளாய் அப்படின்னு அவங்க எல்லாம் வணங்குறாங்க, அமரர் பதிங்கிறது இந்திர அவரையும் சொல்லிட்டு அப்படிப்பட்ட பெருமான் அவர்கள் எல்லாம் காணும்படியாக மிக அழகாக ஆடுகின்றார் அப்படின்னு சொல்லியாச்சு. நிறைவு பாடல்ல புறச்சமையல சொல்றாரு, நெடிய சமணும் அரை சாக்கியரும், எப்ப பாரு ரொம்ப பிதற்றி பெருக்க பிதற்றும் சமணர்களும் பொருளில்லா புன்மொழியை பேசக்கூடிய சாக்கியர்களும், அவங்க எல்லாம் நிரம்பா பல்கோடி செடியும் தவத்தோர் அடையா தில்லை சிற்றம்பலம் சொல்லிடுச்சு. அவங்க எல்லாம் தவம்ங்கிற பேர்ல செய்யறாங்க, அது அறிவு நிரம்பாததை, அதனால அவங்களால என்ன செய்ய முடியல இறைவனை சிற்றம்பலத்துல வந்து வணங்க முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அடிகள் அவரை ஆரூர் நம்பி அவர்கள் இசைவாட அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த தலத்துல எழுந்தருளிக்கக்கூடிய சுவாமி ஆகிய சிவபெருமான நம்பி ஆரூரர் ஆகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பண்ணோடு பதிகங்கள் பாட ரிஷப கொடிய ரிஷப வாகனமும் அழகும் இளமையும் உடையவனாக சிவபெருமான் மிக அழகாக நடனம் ஆடுகின்றார் என்று அதிலே நமக்கு எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் சொல்லிட்டு நிறைவு பாடல் அதுல என்ன சொல்லியாச்சு, வானோர் பணிய மண்ணோர் ஏத்த மன்னி நடமாடும் தேனார் பொழில் தில்லை பொழில் சூழ் தில்லை மல்கு சிற்றம்பலத்தானே தூண்ணான் மறையான் அமுதவாளி சொன்ன தமிழ்வாளை பானே பாடல் பத்தும் பாட பாவம் நாசமேன்னு சொல்லியாச்சு. இந்த பத்து பாடலை யாரெல்லாம் பாடுறாங்களோ அவங்களுடைய பாவம் எல்லாம் நாசம், அதாவது அவங்களுடைய தீவினைகள் எல்லாம் அழிந்து விடும் என்று மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லி இருக்கின்றார் என்று நம்ம பார்க்கோம். இதுல அந்த பத்தாவது பாடல் அதுல வந்து உள்ள வரலாற்றுக்கு இசைய நம்ம பெரிய புராணத்துல உள்ள பாடல், அதாவது நம்பி ஆரூரர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து அங்க தில்லை பாடின வரலாறு அழகா நம்ம சேக்கலார் பெருமான் எப்படி சொல்லியிருக்கார், தென்னிலா மலர்ந்த வேணியாய் உந்தன் திருநடம் கும்பிட பெற்று மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வாலிதாம் இன்பமாம் என்று கண்ணில் ஆனந்த கருவி ஆனந்த அருவி நீர் சொரிய கைமலர் உச்சி மேல் குவித்து பண்ணினால் நீடி அறிவரும் பதிகம் பாடினார் பரவினார் பணிந்தார் என்று மிக அழகாக சொல்லியிருப்பார். அந்த சிறப்பை வந்து எப்படி உலகத்தவருக்கு உணர்த்தணுங்கிறதுக்கு தான் சேரமான் பெருமாள் நாயனாருடைய பூஜை முடிவுல தினந்தோறும் காட்டக்கூடிய சிலம்பொலி அன்று காட்டாம இருந்து அவர் உயிரை மாய்க்க போறாரு வாழை எடுத்து. அப்ப இரு இரு நான் வந்து அவன் பாடிட்டு இருந்தான், அவன் பாட்ட கேட்டதுனால வரலன்னு சொல்றாரு இல்லையா, அது அந்த பாடலையும் பார்க்கலாம். மண்டினிடை நம் கூத்தாடல் வந்து வணங்கி வன் தொண்டன் ஒன்றும் உணர்வால் நம்மை போற்றி, ஒன்றிய உணர்வோடு என்னை போற்றி. உரைசேர் பதிகம் பாடுதலால் நின்று கேட்டு வர தாழ்த்தோம் அப்படின்னு சொல்றாரு. அவன் பாடிட்டு இருந்த நின்று கேட்டுட்டு இருந்தேன், அதனால நான் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் தாழ்த்தி வந்தேன் அப்படின்னு சொல்லி என்றார். அவரை நினைப்பிப்பார் யார், சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சேரமான் பெருமாள் நினைக்கும்படியாக செய்தார் என்று மிக அழகாக பெரிய புராணத்திலும் சொல்லி இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: மயில்வாகனன் முருகப்பெருமானின் திருவருளை பெற்றிட பாராயணம் செய்ய வேண்டிய முத்துக்குமார சுவாமி நாம வழிபாடல். ராகம் மிஸ்ர சிவரஞ்சனி, தாளம் ஏகதாளம்.

0: திருச்சிற்றம்பலம் ஷைவன் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
1: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோதுகள்.
2: நம்பினார்க்கு அருள் செய்யும் என்ற திருப்பதியும் சீதாமரம்

Thank you.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: பன்னிரெண்டாம் திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.
3: திருச்சிற்றம்பலம் சேக்கிழார் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம், திருநீலகண்ட நாயனார் புராணம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை. தலைப்பு: முன்னை பழம்பொருளுக்கும். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: 9வது திருப்பாளருக்கு செல்வோம். எல்லா அடியார்களையும் எழுப்பியாகிவிட்டது. எல்லா அடியார்களும் ஒன்று திரண்டு விட்டார்கள். இப்போது எல்லோருமாக சேர்ந்து பொய்கைக்கு நீராட செல்கின்றார்கள். ஒவ்வொருவரை எழுப்பும் போதும் பெருமானினுடைய அளப்பரிய அருள் மகிமைகளெல்லாம் பாடிக்கொண்டுதான் எழுப்பினார்கள். இப்போது எல்லாரும் ஒன்று சேர்ந்த பிறகும் அவர்கள் பெருமானை பாடிக்கொண்டே செல்கின்றார்கள். பேச்சு அங்க இங்க எதுங்கமே அந்த சிவ சிந்தனையிலிருந்து சிந்தனை பெறவே இல்லை. எவ்வளவு உத்தமமான அடியார்கள் பாருங்க. இப்படித்தான் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். இப்போ நாடகத்துக்கோ சினிமாவுக்கோ ஒரு கதை எடுக்கிறாங்கன்னா அதுல அந்த சினிமாவுக்காக ஆக்குபவர்கள் அவர்கள் சில மாற்றங்களை செய்வார்கள். கதைங்கிறாங்க, அப்புறம் திரைக்கதைங்கிறாங்க இல்லையா. அதுல அவங்க செய்கின்ற மாற்றங்கள் பல இருக்கும். ஆனா இங்க இந்த மகளிருடைய அருமையான நிலையினை கண்டு அன்னவர் இயல்பு கண்டார். அங்கவர் புகன்றதாக மன்னிய திருவம்பாவை வாசகம் பேசி என்று திருவாதவுரடிகள் புராணம் குறிப்பிடுவது அல்லவா. அந்த பெண்ணடியாருடைய நிலையினை உள்ளவாறு கண்டு அவர்கள் இயல்பினை அப்படியே நமக்கு காட்டுகின்றார்கள். இப்படித்தான் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். இலக்கியத்துக்காக கொஞ்சம் உயர்த்தி எல்லாம் சொல்லல, இப்படித்தான் இருந்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு செயலை செய்யும் போதும் அவர்கள் சிவபெருமான் திருவருளை நினைத்துக் கொண்டு பாடிக்கொண்டேதான் செய்கின்றார்கள். வேற பேச்சே வரல பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும். ஒருவர் பகிர்ந்து கொள்ளலாமே இல்லையா. அது இல்ல, அந்த வழிபாட்டுக்குரிய காலம்னா அந்த வழிபாட்டுக்குரிய காலம் முழுக்க பெருமான் புகழை பாடுதல் தான். முன்ன அப்ப எல்லாரும் சேர்ந்து பாடிக்கொண்டு வருகின்றார்கள். ரொம்ப ஈடு இணை இல்லாத, எந்த சமய இலக்கியங்களிலும் பார்க்க முடியாத மிக அற்புதமான பாடல். முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் சேர்த்தும் அப்பெற்றியனே. உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம், உன்னடியார் தாழ்வணிவோம், ஆங்கவர்க்கே பாங்காவோம். அன்னவரே எங்கனவர் ஆவார், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். இன்ன வகையே எமக்கெங்கோ நல்குதியேன், என்ன குறையும் இளோமேலோர் எம்பாவாய். அது சிவபெருமானுடைய பேரியல்பினை முதல் 2 அடிகளிலே எத்தனை அற்புதமாக எடுத்துரைக்கின்றார் வாதவூர் அடிகள். முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருளாக இருக்கின்றார் பெருமான். வேறு எப்படி நிற்கிறாராம்? பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பற்றியனாக. ஒரு பொருள் சிறப்பு பெறுவதற்கு அதனுடைய பழமை காரணமாக இருக்கலாம். இது இத்தனை நூற்றாண்டுகளுக்கும் உட்பட்ட பொருள் என்று சொல்லி ஒரு பொருளை அருங்காட்சியகத்திலே, மியூசியம் சொல்லக்கூடிய அருங்காட்சியகத்திலே வைத்து அதை பேணி வருவார்கள். பலரும் அங்கு வந்து கட்டணம் செலுத்தி அந்த மாதிரியான பொருள்களை எல்லாம் பார்வையிட்டு செல்வார்கள். அது பழமைக்காக பேர் வாங்கும் பொருள்கள் அவையெல்லாம். அதே மாதிரி நவீன விஞ்ஞான கருவிகள், கணினி சார்ந்த கருவிகள், எத்தனையோ கருவிகள் வந்து கொண்டிருக்கின்றன. அவற்றிலே பல புதுமைகள் புகுத்தப்பட்டிருக்கும். அவையெல்லாம் புதுமைக்காக பலரால் விரும்பப்பெறுபவை. அந்த புதுமைத்தன்மையினால் புகழ் பெறுபவை. ஆக புதுமை காரணமாக புகழப்படும் கருவிக்கு வந்து அது பழமை என்பதை பற்றி நினைக்கவே எங்க இடமில்லை. பழமை காரணமாக பெயர் வாங்கிய பொருள் ஒன்று இருக்குதுன்னா அது அதை புதுமைன்னு சொல்றதுக்கு எந்த ஒரு வழியுமே இல்லை. அது பழம்பொருள், அதனால அதை நம்ம அதுக்கு ஒரு பெயர். என்ன இது ரொம்ப புதுமையானது, அதனால இதுக்கு ஒரு சிறப்பு. பழம்பொருள் எத்தனையோ காலத்துக்கு முந்தினது, அது இன்னும் எவ்வளவு காலம் கெடாமல் இருக்குமோ அவ்வளவு காலம் இருக்கும். இதே அவளை கேட்டு அழிஞ்சதுன்னா அழிஞ்சதுதான். புதுமையான பொருள் இதை தாண்டி அடுத்து புதுமையான ஒரு பொருள் வருகின்றவரை இது இதனுடைய புதுமை பலராலும் பேசப்பெறும், பாராட்டப்பெறும், அவ்வளவுதான். இதுக்கு மேல இன்னும் புதுமையான ஒரு பொருள் வந்துட்டுனா இதனுடைய புதுமை பொலிவு குன்றி போய்விடும். இப்படி பழமை காரணமாக மட்டுமோ அல்லது புதுமை காரணமாக மட்டுமோ தான் உலகத்து போர்கள் எல்லாம் பேசப்பெறுகின்றன, பாராட்டப்பெறுகின்றன. அவையும் தற்காலிகமாகத்தான். ஆனால் ஒரே பொருள் பழம்பெருமையும் கொண்டு விளங்குகிறது, எக்காலத்திலும் குன்றாத புதுமை பொலிவோடு விளங்குகிறது. காலம்னா சும்மாவா? ஒவ்வொரு காலத்துல சூழல்கள் எவ்வளவு மாறி விடுகின்றன. நம்முடைய நகரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த நிலை என்ன, இப்போது இருக்கின்ற நிலை என்ன, நம்முடைய வாழ்க்கை முறைகள் எவ்வளவு மாறிவிட்டன, புறச்சூழல்கள் எவ்வளவு மாறிவிட்டன, எத்தனை நவீன கருவிகளை சார்ந்து நம்முடைய அன்றாட அலுவல்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அப்போ முன்பு புதுமை என்று வியந்தவை எல்லாம் இப்ப தேவையில்லைங்கிற அளவுக்கு மேலும் மேலும் புதுமைகள் உருவாகி கொண்டு வருகின்றன. இப்படி அறிவியல் துறையாகட்டும், இலக்கிய துறையாகட்டும், இசைத்துறை மற்ற கலைத்துறைகள் எல்லாம் காலத்திற்கு காலம் பல புதுமைகளை படைத்தாலும் சிவனடியார்களாக இருப்பவர்கள் இவற்றுள்ள எந்த புதுமையையும் கண்டு வியப்படைய மாட்டார்கள். ஏன் அப்படின்னா, அவர்களால் சிந்திக்கப்படுகின்ற சிவபெருமானுடைய புதுமை நலம் இருக்கின்றதே, அந்த சிவபெருமானுடைய புதுமை நலம் மற்ற புதுமைகளெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல என்று தள்ளிவிடக்கூடிய அளவுக்கு மேலோங்கிய புதுமை நலம் பெற்று திகழ்கின்றான் பெருமான். அது மாதிரி எந்த பழம்பொருளையும் எந்த பொருளுடைய பழம்பெருமையை கண்டும் சிவனடியார்கள் ஏற்க மாட்டார்கள். ஏனென்றால் எல்லா பொருளுக்கும் முற்பட்ட பழமை சிறப்பு வாய்ந்தவனாக ஒன்று திகழ்கின்றான். ஆகவே எப்படிப்பட்ட ஒரு பழமையான பொருள் ஒன்று இருப்பினும் அது இந்த உலகம் தோன்றியதற்கு பிறகுதான தோன்றியிருக்கணும் இல்லையா? இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பு உலகம் முதற்காரண மாயையிலே ஒடுங்கி கிடந்தது. அப்ப இந்த உலகத்து பொருள்கள் எல்லாம் அவையெல்லாம் ஆற்றல் ரூபமாக இல்லையா, பானை சட்டி குடம் எல்லாம் மண்ணிலிருந்து தோற்றுவிக்கப்படுது. தோற்றுவிக்கப்படுறதுக்கு முன்னாடி அந்த பானை சட்டி குடம் எங்க இருந்தது? மண்ணில தான் அடங்கி கிடந்தன. எப்படி அடங்கி கிடந்தன? அருவமாக இல்லையா, ஆற்றல் மயமாக கிடந்தன. அதுபோலத்தான் பஞ்சபூத உலகங்களும் 36 தத்துவங்களும் எல்லாம் முதற்காரண மாதிரியில ஆற்றல் மயமா ஒடுங்கி கிடந்தன. இந்த 36 தத்துவங்கள் புவனங்கள்லாம் தோன்றின பிறகு உயிர்களுக்கு பிறவி கொடுத்து அதுல படிப்படியா அந்த உயிர்களை வளர்த்து அவர்களுடைய சிந்தனை திறனை செயல்திறனை எம்பெருமான் தூண்டிவிட்டு புதிய புதிய பொருள்களை கண்டுபிடிப்பதற்கான திறனை வளர்த்து அதற்கான சூழல்களையும் பெருமான் கூட்டி வைத்து, சூழல் கூட்டி வைத்தது ரொம்ப முக்கியம். ஒரு சூழலின் வயப்பட்டு தான் ஒரு விஞ்ஞானி ஏதாவது ஒன்றை கண்டுபிடிக்கின்றார். அவருடைய வரலாறுகளை நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அதனால் அந்த சூழலை கூட்டி வைத்தவன் யாரு எண்ணி பார்க்க வேண்டும். அந்த சூழல் அப்போது இல்லை என்றால் அதை கண்டுபிடிப்பதற்கு அவருக்கு என்ன எவ்வளவு காலமோ கடந்திருக்கலாம். ஆகையினாலே கண்டுபிடிக்கும் திறனை உள்ளே இருந்து அறிவு கருவாய் இருந்து வளர்த்து சூழல்களை கூட்டி வைத்து புதிய புதிய கருவி, எந்த காலத்துல எந்த கருவி மக்களுடைய போகத்துக்கு வரணுமோ அது யாருடைய கண்டுபிடிப்பின் மூலம் வரணுமோ அப்படி இருந்து எல்லாம் உள்ளீடாக இருந்து அவர் செய்கின்றார். அதுல புதிய புதிய கருவிகள் வருகின்றன இல்லையா? புதிய புதிய கருவிகள் வர வர முந்தைய கருவிகள் பழமை பழமை பழமைன்னு அடுத்தடுத்த தலைமுறை வரும்போது ஒரு தலைமுறை புதியது என்று போற்றியதை பல தலைமுறைகள் கடந்து பிறகு அதைத்தான் பழையதுன்னு சொல்றோம். பழையது பொருள்னு ஒரு தனியா ஒரு வகை இருக்கு, புதிய பொருள்னு தனியா ஒரு வகை இருக்கா? இல்லையே. கால மாற்றத்தின் காரணமாக அது பழையது இல்லையா, இது புதியது என்று சொல்கின்றோம். நாம புதிய புதியதுன்னு நம்முடைய இளமை காலத்துல நாம சொன்னதை இன்றைய தலைமுறை பழமைன்னு சொல்லிட்டு இருக்கிறான். நீ வரக்கூடிய தலைமுறைகள் இவன் பழம் புதியதுன்னு சொல்றதெல்லாம் அவன் பழையதுன்னு சொல்ல போறான் இல்லையா? இதெல்லாம் கால வெள்ளத்திலே அடித்துக் கொண்டு செல்லக்கூடிய பொருள்கள். இந்த பழமை புதுமைன்னு சொல்லக்கூடிய எந்த பொருளுமே நிலையாக இருப்பதில்லை. சிவபெருமான் தான் எப்படி பழமைக்கும் பழமையாகவும் புதுமைக்கும் புதுமையாகவும் எப்படி இருக்கின்றான் என்று சொன்னால், எந்த ஒரு பழைய பொருளும் அது தோன்றுவதற்கு முன்பே அந்த அந்த பொருளுக்கு ஆதாரமாக இருக்குது உலகம். அந்த உலகமும் தோன்றுவதற்கு முன்பே பேரறிவு விளக்கத்தோடு சிவபெருமான் இருந்திருக்கின்றார். மற்ற எல்லா பொருளும் வந்து ஆற்றல் ரூபமாக ஒடுங்கித்தான் கிடந்திருக்கின்றன. எந்த ஒரு பொருள் பழைய பொருள் நாம சொல்றோமே, எந்த ஒரு பழைய பொருள் தோன்றுவதற்கும் முன்பாகவே சிவபெருமான் இருந்திருக்கின்றார். ஆகவே பழமை எல்லாவற்றிலும் முந்தைய பழமை அவருக்குத்தான். எந்த பொருளும் தோன்றுவதற்கு முன்பே அவர் இருந்திருக்கின்றார். அவர் உலகத்தை தோற்றுவித்து உயிர்களுக்கு பிறவி கொடுத்து உயிர்களை உள்ளிருந்து செலுத்தி அதுக்கப்புறம்தான் மற்ற காரிய பொருள்கள் எல்லாம் தோன்றுகின்றன. மனிதர்களால் தோற்றுவிக்கப்படும் காரிய பொருள்கள் தான், மனிதர்களால் தோற்றுவிக்கப்படும் காரிய பொருள்களை தான் நாம ரொம்ப காலத்துக்கு முந்தையதான் பழமை பழமைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அல்லது இயற்கையாகவே தோன்றிய மரம் செடி கொடிகளையும் சொல்லலாம் இல்லையா? அந்த மரம்னா அது ஒரு உயிருக்கு கொடுத்த தாவர பிறவிதான். அந்த பிறவியை பெருமான் தான் கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த பிறவி தோன்றுவதற்கு முன்பே அவர் இருந்திருக்கின்றார். ஆகவே எந்த பழைய பொருள் இருப்பதற்கு முன்பும் சிவபெருமான் இருந்திருக்கின்றார். ஆகவே அவர் முன்னை படம்பொருளுக்கெல்லாம் உன்னை படம்பொருள், பின்னை புதுமைக்கும் புதுமையானவனே சொல்லல, என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, பின்னை புதுமைக்கும் பெயர்த்தும் அப்பற்றியனே. பெயர்த்தும் என்றால் மீண்டும், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சையானாள் வருது இல்லையா? முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், பெயர்த்தும் என்று அங்கு வருவதும் பெயர்த்தும் இங்கு வருவதும் ஒன்றுதான், மீண்டும் என்று அர்த்தம். மீண்டும் அவனுக்கு அவனிடத்திலேயே பித்து கொண்டவளானாள் என்று அங்க சொன்னார். பெயர்த்தும் அங்க சொல்லிட்டு பெயர்த்தும் இருக்கு, பெயர்த்தும்னா மீண்டும், மீண்டும் அப்பற்றியனே. பெற்றினா என்ன? தன்மை. பெற்றினா தன்மை. பெயர்த்தும் அப்பற்றியனா மீண்டும் அத்தன்மை உடையவனே. அத்தன்மை என்ன தன்மை? மேல சொன்னார் இல்லையா, முன்னை பழம்பொருளுக்கும் அதையும் கடந்த பழம்பொருளா இருக்கிறான். அதே மாதிரி பின்னை புதுமைக்கும், பிற்காலத்தில் வரக்கூடிய புதுமையான பொருள்களுக்கும் அது மாதிரிதான் இருக்கிறான். அது மாதிரின்னா என்ன? பழைய பொருளுக்கு இருந்த மாதிரி. பழைய பொருளுக்கு எப்படி இருந்தாரு? அந்த பழைய பொருளையும் மிஞ்சிய பழைய பொருளா இருந்தாரு. அத மாதிரிதான் புதிய பொருளையும் இருப்பார். அப்படின்னா அந்த புதிய பொருளையும் மிஞ்சிய புதுமை நலம் பெற்றவராக இருப்பார். அதுதான் அந்த புதுமைக்கும் புதுமையா இருப்பான்னு சொல்லாம, பழைய பொருளுக்கு எப்படி இருக்கிறாரோ அந்த இயல்போடே புதிய பொருளுக்கு இருக்கிறார் அப்படின்னு நயமா சொன்ன. புதிய பொருளுக்கும் அதே இயல்போடு இருக்காரு. எப்படி அதே இயல்பு? பழைய பொருளுக்கும் எப்படி அந்த பழமையும் கடந்த பழமை உடையதாக இருக்கிறாரோ, அது மாதிரி இந்த புதிய பொருளிடத்திலும் அதன் புதுமையையும் கடந்த புதுமை உடையதாக இருப்பார். அதே தன்மை. பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே. புதிய பொருளை கடந்த புதுமை உடையதாக, பழைய பொருளை கடந்த பழமையுடையதாக இருப்பது பார்த்தோம் சரி. ஏன்னா எந்த எவ்வளவு நூற்றாண்டுகளுக்கு முந்தைய பழம்பொருளும் தோற்றுவிக்கப்படுவதற்கு முன்பே சிவபெருமான் இருக்கின்றார். ஆகவே அவர் பழம்பொருளுக்கெல்லாம் பழம்பொருள். சரி, புதுமைக்கும் புதுமையாக இருப்பார் என்று சொன்னார். எத்தனை புதுமை பொருள்களை நாம உண்டாக்குனா என்ன? எல்லாம் ஐம்பொறிகளால் அறிந்து அனுபவிக்கப்படுகின்ற பொருளாக தானே இருக்கும். இதுக்கு முந்தைய பொருள்கிட்ட இல்லாத சில சிறப்புகள் இருப்பது பற்றி இதை புதுமைங்கிறோம், அவ்வளவுதான். மற்றபடி ஒரு நோக்கில் பாருங்க, எதனால் அவன் அறியப்படும்? ஐம்பொறிகள்ல ஏதாவது ஒரு பொறியினால் அறியப்படும் இல்லையா, அனுபவிக்கப்படும். அனுபவத்துக்கு வரலைன்னா அந்த பொருளை ஒரு பொருளாக இருக்க மதிக்க மாட்டோமே. மக்கள் சமுதாயத்தின் பயன்பாட்டுக்கு வரணும் இல்லையா? ஆமா. ஆகவே ஐம்பொறிகளால் அறிந்து அனுபவிக்கப்படும் அந்த தன்மையில எந்த மாற்றமும் இல்லை. எவ்வளவு புதிய பொருள் வந்தாலும் இல்லையா, ஐம்பொறிகளால் அறிந்து நுகரப்படுவதுதான். ஆனால் சிவபெருமான் ஒரு காலத்திலும் ஐம்பொறிகளால் அறிந்து அனுபவிக்கப்படும் பொருளாக இல்லை. அவனை அறிதலும் அவனுடைய இன்பத்தை அனுபவித்தலும் முற்றிலும் வித்தியாசமான ஒரு முறை. ஐம்பொறிகளுக்கோ அந்த கரணங்களுக்கோ அந்த அறிவு நிகழ்ச்சிக்கும் அந்த அனுபவத்திற்கும் இந்த ஐம்பொறி கரணங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இவற்றையெல்லாம் விட்டு விட்டுன்னு சொன்னா கூட கேவல நிலைக்கு போயிருவோம் நினைப்போம். இவற்றையெல்லாம் கடந்து, இவை தேவையில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கடந்து இல்லையா, இவை தேவையில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கடந்து அவனுடைய அந்த சிவஞானத்தையே சார்ந்து, அது நம்ம மேல கருணை வச்சிருக்கு. அதனால இந்த சிவஞானம் தான் திருவருள் சொல்லப்படுது. அந்த திருவருளாகிய சிவஞானத்தையே சேர்ந்து அவன் அருளையே கண்ணாக கொண்டு அவனை கண்டு அனுபவிக்கின்றார்கள் ஞானிகள்லாம். ஞானிகள்லாம் யாரு? சிவஞானத்தையே சார்பாக பெற்றவர்கள். அவர்களுக்கு கண்ணை வைத்தோ காதை வைத்தோ மூக்கை வைத்தோ எதையும் அறியணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அவர்கள் அறிய போகும் பொருள் ஒரே பொருள் தான், சிவம் தான். அது ஐம்பொறிகளால் அறியப்படும் பொருள் அல்ல. அப்ப எதனால் அறியப்படும் பொருள்? அவனுடைய அறிவின் மூலமாக. சூரிய ஒளியின் துணை கொண்டுதான் சூரியனை காண்கின்றோம். அதுபோல் சிவஞானத்தையே கண்ணாக கொண்டு அவனை உணர்ந்து அனுபவிக்கின்றோம். இது வேற எந்த பொருளை அறிவதற்கோ அனுபவிப்பதற்கோ இப்படி ஒரு முறை இல்லையே. எந்த புதுமை பொருள் வந்தாலும் ஏதாவது ஒரு பொறியின் துணை கொண்டுதான் அறிவோம் இல்லையா, அந்த கிரகங்களின் துணை கொண்டுதான் நிச்சயிப்போம் அனுபவிப்போம், புத்தி தத்துவத்தை சார்ந்துதான் அனுபவிப்போம். ஆனா பொறிகளை கொண்டு அறியப்படாமல், அந்த கரணங்களை கொண்டு நிச்சயிக்கப்படாமல், அந்த கரணங்கள் ஒன்றாகிய புத்தி தத்துவத்தை கொண்டு அனுபவிக்கப்படாமல், அவன் அருளாலேயே அறியப்பட்டு அவன் அருளுக்குள்ளேயே அடங்கி அனுபவம் தரத்தக்க ஒரு பொருள், அப்படிப்பட்ட புதுமையான பொருள், இந்த புதுமையான ஒரு தன்மை இனி வரப்போகின்ற எத்தனை புதுமையான பொருளுக்கும் இருக்க முடியாது. ஆகவே எத்தனை புதுமையான பொருள் வரட்டுமே, அவற்றையெல்லாம் கடந்த புதுமையுடனாகவே அவன் இருப்பான். ஆகவே அன்பர்களே, இது வெறும் வார்த்தை ஜாலங்கள் அல்ல. பழமைக்கும் பழமையான இருக்கிறான், புதுமைக்கும் புதுமையான இருக்கிறான் என்று வார்த்தை ஜாலங்களை வைத்து பாராட்டவில்லை. இது உண்மையான துதி என்பது சித்தாந்த நோக்கையை நாம் இப்படி சிந்திக்கும் போது நமக்கு தெளிவாக இருக்கின்றது இல்லையா? எந்த பொருளை அறிகின்றோமோ அந்த பொருளின் அறிவுக்குள் அடங்கி அந்த பொருளின் அறிவுக்குள் நம் அறிவு அடங்கப்பெற்று வேற பொறி கரணங்கள் எதையும் சாராமல் அந்த பொருளின் அறிவுக்குள் நம் அறிவு அடங்கப்பெற்று இல்லையா, அந்த பொருளின் அறிவு நம் மீது பொழிகின்ற கருணையே ஆதாரமாக கொண்டு அந்த பொருளை அனுபவிக்கின்றோம் என்று சொன்னால் அப்படி அறிந்து அனுபவிக்கும் பொருள் ஒரே பொருள் தான். அப்படி அறிந்து அனுபவிக்கப்படும் பொருள் ஒரே பொருள் தான் அது சிவபுரம் பொருள். இதுதான் புதுமையான ஒரு முறையிலே அறிதல், புதுமையான முறையிலே அனுபவித்தல். இப்படிப்பட்ட புதுமையான அறிவுக்கும் புதுமையான அனுபவத்திற்கும் உள்ளாகும் பொருள் வேறு எதுவும் கிடையாது. எல்லா பொருளும் ஒரே பழமையான முறையில தான் அறிகிறோம், பொறிகளின் கொண்டுதான் அறிகிறோம். அதை சிந்திக்காம தான் நம்ம அதுகளுக்குள்ள பழமைக்கும் புதுமைக்கும் ஒப்பிட்டு அதை விட இது புதுமையானது ஒன்றை ஒன்று ஒப்பிட்டு பழமை புதுமைங்கிற ஒழிய சிவத்தோடு ஒப்பிட்டால் எந்த பொருளையும் பழம் பொருள்னு சொல்லி ஏற்றி வைக்கவும் முடியாது, எந்த பொருளையும் ஆகா இத மாதிரி புதுமை கிடையாதுன்னு போற்றவும் முடியாது. அதனாலதான் சிவனடியார்கள் எந்த பழமையும் கண்டும் இயக்க மாட்டார்கள், எந்த புதுமையும் கண்டும் அவர்கள் வந்து புல்லரித்து போக மாட்டார்கள். எங்களிலும் ஞாயிறு என்றால் பின்னாடி சொல்றா பாருங்க, என்ன ஒரு வந்து ஒரு அடிமை திறம் பாருங்க. எங்களிலும் ஞாயிறு அப்பர் பெருமானை இதே கருத்தை சொல்கின்றார்களே, எங்களிலும் ஞாயிறு சித்தியாலுமே வருகின்றது நினைக்கிறேன். ஆகையினாலே எங்களிலும் ஞாயிறு ஒரு நாள் வேறு திசையில உதிச்சதுன்னா அன்னைக்கு பூரா மீடியாக்கள் அதான் நியூஸா இருக்கும், டிவியில உட்காந்து கூட்டம் கூட்டமா உட்காந்து பல துறையினரும் பேசுவாங்க இல்லையா, இருக்க வேலையை கூட வச்சுட்டு அதை நாம கேட்டு உட்காந்துருவோம் இல்லையா, போகும் நாளை ஜாவிக்கு போறோம் எவ்வளவு பெரிய விஷயம் யாரெல்லாம் பேசுறா பார் உட்காந்து கேடு போறோம் வாரமே எல்லாத்தையும் அதை வச்சு ஒரு நம்ம 1000 ஜோக்கு எழுதுவான், அதை வச்சு ஒரு படம் எடுத்து இல்லையா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திசையில உதிச்சது மாதிரி இந்த டைரக்டர் ஒரு புதுமையை பண்ணியிருக்காரு பாருமா, அதுக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ணி 10 ரூபா ஓடிக்கிட்டு இருப்பான். இப்படி பல மாசங்கள் அதே பேச்சு மூச்சு எல்லாம் அதையாவே இருக்கும். ஆனா நம்ம அடியார் பெருமக்கள் எங்களிலும் ஞாயிறு எமக்கு ஏதோ எம்பாவாங்கிறாங்க. எங்க ஞாயிறு மாத்தி உதிச்சதெல்லாம் வேண்டாம், அது ஒரு பெரிய விஷயம். சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தாலே இப்படி இருக்கு. ஆனா எவ்வளவு பெரிய வியப்பு நடந்தாலும் இவர்கள் வியப்பதில்லை. ஏன்னா எல்லாராலையும் வியந்து போற்றத்தக்க பரம்பொருளையே இவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். அவனையே அறிந்தவர்கள் வேறு எதுக்கு வியப்பார்கள்? ஆகவே முன்னை பரம்பொருட்கும் முன்னை பரம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே என்று சொல்லி உனக்கு ஈடாக யாருமே இல்லை அப்படிங்கறத எத்தனை தெளிவாக உணர்த்துகின்றார்கள். உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோ, சிவபெருமானே நமக்கு பிரான், பிரான் என்றால் பிரிவில்லாதவன் என்றும் அதற்கு ஒரு பொருள் சொல்வார்கள். இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வார்கள். உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோ, சிவபெருமானே பரம்பொருள் என்ற ஒரு தெளிவு வரணும்னா அது எத்தனையோ பிறவிகளில் செய்த தவத்தின் பயனாகத்தான் வருமோ ஒழிய அது அவ்வளவு எளிதில் வந்துவிடாது. சிவாலயத்துக்கு சென்று வழிபட்டாலும் திருமுறைகளை ஓதினாலும் கூட சிவ பரத்துவ உணர்ச்சி என்பது அது ஒரு தனி பேரு. ஆனா அதுதான் அடிப்படை தகுதின்னு மணிவாச பெருமான் சொல்றார். எந்த ஒரு வேலைக்கும் அடிப்படை தகுதி, விரும்பத்தக்க தகுதி அப்படின்னு சொல்லி ரெண்டு தகுதிகள் வைத்திருப்பதை பார்க்கலாம். அடிப்படை தகுதி இந்த டிகிரி பாஸ் பண்ணிருக்கணும், விரும்பத்தக்க தகுதி இது போக ஸ்போக்கன் இங்கிலீஷ் என்ன கம்ப்யூட்டர் வேலைகள்லாம் தெரிஞ்சதுன்னா நல்லது, விரும்பத்தக்க தகுதி. ஏன்னா போட்டி வந்தா அந்த விரும்பத்தக்க தகுதி கூட முன்னுரிமை. ஆனா அடிப்படை தகுதி இல்லாண்டா அந்த நேர்முகத்திற்கே போக முடியாது. அது மாதிரி சைவனா இருப்பதற்கு அடிப்படை தகுதி என்ன மணிவாச பெருமாள் சொல்ற, அது அடியனுடைய சிந்தனை. ஆனா அந்த சிந்தனைக்கு அது பொருத்தமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன், நீங்க சொல்லுங்க என்ன என்ன அப்படின்னா, கச்சரியேன் கலைஞானம் கசிந்துருகேன் இந்த இதெல்லாம் விரும்பத்தக்க தகுதிகள். இந்த விரும்பத்தக்க தகுதிகள் அடியன்ட்ட இல்ல சாமி, ஆனா அடிப்படை தகுதி இருக்குங்கிறார். அதனால என்ன ஆட்கொள்ளுங்கிற, கச்சரியேன் கலைஞானம் கசிந்துருகேன் ஆயினும் மற்றறியேன் திரதெய்வம், ஆயினும் மற்றறியேன் திரதெய்வம், அந்த அடிப்படை தகுதி எனக்கு இருக்கு, அதனால என்னை நீ காத்து ஆட்கொள்வாயாக. நான் கலைஞான நூல்களை எல்லாம் கற்றவன் இல்ல, கசிந்து உருகணவன் இல்ல, ஆனா உன்ன தேவையில யாரையும் தெய்வமா மதிக்க மாட்டேன். அப்ப அடிப்படை தகுதி என்ன உணர்த்துறாரு பாத்தீங்களா? ஆகவே உன்னை அதுக்கு அப்படி உணர்பவர்களாவது சீரடியார்கள். அந்த சீர் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னா வந்து நிறைய சீர்கள் செய்கின்றோம் இல்லையா, வாழ்வாங்க வாழணும் செழிப்பா வாழணும்னு சொல்லிட்டு அந்த கொடுக்கிற பொருளுக்கு எல்லாம் சீர்னு பேர் வச்சாங்க. என்ன சீர்னா அப்படி ஒரு மனமகிழ்ச்சியோடு பெறக்கூடிய செல்வம், என்ன சிவனடியாராக வாழக்கூடிய பிறவி இருக்கு பாருங்க, அது பெரிய சீர். அது இறைவன் நமக்கு கொடுத்த சீர். ஆமா இறைவன் நம்ம வந்து எல்லா உயிர்களையும் குழந்தைகளா நினைக்கிறான், அதுவும் நம்மளெல்லாம் ரொம்ப சிறப்பு உரிமையுடைய குழந்தைகளா நினைச்சதுனாலதான் சிவனடியாராக வாழக்கூடிய பேற்றினை கொடுத்திருக்கின்றார். ஆகவே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம், பிரானாக பெற்றதனால நாங்கள் சீரடியோமா திகழ்கின்றோம். உன்னை பிரானாக பெற்ற சீர் எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம், உன் அடியார் தாழ்வணிவோம். வேற யாரையுமா தாழ்வணிந்து வணங்குவோம்? இல்ல, உன் அடியார் தாழ்வணிவோம். பாங்கவர்க்கே பாங்காவோம், அவருக்கே நாங்கள் நண்பர்களாக விளங்குவோம். திருமணம் என்று வந்தால் அடியார்களும் ஒருவரையே மணப்போம். அன்னவரே என் கணவர் ஆவார். பிரிநிலை ஏகாரத்துக்கு தேடிக்கிட்டு இருந்தோமே இல்லையா, அன்னவரே என் கணவர் ஆவார். அவர்கள் தான் ஆவார், ஏனையோடு ஆக மாட்டார்கள். பிரிநிலை ஏன் அடியார்களையே கணவராக பெறணும் அப்படின்னா, கணவன் சொன்ன வழியில் நின்று இல்லற தர்மங்களை மனைவி சிறப்பாக நடத்தி ஒரு குடும்பத்தை தலைசிறந்த முறையில் கொண்டு செல்வது மனைவிதான் இல்லையா. இல் வாழ்க்கைன்னு அதிகாரம் வச்சார், அது பொதுவான பெயர் தான். இல் வாழ்க்கைங்கிறது அது கணவனுக்கு மட்டுமே உரிய பெயர் இல்லை, இல் வாழ்க்கைன்னு வச்சார் அவ்வளவுதான். ஆனா மனைவிக்குன்னு தனியா வாழ்க்கை துணை நலம், ஏன் இல் வாழ்க்கையில அதை அடக்கியிருக்கலாமே, அந்த அதிகாரத்துக்குள்ளேயே அடக்கல, வாழ்க்கை துணை நலம்னு தனியா வச்சார். வாழ்க்கை துணை நலம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைன்னு இல்லையா. நீரில்லா நெற்றி வாழ், நெய்யில்லா உண்டி வாழ், ஆறில்லா ஊருக்கு அழகு வாழ், உடம்பிறப்பில்லா உடம்பு வாழ், பாலே மடக்கொடி இல்லா மனை, மனை வீடு இல்லையா, மனைவி இல்லாத வீடு பால் எல்லாம் போட்டது போட்ட இடத்துல அப்படி இப்படி கிடக்கும். என்ன பத்தாவது வீடு மாதிரி இருக்காது, அது பாலாதான் இருக்கும். அப்போ வாழ்க்கை துணை நலம்னு வச்ச, தற்காத்து தற்கொண்டா பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்வினால் பெண். ஆகையினாலே அந்த பெண்ணானவள் கணவனுடைய உள்ளத்துக்கு உகப்பான செய்கைகளை செய்ய வேண்டிய நிலையிலே இருக்கின்றார். அப்போ அவன் நன்னறிப்படுத்தணும் இல்லையா, அவன் நன்னறிப்படுத்தணும். அவன் சொல்ற அவன் காட்டுற வழி வந்து ஒரு நல்வழியா இருக்கணும். அப்ப கணவன் அடியாரா வந்துட்டா, இவர்கள் சிவநெறியை தவிர வேறு எந்த நெறியையும் சாரும் எண்ணம் இல்லாதவர்கள், சிவநெறியிலே வலுவாம நிற்கணும். அப்ப அடியார் கணவனா வந்தா அவர்கள் சொல்வதெல்லாம் சிவநெறியில் மேன்மேலும் நாம் வளர்வதற்கு துணையாகத்தான் சொல்வார்கள். ஏன்னா கணவனா இருக்கும் அடியார். அப்போ அது மட்டுமல்ல, அடியார் சொல்வதை செய்வதே ஒரு பெரிய சிவபுண்ணியம். அடியார் தொண்டு என்று எத்தனை நாயன்மார்கள் தம்மை அர்ப்பணித்திருக்கின்றார்கள். அடியா அதுலயும் பல்வேறு வகை, அடியார் தொண்டுன்னு வரதுலையும் பல்வேறு வகை. இளையங்குடி மாறனாயினார் அடியார்களுக்கு மாகேஸ்வர பூசை செய்தல், திருவமுது அளித்தல் அந்த முறையில. இதே எரிபத்த நாயினார் அடியார்களுடைய வழிபாட்டுக்கு வரும் இடையூறுகளை களைதல், அது அது ஒரு தனி வகை. இப்படி அடியார் தொண்டு செய்யறதுலே பல வகையா செஞ்சிருக்காங்க. அப்ப கணவரே அடியாரா இருந்துட்டா, அந்த கணவன் சொல்லக்கூடிய செயல்களை எல்லாம் செய்ய செய்ய அவன் அவன் வேலைகள் செய்யும் சொல்லி அந்த பணிகளை செய்தால் அதுவே பெரிய சிவபுண்ணியமாகி விடுமே. அன்பர் பணி செய்ய எம்மை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே. அதுக்கு நாங்க வேற முயற்சி தனியா பண்ண வேண்டியது இல்லையே. என் கணவர் சொன்னார், அவருக்குரிய பணியை செய்த எனக்கு சிவலோக பேரே கிடைச்சது. ஏன்னா என் கணவர் என்ன வெறும் கணவரா இல்ல, அவர் சிவனடியா. அதான் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். அவர் சொன்ன முறைமையில், சொன்ன பரிசே என்றால் அவர் சொன்ன முறைமையில் இந்த செயலை செய்ய, அதை எப்படி செய்யணும்னு சொன்னாரோ அப்படியே செய்வோம். அதுவும் எப்படி செய்வோம், தொழும்பாய் பணி செய்வோம். அவருக்கு அடியாருக்கு, ஏன்னா கணவர் அடியார் இல்லையா, நாங்கள் அது அடியாருக்கு அடியாராக இருந்து சுந்தரமுர் சுவாமிகள் காட்டிய வழியிலே அடியாருக்கு அடியாராக இருந்து அந்த பணியை செய்வோம். தொழும்புனா அடிமை, அந்த அடிமை திறம் பேணி பணி செய்வோம். அதுவும் அவர் எப்படி சொல்லணும், ஏதோ சரி நமக்கு அடியார்னு சொல்லிட்டா இவ்வளவு இஷ்டத்துக்கு பல வேலைகள் வாங்குவோம் அப்படின்னு அவரும் வாங்கக்கூடாது. அது அங்க குறிப்பா சொல்லிட்டார், அவர் உகந்து சொன்ன பரிசே, அவர் உகந்துட்டார் இல்லையா. அவர் வந்து அடக்கி ஆளணுங்கிற எண்ணமோ இல்லையா, அல்லது எதையாவது சொல்லுவோங்கிற எண்ணமோ இல்லாம அவர் உள்ள அவர் உள்ளத்திலே மகிழ்ந்து மகிழ்ச்சியோடு அவர் சொல்ல வேண்டும். அப்ப எப்போ வந்து ஒருவர் நமக்கு அடியாருன்னு, நாம அடியார்னு நினைச்சு தன்னை அடியாருக்கு அடியாருன்னு அவர் நம்ம மதிக்கிறாரோ, அப்ப வேற வழி இல்லை, நாம அடியாரதான் இருந்து ஆகணும், வேற வழி இல்லை. அப்படி ஆண்கள் அடியாராக இருந்தா ஆகணுங்கிற நிலைமைக்கு ஒரு தோழிகள் ஒருவரை ஒருவர் ஆட்சிப்படுத்துவது மட்டும் இல்லாமல், இந்த பாட்டில் பாருங்க, ஒருவர் ஒருவர் ஆட்சிப்படுத்துவது மட்டுமல்ல, நமக்கு கணவராக வருவனும் அடியாராக இருந்து ஆகணும். என்ன திருமணத்துக்கு முன்பே சொல்லிவிட்டார்கள், நீங்கள் அடியார்கள், உங்களை அடியாராகவே போட்டுகிறோம் இல்லையா, நீங்கள் சொன்னதை தொழும்பாய் பணி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டாலே அவர் பெயரளவுக்கு நீரும் கன்னிகையும் அணிவராக இருந்தாலும் கூட அந்த அளவோடு அமையாமல் சிவநெறியிலே வலுவாமல் இருப்பவராக அவர் தம்மை ஆக்கிக்கொள்ள வேண்டும். கணவரையும் வெளிப்படுத்துகின்றார்கள், எவ்வளவு ஆற்றலுடையவர்கள் பாருங்க. இது ஒரு சிந்தனை, இதுவும் ஒரு சிந்தனை அவ்வளவுதான். அதுக்காக எல்லாருமே திருமணமான பிறகுதான் ஆகணும்னு இல்லை, முன்பே அடியார்களா இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம், இந்த மாதிரியும் இருக்கலாம். அதுக்காக சொன்ன இதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆகவே அன்னவரே எம் கணவர் ஆவார், அவர் கொண்டு சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். இன்னவரே எமக்கெங்கோன் நல்குது ஏன், இந்த மாதிரி ஒரு பேச்சினை எமக்கு அருளிவிட்டால் கணவருக்கு பாருங்க சிவனடியானாக இருக்கணுங்கிற ஒரு தகுதியை தான் எதிர்பார்க்கிறாங்க. ஏன்னா அப்பெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகள்லாம் கிடைப்பதில் எந்த பிரச்சனையும் கிடையாது, தேவைக்கு மீறிய பெரிய பெரிய எதிர்பார்ப்புகளும் கிடையாது, யாருடைய மனதிலும் கிடையாது இல்லையா. அடிப்படை வளங்கள் எல்லாம் நிறைந்திருந்தன, உள்ளத்திலும் ஒரு நிறைவு இருந்தது. ஆகவே இது போதும், அடியார் கணவரா வந்த போதுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இல்லையா. இப்ப இந்த சிந்தனைக்கெல்லாம் எந்த அளவு வாய்ப்பு இருக்கின்றது என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆனால் அடியாராக கணவர் கிடைத்து ரெண்டு பேருமே மனம் ஒத்து அடியாரலாக திகழ்ந்து விட்டால் நிச்சயமாக வீடு பேரும் மிக விரைவாக, சிவபெருமானுடைய திருவருள் மிக விரைவாக கிடைக்கும், நிறைவாக கிடைக்கும். ஏன்னா ஆண் இனமும் பெண்ணினமும் ரெண்டு இனமும் இணைந்து ஒருவருக்கொருவர் ஒத்துழைத்து வாழ்ந்தால் மட்டுமே எந்த ஒரு நன்மையும் நடக்கும். அதுல வந்து சந்தேகமே இல்லை. உலக படைப்பு உலக அமைப்பே அப்படிதான், ஒரு சாராரால மட்டும் முடியாது, அது ரெண்டு சாராரும் இணைந்து நடத்தினாதான் அது முடியுங்கிற ஒரு அரிய நீதி எங்க சொல்லியிருக்காரு பாருங்க இல்லையா. நாங்க இப்படியே வாழ்ந்துடவும் முடியாது, கணவரோடு இல்வாழ்க்கை வாழ வேண்டும், அந்த கணவரும் அடியாராக இருக்க வேண்டும், அந்த அடியாரை நாங்கள் சிவமாகவே மதித்து தொழும்பாக அவர்களுக்கு பணி செய்வோம், அதுக்கு மேல எங்களுக்கு என்ன வேணும், இன்ப நிலை தானே வந்து எய்துமே, அதனால எங்களுக்கு என்ன குறையும் இல்லை, என்ன குறையும் இளோமேலோர் எம்பாவாய் என்று அருமையாக சொன்னார். அதிலேயே அவருடைய மனம் நிறைவு, மற்ற அனித்த பலன்களை எல்லாம் அவர்கள் பெரிதாக நினைக்கவில்லை. நித்தமான பலனாகிய சிவப்பேறு கிடைத்து விடுகின்றது அடியார்கள் கணவராக வந்தார். எத்தனை அருமையாக சொல்லியிருக்கின்றார்கள் பாருங்கள். இவ்வாறு எல்லோரும் சேர்ந்து பாடிக்கொண்டு சொல்கின்றார்கள். ஆகவே உனக்கு சீரடியாராக இருக்கின்ற நாங்கள் உன்னுடைய அடியார் தாழ்வணிவோ என்று சொல்லியிருக்கார் பாருங்க. உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியும் உன்னடியார் தாழ்வணிவோம். சிவபெருமான் திருவடியை வணங்குபவர்கள் அடியாரை கண்டால் இதுதான் அவர் திருவடியை வணங்குவதன் பயன் சொல்லி அந்த அடியார்களை வணங்குவார்களாம். சிவபெருமானை வணங்கியதன் பயன் என்ன, அவனை அடியாரை வணங்கக்கூடிய பேச்சுனை பெறுதல். அது சிவ வழிபாடு செய்தவனுக்கு தான் அடியார் வழிபாடு செய்யக்கூடிய பெயர் கிடைக்குமா. இது நாஞ்சூரில் தெய்வ சேக்கலாபெருமான் சொல்லியிருக்கிறார். அதை உய்த்து உணரும்படியாக இந்த திருவாசக தொடரும் இருக்கிறது. உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியும் உன்னடியார் தாழ்படுவோம். உன்னை பிரானாக பெற்ற பேர் எங்களுக்கு இருப்பதனால உன் அடியார்களை நாங்கள் தாழ்படிந்து வணங்குவோம் இல்லையா. அதுலயும் பாருங்க படிப்படியா, அன்னவரே அவர் கணவர் ஆவார்னு முதல்ல சொல்லல, உன் அடியார் தாழ்படிவோ ஆங்கவர்க்கே பாங்காவோ இல்லையா, அப்போ அவர்களோடு பழகுவோம் புரிந்து கொள்வோம், அதுக்கப்புறம் அன்னவரே என் கணவர் ஆவார், அந்த படிநிலையும் பாருங்க இல்லையா. அப்போ இறைவனுடைய இறைவனுக்கு அடியாராக இருக்கின்ற பெயர் பெற்றவர்கள் தான் அடியாரையும் வணங்கக்கூடிய பேச்சினை பெறுவார்கள் என்பதை பெரிய புராணத்தில் தேவசேகரபெருமான் சொன்னார் இல்லையா. அதுல வந்து காலத்தியப்பரை வீழ்ந்து வணங்கி எழுகின்றார் ஞானசம்பந்த பெருமான் இல்லையா. காலத்தியப்பரை வணங்கிய அந்த பேச்சினை பெறுகின்ற முறையிலே அங்கு கண்ணப்ப நாயனாருடைய திருவுருவத்தை காண்கின்றார். உடனே அவரையும் வீழ்ந்து வணங்குகின்றார். கண்ணப்ப நாயனார் திருவுருவத்தை கண்டது என்னன்னா காலத்தினாதரை வணங்கியதனால் பெற்ற பயன் என்ற உணர்ச்சியோடு கண்ணப்ப நாயனார் வணங்குறாராம். யாரே ஞானசம்பந்த பெருமான் வணங்குவது எப்படிப்பட்டவர் பாருங்க. ஞானசம்பந்த பெருமான் வீழ்ந்து எழுவார், காலத்தியார வீழ்ந்து வணங்கி எழுகின்றார். வீழ்ந்து எழுவார் கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்வேடர் பெருமானை கண்டு வீழ்ந்தார். காலத்தினாதர வீழ்ந்து வணங்கி எழுபவர் அந்த காலத்தினாதர் கும்பிட்ட பயன் அந்த பயனை பெறுபவர் போல கண்ணப்ப நாயனார் திருவுருவத்தையும் தரிசித்து வீழ்ந்து வணங்குகின்றார். அப்போ இறைவனை தரிசித்ததன் பயன் அடியாரை தரிசித்தல் என்று அப்படி கொண்டு போகின்றவர். அதான் உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோ உன்னடியார் தாழ்மணிவோ என்று அருமையாக இங்கே சொல்லியிருக்கின்ற பாங்கினை பார்க்க வேண்டும். உன்னடியார் தாழ்மணிவோம், தாழ்மணிதல் மட்டுமல்ல, அன்னவரே எம் கணவர் ஆவார், அவர் கணவராகிவிட்டால் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அடியாருக்கு ஒப்படைக்கின்றோம் என்ற முறைமையிலே அவர் வாழ் ஒப்படைத்து இல்வாழ்க்கை செயல்கள் அனைத்தையும் அவருடைய திருவுள்ளத்துக்கு உவப்பாக செய்வோம், அவர் வந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் என்று அருமையாக சொல்லியிருக்கின்றார். ஆகையினாலே கணவனோ மனைவியோ அடியாராக இருக்கின்ற பட்சத்திலே ஒருவர் தன்னை அடியாராக நினைத்தால் அவருக்கு எந்த வஞ்சனையும் செய்யாமல் அவர்வால் மிகவும் மதிப்போடு ஒழுக வேண்டும் என்ற நீதியும் இங்கு கிடைக்கின்றது இல்லையா. ஏனென்றால் நம்ம பார்க்கின்றோம் மெய்ப்பொருள் நாயினார் வரலாற்றிலே பார்க்கின்றோம், ஏனாதிநாதன் நாயினார் வரலாற்றிலே பார்க்கின்றோம் இல்லையா. சூழ்ச்சியோடு வந்த முத்தநாதன் அவனுடைய சூழ்ச்சியெல்லாம் தெரிந்த பிறகும், அந்த சூழ்ச்சியினால் விளைந்த துன்பத்தை அனுபவித்த பிறகும் கூட மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என்றிருந்தார். அப்ப அவன் உள்ளம் எப்படி இருந்திருக்கும், முத்தநாதன் உள்ளம் ஒரு சாதாரண மனிதனா இருந்தாலே அவனுக்கு அதுக்கு மேல உயிர் வாழ முடியாது, அவன் என்ன ஆனாலும் நமக்கு தெரியாது இல்லையா. அது திருத்தொண்டர் புராண சூசனம் ஆறுமணாவளர் பெருமான் எழுதியிருக்கிறார். மெய்ப்பொருள் நாயினார் மெய்த்தவ வேடத்தை போற்றினாலும் அவருக்கு முத்தி கிடைக்கும், ஆனால் அவன் செய்தது மிகப்பெரிய துரோகம் என்று அருமையாக அங்கு தடைவிடைகளோடு, ஏன்னா அவன் செய்தது துரோகம் இல்ல, இவருடைய புகழ் ஓங்குவதற்கு அவன் ஒருவரையும் காரணமாகிவிட்டான்னு சிலர் இந்த மாதிரி குதர்க்கமாக வாதிட்டதெல்லாம் ஆர்வனாவளர் அவர்கள் குறிப்பிட்டு இதெல்லாம் குதர்க்கவாதம் பொருந்தாது என்று காரணங்களோடு விளக்கி மெய்த்தவ வேடத்தை மெய்ப்பொருளாக போற்றியதனால மெய்ப்பொருளாயினர் முத்தி பெறுவார், அவர் சிவனடியாருக்கு துரோகம் அளித்த பெருங்குற்றத்தை தான் சார்வான்னு அருமையாக நிலைநாட்டியுள்ளார்கள். திருத்தொண்டர் குரான சூசனத்திலே நிலைநாட்டியுள்ளார்கள்.
3: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Namah Shivaya. Shaivam.org in ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன்னிசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாயா.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: சிவாயனம் சைவம் .org அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழிசை. பாடல்: மறையுடையாய் தோளுடையாய் நீடவல்ல வாசடையான். பாடியவர்: கனடா ஞான செல்வம் ஓதுவார் அவர்கள். வணக்கம். சிவாயனம்.

0: ஓம் சிவாய நம. சைவம் தாட்டார்கள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த தக்கராக பண்ணிலை அமைந்த 2 திருப்பதிகம், திருப்பாத்திலாத்திராமன், திருச்சிற்றம்பலம்.